0: நீங்கள்
1: சன்யோரீட்டா ஐ லவ் யூ என்ற ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது ஜானி என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையை சேப்பு விஜயராகவன் அவர்கள் அன்போடு கேட்டு எழுதியவளை நாங்களும் அனுப்பி வைக்கின்றோம். அவரும் நாங்களும் கேட்டு மகிழலாம்.

இந்த வகையிலே தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் ஒரு பாடலை அனுப்பியிருக்கின்றார்கள். புதிய அடிமைகள் என்ற திரைப்படத்தில் இருந்து மகிழம் பூவே உன்னை பார்த்தேன் என்ற வரியை கொண்டு பாட வருகின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் தித்திக்கும் தேனான பாடல்கள். அந்த வேளையிலே தான் அன்புடன் தருகின்றார் ஒரு பாடலை எங்கள் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்ட கால உறவு ஜோஜ். ஆடு புலி என்ற திரைப்படத்து பாடல் உன்னை நினைத்ததுமே என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

இறுதியாக ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றார் அன்புடன் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அவர்கள். ஒரு மலையாள திரைப்படத்து பாடலை மலையாள மொழியோடு பாடுகின்றது. அனுராகினி என்ற வரி எடுத்து பாடி வருகின்றது.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
3: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
2: MTR FM.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. வணக்கம் உறவுகளே, என்று வானொலியில் வந்து இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா அன்பு உறவுகளே என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன். இப்பொழுது முதல் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல ஒலிக்க இருக்கின்றன சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். முதலில் சூரசம்ஹாரம் திரைப்படுத்த பாடல் நான் என்பது நீ அல்லவா என்ற வரி கொண்ட பாடலை கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை இங்கிலாந்து நாடு அருள்மோகன் அனுப்பி வைத்திருக்கிறார்.

அவரை தொடர்ந்து பாடும் இனியதோர் பாடல் அன்பே வா அருகிலே என்று பாடுகின்றது. கிளிப்பேச்சு கேட்கவா திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை அன்புடன் தருகின்றார் டிரான்சி, ஈழமணி திருநாடு, மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து.

அவரை தொடர்ந்து மீண்டும் ஏழுமணி திருநாடு கண்டியிலிருந்து மத்திய மாகாணம். விஜயராணி தரும் பாடலையும் கேட்போம். பைலட் பிரேம்நாத் திரைப்படத்து பாடல், மிகவும் இனிமையான இலங்கையின் இளங்குயில் என்று ஆரம்பிக்கும் பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கனடா தனுஷன் மொன்றியாலிலிருந்து தருகின்றார். சின்ன குயிலே சின்ன குயிலே என்று பாடுகின்றது எனக்கே நீ என்ற திரைப்படத்திலிருந்து.

அடுத்து வரும் பாடலும் கனடா ஆல்பர்டா மாநிலத்து சாந்தினி தந்த பாடல். என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது உனக்கென்ன வேணும் சொல்லு என்ற பாடல்.

தொடர்ந்து ஒலிக்கின்ற பாடல்களும் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி அனுப்பி வைத்த பாடல். களவாணி என்ற திரைப்படத்து பாடல் ஒரு முறை இருமுறை என்று வரி எடுத்து பாடும் இந்த வேளையிலே ஒலிக்கின்றது பாடல் செவிமடுப்போம். மீண்டும் கனடா வன்கூவர் மாநிலத்து வசந்தியும் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். இவனா யுவனா மதனா என்று கேட்கும் பாடலாக ஹொக்கி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

தொடரும் இனிய பாடல்களை தருகின்றார்கள் வளமை போல ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள். அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் வளமை போல இன்றும் தந்த பாடல் வேட்டையாடு விளையாடு என்ற திரைப்படம். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து தான் கேட்கின்றார்கள். பார்த்த முதல் நாளே என்று பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து மீண்டும் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து கேதீஸ் வளமை போல எங்களோடு இசைப்பயணம் செய்பவர் தரும் பாடல் பாரிஜாத பூவே என்று வரி எடுத்து என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

இவர்களோடு எப்பொழுதும் இணைந்து வருவர் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்து ரமணி அவர்கள். ஆத்தங்கரை மரத்தடியல் என்ற ஒரு இனிமையான பாடல் அதிகம் காற்றலைக்கு வரவில்லை. கடலை என்ற திரைப்படத்திலிருந்து இன்று பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து தினமும் போல் இன்றும் மலர்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

சிங்காரபூமி சிங்கப்பூர். அன்பு மகாலிங்கம் இன்றும் தருகின்றார் ஒரு பாடலை, பொன்னொன்று கண்டேன் என்று வரியெடுத்து படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் வளமை போல என்றும் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து நிரேஷன் தருகின்றார். வாடா வாடா தோளா என்ற வரியை சிவகாசி என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

ஐரோப்பிய மன்னன்றால் என்னவள் பாடலை நாங்கள் எதிர்பார்ப்போம். கண்கள் இரண்டும் என்ற பாடல் மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து ஏழு மணி திரு நாட்டிலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றார்.

ஒலித்த பாடல்களோடு இறுதியாக ஒரு பாடல் வளமை போல வருகின்றது. கனடா கா வைசேனா ஆசான் அவர்களின் பாடல், காதல் என்னும் சோலையிலே என்ற அற்புதமான ஒரு பாடல். சக்கரவர்த்தி திருமகள் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் தித்திக்கும் தீனான பாடல்களை திசையங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்லும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றலை இந்த விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்கள்

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

வளமை போல என்றும் நேயர் நிறத்தை அலங்கரிக்க வேண்டும் என்ற முதல் பாடலை தருகின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன் எப்பொழுதும் பாடலை கேட்கும் பொழுது அவரோடு இணைந்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா இவர்களோடு எடப்பாடி, வில்லாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைவார்கள். அனைவரும் விரும்பி கேட்கும் பாடல் இன்று ஒலிக்க இருக்கின்றது காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து என்ன பார்வை உந்தன் பார்வை என்று கேட்கும் அற்புதமான பாடல்.

0: அவர் தந்த வேளையில் இன்றைய நாள் வாழ்த்துக்களை வளமை போல கூறி தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அவர் தரும் பாடலை அவரோடு இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷாசேகர், ரமேஷ், ரேவதி மற்றும் வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம் இவர்களோடு சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைவார்கள். இவர்கள் அனைவரும் இணைந்து கேட்கும் அந்த பாடல் சொன்னா புரியாது என்ற பாடல் வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.
1: அண்ட நெடு நெடுங்க ஆகாசங்கிடுங்க.

காட்சி

ஒலிக்கின்ற பாடல்களோடு எனது பாடலை ஒலிக்க வையுங்கள் என்று தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா தந்திருக்கின்றார். ஒரு பாடல், அமைதி இல்லாததென் மனமே என்ற பாடல் பாதாள பைரவி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. வழமை போல இன்றும் அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி சிவசங்கரன் அவர்களோடு நட்பவி நறுமுகையாள், தமிழ் இனியாள் அவர்களும் ஒலிக்க கேட்கின்றார்கள். இந்த அவர்களும் இணைந்து செவி மடுக்கின்றார்கள் இந்த பாடலை.

மதுரையில் பாண்டிய மன்னனுக்காக சிவபெருமான் கால்மாறி ஆடியதாக திருவிளையாடல் புராணம் கூறுகிறது. எனவே மதுரை கோயிலில் உள்ள நடராஜர் வலது பாதத்தை தூக்கி ஆடிய கோலத்தில் காட்சியளிப்பது அனைவருக்கும் தெரியும். இதேபோல திருவாரூருக்கு அருகில் உள்ள கீழ்வேளூர் கேடிலியப்பர் கோயிலிலும் வலது பாத நடராஜரை காணலாம். அகஸ்திய முனிவருக்காக வலது பாத நடனத்தை நடராஜர் ஆடியதாக கீழ்வேளூர் தல வரலாறு கூறுகிறது. மதுரை, கீழ்வேளூர் ஆகிய இரண்டு இடங்களைத் தவிர வேறு எங்கும் வலது பாத நடராஜரை காண இயலாது. கோவை மாவட்டம் தேவம்பாடிவலசு என்னும் ஊரில் ஒரு சிவன் கோவில் இருக்கிறது. இந்த கோவில் கருவறையில் சிவபெருமான் பத்மாசனத்தில் அமர்ந்து அவர் இரண்டு பக்கமும் இரண்டு தேவியர்கள் காணப்படுகிறார்கள். ஒருவர் சிவனின் தேவி பார்வதி என்றும் மற்றொருவர் சிவன் தன் சிரசில் தரித்திருக்கும் கங்கை என்றும், அதாவது கங்காதேவி என்றும் கூறுகிறார்கள். இவ்விதம் சிவபெருமான் இரு தேவியருடன் காட்சி தருவது பொதுவாக வேறு எங்கும் இல்லாத அமைப்பாகும். பாடலை கேட்கலாம்.

வர இருப்பது கிறிஸ்தவ பாடல்கள். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டனும் பீட்டர் மில்லர் என்பவரும் பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள். அவர்களது நட்பு ஜார்ஜ் வாஷிங்டன் ஜனாதிபதி ஆன பின்பும் தொடர்ந்தது. மில்லர் ஒரு பெரிய சபையின் போதகர் ஆனார். அவரை மைக்கேல் விக்கோ என்பவன் காரணமில்லாமல் பகைத்ததுடன் அவரை பற்றி பொய்யான வதந்திகளை கிளப்பிவிட்டு அவமானப்படுத்தினான். மில்லருக்கு அவனது செயல்கள் வேதனை அளித்தாலும் பொறுமையோடு சகித்துக் கொண்டார். இதை பயன்படுத்திக் கொண்ட விக்கோ மேலும் மேலும் அவனை சிரமப்படுத்தினான். ஒரு கட்டத்தில் தேசவிரோத கும்பல் ஒன்றுக்கு தலைவனான விக்கோ போலீசாரிடம் சிக்கிக் கொண்டான். அவனுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. இந்த சமயத்தில் ஜார்ஜ் வாஷிங்டனை மில்லர் சந்தித்து அவனுக்கு மன்னிப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொண்டான். ஜார்ஜ் வாஷிங்டன் மில்லரிடம், நீங்கள் விக்கோவிற்கு மன்னிப்பு கேட்பதன் மூலம் தேச துரோக குற்றவாளி ஒருவனுக்கு உதவி செய்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டு உங்கள் மீது வரக்கூடும், எனவே உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார். ஆனாலும் விக்கோவிற்காக மில்லர் மன்றாடினார். அதன் பிறகுதான் விக்கோ மில்லருக்கு செய்த கொடுமைகள் பற்றியும் ஒரு கொடுமைக்காரனுக்காக தன்னிடத்தில் வாதாடியது பற்றியும் வாஷிங்டன் தெரிந்து கொண்டார். விக்கோவின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றினார். இதை கேட்ட விக்கோ பீட்டருக்கு நன்றி தெரிவித்தும் மன்னிப்பு கேட்டும் கடிதம் எழுதினான். இதையே இயேசு, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் என்கிறார். ஒரு பாடலை கேட்கலாம்.

முகமத பாடல்களில் நிறைவாக வருவது இஸ்லாமிய பாடல்கள். அதற்கு முன் அறிவோம் இனிய இஸ்லாம். மக்களில் ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு பார்க்க கூடாது. பணம் இருக்கிறதே என்பதற்காக ஒருவர் ஏழையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களின் வறுமையை கேலி செய்யக்கூடாது. இப்படி செய்தால் என்ன ஆகும்? முஃமின்களின் அதாவது மார்க்க நெறிகளை பின்பற்றுபவர் ஆணோ பெண்ணோ ஏழைகளாக இருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்களை ஏளனமாகவும் கேவலமாகவும் எவர் நினைப்பார்களோ, அல்லது அவர்கள் மீது வீண்பழி சுமத்துவார்களோ, அல்லது அவர்களிடம் இல்லாத குறைகளை அவர்கள் மீது சுமத்துவார்களோ, அத்தகையோரை மறுமை நாளில் அல்லாஹ் நெருப்பு மேடையில் நிறுத்தி தண்டனை கொடுப்பான் என்கிறார் நபிகள் நாயகம். ஏழைகளையும் மனிதர்களாக மதித்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். பாடலை கேட்போம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது MTR நேரம். உங்களுடன் காற்றறையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்ச்சி நமது சிந்தனைக்கு. உள்ளத்தில் இருப்பதை மறைத்து வெளி உலகில் நல்லவர் போல பேசுபவர்களிடம் பழக வேண்டாம். ஒருமித்த மனதுடன் கடவுளை நினைக்கும் உத்தமர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும். உலகமெல்லாம் நலமுடன் வாழ தினமும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நம் அனைவரின் தனி நலமும் அதிலேயே அடங்கிவிடும். அருட்பெரும் ஜோதியான ஆண்டவன் கருணையின் இருப்பிடமாக உள்ளார். கடலைப் போல பெரிதிலும் பெரிதாகவும் சிறு கடுகு போல சிறியதிலும் சிறியதாகவும் இருக்கிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னும் கொள்கையுடன் வாழுங்கள். எல்லா உயிர்களிடமும் கடவுளை காண்பதே உயர்ந்த பக்தியாகும். பக்தி மூலம் இறை அனுபவத்தை பெறுவதற்காகவே நமக்கு இந்த உடலும் உயிரும் கடவுளால் வழங்கப்பட்டுள்ளது. காலத்தை சரியாக பயன்படுத்துவது அவசியம். அரிய மனித பிறவியை பெற்றிருக்கும் நாம் பக்தியில் ஈடுபட்டு வாழ்வை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். எண்ணமும் செயலும் ஒன்றுபட வேண்டும். கைகள் ஜபமாலையை உருட்ட, வாய் திருநாமத்தை ஜபிக்க, மனமட்டும் உலக விஷயங்களில் அலைந்து திரியக்கூடாது. தியானம் மூலம் கடவுளை எளிதாக அடைய முடியும். விடாமுயற்சியும் இடைவிடாத பயிற்சியும் தியானம் செய்ய மிக அவசியம். நிழல் தரும் மரங்களை பாதுகாப்பதும், பறவைகளை கூண்டில் அடைக்காமல் சுதந்திரமாக பறக்க விடுவதும், பக்தர்களுக்கு உதவி செய்வதும் சிறந்த அறச்செயலாகும். பிறருக்கு உதவ முடியாவிட்டாலும் மற்றவர் தர்மம் செய்வதை தடுக்கக்கூடாது. பேச்சில் கோபம், கடுஞ்சொல் போய் கலந்திருக்க வேண்டாம். பயத்தில் நடுங்குவதும் தவறு. அறவே பயம் இல்லாமல் இருப்பதும் தவறு. தேவையான சமயத்தில் பயப்பட வேண்டியதற்கு பயப்படுவதும் மனிதனுக்கு அவசியம். தனிமையில் இருந்து மன அமைதியை பெருக்குங்கள். கடவுளின் அருளை பெறுவதற்காக விழிப்புடன் இருங்கள். பலகாலம் கடவுளை வணங்கி பெறுகின்ற நற்பலன்களை எல்லாம் ஒரே நாளில் செய்யும் சிறு தர்மத்தினால் நாம் அடைய முடியும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது ஆரோக்கியம் காணும் நேரம். உணவு பழக்க வழக்கங்கள். உணவில் அதிகம் எண்ணெய் சேர்ப்பதை குறைக்க வேண்டும். எண்ணெய் இல்லா உணவுகள் சமைத்து உண்பது மிகவும் சிறந்தது. நமக்கு தேவையான 10% கொழுப்பு சத்து கூட அரிசி, கோதுமை, பருப்பு, தானியங்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இதய நோய் உள்ளவர்கள் இதய நோயிலிருந்து மீள உணவில் எண்ணெய் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். சைவ உணவிற்கு பழகி கொள்ளுங்கள். மீனும் கோழி இறைச்சியும் ஏற்புடையது என்றாலும் அதை சமைக்க அதிகபட்ச மசாலா எண்ணெய் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. எனவே தாவர உணவுகளையே உண்ணுங்கள். முட்டையின் வெள்ளைக்கரு மட்டும் உண்ண தகுதியானது. முளைக்கட்டிய பயறு வகைகளில் குளோரோஃபில், விட்டமின் ஏ, சி, டி, இ, கே மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் தாது உப்புக்கள் அதிகம் உள்ளன. எனவே முளைக்கட்டிய தானியங்களை சேர்த்து கொள்ளுங்கள். பூசணிக்காய் பீட்டா கரோட்டின், கால்சியம், இரும்பு, விட்டமின் பி நிறைந்த காய்கறி. இதை உணவில் பார்த்து கொள்ளவும். வெள்ளை பூண்டானது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. கரோனரி இரத்த குழாய்களில் இரத்தம் கட்டியிராமல் தடுப்பதுடன் மன உளைச்சலையும் தடை செய்கிறது. காளான்கள் பொட்டாசியம், பாஸ்பரஸ், தாமிரம், இரும்பு ஆகிய நிறைந்த பூஞ்சைகள். இவை இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கிறது. நாம் உண்ணும்போது உணவை ரசித்து நன்றாக மென்று விழுங்க வேண்டும். அவசரமாய் உண்பதை தவிர்க்க வேண்டும். அன்றாட உணவில் கார்போஹைட்ரேட் 70%, புரோட்டீன் 20%, கொழுப்பு 10% என்ற உணவை உண்பலாம். இதய நோய் தடுப்பதில் உணவின் பங்கு மிக மிக முக்கியமானது. எனவே இதய நோய் வராமல் தடுக்கக்கூடிய உணவு முறைக்கு நாம் மாறலாம். ஆரோக்கியம் தரும் கிழங்குகள். உருளைக்கிழங்கு. நமது நாட்டில் குளிர் பிரதேசங்களில் இது பயிரிடப்படுகிறது. உருளைக்கிழங்கில் உடலுக்கு வெப்பம் தரும் கார்போஹைட்ரேட் என்னும் மாவு சத்து அதிகம் உள்ளது. தோலுடன் வேக வைத்து பின் தான் தோலை உரிக்க வேண்டும். வாயுவை உண்டாக்கும் கிழங்கு என்பதால் சிறிதளவு எடுத்துக்கொள்ளலாம். இஞ்சி, புதினா, எலுமிச்சை ஏதாவது ஒன்றை சேர்த்து சமைப்பது நல்லது. கருணை கிழங்கு. காரா கருணை என்றும் சேனை கிழங்கு என்றும் கூறுவர். கருணை கிழங்கை உண்பதால் கபம், வாதம், இரத்த மூலம் நீங்கும், பசி உண்டாகும், இறைப்பைக்கு பலம் சேர்க்கும். கருணை கிழங்கை சமைக்கும் போது சிறிதளவு புளி சேர்த்து கொண்டால் கூடுதல் சுவை தரும். கேரட். நமது நாட்டின் குளிர்பிரதேசங்களில் தான் இதுவும் பயிரிடப்படுகிறது. இதில் ஏ, பி, சி விட்டமின்கள் உள்ளன. பச்சையாக உண்ணும் போதும் சுவையுடன் இருக்கும். பாஸ்பரஸ், கால்சியம் போன்றவையும் இதில் அடங்கியுள்ளது. உணவில் அடிக்கடி சேர்த்து கொண்டால் நலம். பீட்ரூட் உண்பதற்கு இனிப்பாக இருக்கும். பி, சி விட்டமின்கள் இதில் அதிகம் உள்ளன. முள்ளங்கி. குடல் வாதம் நீங்கும், பசியை உண்டாக்கும், தொண்டை கம்மல், மூலரோகம், கல்லடைப்பு போன்றவைகளும் போக்கும், உடம்பில் நீர்ச்சத்தை அதிகரிக்கும். வள்ளிக்கிழங்கு. வள்ளிக்கிழங்கில் வெளிரிய மஞ்சள், சிவப்பு என்னும் இரண்டு வகைகள் உண்டு. இதை சர்க்கரை வள்ளி என்றும் கூறுவர். இரத்தத்தை பெருக்கும், மூளைக்கு பலம் தரும். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

தள்ளி போடும் எண்ணத்தை கிள்ளி போடுங்க. தள்ளி போடும் எண்ணத்தை கிள்ளி போடுங்கள். ஏனெனில் நாம் தள்ளி தள்ளி போடுவது நம் வேலைகளை மட்டும் அல்ல, வெற்றிகளையும் தான். ஆம், இந்த உலகத்தில் இயலாமல் தோற்றவர்களை விட முயலாமல் தோற்றவர்களே அதிகம். முயற்சிகள் கூட தோற்கலாம், ஆனால் முயற்சி செய்வதில் நாம் தோற்றுவிடக்கூடாது. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின் என்றார் வள்ளுவர். எதையும் உரிய காலத்தில் செய்து முடிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்வதே வெற்றி அடைவதற்கான முதல் படியாகும். விதைக்கப்படாத விதைகள் விருட்சமாவதில்லை, செதுக்கப்படாத கற்கள் சிலை ஆவதில்லை, அதுபோல செயலாக்கம் பெறாத சிந்தனைகள் முன்னேற்றத்தை கொடுப்பதும் இல்லை. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வேலைகளை முந்தைய நாளே நாம் திட்டமிட்டு கொள்ள வேண்டும். வேலைக்கு தகுந்த நேரம், நேரத்திற்கு தகுந்த வேலை என ஒவ்வொரு வேலைக்கும் உரிய நேரத்தை ஒதுக்கிக் கொள்வதுடன் அந்தந்த வேலைகளை அந்தந்த நேரத்தில் உரிய விதத்தில் உயர்வாகவும் முனைப்புடனும் செய்து முடிக்க வேண்டும். அவ்வாறில்லாமல் செய்ய வேண்டிய வேலைகளை தள்ளி போட்டுவிட்டு எனக்கு அதிர்ஷ்டமில்லை என அலுத்துக் கொள்பவர்களால் ஒருபொழுதும் வெற்றியடைய முடியாது. ஏனென்றால் நாளை என்னும் நாளை நம்மால் எப்பொழுதும் உறுதியாக சொல்ல முடியாது. மேலும் நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று மட்டுமே கையில் உள்ள வீணை. இதை உணர்ந்து கொண்டு உழைத்தால் மட்டுமே வெற்றியின் சிகரத்தை அடைய முடியும். ஒரு பெரிய கல்லை தூக்குவது சிரமமாக இருக்கும் போது அதை சிறு சிறு துண்டுகளாக உடைத்து விட்டால் எளிதில் தூக்கிவிட முடியும் அல்லவா? அதுபோலவே பெரிய பெரிய வேலைகளை கண்டதும் அவற்றை பார்த்து மலைத்து விடாமல் அதை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து செய்ய துவங்கினால் போதும், எதையும் செய்து முடித்து விட முடியும். காலம் கடத்தாமல், காரணங்களையும் தேடாமல், எதையும் காலமறிந்து செய்து தன்னை மதிப்பவர்களை அக்காலம் தன் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும். ஆகவே வேலைகளை உடனுக்குடன் முடிப்போம், வெற்றி மகுடத்தை தரிப்போம். இணைந்திருங்கள்.

நித்தம் புதுப்பூவாய் நித்தம் மலரும் இது உங்கள் பொதிகை தென்றல். பொன்மணம் வீசும் பொதிகை தென்றலில் நேசத்தோடும் பாசத்தோடும் வருவது உங்கள் ஜெயப்ரியா முருகன். காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதாலேயே நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. வாருங்கள் நேயர்களே, பொதிகை தென்றலில் நாம் பயணிப்போம்.

சாதிக்க நினைப்பவர்கள் மட்டுமே அதிகம் சோதிக்கப்படுவார்கள். பிறரை அதிகம் நேசிப்பவர்கள் மட்டுமே அதிகம் காயப்படுவார்கள். காயப்பட்டதாலோ என்னவோ இவர்கள் இப்படி பாடுகிறார்கள்.

நேயர்களை நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றிய தமிழ் வானொலியில் பொதிகை தென்றல். வாழ்க்கையில் தேடுதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. நட்பில் நம்பிக்கையை தேட வேண்டும், கற்பனையில் கவிதையை தேட வேண்டும், வேதனையில் உறுதியை தேட வேண்டும், வாழ்க்கையில் நாம் நம்மையே தேட வேண்டும். வாருங்கள் தேடுவோம்.

என்ன நேயர்களே, தேடிக்கொண்டே இருக்கிறீர்களா? உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் உங்கள் பாதங்களின் அடியில் தான் இருக்கிறது. அந்த ஒளி விளக்கை வெளியில் தேடி செல்லாதீர்கள். இதை நான் சொல்லலைங்க, நம்ம கௌதம புத்தர் சொல்லியிருக்காரு. வாங்க, இந்த சிந்தனையோடு ஒரு பாடலை கேட்போம்.

ஒன்றிய தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம் எப்போதும் இணைந்திருங்கள் நேயர்களே. எப்போதும் பொறாமையை விளக்குங்கள். இதுவரை நீங்கள் செய்யாத மகத்தான காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் என்ற சுவாமி விவேகானந்தரின் நற்சிந்தனையோடு இனி ஒரு பாடலை கேட்கலாம்.

கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றிய தமிழ் வானொலியில் பொதிகை தென்றல். மெதுவாக பேசுங்கள், அது உங்கள் ரகசியங்களை பாதுகாக்கும். நல்ல எண்ணங்களோடு இருங்கள், அது நம் நடத்தைகளை பாதுகாக்கும். இது உண்மையாக கூட இருக்கும்.

எம்ஜிஆர் எஃப்எம் அன்பு நேயர்களே, மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைத்தாலும் அதற்கு நாம் பொறுப்பு அல்ல. ஆனால் அவர்கள் நம்மை பற்றி எப்படி நினைக்க வேண்டும் என்பதற்கு முழு பொறுப்பு நாம் தான் அல்லவா? பொறுப்போடு வாருங்கள், நாம் இனி ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒளி உலா வந்து கொண்டிருப்பது ஒன்றிய தமிழ் வானொலியில் பொதிகை தென்றல். தத்துவங்கள் மலர்ந்து கொண்டிருக்கும் நமது பண்பலையில் இனி வருகிறது அன்பான சிரிப்பில் இருந்துதான் அமைதி ஆரம்பமாகிறது என்ற அன்னை தெரசாவின் பொன்மொழியோடு ஒரு பாடல்.

இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பொதிகை தென்றல். பொதிகை தென்றலில் இதுவரை ஒளிபரப்பில் உதவிய சிதம்பரம் முத்துக்குமார் அவர்களோடு விடைபெறுவது உங்கள் ஜெயப்ரியா முருகன். நன்றி, வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.

நேர்கள் எதிர்கள் கேட்டு மகிழ்ந்தது பொதிகை தென்றல். இப்போது மனிதர்கள் மொன்றைகள் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம் உடன் காற்றலையின் கதாநாயகன் எம்டிஆர் எஃப்எம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் மனிதமில் எம்டிஆர் வானலையில் இசைத்திடும் இன்ப கானங்களுடன் இந்த இனிய வேலைதனில் இணைந்து கொள்வது உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் ஹமீத் குவைத்திலிருந்து. இன்று எமது நிகழ்ச்சியில் இன்னிசை பாடல்கள் இசைச்சாரலாய் இனிதாய் இசைத்திட இன்னிசையில் துள்ளிசை இணைந்தே இருங்கள் மனிதமில் எம்டிஆர் வானலையில்.

நிகழ்ச்சியின் துவக்கமாக காப்பான் திரையில் இடம்பெற்ற பாடலை கேட்கவிருக்கின்றோம். பாடலுக்கு குரல்கள் செந்தில் கணேஷ், ரமணி அம்மாள், இசை ஹரிஷ் ஜெயராஜ். பாடல் இதோ

காற்றோடு இன்னிசை பாடல்கள் தாளமிட்டுக் கொண்டிருப்பது. இன்னிசையில் தொல்லிசை நிகழ்ச்சியில் அடுத்து தேவராட்டம் திரையிலிருந்து சாய் கிஷோர் இசை அமைப்பில் நிவாஸ் பிரசன்னா மற்றும் குழுவினர் பாடிய பாடல் இது.

காந்தி.

மனிதமில் எம்டிஆர் வானதி வழங்கிக் கொண்டிருப்பது இந்தி செய்யுள் துள்ளிசை. இனி ஹிப்ஹாப் தமிழா இசையில் கோமாளி திரைப்பட பாடல். குரல்கள் சஸ்வின், ஹர்ஷினி, அபிஷேக். இதோ காற்றலையில் பாடல் தவழ்ந்து வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: யாருக்கெல்லாம் மறுபடியும் ஏரியில குளிக்கணும்னு அவங்க வீடு ஏரியில இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுறீங்களோ இதை லைக் பண்ணுங்க. என்ன ரொம்ப லைக் பண்ணா ஷேர் பண்ணுங்க.
1: இசையோடு இன்ப ராகங்கள் இசைத்துக் கொண்டிருக்கும் வேலைதனில் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாற்றான். இசை ஹரிஷ் ஜெயராஜ், குரல்கள் ஹிரீஷ், எம் கே பாலாஜி மற்றும் மிக்சில் பாடிய பாடல் இது ஒலிக்கவிருக்கிறது.

இனிமையான இன்னிசை கானங்களோடு இணைந்திருக்கின்றோம். மொஞ்சிதமில் எம்டிஆர் வானலையில் இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் இனி வலிக்கவிருக்கிறது அடுத்தடுத்து இரு ஆல்ப பாடல்கள். முதலில் சந்தோஷ் நாராயணன், கார்த்திக், சுபாஷ், அனிருத் இவர்கள் கூட்டணியில் ஒரு பாடலை கேட்டுவிட்டு வருவோமா?

இசை வண்ணம் தீட்டிக்கொண்டிருப்பது காற்றலையில் இன்னிசையில் தொல்லிசை. மீண்டும் சென்ற பாடலில் கூட்டணியே இப்பாடலையும் இசைக்க வருகிறார்கள். பாடல் இதோ.

இசைத்தோரணமாய் காற்றலையில் இன்னிசையில் துள்ளிசை. இனி கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைக்காக அனிருத் இசையமைப்பில் மீண்டும் பாடலை பாட வருகிறார்கள். ஹரிஸ் ராகவேந்தர், ரிட்டு, நிரஞ்சனி இவர்கள் குரல் வண்ணத்தில் பாடல் காற்றலையில் கலந்து இசையிலையாக.

காற்றோடு இசையலை இசை வண்ணத்தோடு இசைத்துக் கொண்டிருப்பது மத்திய தமிழில் MTR வானொலி. இனி நம்ம வீட்டு பிள்ளை படப்பாடல். இசை டி இமான், குரல்கள் ஆந்தக்குடி இளையராஜா மற்றும் ஜெயமூர்த்தி.

0: இன்னிசையில் துணிசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இனி ஒரு தெலுங்கு பாடல் ஒன்று, கண்ணு கோட்டவா திரையில் இடம்பெற்ற பாடல். இப்பாடலுக்கு இசை தீயுமான், குரல்கள் வினித், ரசிதா. குரல்களில் பாடல் இதோ ஒலிக்கிறது.
1: கண்ணே பாப்பா, கள்ளல்ல கள்ளு பெட்டு மாட்டலாம்.

0: பகுந்தோ
1: சாப்பிட.
2: இசைவாணியில் சிறகடித்துக் கொண்டிருப்பது மதியத்தமிழ் MTR வானொலி. இனி சந்தோஷ் பாலாஜி, அகிலேஷ், பூர்ணிமா இவர்கள் கூட்டணியில் நான் சிரித்தால் படவாடல் அளிக்கவிருக்கிறது. இணைந்தே இருங்கள் மதியத்தமிழ் MTR வானொலியோடு.

இன்னிசையில் தொழிசை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியின் நிறைவிலே மீசியை முறுக்கு திரையில் இருந்து பாடல், ஹிப்ஹாப் தமிழன் இசையில் விக்கி அமிதா குரல்களில் பாடல், இதோ

மகிழ்ச்சி அன்பு உறவுகளே, இதுவரை இசையோடு இனிமை சேர்த்து சென்றது மதிதமிழ் எம்டிஆர் வானலையில் எண்ணிசையில் துள்ளிசை. மீண்டும் காற்றோடு கவிப்பாடும் நிகழ்ச்சிகளோடு சந்திக்கும் வரை இதுவரை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறும் என்றும் உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத் குவைத்திலிருந்து. மீண்டும் சந்திப்பும் உறவுகளே.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் இணையதள தமிழ் வானொலி உலக புகழ் பெற்ற மோன்ட்ரியல் தமிழ் வானொலி MTRFM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. ஆமாம் நேர்களே, இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் உள்ளம் என்ற சொல்லில் வளம் வரும் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகள் இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற இணையதள வானொலி நமது MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் முதலாவதாக நீலமலை திருடன் என்ற படத்திலிருந்து உள்ளம் கொள்ளை போகுதே உண்மை இன்பம் காணுதே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஜிக்கி.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கர்ணன் என்ற படத்திலிருந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டாக்டர் சீரிவாலி எஸ் கோவிந்தராஜன்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தால் பசி தீரும் என்ற படத்திலிருந்து உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராமன் தேடிய சீதை என்ற படத்திலிருந்து என் உள்ளம் உந்தன் ஆராதனை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி,

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாலி பாக்கியம் என்ற படத்திலிருந்து உள்ளம் ஒரு கோவில் உன் உருவம் அதில் தெய்வம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சுந்தரராஜன், பி சுசீலா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற படத்திலிருந்து எந்த உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM இணையதள வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியின் அடுத்ததாக சிவகாமியின் செல்வன் என்ற படத்திலிருந்து உள்ளம் ரெண்டும் ஒன்றை ஒன்று நெஞ்சம் அல்லும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஞான ஒளி என்ற படத்திலிருந்து உள்ளம் போ என்றது நெருங்கி பார் என்றது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழையவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எல்லா ஈஸ்வரி

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பழனி என்ற படத்திலிருந்து உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விஜயபுரி வீரன் என்ற படத்திலிருந்து உள்ளத்திலே உரம் வேணுமாடா, உண்மையிலே திறம் காணுமாடா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஏ.எம். ராஜா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதுமை பித்தன் என்ற படத்திலிருந்து உள்ளம் ரெண்டும் ஒன்று நம் உருவந்தானே ரெண்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் சி எஸ் ஜெயராமன், ஜிக்கி.

0: ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சினிமா பைத்தியம் என்ற படத்திலிருந்து எங் உள்ளம் அழகான வெள்ளித்திரை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் வாணிஜியராம்.
1: என் உள்ள

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியின் நிறைவாக இரத்த பாசம் என்ற படத்திலிருந்து என் உள்ளம் என்கின்ற வானத்திலே பொன் மேகம் தவழ்கிறது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTREFM வழங்கிய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் உள்ளம் என்ற சொல்லில் வளம் வந்த சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர்சாதிக். இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTREFM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வந்து வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை மகிழ்வோடு தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வருகின்றது சர்வதேச நேயர் விருப்பம்.

நிரா நிரா நீ என் நிலா என்ற வரிதாங்கிய ஒரு பாடல் டக்கர் என்ற திரைப்படத்தில் ஒலித்தது. அந்த பாடலை இன்று மொழியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தில் ஒலிக்க வைக்கின்றார் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் பூங்காற்றிலே என்ற பாடல், உயிரே திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை அன்புடன் அனுப்பி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றார் வீளமணி திருநாட்டிலே, மத்திய மாகாணத்தின் ஹட்டன் நகரிலே, டி ராஞ்சி.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலே இருந்து விஜயராணி அனுப்பி வைத்த பாடல். ஒரு வீடு ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்திலே விடுகதை ஒன்று என்ற வரி எடுத்து பாடுகின்றது. அற்புதமான பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் மீண்டும் கனடா சாந்தினியின் பாடல். அல்பர்டா மாநகரத்திலிருந்து தமிழ் செல்வன் திரைப்படத்து பாடலை கேட்கின்றார். ஒலிக்கின்றது ராஜஸ்தானு புள்ளி மானு என்று கூறிக்கொண்டோம்.

தொடர்ந்தும் கனடா உறவினர்கள் அனுப்பி வைத்த பாடல்களை கேட்டு மகிழ்வோம். வன்கூவர் மாநிலத்தில் இருந்தும் வளமை போல என்றும் இளவரசி ஒரு பாடல் தருகின்றார். ஆக்டோபஸ் விரல்கள் என்று வரியெடுத்து சாலை ஓரம் என்ற திரைப்படத்து பாடலாக அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் மீண்டும் ஒரு இனிய பாடல். அந்த பாடல் ஒலிக்கின்றது தங்கமான தங்கச்சி என்ற திரைப்படத்திலிருந்து.

அவர்களை தொடர்ந்து நாங்கள் கேட்டு மகிழ்வதற்காக ஒலிக்க வைக்கின்றார்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள். வளமை போல இன்றும் நிலவொன்று கண்டேன் என்ற பாடல் கைராசிக்காரன் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார்கள்.

மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து வளமையாக இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் அவர்கள் எங்களுடன் இணைந்து கேட்க, நான் ஏரிக்கரை மேலிருந்து என்ற வரிதொன் கொண்ட சின்னத்தாயி திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார்.

இவர்கள் தந்த பாடல் ஒலிக்கும் வேளையிலே நானும் தருகின்றேன் என்று ஓடி வந்து சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து ரமணி தந்திருக்கின்றார் ஒரு பாடல். இது என்ன மாயம் என்று கேட்டு பாடுகின்றது ஓரம்போ என்ற திரைப்படத்தின் பாடலாக.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் என்றும் நேயர் நேரம் சர்வதேச நேயர் நேரமாக திட்டிக்கும் தேனான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

சர்வதேச நேய விருப்பத்தில் நானும் கலந்து கொண்டிருக்கின்றேன் என்று மகிழ்ச்சி கூறி பல விடயங்களை கருத்தாக பதிந்துவிட்ட அன்பு மகாலிங்கம் சிங்கப்பூர் சிங்கார பூமியில் இருந்து வருவார். இன்றும் அவர் தருகின்றார் ஒரு பாடல், ராமன் எத்தனை ராமனடி திரைப்படத்திலிருந்து, அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு என்று கூறி பாட வைக்கின்றார்.

அடுத்து வரும் பாடல்கள் எங்கிருந்து பாடுகின்றது? ஐரோப்பா கண்டம், சுவிட்சர்லாந்து நாடு, ஜெனீவா நகரில் இருக்கும் நிவேஷன் தந்த பாடலாக பாடுகின்றது. ஓ லல்லா என்ற திரைப்படத்து பாடல் ஒன்றாய் சேருவோம் என்ற வரியோடு பாடுகின்றது.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடல்கள் மீண்டும் ஒலிக்க வைக்கின்றார். ஐரோப்பா கண்டத்திலிருந்து ஈழமணி சிறு நாட்டில் நீண்ட நாள் விடுமுறையோடு இருக்கும் என்னவள் நீ வருவாய் என நான் இருந்தேன் என்ற பாடலை சுஜாதா திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

இத்தனை பாடல்களுடன் தான் இறுதியாக ஒரு பாடலை ஒன்றா இரண்டா எடுத்துச் சொல்ல என்ற பாடலை கேட்டு செல்வம் திரைப்படத்திலிருந்து தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய க.வை.சேனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து.

அன்பு நீ நெஞ்சங்களே உறவுகளே, நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தீர்கள். வளமை போல இன்றும் காற்றலையில் கலந்து எங்களை மகள வைத்த சர்வதேச நேயர் விருப்பம், மீண்டும் ஒரு சர்வதேச மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்று இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கும் பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை வளமை போல என்றும் நேய நேரத்திற்காக அனுப்பி வைத்திருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். வளமை போல என்றும் ஞானசேகரன் கேட்கும் பாடலை தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் செவி மடக்கும் வேளை பாடுகின்றது அந்த பாடல் அத்தான் என் அத்தான் என்ற வரி எடுத்து.

அடுத்த பாடலை தருகின்றார். இன்றைய நாள் நல்வணக்கங்களை கூறி வளமை போல தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்கள் தரும் பாடலை வளமை போல இன்றும் அவரது உறவுகள் நண்பர்களாக கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். அவர் தந்த அந்த பாடல் மிகவும் இனிமையான பாடல். மெல்ல திறந்தது கதவு என்ற திரைப்படத்திலிருந்து குழல் ஊதும் கண்ணனுக்கு என்ற வரி தொடுத்து பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடலை தருகின்றார் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன். வளமை போல இன்றும் நல்லதொரு பாடல் தந்திருக்கின்றார். சாமந்தி பூ என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல். கனவுகளே ஊர்கோலம் எங்கே என்று கேட்டு பல்லவியோடு சரணங்களையும்

ஒன்றிய தமிழ் வானொலியை அலங்கரிக்க வேண்டும் என்று எனது பாடலையும் தாருங்கள் என்று அன்புடன் எழுதி வைத்திருக்கின்றார். இங்கே பதவியிலே தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. அவர் எப்பொழுதும் பாடலை கேட்கும் வேளை அவரோடு இணைந்து செவி மடுப்பார்கள் ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மதுசூரி மற்றும் சிவசங்கரன் நட்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள். இவர்களோடு அவர்கள் கேட்கும் இந்த பாடல் நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற ஒரு காவிய பாடல் சொன்னது நீதானா என்று வரியெடுத்து மிகவும் இனிமையாக உருக்கமாக பாடுகின்றது.

கண்ணருகே வெள்ளி நிலா என்ற ஒரு பாடல் கேட்போமா? இது டாக்டர் அம்மா திரைப்படத்தில் பாடிய பாடல். டாக்டர் அம்மா திரைப்படத்து பாடலை கண்ணருகே வெள்ளி நிலா என்று கேட்க வைக்கின்றார்கள் அரசடி குப்பம், நெய்வேலி சரவணன், தங்கம் சரவணன், பெரியசாமி, ஜனனி ஆகியோர். யாமிருக்க பயமின் சரவணா, உங்கள் பாடல் காற்றலையில் நாங்களும் இணைகின்றோம்.

இந்த பிள்ளையில தான் மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை எங்கள் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்களும், முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்க இருக்கின்றார்கள். நான் கடவுளை கண்டேன் குழந்தை வடிவிலே, அவன் கருணையை கண்டேன் கொஞ்சம் மலலிலே என்ற அற்புதமான பாடல். கொஞ்சம் நான் கடவுளை கண்டேன் என் குழந்தை வடிவிலே, அவன் கருணையை கண்டேன் கொஞ்சம் மழலை மொழியிலே என்ற பாடல் கல்லும் கனியாகும் திரைப்படத்திலிருந்து ஒளிபரப்பாகின்றது.

மேலும் ஒரு பாடல், அந்த பாடலை தருகின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து திருமதி அனுஷா கிருஷ்ணன் அவர்கள். அனுஷா கிருஷ்ணன் அவர்களே, நீங்கள் கேட்கும் அந்த பாடல் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வள்ளி என்ற திரைப்படத்தில் பாடிய பாடல். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. சந்தனம் ஜவ்வாது பன்னீரை எடுத்து சேர்த்துக்கோ என்ற வரிகளோடு.

அவர் கேட்டவுடன் அடுத்த பாடலையும் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழர்களோடு கேட்க வேண்டும் தாருங்கள் எனக்கு இந்த பாடலை என்று பைரவி என்ற திரைப்படத்து பாடலை கேட்கின்றார். நண்டூருது நரியூருது நண்டூருது என்று அந்த பாடலை உலக தமிழர்களோடு அவரும் கேட்க நாங்களும் இணைந்து கேட்போம். ஒலிக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நேயர் நேரம்.

யார் சிரித்தால் என்ன என்ற வரி கொண்ட பாடல் ஒன்று இதயத்தில் நீ என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா அவர்கள்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் தர்மபுரி தகடூர் சாந்தி நீங்கள் தந்த பாடல். உங்களோடு இணைந்து சந்துரு நிர்மலம்மாவும் இணைந்து கேட்கும் அந்த பாடல் நிழல் நிஜமாகிறது திரைப்படத்தில் அழியாத ஒரு காவிய பாடலாக இலக்கணம் மாறுதோ என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

இந்த வேளையிலே முன்றைய தமிழ் வானொலியின் காற்றலை அலங்கரிக்கும் அடுத்து ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் இவர் தௌபிக்கோடு கேட்கின்றார்கள். தங்கமகன் திரைப்படத்தில் இருந்து அடுக்கு மல்லிகை ஆள் பிடிக்குது என்ற பாடலை தான் அவர்கள் தந்திருக்கின்றார்கள்.

இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நேயர் நேரம். தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்றது மகிழ்ச்சியோடு.

ஒரு பாதி கதவு நீயடி என்ற தாண்டவம் திரைப்படத்து பாடல் கேட்போமா? இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அனுப்பி வைத்து எங்களை இணைத்துக் கொள்ளுகின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல், நீண்ட கால உறவு மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டே இருக்கும் அன்பு உறவு ஜோர்ஜ் வளைகுடாமன் குவைத்திலிருந்து திருமலை திரைப்படத்து பாடலை நீயா பேசியது என்று பாட வைக்கின்றார்.

நாங்கள் கேட்டு மகிழும் பாடல்களோடுதான் அடுத்து ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றார் எங்களுடைய சிதம்பரம் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் பிரேம பாசம் என்ற திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடலை. அந்த பாடலை வண்ணம் என்ற வஞ்சியின் வண்ணம் என்று கூறி வரி எடுத்து பாடுகின்றது.

நாங்கள் கேட்டு மகிழும் பாடல்களோடு இறுதியாக ஒரு பாடலை வழக்கமாக தருவதில் அலாதி ஆனந்தம் விருப்பம் கொள்ளும் என்பது உறவு எல்லோருடைய பாடலை கேட்டு எனது பாடலையும் கேட்டு மகிழ்கின்றேன் என்று எழுதுவார். அவர் வேறு யாருமல்ல, தானாக வந்த சந்தனம் என்று நான் கூறும் கோவை மாநகரம் கணபதி பகுதியிலிருந்து A.R. நாகப்பன் அவர்கள். இன்று கேட்கும் பாடலை என் உமா மகேஸ்வரி மற்றும் நந்தினி ஆகியோரும் எங்களது விருப்பமாக கேட்க இருக்கின்றோம், தாருங்கள் என்று என் ஜீவன் பாடுது என்ற திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார். பாடுகின்றது அந்த பாடல் இறுதி பாடலாக கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனசை என்று எங்கள் எல்லோரையும் கட்டி போடுகின்றது.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயரா. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. காற்றலையில் கலந்து கலையகத்தில் இருந்து உங்கள் காதோரத்தில் வந்து வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலந்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே உங்களோடு இணைந்து காற்றலையில் கலந்து கேட்டு மகள இருக்கின்றேன். உனக்காக நான் நேயர் விருப்பம். வழமை போல இன்றும் வாரத்தில் ஒரு நாள் மலரும் கதம்பத்திலே உனக்காக நான் நிகழ்வு மிகவும் சிறப்பாக கோலாகலமாக நிகழ்ந்தேறியது. அந்த வேளை வந்து இணைந்து கொண்ட உறவுகள் தங்கள் பங்களிப்பை தந்த வேளையிலே தங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் விட்டு சென்றார்கள். அந்த பாடல்கள் இப்பொழுது உனக்காக நான் நேயர்கள் விருப்பமாக ஒலிக்கின்றன.

பேசி மகிழ்ந்த வேளையிலே அவரோடு இணைந்து அன்பு செல்வம் அவரது மருமகனும் இணைந்து கொண்டார். ஆன்மீக துறையில் அவருக்கு இந்த சிறு வயதிலே அவ்வளவு அக்கறை கொண்ட அவர், ஈடுபாடு கொண்ட அவர், தனக்கு விருப்பமான ஒரு பாடலையும் தன்னுடைய மழலை குரலே கேட்டிருந்தார். அந்த பாடல் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் என்று ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடலை அவர் கேட்க விரும்புகிறார். அந்த வயதிலே அவருக்காக அந்த பாடலை முதல் பாடலாக ஒலிக்க வைக்கின்றோம். சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் என்று பாடுகின்றது.

இன்றைய உனக்காக நான் நிகழ்வை அலங்கரிக்க வேண்டும் என்று ஈழமணி திரு நாட்டின் யாழ்ப்பாணம் பகுதியில் இருந்து அன்புடன் அருள் வந்து இணைந்து பல விடயங்களை

ஈழமணி திரு நாட்டின் வடமாகாணம் யாழ்ப்பாணத்தில் வந்திணைந்த அந்த சின்னஞ்சிறு செல்வம் எங்களோடு நீண்ட நாட்களாக மாமா வரும்பொழுது அவரும் வந்து இணைவார். அவரோடு இணைந்த மாமா அருள் தனக்கும் விருப்பமான ஒரு பாடலை பதிவு செய்திருந்தார். அந்த பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து புத்தம் புது காலை என்று வரி எடுத்து பாடுகின்றது.

0: இந்த வழியிலேதான் ஓம் நம சிவாய என்ற ஆன்மீகத்தோடு இணைந்திருக்கும் அன்பு ஆர் தேவா நாச்சியார் கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் இணைந்து வந்து பல விடயங்களை பேசி மகிழ்ந்து உறவுகள் என்று பலவிதமான கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்துவிட்டு இன்றைய காலநிலையில் எவ்வளவு விழிப்புணர்வு எங்களுக்கு வேண்டும் என்பதை நாங்கள் அனைவரும் பேசி மகிழ்ந்த வேளையில் அவரும் பேசி மகிழ்ந்துவிட்டு ஒரு பாடலை தந்திருந்தார். எனக்கென்று வாழாமல் பிறருக்கென்று வாழ வேண்டும் என்ற கருத்தை அவர் ஆழமாக பதித்துவிட்டு அவர் தந்த பாடல் தனக்கு தனக்கு என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட மகிழம்பு என்ற திரைப்படத்து பாடல் இதோ ஒலிக்கின்றது. தேவா உங்களுக்காக அந்த பாடல் நாங்கள் இணைகின்றோம்.
1: மனுஷன் இருந்தா எப்பவும் தலைமாட்டு நாலு காசு இருக்கணும், இல்ல அவனுக்கு மனசே இல்ல.
2: இல்ல தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிறது தான் புத்திசாலித்தனம் நான் நினைக்கிறேன்.
3: தனக்கு தனக்கு என்று ஒதுக்காதே, செய்த தருமம் தலை காக்கும் மறக்காதே. தனக்கு மிஞ்சிதான் தானம் என்கின்ற தத்துவம் போய் அதை மதிக்காதே. இருக்கு இருக்குது.

அருமம் செய்பவனின் கைகளின் வழியே கர்ணன் சிரிக்கின்றான். கொடுத்தவன் எல்லாம் தரித்திரத்தோடு தரித்திரமாகின்றான். கொடுத்தவன் எல்லாம் தரித்திரத்தோடு தரித்திரமாகின்றான். அடுத்தவன் எல்லாம் தெருப்புழு போலே.

அளந்து கொடுக்கிறவன் இருக்கிற வரைக்கும் தருமம் வளராது. இருப்பதை எல்லாம் கொடுக்கிற மனிதர்க்கு நிலைக்கிற புகழ் இருக்கும். இருப்பதை எல்லாம் கொடுக்கிற மனிதர்க்கு நிலைக்கிற புகழ் இருக்கும். அதை தடுக்கிற பாவிக்கு கையொடு காலும் விரைத்ததும் பெயர்.

மீண்டும் ஒரு பாடல். பல விடயங்களை விவசாயத்தை பற்றியும் மழையை பற்றியும் சமுதாயத்தை பற்றியும் எத்தனையோ விடயங்களை கலந்த உறவாடி மகிழ்ந்த நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன், நீங்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் என்று ஆரம்பிக்கும் மனப்பந்தல் திரைப்பட பாடலை, உனக்கும் அனைவருக்கும் வாழ்வு உண்டு என்பதை, நாங்கள் எங்களுக்கு மட்டும் வாழாமல் அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டும், சமுதாயத்துக்காக வாழ வேண்டும் என்ற கருத்தை பதிந்துவிட்டு சென்ற வேளையிலே இந்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக ஒலிக்கின்றது. உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன்.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வாரம் ஒரு நாள் மலர்ந்து வரும் உனக்காக நான் நிகழ்வுக்காக இணைந்த உறவுகள் விட்டு சென்ற பாடல்கள் எடுத்து வந்து காற்றலையில் தந்து நாங்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்தும் ஒரு பாடலை ஒலிக்க வைக்க இருக்கின்றேன். அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் இவ்வளவு அற்புதமாக வந்து இவ்வளவு எல்லாம் பேசக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்கள் என்று ஒன்றியல் தமிழ் வானொலி இவர்களை எல்லாம் இனங்கண்டு உங்கள் அனைவருக்கும் உலகளாவ தெரிய வைக்கும் வேளையிலே அவர் தந்திருந்த ஒரு பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து ஒரு காவிய பாடல் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன என்ற வரி கொண்ட பாடல். ஞானசேகரன் உங்களோடு நாங்களும் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம்

Go ahead.

இவர்கள் வந்த வழியிலே இன்னுமொரு உறவு. தர்மபுரியிலிருந்து வந்திருந்தார் அன்பு ராஜராஜன் அவர்கள். வழக்கறிஞர் அல்லவா, எத்தனை சட்டத்திட்டங்களை படித்து வந்தவர் அவர். போக்குவரத்தை பற்றியும் இந்த விபத்துகளை பற்றியும் அதனால் ஏற்படுகின்ற ஆபத்துகளும் விளைவுகளும் நட்டங்களும் துக்கங்களும் என்றெல்லாம் பலவிதமாக கூறி சட்டங்களை பற்றியும் கூறிவிட்டு, நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று பாதுகாப்பான சாரத்தியம் வேண்டும் என்பதை கூறி மகிழ்ந்து அவர் தந்தார் ஒரு பாடல், அருணாச்சலம் என்ற திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் பாடுகிறது, அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா என்று பாடுகின்றது.

0: சென்னை கே கே நகரிலிருந்து அன்பு மகளிர் ரேவதி, நீங்களும் வந்து இணைந்து உங்கள் பங்குக்கு அழகாக உரையாடினீர்கள். உணவு வகைகளும் இன்று இந்த உணவினால் ஏற்படுகின்ற தொல்லைகளும் நோய்களும் அதற்குரிய சிகிச்சைகளும் என்று பலவிதமாக கலந்துரையாடினோம். அந்த வேளையில நீங்கள் ஒரு பாடல் தந்தீர்கள். அந்த பாடல் ஆண்டுகள் பல கடந்த பாடல், இன்றும் இனிக்கின்றது. அதை கேட்கும் பொழுது மாயா பஜார் என்ற திரைப்படுத்து பாடல், கல்யாண சமையல் சாதம் என்று பாட வைக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.
1: கல்யாண சமையல் சாதம்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கும் உனக்காக நான் நேயர் விருப்பம். உனக்காக நான் நிகழ்வுக்கு ஓடியந்து இணைந்து தாங்களும் இணைய வேண்டும் என்று ஆவலோடு இணைந்த என் அன்பு உறவுகள் ஒரு சிலருக்கு இடம் கிடைக்கவில்லை என்று நேரம் ஒலி நிறைந்துவிட்டது. அதனால் அவர்கள் மற்ற நிகழ்விலே வந்து பேசுவார்கள் என்றாலும் அவர்களுடைய விருப்ப பாடல்களை தருவதற்கும் பதிவதற்கும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கும் சந்தர்ப்பம் கிடைக்காததை எண்ணி வருந்துகிறேன் நானும். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், நீங்கள் எங்கள் நீண்டகால நிரந்தரமான உறவுகள், உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது தொடர்போம் பாடலை. ஆரம்பத்தில் வந்து இணைந்தாலும் இடையிலே வந்து இணைந்தாலும் எல்லோருடைய விருப்ப பாடலையும் பதியும் பிழை தனக்கும் விருப்ப பாடலை பதிந்துவிட்டு செல்வார் எங்களுடைய கோவை A.R. நாகப்பன் அவர்கள். தந்துவிட்டு தான் முதலிலே வந்தது முதல் பாடல் என்று கேட்பதல்ல, எல்லோருடைய பாடலும் கொடுத்து இறுதியாக தாருங்கள் என்று கூறுவார். காரணம், எல்லோருடைய பாடலையும் அமைதியாக அவர் இருந்து கேட்டு ரசித்துவிட்டு தன்னுடைய பாடலையும் கேட்டு மகிழ்வதற்காக அதிலே அவருக்கு ஒரு அலாதி விருப்பம். அதனால் அவருடைய விருப்பமாக அவர் மூன்றாவது நேயராக வந்தாலும் இறுதியாக அவருடைய பாடலை தருவதில் நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மகிழ்ச்சியோடு எல்லோரும் கேட்டு மகிழும் வண்ணம் அவர் ஒரு பாடலை தந்திருந்தார். அவர் பண்பாடுகள் பற்றி பேசி மகிழ்ந்துவிட்டு இறுதியிலே ஒரு பாடலை தந்தார். அந்த பாடல் ராஜா சின்ன ரோஜா என்ற திரைப்படத்திலிருந்து தெளிவாகி பாட வருகின்றது. ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை என்ற கருத்து கொண்ட ஒரு அற்புதமான அழியாத காவிய பாடல் என்றுதான் கூற வேண்டும். நாகப்பன் அவர்களே, உங்களுக்கான பாடலும் இதோ ஒலிக்கின்றது.

காத்தவையில் கலந்து சென்ற அனைத்து பாடல்களும் உனக்காக நான் நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். மீண்டும் இதுபோன்று ஒரு நிகழ்விலே சந்திக்கின்றேன் என்று கூறும் இந்த வேளையிலே வந்து இணைந்து கொண்ட அன்பு உறவுகளுக்கும் இணைய முயற்சி செய்து முடியாமல் சென்றவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உலகளாவாக இருந்து கேட்டு எங்களுக்கு ஊக்கம் தந்து எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் நன்றியும் கூறி மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கின்றேன் என்று கூறி இப்பொழுது நான் விடைபெற்று செல்லுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் வளமை போல என்றும் கூறுகின்றேன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

முதலில் ஒலிக்கும் பாடல் அடடா மலையா அடை மலைடா என்ற பாடல் பையா திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை வளைமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் கேட்கும் வேளையிலே அவரோடு இணைந்து தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மாதவி என்ற ஒரு திரைப்படம் தோட்டக்கார சின்ன மாமா என்று பாடுகின்றது. அந்த பாடலை நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். நீங்கள் தந்த இந்த பாடலை உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மிகு நிறுத்தி அலங்கரிக்க வேண்டும் என்று வழமை போல வாழ்த்துக்களை கூறி இன்றைய பாடலை கேட்கின்றார் மயிலாப்பூர் மாவட்டம் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்கள் கேட்கும் அந்த பாடல் அவரோடு இணைந்து கேட்பதற்காக கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷாசேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் மற்றும் பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கொள்ளும் வேளையிலே கை கொடுப்பாள் கற்பகாம்பாள் என்ற திரைப்படத்திலிருந்து கற்பகமே கற்பகமே என்று வரியெடுத்து பக்தியோடு பாடுகின்றது அந்த பாடல்.

ஜெயவீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரை, சிவசங்கரன், நட்பவி அவர்களோடு நரமுகையால் தமிழினியால் ஆகியோரும் இணைத்து கேட்கும் ஒரு பாடல் வசந்தத்தில் ஓர் நாள் என்று வரியெடுத்து பாடுகின்றது. மூன்று தெய்வங்கள் திரைப்படத்தில் இருந்து

மீண்டும் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். தமிழ்நாடு இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா திருவாரூர் மாவட்டத்திலிருந்து

செல்வ மகள் என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று பல்லவியோடு சரணங்களையும். நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் இந்த பாடலை கேட்கின்றார். அவரோடு இணைந்து வளமை போல இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷகானா பர்வின், நசீகா, ரிபாகா, இம்ரான், சாஹில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

பழுக்கும் என்று அவன் நினைக்கும் முன்னே பழம் பழுக்கும் என்று நினைக்கும் முன்னே பழம் பழுக்கும் என்று அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று அவன் நினைத்தானா இது

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஜானி திரைப்படத்து பாடல். காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுது என்ற பதியோடு ஓடும் பாடல். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் அன்போடு கேட்கும் பாடல் ஒலிக்கின்றது. கேட்போம்.

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடல்களோடு மீண்டும் ஒரு பாடல் ராஜ ராஜன் என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா நீங்கள் தந்த பாடல். இதயம் தன்னையே எனது இதயம் நாடுதே என்ற பாடல்தான் அந்த ராஜராஜன் திரைப்படத்து பாடல். காது கொடுப்போம்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலைகத்தில் இருந்து ஒலிபரப்பாகும் நேர் நேரத்துக்கான பாடல் கேட்கும் வேளையே உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படுத்த பாடலும் ஒலிக்கே இருக்கின்றது. இசை அரசரும் இசை அரசியும் பாடிய அந்த பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ என்று வரியெடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்களுக்காகவும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உறவுகளும் கேட்கும் பாடலாகவும் ஒலிக்கின்றது. நாங்களும் கேட்போம்.

அதேவேளை மீண்டும் ஒரு பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடும் உலகத் தமிழர்களோடும் கேட்க விரும்பும் பாடல் டாக்டர் கே ஜே ஜெயசுதாஸ் அவர்கள் குரலில் ஆனந்த ராகம் திரைப்படத்தில் பாடிய கனவுகளே கனவுகளே கலைந்து செல்லுங்கள் என்ற பாடல்.

இருக்க இருக்கும் அடுத்த பாடல் நீண்ட கால உறவு, நாகப்பட்டினம் நாகூர், முகமது ராஃபிக் அவர்கள் தந்த பாடல். முகமது ராஃபிக் மட்டுமல்லாமல் ரிஷ்வான், நாசார், நஜீமா, ஜமான், தௌபிக் இவர்களும் இணைந்து கேட்கும் அந்த பாடல் பாடுகின்றது. சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் என்ற பாடல்தான் குரு சங்கர் குரு என்று திரைப்படுத்திருந்து பாடுகின்றது.

பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் கோடை கால காற்றே என்று வரி எடுத்து பாடும் வேளையில் தர்மபுரி தகடூரிலிருந்து சாந்தி, சந்துரு, நிர்மலம்மா இவர்களுக்காக ஒலிக்கும் அந்த பாடல் நாங்களும் கேட்டு மகிழ்வோம்.

அடுத்து வரும் பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் கேட்கும் பாடல். பார்க்கணும் போல இருக்கு என்ற திரைப்படுத்த பாடல் தான் அவர் கேட்ட பாடல். அந்த பாடல் முதல் முதல் என்னையே மறந்தேன் என்ற பாடல் தான் அந்த பாடல்.

அடுத்து வரும் ஒரு இனிமையான பாடல், முகிலே முகிலே என்று வரி எடுத்து அரண் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஸ் அவர்கள்.

ஒலித்து வரும் இனிமையான பாடல்களை கேட்கின்றோம். தித்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையில் இன்னொரு பாடலை தந்து நிறைவு கொண்டு வர இருக்கின்றார் நிகழ்ச்சியை வளைகுடாமன் குவைத் நாடு அன்பு ஜோஜ். ஏனோ ஏனோ பனித்துளி என்று பாடுகின்றது ஆதவன் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று நல்ல செய்தியை தந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் வளமையான சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம்.

சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் வண்ணம் முதலில் ஒரு பாடல் ரம்மி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. எதுக்காக என்னை என்ற முதல் வரியை கொண்ட பாடல்தான். கனடா ஆல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்த பாடல் கேட்டு மகிழ்வோம்.

அவரை தொடர்ந்து ஒரு பாடல். ஈழமணி திருநாடு, மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிரான்சி தந்திருக்கின்றார். தென்றலோ தீயோ என்ற வரிதாங்கிய பாடல், ராகங்கள் மாறுவதில்லை என்ற திரைப்படத்தில் இருந்து.

மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து வேலி இல்லாத மாமரம் என்ற திரைப்படத்து பாடல். ஒரு மானை தேடும் மான்வெளி என்ற பாடல்தான் பாட இருக்கின்றது. இந்த பாடலை அன்புடனே விஜயராணி தந்திருக்கின்றீர்கள்.

இவர்கள் தந்த பாடலோடு இன்னும் ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். கனடா ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் அனுப்பி வைத்த பாடல். இதயம் இதயம் மெல்ல என்ற பிசி திரைப்படுத்த பாடல் தான் அவர் கேட்கும் பாடல்.

ஒலிக்கின்ற பாடலோடு அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் சொல்லவா என் மனதை என்று கேட்கும் போங்கு என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை கனடா மொன்றியல் மாநகரம் தனுஷன் தந்திருக்கின்றார். நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்றும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

சிங்கார பூமி சிங்கப்பூர். அங்கிருந்து வழமை போல இன்றும் மகாலிங்கம் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். காவல் கீதம் திரைப்படுத்த பாடல் ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் சொக்கனுக்கு வாய்த்த சுந்தரியே என்று பாடுகின்றது.

தொடரும் இனிமையான இன்னும் ஒரு பாடல், ஐயோ பத்திக்கிச்சு என்ற பாடல், ரிதம் திரைப்படத்தில் இருந்து கனடா வன்கூவர் மாநிலம் இளவரசி தந்த பாடலாக கேட்போம்.

மீண்டும் ஒரு பாடல். கனடாவில் இருந்து வங்கோவர் மாநிலத்து வசந்தி, நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் ரேட் என்ற திரைப்படத்து பாடல். நவம்பர் மாதம் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அவர்களை தொடர்ந்து வரும் இனிமையான பாடல் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து ரமணி நீங்கள் தந்த பாடல். அடி முதல் முறை முதல் முறை என்ற பாடல் ராமர் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது, ஒலிப்பதை கேட்போம்.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான பாடல் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து தினமும் இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் சித்திரமே சித்திரமே திரைப்படுத்த பாடலை படிக்க வைக்கின்றார். ஆசையுள்ள ரோஜா செண்டு என்று பாடுகின்றது அந்த பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடாவிலிருந்து ஒலித்துக் கொண்டு தினமும் ஒலிக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

தொடரும் பாடல் மீண்டும் ஆஸ்திரேலிய கண்டம் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா நீங்கள் தந்த பாடல். நிலா காயும் நேரம் சரணம் செம்பருத்தி திரைப்படுத்து பாடல் உங்களுக்காக ஒலிக்கும் வேளை நாங்களும் இணைகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்

0: அடுத்து வரும் பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனிவா நகரிலிருந்து வளமை போல இன்றும் நிரேஷன் தந்திருக்கின்ற பாடல் கந்தா கடம்பா என்று வரியெடுத்து ராஜாதி ராஜன் திரைப்படத்திலிருந்து
1: பாடுகின்றது. முனுசாமி, சின்னசாமி, பொண்ணுசாமி, ஆறுசாமி, வீராசாமி, வெள்ளச்சாமி, கருப்புசாமி எல்லாருமே ஓடிவாங்கடா.

ஐரோப்பிய மன்னன் உடனே என்னவள் ஞாபகம் வந்துவிடும் எங்களுக்கு, என்னவளே நீங்கள் என்று. ஏழுமணி திருநாட்டில் இன்னும் விடுமுறையில் தொடர்ந்து இருந்து கொண்டு தருகின்றீர்கள் ராஜ ரிஷி என்ற திரைப்படுத்து பாடலை. இன்று அந்த பாடல் பாடுகின்றது ஆடையில் ஆடும் என்ற முதல் வரியை கொண்டு இனிமையுடன்.

வளமை போல என்றும் இறுதிப்பாடலை தர வருகின்றார். கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வைசேனா ஆசான் அவர்கள். காலை நேர காற்றே என்ற முதல் வரியோடு பகவதிபுரம் ரயில்வே கேட் திரைப்படத்திலிருந்து பாட வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நிறமும் திக்திக்கும் தேனான பாடல்களை திசையெங்கும் இசை பரப்பி எங்களையும் மகள வைத்து சென்ற பாடல்களாக சர்வதேச நேர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று காற்றலை இருந்து விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் கூறுவதோடு வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்றும் கூறிக்கொள்கின்றேன்.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. காற்றலையில் கலந்து கலையகத்தில் இருந்து உங்கள் காதோரத்தில் வந்து வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலன்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே உங்களோடு இணைந்து காற்றலையில் கலந்து கேட்டு மகளை இருக்கின்றேன். உனக்காக நான் நேயர் விருப்பம். வழமை போல இன்றும் வாரத்தில் ஒரு நாள் மலரும் கதம்பத்திலே உனக்காக நான் நிகழ்வு மிகவும் சிறப்பாக கோலாகலமாக நிகழ்ந்தேறியது. அந்த வேளை வந்து இணைந்து கொண்ட உறவுகள் தங்கள் பங்களிப்பை தந்த வேளையிலே தங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் விட்டு சென்றார்கள். அந்த பாடல்கள் இப்பொழுது உனக்காக நான் நேயர்கள் விருப்பமாக ஒலிக்கின்றன.

இன்றைய உனக்காக நான் நிகழ்வை அலங்கரிக்க வேண்டும் என்று ஈழமணி திரு நாட்டின் யாழ்ப்பாணம் பகுதியில் இருந்து அன்புடன் அருள் வந்து இணைந்து பல விடயங்களை பேசி மகிழ்ந்த வேளையிலே அவரோடு இணைந்து அன்பு செல்வம் அவரது மருமகனும் இணைந்து கொண்டார். ஆன்மீக துறையில் அவருக்கு இந்த சிறு வயதிலே அவ்வளவு அக்கறை கொண்ட அவர், ஈடுபாடு கொண்ட அவர், தனக்கு விருப்பமான ஒரு பாடலையும் தன்னுடைய மழலை குரலே கேட்டிருந்தார். அந்த பாடல் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் என்று ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடலை அவர் கேட்க விரும்புகிறார். அந்த வயதிலே அவருக்காக அந்த பாடலை முதல் பாடலாக ஒலிக்க வைக்கின்றோம். சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் என்று பாடுகின்றது.

வீரமணி திரு நாட்டின் வடமாகாணம் யாழ்ப்பாணத்தில் வந்திணைந்த அந்த சின்னஞ்சிறு செல்வம் எங்களோடு நீண்ட நாட்களாக மாமா வரும்பொழுது அவரும் வந்து இணைவார். அவரோடு இணைந்த மாமா அருள் தனக்கும் விருப்பமான ஒரு பாடலை பதிவு செய்திருந்தார். அந்த பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து புத்தம் புது காலை என்று வரி எடுத்து பாடுகின்றது.

0: இந்த வழியிலேதான் ஓம் நம சிவாய என்ற ஆன்மீகத்தோடு இணைந்திருக்கும் அன்பு ஆர் தேவா நாச்சியார் கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் இணைந்து வந்து பல விடயங்களை பேசி மகிழ்ந்து உறவுகள் என்று பலவிதமான கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்துவிட்டு இன்றைய காலநிலையில் எவ்வளவு விழிப்புணர்வு எங்களுக்கு வேண்டும் என்பதை நாங்கள் அனைவரும் பேசி மகிழ்ந்த வேளையில் அவரும் பேசி மகிழ்ந்துவிட்டு ஒரு பாடலை தந்திருந்தார். எனக்கென்று வாழாமல் பிறருக்கென்று வாழ வேண்டும் என்ற கருத்தை அவர் ஆழமாக பதித்துவிட்டு அவர் தந்த பாடல் தனக்கு தனக்கு என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட மகிழம்பு என்ற திரைப்படுத்து பாடல் இதோ ஒலிக்கின்றது. தேவா உங்களுக்காக அந்த பாடல் நாங்கள் இணைகின்றோம்.
1: மனுஷன் இருந்தா எப்பவும் தலைமாட்டில நாலு காசு இருக்கணும், இல்ல அவனுக்கு மவுசே இல்ல.
2: இல்ல தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிறது தான் புத்திசாலித்தனம் நான் நினைக்கிறேன்.
3: தனக்கு தனக்கு என்று ஒதுக்காதே, செய்த தருமம் தலை காக்கும் மறக்காதே. தனக்கு மிஞ்சிதான் தானம் என்கின்ற தத்துவம் போய் அதை மதிக்காதே.
4: இருக்கு இருக்குது.

கருமம் செய்பவனின் கைகளின் வழியே கர்ணன் சிரிக்கின்றான். கொடுத்தவனெல்லாம் தரித்திரத்தோடு தரித்திரமாகின்றான். கொடுத்தவனெல்லாம் தரித்திரத்தோடு தரித்திரமாகின்றான். அடுத்தவனெல்லாம் தெருப்புழு போலே.

அளந்து கொடுக்கிறவன் இருக்கிற வரைக்கும் தருமம் வளராது. இருப்பதை எல்லாம் கொடுக்கிற மனிதர்க்கு நிலைக்கிற புகழ் இருக்கும். இருப்பதை எல்லாம் கொடுக்கிற மனிதர்க்கு நிலைக்கிற புகழ் இருக்கும். அதை தடுக்கிற பாவிக்கு கையொடு காலும் விரைத்ததும் பெயர்.

மீண்டும் ஒரு பாடல். பல விடயங்களை விவசாயத்தை பற்றியும் மழையை பற்றியும் சமுதாயத்தை பற்றியும் எத்தனையோ விடயங்களை கலந்த உறவாடி மகிழ்ந்த நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன், நீங்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் என்று ஆரம்பிக்கும் மனப்பந்தல் திரைப்படத்து பாடலை, உனக்கும் அனைவருக்கும் வாழ்வு உண்டு என்பதை, நாங்கள் எங்களுக்கு மட்டும் வாழாமல் அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டும், சமுதாயத்துக்காக வாழ வேண்டும் என்ற கருத்தை பதிந்துவிட்டு சென்ற வேளையிலே இந்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக ஒலிக்கின்றது. உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன்.

0: அன்பு உறுப்புகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வாரம் ஒரு நாள் மலர்ந்து வரும் உனக்காக நான் நிகழ்வுக்காக இணைந்த உறவுகள் விட்டு சென்ற பாடல்கள் எடுத்து வந்து காற்றலையில் தந்து நாங்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்தும் ஒரு பாடலை ஒலிக்க வைக்க இருக்கின்றேன். அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் இவ்வளவு அற்புதமாக வந்து இவ்வளவு எல்லாம் பேசக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்கள் என்று ஒன்றியல் தமிழ் வானொலி இவர்களை எல்லாம் இனங்கண்டு உங்கள் அனைவருக்கும் உலகளாவ தெரிய வைக்கும் வேளையிலே அவர் தந்திருந்த ஒரு பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து ஒரு காவிய பாடல் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன என்ற வரி கொண்ட பாடல். ஞானசேகரன் உங்களோடு நாங்களும்
1: தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம்

இவர்கள் வந்த வேளையிலே இன்னமொரு உறவு தர்மபுரியிலிருந்து வந்திருந்தார் அன்பு ராஜராஜன் அவர்கள். வழக்கறிஞர் அல்லவா, எத்தனை சட்டத்திட்டங்களை படித்து வந்தவர் அவர். போக்குவரத்தை பற்றியும் இந்த விபத்துகளை பற்றியும் அதனால் ஏற்படுகின்ற ஆபத்துகளும் விளைவுகளும் நட்டங்களும் துக்கங்களும் என்றெல்லாம் பலவிதமாக கூறி சட்டங்களை பற்றியும் கூறிவிட்டு, நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று பாதுகாப்பான சாரத்தியம் வேண்டும் என்பதை கூறி மகிழ்ந்து அவர் தந்தார் ஒரு பாடல், அருணாச்சலம் என்ற திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் பாடுகிறது, அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா என்று பாடுகின்றது.

0: சென்னை கே கே நகரிலிருந்து அன்பு மகளிர் ரேவதி, நீங்களும் வந்து இணைந்து உங்கள் பங்குக்கு அழகாக உரையாடினீர்கள். உணவு வகைகளும் இன்று இந்த உணவினால் ஏற்படுகின்ற தொல்லைகளும் நோய்களும் அதற்குரிய சிகிச்சைகளும் என்று பலவிதமாக கலந்துரையாடினோம். அந்த வேளையில நீங்கள் ஒரு பாடல் தந்தீர்கள். அந்த பாடல் ஆண்டுகள் பல கடந்த பாடல், இன்றும் இனிக்கின்றது. அதை கேட்கும் பொழுது மாயா பஜார் என்ற திரைப்படுத்து பாடல், கல்யாண சமையல் சாதம் என்று பாட வைக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.
1: கல்யாண சமையல் சாதம்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கும் உனக்காக நான் நேயர் விருப்பம். உனக்காக நான் நிகழ்வுக்கு ஓடியந்து இணைந்து தாங்களும் இணைய வேண்டும் என்று ஆவலோடு இணைந்த என் அன்பு உறவுகள் ஒரு சிலருக்கு இடம் கிடைக்கவில்லை என்று நேரம் ஒலிது நிறைந்துவிட்டது. அதனால் அவர்கள் மற்ற நிகழ்விலே வந்து பேசுவார்கள் என்றாலும் அவர்களுடைய விருப்ப பாடல்களை தருவதற்கும் பதிவதற்கும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கும் சந்தர்ப்பம் கிடைக்காததை எண்ணி வருந்துகிறேன் நானும். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், நீங்கள் எங்கள் நீண்டகால நிரந்தரமான உறவுகள், உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது தொடர்போம் பாடலை. ஆரம்பத்தில் வந்து இணைந்தாலும் இடையிலே வந்து இணைந்தாலும் எல்லோருடைய விருப்ப பாடலையும் பதியும் விளை தனக்கும் விருப்ப பாடலை பதிந்துவிட்டு செல்வார் எங்களுடைய கோவை A.R. நாகப்பன் அவர்கள். தந்துவிட்டு தான் முதலிலே வந்தது முதல் பாடல் என்று கேட்பதல்ல, எல்லோருடைய பாடலும் கொடுத்து இறுதியாக தாருங்கள் என்று கூறுவார். காரணம், எல்லோருடைய பாடலையும் அமைதியாக அவர் இருந்து கேட்டு ரசித்துவிட்டு தன்னுடைய பாடலையும் கேட்டு மகிழ்வதற்காக அதிலே அவருக்கு ஒரு அலாதி விருப்பம். அதனால் அவருடைய விருப்பமாக அவர் மூன்றாவது நேயராக வந்தாலும் இறுதியாக அவருடைய பாடலை தருவதில் நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மகிழ்ச்சியோடு எல்லோரும் கேட்டு மகிழும் வண்ணம் அவர் ஒரு பாடலை தந்திருந்தார். அவர் பண்பாடுகள் பற்றி பேசி மகிழ்ந்து விட்டு இறுதியிலே ஒரு பாடலை தந்தார். அந்த பாடல் ராஜா சின்ன ரோஜா என்ற திரைப்படத்திலிருந்து தெளிவாகி பாட வருகின்றது. ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை என்ற கருத்து கொண்ட ஒரு அற்புதமான அழியாத காவிய பாடல் என்றுதான் கூற வேண்டும். நாகப்பன் அவர்களே, உங்களுக்கான பாடலும் இதோ ஒலிக்கின்றது.

காட்டலையில் கலந்து சென்ற அனைத்து பாடல்களும் உனக்காக நான் நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்விலே சந்திக்கின்றேன் என்று கூறும் இந்த வேளையிலே வந்து இணைந்து கொண்ட அன்பு உறவுகளுக்கும் இணைய முயற்சி செய்து முடியாமல் சென்றவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உலகளாவாக இருந்து கேட்டு எங்களுக்கு ஊக்கம் தந்து எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் நன்றியும் கூறி மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கின்றேன் என்று கூறி இப்பொழுது நான் விடைபெற்றுச் செல்லுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் வளமை போல என்றும் கூறுகின்றேன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரம் வணக்கம் என்று இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் பொங்கும் புதுவெள்ளம் பாடல்கள் கேட்போம்.

2026 ஆண்டில் வெளிவந்த வெளிவர இருக்கின்ற திரைப்படத்து பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்து ஒலிபரப்பும் வகையிலே கடந்த 44 பொங்கும் புதுவெள்ளம் பாடல்களை கேட்ட எங்களுக்கு இன்று மலர்கின்றது பொங்கும் புதுவெள்ளம் 45. பொங்கும் புதுவெள்ளம் 45 முதல் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது வெளிவர இருக்கின்ற சிக்மா என்ற திரைப்படத்து பாடல். சிக்மா திரைப்படத்து பாடல் ஐயையோ அம்மாடி என்று வரியெடுத்து பாடுவதை கேட்டு மகிழ்வோம் முதல் பாடலாக.

அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இன்னமொரு பாடல் பத்தா என்ற திரைப்படத்து பாடல். பத்தா திரைப்படத்து பாடல் அடியாத்தி என்று வரியோடு வந்து பாடுகின்றது. எங்கே செவி மடுப்போமே அந்த பாடலை.

அடியாத்தி என்ற பாடலை கேட்ட எங்களுக்கு ராசாதி ராசா என்ற பாடலையும் கேட்க வாய்ப்பு கிடைக்கின்றது. அந்த பாடல் கராத்தே பாபு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொங்கும் புது வெள்ளம், பாய்ந்து வரும் வெள்ளத்தில் பொங்கியோடி வந்து எங்கள் காதோரத்தில் இசையாக வார்க்கின்றது புதிய புதிய திரைப்படத்து பாடல்களை. அந்த வகையில் அடுத்த ஒரு பாடல் வாச்சா உடாத என்று கூறும் வரியை கொண்டு பரிமளா அண்ட் ஹோ என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது ஒரு பாடல்.

கடந்த வாரங்களில் நாங்கள் கேட்ட புதிய பாடல்களுள் ஹாய் என்ற திரைப்படத்து பாடல்களும் கேட்டிருக்கின்றோம். இன்றும் ஹாய் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் பச்சை புள்ள என்ற வரி கொண்டு பாட இருக்கின்றது. எங்கே கேட்போமா?

அன்பு உறவுகளே, நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே வாரம் ஒரு நாள் மலரும் பொங்கும் புதுவெள்ளம். பொங்கும் புதுவெள்ளமாக புதிய கலைஞர்கள் படைத்து எங்களுக்கு தமிழுலகத்து தமிழ் திரைப்பட உலகுக்கு காலடி எடுத்து வைத்த அவர்கள் இன்று தமிழிலே எப்படி எப்படியெல்லாம் பாடல்களை தாருகின்றார்கள் என்று நாங்கள் கேட்கக்கூடிய வகையில் இளைய தலைமுறை எப்படி செல்லப் போகின்றார்கள், எப்படி வழிநடத்தப் போகின்றார்கள் என்ற சிந்தனையோடு இருக்கும் இந்த வேளையில் ஒலிக்கும் பாடல்கள் பொங்கும் புதுவெள்ளமாக தேடிக்கொண்டு வந்து உங்கள் காதூரம் தருகின்றேன். நீங்களும் கேட்டு மகள வேண்டும், உணர வேண்டும் என்பதற்காகவும், இளைய தலைமுறைகள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும். அடுத்து மீண்டும் ஒரு சிக்மா என்ற திரைப்படத்து பாடலை மீண்டும் ஒரு தடவை கேட்போம். இன்னும் ஒரு பாடலாக வாரேன் நான் வாரேன் என்ற வரி எடுத்துக்கொண்டு பாடுகின்றது அந்த பாடல்.

0: என்ன உறவுகளே, பாடல்களை கேட்டு திகைக்கின்றீர்களா? புரிகின்றதா பாடல்கள், வரிகள் தெரிகின்றன? அந்த வகையிலே அடுத்து ஒரு பாடல், மண்டாடி என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். அந்த பாடலையும் தேடி வந்து பொங்கும் புதுவெள்ளம் உங்கள் காதோரம் தருகின்றது. மண்டாடி மண்டாடி என்ற வரியை அங்கே தாங்கிக் கொண்டு.
1: மகராசர்கள் உள்ள காளிதனில யாமேனும் நினைவா, தலையாகிய ரமேதரம் கரிகாலன் படையான், கடல் வாழிகள் புட்டை சூழ்ந்திட மண்டாடியும் வருவான் வருவான் வருவான் வருவான்.

ரெனிகுண்டா 2 என்ற ஒரு திரைப்படம் அறிந்தீர்களா? காற்றிலே கலந்து வந்து எங்கள் காதோரத்திலே காற்றிலே புகுந்து கேட்க வைக்கின்றது அந்த பாடல். காத்துல காத்துல என்றவர் யோடு.

தொழிலிசையும் மெல்லிசையும் கலந்த துரிதமான தாளங்களோடு பாடல்களை கேட்டு மகிழும் எங்களுக்கு இறுதியாக ஒரு பாடல் உருக்கமான வரியோடு வருகின்றது. அந்த பாடல் லெனின் பாண்டியன் என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். அந்த பாடல் மனதை உருக்க வைக்கும் வரிகளோடு வருகின்றது. வரிகள் உன்னை நம்பி வந்த என்னை என்ற வரியோடு ஆரம்பிக்கின்றது. இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கும் வருகின்றது அன்பு உறவுகளே.

காதோரம் ஒலித்து காற்றலையில் நிலைத்து நிறைவுக்கு வந்தது பொங்கும் புதுவெள்ளம் 45. அன்பு உறவுகளை இந்த பாடல்களை நன்றாக கேட்டிருப்பீர்கள். என் எண்ணங்கள் உங்கள் உள்ளத்தில் தோன்றுகின்றது, கருத்தாக தாருங்கள். எங்களுக்கு எழுத்து மூலம் பதிந்து விடலாம் உங்கள் தளத்திலே. அத்துடன் மீண்டும் ஒரு பொங்கும் புதுவெள்ளத்தில், 46வது பொங்கும் புதுவெள்ளத்தில் உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறி இன்றைய 45வது பொங்கும் புதுவெள்ளத்தை நிலவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. நேரம் கனடாவில் 11:31 முற்பகலாக காட்டும். 2026 ஆண்டு 9வது மாதம் 22வது நாள் செவ்வாய்க்கிழமை.

இங்கிதமான இந்த வேளையிலே 13 பாகை வெப்பநிலையோடு உங்களோடு இணைகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறும் இந்த வேளையிலே அன்னை, தந்தை, ஆசான் இவற்றையெல்லாம் நான் அறிய வைத்த எல்லாம் சிறந்த மூத்த மொழியின் அன்பு தமிழ், இவற்றிற்கெல்லாம் மூலம் ஓம் நம சிவாய என்று நாங்கள் வணங்கும் எல்லாம் வல்ல இறைவன் இவர்களை கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி என் முகம் தெரிந்த தெரியாத அன்பு உறவுகளை உங்களையும் வணக்கம் கூறி வரவேற்று இணைந்து கொண்டேன் இன்றைய கதம்பத்திலே.

என்று கதம்பம் தருவது. என்ன நிகழ்வென்று நான் கூறுவதற்கு முன்பே அன்பு ஜெகவர் சாதிக் அவர்கள் அழகான படம் வரைந்து அனுப்பி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கிருஷ்ணன் அவர்கள், அன்பு மகள் ஷியாமலா, மகாலிங்கம், நாகப்பன் போன்றோர் நாங்கள் இணைந்திருக்கின்றோம், வருக வருகவென்று வரவேற்பு தரும் வேளையிலே அவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று நானும் இணைந்து கொள்கிறேன், வாருங்கள் என்று அணைத்து கொண்டு 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு இணைவோம் இன்றைய கதம்பத்திலே ஒலிக்க இருக்கும்

0: அன்பு உறவுகளே, கதம்பத்திலே வந்து நான் இணைந்து சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வாருங்கள், பேசுங்கள் என்று பல சொற்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம் கடந்த வாரங்களிலே. அதே போன்று இந்த வாரமும் சொற்களை நான் கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். நீங்கள் வந்து அந்த சொற்களிலே விரும்பிய சொல்லை தெரிந்தெடுத்து அதை பற்றி சில குறிப்புகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். சொல்லாயோ வாய் திறந்து நில்லாயோ நான் அழைக்கும் வேலை வந்து நின்று, பொருத்தமாகத்தான் இருக்கின்றது இந்த பாடல். அன்பு உறவுகளே, வாருங்கள், நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள். எங்கள் கொஞ்சம் வெயிலாக இருக்கின்றது, ஆனால் அந்த வெப்பநிலை எங்களுக்கு அவ்வளவு பெரிதாக தோன்றாது. இப்பொழுது நாங்கள் கோடை காலத்தில் இருந்து விலகி மழை காலத்துக்கு வந்து இலையுதிர் காலத்தை தொடர்கின்றோம். இது 13 பாகை லேசாக மதியம் வரை சென்று 17 பாகை வரை சென்று மீண்டும் குறைந்து வந்து இன்று இரவு 4 பாகைக்கு செல்கின்றோம். 7 பாகை 6 பாகையாக இருந்து இப்பொழுது 4 பாகை வெப்பநிலை என்று இரவு நேரத்துக்கு வந்தால் அது வெப்பமாகிறது, குளிராகத்தான் இருக்கும். பகல் கூட நான் சொன்னேன் சுருங்கி வருகின்றது என்று. இன்று எங்களுக்கு 12 மணி நேரமும் 10 நிமிடமும் தான் பகல் நேரம் இருக்கும். பாருங்களின் 15 மணித்தியாலத்துக்கு மேல் கண்ட பகல் இவ்வளவு தூரம் நாளாந்தம் குறைந்து குறைந்து வந்து விட்டது. சூரியனுடைய பார்வை பூமியினுடைய சுழற்சியிலே எவ்வளவு தூரம் படுகின்றது நிலப்பகுதியே என்றதை நாங்கள் கருத்தில் கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்கும் நேரம் இலங்கை இந்திய நேரம் 9:05 என்று 6 என்று காட்டும் வேளையிலே, மாலை நேரம் இரவு நேரம் என்று ஏனைய நாடுகளிலும் காட்டிக்கொண்டிருக்கும் இந்த இனிமையான வேளையில் வாருங்கள், இணையுங்கள். மீண்டும் தருகின்றேன், 6 4 7 8 7 4 6 4 1 5 உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அழைத்து பேசுவோம், வாருங்கள். இன்று நான் கொண்டு வந்திருக்கும் பதம் வழக்கம் போல் வானம் என்ற பதம் 3வது வாரம் வருகின்றது, யாரும் தொடவில்லை போல் தெரிகின்றது. வானம், பணம், உறுப்பு, உணவு, வீடு, சித்திரம், அறிவு, சொந்தம், மகிழ்ச்சி, விழா போன்ற பதங்கள் இங்கே இருக்கின்றன. இதில் எந்த விடயத்தை எடுத்தாலும் நாங்கள் பேசி மகளெல்லாம் கடந்த வாரமும் வீடு பற்றியெல்லாம் பேசியிருந்தால் இந்த வாரம் அந்த வீடு மீண்டும் வந்திருக்கிறது, இன்னும் பேச இருக்கின்றது வீட்டை பற்றி. இப்பொழுது முதல் உறவாக வருகின்றார், தோன்றுகின்றார், அவர் மறைந்து விட்டார், இங்கே மீண்டும் அழைக்க வேண்டும். நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் இணைவோம் என்று எண்ணும் வகையிலே இன்று முதல் முதலாக வருகின்றார். நீண்ட நாட்களுக்கு பின்பு ஒரு உறவு போல் தெரிகின்றது, அவரை இணைப்போமா என்று பார்த்தால் வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம், வணக்கம் அன்பரே, எங்கள் ஜெகபர் சாதிக் அவர்களே, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக், தாங்கள் மீராமா அனைவரும் நலமா இருக்கீங்களா? ஐயா
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். உங்களை பற்றி தான் நாங்கள் எண்ணிக்கொண்டிருப்போம். இப்பொழுதும் உங்கள் பாடல்கள் வரும்போது எல்லாம் நாங்கள் உங்களை பற்றியே எண்ணுவோம். நேற்றைய தினமும் நீங்கள் வந்து இணைய முடியவில்லை, ஆனால் பாடலை எழுதியிருந்தீர்கள், அந்த பாடலை ஒளிபரப்பியிருந்தோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கேன்.
0: வாழ்த்துக்கள், நலமாக இருக்க வேண்டும். அந்த இறுதி நாட்களிலே, இப்ப கடந்த நாட்களிலே வருகின்ற பாடலை கேட்கும் பொழுது ஓரளவு நீங்கள் மனம் தெளிவடைந்திருக்கின்றீர்கள் என்பதை எண்ணுகிறேன். ஆனால் சுமை சுமைதான் இருக்கலாம். வாழ்க்கை வாழ்வதற்கு என்று ஒன்று, கவலைகள் கிடக்கட்டும் மறந்துவிடு, காரியம் நடக்கட்டும் தொடர்ந்துவிடு என்ற பாடலை கேட்டவுடன் எனக்கு மனதுக்கு கொஞ்சம் தெம்பு வந்தது. நான் அழைக்க நினைப்பேன், அழைத்து எதை பேசுவதென்று எனக்கு தெரியவில்லை. நன்றாக உணர்ந்தோம், இறைவன் என்றும் உங்களுக்கு கை கொடுப்பார். சரியா, கடல் எப்பொழுதும் கலங்கி இருப்பதிலே தெளிந்தே ஆக வேண்டும். அதே போன்றுதான் இந்த வேளையில வழக்கமாக முதல் நீரா ஓடி வந்து எங்களுக்கு இணைந்து பல கருத்துக்களை தருவீர்கள். இன்றும் நாங்கள் சில சொற்களை வைத்திருக்கின்றோம், அந்த சொற்களிலே உங்களுக்கு விரும்பின பதத்தை பெற்று அதை பற்றி நீங்கள் கூறுவதை கூறலாம். அங்கே எங்களுடைய செல்லக்கிளி பச்சைக்கிளி எல்லாம் அப்படி
1: இருக்கின்றார்கள்.
0: எங்களோட வந்து கலந்து கொள்ளுங்கள், பேசுங்கள். நாங்கள் இப்ப வானம், பணம், உறுப்பு, உணவு, வீடு, சித்திரம், அறிவு, சொந்தம், மகிழ்ச்சி, விழாக்கள் என்று பல சொற்கள் இருக்கின்றன. இதுல உங்களுக்கு பிடித்த ஒரு பதத்தை எடுத்து அதற்காக சிறிது நேரம் பேசலாம், முடிந்தா?
1: ஆமாயா, சொந்தம்
0: நான் நினைத்தேன், அதைத்தான் நீங்கள் தெரிவு செய்தீர்கள். வாழ்த்துக்கள். சொந்தம் கூறுங்கள், அதை பற்றி கூறுங்கள், உங்களோட அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். சொந்தம் என்றால் எப்படி இருந்தது, சொந்தம் என்றால் என்ன என்றதை கூறுங்கள்.
1: சொந்தம் என்று நாம் வந்து கொஞ்சம் வசதி வாய்ப்புல வீடு வாசலோடு இருக்கும்போதுதான் சொந்தம் எல்லாம் நெருங்கி இருந்துச்சியா. நம்மளோட உண்மை இல்லாம போன பிறகு சொந்தம் எல்லாம் வந்து தூரத்து சொந்தமா போயிடுச்சு. பணம் காசு இருந்தா தான் சொந்தங்கள் எல்லாம் மதிக்குது. இந்த பணம் காசு இல்லைன்னாக்கா சொந்த மந்தங்கள் வசதி உள்ளவங்களோட திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி அப்படி நிலைமையில தான் என்ன இருக்கு.
0: பணம் அப்படி பிரித்து வைக்கிறது, பொருளாதாரம் பிரித்து
1: வைக்கிறது.
0: நாங்கள் கருதினாலும் அந்த சொந்தங்கள் எங்களை நாடாமல் விட்டு செல்கின்றன. அவர்கள் எண்ணங்கள் வேற இருக்கும் இல்லையா. எங்களுடைய ஏதோ விரும்புகிறார்கள், நாங்கள் இதை கொடுக்க வேண்டி வரமே என்று விரும்பி இப்போ நான் அவர்களுக்கு தெரியாது. அந்த பாசம் என்ற ஒன்றை பற்றி அவர்கள் உணரவில்லை போல் தெரிகின்றது. கூறுங்கள் மேலும். மேலும் கூறுங்கள்.
1: சொந்தத்துல வந்து நம்ம நெருங்கி சொந்தமா இருக்கிறவங்க எல்லாம் வசதி வாய்ப்பு கம்மியா உள்ளவங்க எல்லாம் எங்களோட நெருங்கி தாங்க இருக்காங்க. ஆனா வசதி வாய்ப்பு வந்த பிறகு வந்து வந்தவங்கெல்லாம் வந்து ஒதுங்கி போயிட்டாங்க எல்லாமே. இந்த காலத்துல வந்து சொந்த பந்தகத்துலாம் பணம் தாயா முக்கியமா போயிடுச்சு. இப்ப
0: பணத்தை வைத்துத்தான் இப்பொழுது சொந்தங்கள் உறவாடுகின்றன.
1: ஆமாய்யா.
0: பணம் இல்லாத எங்களை நீங்கள் கூறுகின்றீர்கள். பணம் இல்லாத ஓரளவுக்கு சாதாரணமான நிலையில் இருக்கின்ற வேளையில் அந்த சாதாரணமான நிலையில் இருக்கின்றவர்கள் கொண்டாடுகின்றார்கள். அதை விட்டு மேலதிகமாக உள்ளவர்கள் விலகி செல்கின்றார்கள். அப்படித்தானே. ஆனால் ஒரு நல்ல தீய சம்பவம் நடக்கும் பொழுது அவர்களெல்லாம் ஒன்று சேருகிறார்கள் தானே. ஒன்று சேருகிறார். ஆனால் அவர்கள் வந்து ஒன்று சேரும் பொழுது அந்த நெருக்கத்தை பார்த்தால் எங்களை போன்ற தரத்தில் உள்ளவர்களுடைய உறவாடல் நெருக்கமாக இருக்கும், மற்றவர்களுடைய கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும் இல்லையா. அதை நாங்கள் கணிக்கக்கூடிய இருக்கு. அதனால் இதிலிருந்து நாங்கள் இதை கேட்டுக்கொள்ளுகிறோம்.
1: அதாவது பணமே தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துட்டாங்க அவங்களாம்.
0: அவங்க கற்றுக் கொடுத்தா அப்ப நாங்களும் பணத்தை நாடி பணம் தேட வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றதா? இல்லை பணத்தை விட குணம்
1: தான் இல்லையா? இருப்பதை வைத்து நிம்மதியா இருக்க முடியாது.
0: சிறப்பு, சிறப்பான கருத்து. நல்ல கருத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டீர்கள். நீண்ட நேரம் உங்களால் முடிந்தால் பேசுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை தாருங்கள், கேட்போம். நடந்த சம்பவங்கள் நீங்க நன்றாக உலகத்தை படித்திருக்கின்றீர்கள். அதாவது உறவுகள், சொந்தங்களை படித்திருக்கின்றீர்கள் இல்லையா.
1: உண்மைதான்.
0: இந்த வகையில் நெருங்கிய சொந்தங்களா அல்லது தூர இடத்துல உள்ள சொந்தங்களா உங்களோட உறவாடினார்கள் கூடுதலாக பகிர்ந்து கொண்டார்கள்?
1: நெருங்கிய சொந்தங்கள்லாம் வந்துட்டு உடனே போயிட்டாங்க ஐயா. ஆனா தூரத்து சொந்தம் இருக்கிறவங்க தான் அவங்க தான் கடைசி வரை நம்ம கூட இருந்தது. சமீபத்துல வந்து ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி வந்து என் பேத்திக்கு திருமணம் ஆனது ஐயா. அந்த திருமணம் வந்து நான் இங்க பண்ண முடியாத சூழ்நிலை காரணம் என்ன, அக்கா இறந்ததுனால இங்க நான் பண்ண முடியல. அதனால என் மகனே வந்து அந்த கல்யாணத்தை காரைக்கால்ல வச்சு அந்த கல்யாணத்தை முடிச்சாங்க.
0: அங்கே பத்தி செய்தாரு.
1: ஓ ஆமாய்யா, ஆமாய்யா. கல்யாணம் முடிஞ்சு 5 மாதம் ஆகுது. 5 மாதத்துக்குள்ள என் மகனு போய் சேர்ந்தாங்க.
0: ஓ, இப்பொழுது உங்களுடைய மனைவியின் உங்களோட மருமகளுடைய சகோதரியை பற்றி ஒரு தடவை எழுதியிருந்தீர்கள். இப்பொழுது எப்படி இருக்கு?
1: ஆமாய்யா, ஆமாம். குடும்பம் அவரு அவரையும் இறந்துட்டாரு. பரவாயில்ல, அவங்க நலமா, கொஞ்சம் நலமா இருக்காங்க. இரண்டக்கா என் மருமகள் தான் வந்து இந்த கல்யாணம் என் மாமா இறந்து போய் ஒரு 30 நாளையில ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அந்த பொண்ணுக்கு, மருமகளுக்கு. அப்புறம் காரைக்கால்ல அவசர சிகிச்சை பிரிவுகளை சேர்த்து கொஞ்சம் குணமாக இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க.
0: சுகப்பட்டு வந்திருக்காங்க. நம்மையும் தீமையும் எங்களை நாடி வரும் பொழுது நாங்கள் துஞ்சக்கூடாது. துன்பம் வருந்தான் ஓரளவு நாங்கள் சீர்தூக்கி பார்த்து அது ஒரு பாடங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா. இந்த சம்பவங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்த நேரத்தில் உங்களை பற்றி நாங்கள் நிறைய படித்து விட்டோம். உங்களே நீங்கள் எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கின்றீர்கள். இவ்வளவுதான் வந்தாலும், எந்த சுமை வந்தாலும் தாங்கும் சக்தியோடு நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள். மீண்டும் வந்து எங்களோட ஜெகபர் ஷாதிக் என்ற உணர்வோடு வந்து எங்களோட பேசுகிறீர்கள். எல்லோருக்கும் இந்த இது வராது. உங்களுக்கு இறைவனதை
1: கொடுத்திருக்கின்ற
0: சொந்தங்களை பற்றி கூறிய கருத்து மிகவும் நல்ல கருத்துகள். அது வந்து பணம் இருந்தால் போதுமடா என்று வாழுகின்ற மக்கள் இருக்கின்றனர். இல்லை இல்லை குணத்தோடு சொந்தம் வேண்டும், 4 பேர் வேண்டும் என்று நினைத்து வாழ்பவர்களும் இருக்கின்றார்கள். அதை நன்றாக படித்து விட்டோம் நாங்கள். அடுத்து நீங்கள் ஒரு பணம் கூறின, பணம் தான் வாழ்க்கை என்று இல்லாமல் கிடைத்தது போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பழமொழிக்காமே எங்களுக்கு கிடைத்ததை கொண்டு சிறப்பாக வாழ்வோம் என்ற ஒரு கருத்தை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். நல்லதொரு பாடத்தை படித்து எங்களுக்கும் அதை புகட்டி இருக்கின்றீர்கள். நன்றி ஜெகபிரசாதிக்கு அவர்களை நீங்கள் இன்று வந்து இணைந்ததற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் உறவுகள் எல்லோரும் சந்தோஷப்படும். எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். நீங்கள் கேட்ட பாடலை ஒளிபரப்புகிறேன். நன்றி. நாங்கள் மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி. நன்றி.
0: ஏதாவது கூற வேண்டும் என்றால் கூறுங்கள். நன்றி ஜெகபரன் சாதிக்கு அவர்களே. அடுத்த உறவாக வருகின்றார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நாகப்பன். வணக்கம். இல்லை, அவருடைய இணைப்பு துணிக்கப்படுகிறது. மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். நான் நீண்ட தடவை அழைத்து களைத்து விட்டார் போல் தெரிகின்றது. இப்பொழுது யார் வரப்போகின்றார்? இப்பொழுது ஒருவர் அழைக்கின்றார். அவருடைய அழைப்பை நான் இணைக்கலாம் என்று பார்க்கின்றேன். மூவர் ஒரே நேரத்தில் அழைக்கின்றார்கள். யாருக்கு இணைப்பு கிடைக்கின்றது? வணக்கம்.
2: ஓம் நமச்சிவாயர் கோயிலிருந்து ஆர் தேவா.
0: ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய். வந்து விட்டீர்களா ஊருக்கு? இன்னும் சென்னையிலே
2: தானா?
0: இறங்கி விட்டீர்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு. எல்லோரும் நலமாக மகிழ்வாக இருக்கும் இந்த வேளையில நீங்கள் வந்து ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தோடு வந்து எங்களையும் அந்த ஓம் நமச்சிவாயவை நினைக்க செய்கின்றீர்கள். எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் எல்லோருக்கும் திருவர்கள் புரியட்டும். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? உங்கள் பயணம் எப்படி இருந்தது?
2: ஐயா, பயணம் தான் எனக்கு ஒத்துக்கலா.
0: முதலே தீக்கு தளியோட தானே இருந்தீர்கள் ஜலதோஷத்தை?
2: ஆமா.
0: அதுல மாறி விட்டதா அல்லது கூடி விட்டதா?
2: இல்ல இல்ல இல்லையாமா, கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த லெமன் வந்து போட்டு குடிச்சதுல கொஞ்சம் நல்லா இருக்கியா? பச்சை பழம் தான் கிடைக்குது இங்க. ஒரு பழம் வந்து 5 ரூபாயா, ₹15.
0: 15 ரூபா சின்ன காசு. எங்களுக்கு பெரிய காசு இங்க. பெரிய பெரிய ஐயா தேசிக்காக எலுமிச்சம்பழம் ஒரு பழம் $1 என்றால் சிறந்த பழம் வாங்கணும். $1 உங்களுக்கு எவ்வளவு காசு? நீங்கள் 5 ரூபாய். நாங்கள் அது கூட அப்படித்தான் கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் சிறந்த சாமான். நீங்கள் அங்கே வாங்கும்பொழுது இயற்கை நேரடியாக மரத்திலிருந்து பறித்ததை அப்ப விதையோடு வாங்குவீர்கள். எங்களுக்கு விதையோடு வர வெட்டி பார்த்தா உள்ளுக்கு விதை இருக்காது, சதை இருக்கும், சார் இருக்கும், சார் இருக்கும் அங்கே. அதுக்குள்ள விதை இருக்காது. என்னுடைய மகளுக்கு
2: சின்ன சின்ன காயா இருக்கியா? பச்சை காயா சொன்னீங்களா? பச்சையா அவங்க அதே மாதிரி பச்சையா வாங்கி போட்டு அடிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் தேவலாம், ஆனா மாத்திரை மருந்து சாப்பிடறது இல்லையா? மாத்திரை மருந்து ஒத்துக்க மாட்டேங்குது.
0: அது மாத்திரை மருந்த விட இது சொல்றது. அதுக்கே கொஞ்சம் தேன் கலந்து கொள்ளும். சுத்தமான தேன் எடுக்கலாம் அங்கே இருக்கு. ஒரு தேன் கொஞ்சம் கலந்தால் நன்றா இருக்கும். அன்று நான் என்னுடைய இளைய மகளிடம் விஜயம் செய்த போது அவர்கள பூங்கன்றுகளோடு அவருடைய சித்தன்னியார் ஒருவர், அவளுக்கு அவருடைய அம்மாவுடைய தங்கையார், அவளுக்கு ஒரு தேசி கண்டு அந்த எலுமிச்சங்கண்டு கிஃப்டாக கொடுத்துருக்க குடையாக. நாங்கள் போகும்போது ரோசா கண்டு அப்படியெல்லாம் மயண்டு போவோம் தானே. அவர் தேசி காயை கொண்டே கொடுத்துருக்காரு எலுமிச்சங்க. அது 1 அடி உயரம் கூட இல்லையா? 4 காய் காய்த்து விட்டது ஐயா. 1 அடி உயரம் இல்லை. 1 அடி உயரம் ஒன்றோ 2 கிளை
2: தான்.
0: அதுலயே ஒரு தேசிக்காய் ஒரு பழத்தை இடுங்கி எடுத்துக்கொண்டு வந்து அதுல எங்களுக்கு புளிந்து சார் கொடுத்தார். சுவையாக இருந்தது, சுவையாக இருந்தது. ஆனா அதுக்குள்ள விதை இல்லை ஐயா, அதுக்குள்ள விதை இல்லை. அதனால நாங்கள் மீண்டும் உற்பத்தி செய்யலாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மரங்களே சுருக்கி அடித்து விளைவுகளை பெருக்குகிறார்கள். அப்ப சென்னை எப்படி இருந்தது? உங்களுடைய நாச்சியார் கோயில விட சென்னை எப்படி இருந்தது?
2: ஐயா, அது இயந்திர வாழ்க்கையா?
0: அப்படி இயந்திர வாழ்க்கையா?
2: இயந்திர வாழ்க்கையா? என்ன பார்த்தேன் இது பட்டு படாபட்டு புரிய இந்த பணம் பிரச்சனை கொஞ்சம். அதனால என் பொண்ணு அழுதுட்டா. என் பொண்ணு அழுது நான் பார்த்ததே
0: இல்லை.
2: வீடு வாங்க
0: அவசரப்படு.
2: அதுக்காக உடனே நைட்டே போனோம்.
0: வாழ்த்துக்கள். சிறப்பாக அமைய வேண்டும். அதெல்லாம் போக போக சரி. இதெல்லாம் வாழ்க்கை பாடங்கள். இன்று எங்களிடம் வானம், பணம், நீங்க எதை பத்தி பேச?
2: வீடு
0: வீடு பேச போறீங்க. சரி, வீட்டை பற்றி கொண்டு பாருங்கள். என்ன வீட்டை
2: ஜெகபர் சாதிக்கு பேசினார் இல்லையா?
0: ஆமா,
2: அவரு சொன்னது உண்மை. அதாவது பணம் இருந்தால்தான் எல்லாம் மதிப்பாங்க.
0: அதனால பாடல் இருக்கு, பணம் இருந்தால் போதுமான.
2: ஆமா, வீட்டு வீடு வீடுன்னு சொல்லி விட்டுருணும். நம்ம அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, என்ன பண்ணிருப்பாரு. இப்ப என் பொண்ணு வந்து எனக்கு போன் பண்ணிச்சு, 40 லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்கப்பா அப்படின்னு சொல்லி போன் பண்ணி அங்க அந்த வீட்டை வந்து இது பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க. சரிட்டு நான் என் பொண்ணு வாங்கிட்டாலே அப்படின்ட்டு சரிட்டு போனா அங்க பார்த்தா அவன் 40 லட்சம் ரூபா இன்னொருத்தனுக்கு கடை வச்சிருக்கான். அந்த பணத்தை எல்லாம் பிரிச்சு பிடிச்சி பணத்தை வாங்கிட்டு வந்தாச்சு. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் வாங்கிட்டு வந்துட்டேன்.
0: நம்மள
2: இருக்கிற வரையும் நம்ம இருக்கிற வரையும் வீடு நம்ம பாதுகாக்கும். நம்மள நம்மள்ட ஒண்ணு இல்லைன்னு வச்சுங்க, வீடு நம்மள வெளியே அனுப்பிடும். வீடு அப்படின்ட்டு நம்ம விட்டுறணும். அதை நம்ம புடிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, நம்மளை போட்டு படப்படுத்தும். தொல்லைகள் பயங்கரமா வரும். அதாவது அவர் ஜெகசாதிக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு இது பண்ணிருப்பாரு. அதே மாதிரி ஞானசேகர் வந்து ஒரு போலீஸ்கார் மகன், அவரு பட்ட கஷ்டம் மாமையா அவரு
0: எல்லோருக்கும் வாழ்க்கையில துன்பங்கள் இருக்கு. நாங்கள்
2: வீடு
0: என்பதுடன் கஷ்ட நஷ்டங்கள் மட்டுமல்ல, வீடு என்றால் என்ன என்றது ஒரு தடவை கூறுங்களேன். வீடு என்றால் என்ன?
2: வீடு என்றாலயா ஒரு இருப்பிடம்,
0: இருப்பிடம்.
2: அது வந்து நம்மள பாதுகாத்து நம்மள விடாம புடிச்சுக்கும், புடிச்சுக்கும். குடும்பத்துல ஐக்கியம் ஆயிடுவோம்.
0: நாங்கள் ஐக்கியம் ஆகி விடுவோம்.
2: ஆமா,
0: அப்ப வீடு
2: ஐக்கியமாயி அடிமையே
0: வீடு நிரந்தரமான
2: சாதம். வீடு
0: நிரந்தரமானதா?
2: இல்லவே இல்லையா?
0: ஏன் ஐயா
2: அது ஏன்னு கேளுங்க. நம்ம மூச்சு காற்று இருக்கிறவன் வீடு நம்மள வச்சிருப்பாங்க. மூச்சு காற்று போயிட்டு எப்ப கலப்பு வாங்கன்னு இருப்பாங்க.
0: வெளியேற்றி விட்டுரும்.
2: பட்டினத்தார் பாடல்லே வந்திருக்கு.
0: ஓ, வெளியேற்றி விட்டுரும் வீடு, வெளியேற்றி விடும். அப்ப வீடு என்றால் வீடு எப்படி இருக்க வேண்டும்?
2: வீடு என்றால் ஐயா மனைவி மக்கள் சொந்த பந்தம் இதெல்லாம் வந்து பணத்துக்கு தேவையில்லாம நம்மள்கிட்ட வந்தாங்கன்னு வச்சுங்க, நம்ம குடும்பத்தோடு வந்து சமைக்க ஆள் இல்லைன்னா சமைச்சு சாப்பிடுறவங்கள அதுதான் வீடு. உண்மையிலே குடும்பத்துல வந்து ஆடம்பரமா வந்து நின்றுட்டு என்ன இது இது அது இது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வீடு கிடையாதுயா.
0: அந்த வீடு எல்லோரையும் வரவேற்குங்க. வீடு எல்லோரையும் வரவேற்குமா?
2: வரவேற்குமையா?
0: வரவேற்கும்,
2: எல்லாரையும் வரவேற்கும். இருக்கிற வரையும் ஜெகசாதி சொன்னதுதான், இருக்கிற வரையும் நம்மள வரவேற்கும். இல்லைங்கிறப்போ நம்மள வெளியே தள்ளிடும்.
0: வீடே வெளியே. வீடு என்று கூறின உடனே குடும்பம் தான் ஞாபகத்துக்கு வருகின்றது இல்லையா? குடும்பம் வீடு என்பது, வீடு என்பது இன்னும் ஒன்று கூறுகிறது, முதுசம் என்று பெற்றோர் அந்த அப்படி வழிவழி வந்த ஒரு இடம்தான் வீடு. எல்லாம்
2: வழிவழி
0: தந்தை
2: வேலும்
0: பாட்டன் சொத்து பூரன் அப்படி அந்த ஒருவர் அவர் அந்த வீடு அப்படியே நிரந்தரமாக இருக்கும். வீடில் உள்ள உறவுகள் தான் விட்டு செல்லுவார்கள்.

0: வாயால்தான்
1: கேளுங்க. அவ வாயால ஐயா, அவ அஞ்சு பேருக்கு சமைக்கிற சாப்பாடு சமைக்கிறா, அந்த கைப்பக்குவம் வரல.
0: அது இப்ப சுகம் தானே, ரெண்டு பேருக்கு
1: பேருக்கு ரெண்டு பேருக்கு தானே அந்த கைப்பக்கம் இல்ல, ஆனா வேஸ்டேஜா போயிட்டு இருக்கு. எவ்வளவு உணவு
0: நினைக்க வேண்டும் இந்த நேரத்துல, இந்த இல்லத்திலே நாங்கள் மகள்வாக எல்லாம் வாழ்ந்து இங்கிருந்து சிறப்பாக வெளியே சென்றிருக்காங்க, சென்றவர்கள் வாழத்தான் சென்றிருக்கிறார்கள், எங்களுக்கு தங்களுடைய கடமைகளை வந்து பணத்தை சேர்க்கத்தான் சென்றிருக்கார்கள், வருவார்கள் என்று எண்ணிக்கொண்டுதான் நீங்கள் உணவை அளவாக சமைத்து சாப்பிட வேண்டும்.
1: பெண்கள் கையால அது முடியவே முடியாது.
0: அதான்
1: வீடு, அதுதான் சொல்ல வந்த
0: கலந்து
1: வருவாங்க, பத்து பேர்
0: பகிர்ந்து கொள்ளுதல், கடமைகளை பகிர்ந்து
1: கொள்ளுதல்.
0: வீடு தான் ஐயா, பாரம்பரிய உணர்வுகளையும் என்னுடைய கலாச்சார விழுமியங்களையும்
1: கடைபிடித்து
0: விடுவது.
1: பொங்கல் தீபாவளின்னு சொல்லி வருஷம் வச்சுட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் வந்துருவோம், நம்ம எல்லாரும் வந்துருவாங்க நம்ம வீட்டுக்கு. அப்ப என் மனைவி மட்டும் சமைக்க முடியாது, அப்ப கூட இருந்து ஒருத்தங்க காய்கறி கட்டி ஒருத்தங்க இது பண்ணுவாங்க
0: என்பது எல்லா உள்ளங்களும்
1: பால் கச்சுவாங்க, ஒருத்தங்க இது பண்ணுவாங்க, ஒருத்தவங்க சூசு போடுவாங்க, எல்லாம் இப்படி நடக்கும்.
0: வீடுக்கு
1: செம இன்பமா இருக்கும்.
0: வீடு
1: அவங்க போனதுக்கு அப்புறம்
0: வீடு
1: விட்டு போயிடும்.
0: ஆமா, வீடு என்பது எல்லாரும் வந்து உறவுகள் வந்து கொண்டாடி மகளும் வேளையில் எங்களுடைய பண்பு பாரம்பரிய கலாச்சார விழுமியங்களை எல்லாம் வெளிப்படுத்தும் இடம்தான் இல்லம். எல்லோரும் வந்து உறவாடி உண்டு மகிழ்ந்து செல்ல வேண்டிய இடம்தான் இல்லம். அந்த இல்லத்தில் இந்த பஞ்சமா பாதகங்களில் இருந்து விடுபட்டு ஒன்றுபட்டு வாழும் இடம்தான் இல்லம். சிறப்பாக சொல்லுங்கள். சரி, அப்படி நான் வீட்டை பற்றி இல்லத்தை பற்றி ஒரு பாடலை குறுங்களையும் கேட்போம்.
1: ஐயா எல்லாருக்கும் வழி விடுறேன். வீடு மனைவி மக்கள் இந்த விசு படத்துல இருந்து வரீங்க அந்த பாட்டு,
0: அந்த பாடு உங்களுக்கு தேவை.
1: வீடு மனைவி மக்கள்
0: ஐயா, வீடு
1: ஐயா உங்களோட பேசுறதான் எல்லாரும் விரும்புறாங்க. நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், பாடல் வந்து இப்ப போட
0: வேணாம்,
1: நாளைக்கு போடுறப்ப இப்ப ஏழு மணில இருந்து கட்டிக்கிட்டு இருந்தேன். செம்ம பாட்டு ஐயா, செம்ம அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி உங்க பேச்சாதான் மக்கள் கேட்பாங்களே ஒழிய, பாட்டு வந்து நெட்ல அடிச்சா வந்துட
0: போகுது.
1: பெரிய பாட்டு சின்ன பாட்டுங்கிறதெல்லாம் விட,
0: அதனால் உங்கள் வீட்டுக்கு நான் ஒரு தடவை வரலாம் என்று எண்ணுகிறேன். அது முடிந்த காரியம் இல்லை.
1: கண்டிப்பாயா,
0: மனத்தாலே
1: நீங்க வந்தீங்கன்னா சிவனையும் வந்தது மாதிரிதான்,
0: சிவனையும்
1: வந்தது
0: மாதிரிதான்.
1: அதுதாயா,
0: நன்றி. நன்றி தேவா, பார்ப்போம். நன்றி நன்றி தேவா. நாங்கள் இல்லத்தில் எல்லோட இல்லத்திலும் நான் இருக்கின்றேன், என் உள்ளத்தில் நீங்கள் எல்லோரும் இருக்கின்றீர்கள். நன்றி நன்றி நன்றி.
1: அருமையா ஐயா, உங்க பேச்சை மட்டும்தான் எல்லாம் கேட்பாங்க, பாட்டுங்கிறது மறுநாள் போடலாம். நீங்க பேசுங்க, எல்லா நேரங்களுக்கும் வழிவிடுங்க, எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுங்க.
0: நன்றி தேவா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: அடுத்த உறவு காத்து கொண்டிருக்கின்றார், எப்பொழுது என்னுடைய இணைப்பு கிடைக்கும் என்று எங்கே அவரை இணைத்து விடுவோம். எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைக்கின்றே இணைத்து விட்டேன். வணக்கம் நாகப்பன், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: வணக்கம் தானாக வந்த சந்தனமே, எங்கள் பகல் நேர வணக்கத்தோடு உங்களுக்கு இரவு நேரத்தை தந்து ஐக்கியமாகவும் நலமாக இருக்கின்ற கோவையில் இப்பொழுது மழை நின்று விட்டதா அல்லது தொடர்ந்து பெய்கின்றதா?
2: இன்றைய தினம் மழை இல்லை ஐயா, ஆனா மேகமூட்டம் தான்.
0: மேகமூட்டம் மந்தாரமாக இருக்கின்றது. மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்பது போன்று மழை விட்டும் அந்த சூரிய பகவான் தன்னுடைய வெளிச்சத்தை தருவதற்கு தாமதமாக இருக்கின்றது, மறைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அப்படி இருப்பதும் ஒரு ஒரு சுகம்தானே, வெயில் ஒன்றும் இல்லை, குளிரும் இல்லை, ஒரு சுகமாக இருக்கும் மந்தாரமாக. நல்லது நாகப்பன். இங்கே இருவர் வந்து தங்களுடைய பதங்களோட போக சென்றார்கள். நீங்கள் என்ன பதத்தை தரப்போகணும், என்ன பதத்தை பற்றி எடுத்து பேச போகணும்?
2: நான் முதல் பஸ்ஸை பிடிக்கலாம்னு நினைச்சா மூணாவது பஸ் தான் கிடைக்கும்.
0: இல்லை, நீங்க முதல் பஸ்ஸுக்கு முன்பு நீங்க ஹாய் சொல்லி விட்டீர்கள். இங்கே நான் பார்த்தேன், எழுதியிருந்தீர்கள். எப்படியாவது ஒரு பஸ்ஸை பிடித்து விட்டீர்கள், ஒரு பஸ் கிடைத்து விட்டது உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இங்கே பானம், இந்த வனம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, உறுப்பு என்று எங்கள் உடல் உறுப்புகள் ஏதாவது ஒன்றை பற்றி அல்லது உணவு வகையை
2: வந்து வனமா வானமா?
0: வானம், இந்த ஆகாயம், ஆகாயம் வானம்.
2: அதல்ல அதல்ல, நான் ரெண்டாவது பணத்தை எடுத்துக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள், நல்லதொரு தப்பிக்க எடுக்கிறீர்கள். பணம் என்பதை பற்றி எடுக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள். பணத்தை பற்றி பேசுங்கள் பாப்போம்.
2: எடுத்தோடனே கல்லாப்பட்டியை பற்றி பாடி
0: கல்லாப்பட்டி.

0: முக்கியம் கல்லாப்படிதான் எல்லோருக்குமே. எங்கே பார்ப்போம், கொண்டு வாருங்க.
1: எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் தேட வேண்டியதுதான்.
0: அவங்க கேட்பதான் நான் சொல்றது கல்லாப்பட்டிக்க பாருங்களேன். கையில வாங்கினேன் பையில போடல குறுங்க.
1: அதுல என்னன்னா, இதுக்கு முன்னாடி பேசின ரெண்டு பேருமே சொன்னாங்க பணம் பணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கு.
0: ஆமா, ஆனா எடுத்தது தலைப்பு வேறு. ஆனா பணம் தான் நாங்க இதை ஆட்சி செய்தது அவருடைய பேச்சில இல்லையா? அவர்கள் ஒருவர் சொந்தத்தை பற்றியும் இன்னொரு வீட்டை பற்றி மட்டும்தான். ஆனா அந்த பணத்தை மையமாக வைத்துதான் அந்த ரெண்டு விடயத்தையும் பேசினார்கள்.
1: அதுக்கு முன்னாடி நான் வந்து வீடை பத்தி சொல்லலாம்னு நினைச்சேன். வீடுன்னா நான் நினைச்சது, நான் நினைச்ச வீடு வந்து வேற ஐயா.
0: நீங்க அதை பேர் கூறுங்கள், அதை கூறலாம், நீங்களும் கூறலாம், எல்லோரும் கூறலாம். எல்லா கருத்துக்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள, எத்தனை கருத்துக்களை ஒருவர் கூறுவது மட்டும்தான் கருத்தண்டு இல்லை, எல்லோரும் கூறலாம், கூறுங்கள்.
1: நான் எடுத்துக்கொண்ட வீடுங்கிறது வந்து வேற. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அறம் பொருள் இன்பம் அதற்கு அடுத்தாப்பில் கிடைக்கக்கூடிய வீடு. வீடு பேரு
0: கூறுங்கள், சிறப்பு
1: வள்ளுவரிடம் வந்து வீடுன்னு சொல்ல முடியுமே தவிர, இது வந்து வீடு கிடையாது, இது வந்து இல்லம்
0: இல்லம்
1: அப்படிதான் சொல்லணும்.
0: சரி, வாழ்த்துக்கள்.
1: அதான் சொல்லணும்.
0: அப்ப வீடு
1: வீடுன்னா வீடு பேரை குறிக்கும். ஆனா அது அதை சொல்லாம அவங்க வந்து வீடு அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில வீட்டை பத்தி அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச
0: ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயம் தானே. ஒவ்வொருத்தருக்கும் பட்ட வகையில என்னென்ன மாதிரி படுகின்றதோ, அப்படி எப்படி கருதுகிறார்களோ அதை பேசலாம் தானே. நீங்கள் கூறுங்கள்.
1: அதனால அவரு வீடுன்னு எடுத்துக்கிட்டதுனால நான் வந்து பணம்
0: பணம் சரி பணம் கூறுங்கள்.
1: பணம் வந்து அவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே பேசினாங்க இல்லையா, பணத்தை தான், பணம் தான் பிரதானம் அப்படின்னு. அதாவது
0: மற்றவர்கள் அப்படி நினைக்கிறாங்க.
1: ஒரு பழமொழியே இருக்கு, ஈட்டி எறிந்த வரைக்கும் பாயும் பணம், பாதாள வரைக்கும் பாயும். அது சொல்றாங்க, ஆனா கடைசியில வந்து அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண முடியுங்கய்யா?
0: இல்ல, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த பணம் பாதாளம் மட்டும் பாயும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அவர்கள் பணம் சொர்க்கத்துக்கு பாயும் என்று கூட, பாதாளம் என்று, பாதாளம் என்பது என்ன, பயங்கரமானது. அது பாதாளத்தை கொண்டு போட்டு விடும் ஐயா எங்களை எல்லாம். பணம் இல்லையா,
1: நம்மளை தள்ளிரும் பாதாளத்தை.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. அடுத்தது
1: அளவா இருக்கணும்.
0: இந்த பணம்
1: வந்து அளவா இருக்கு,
0: அளவா பணம். அதை தேடுவது கடினமா அல்லது அது எங்களோட தங்கி இருப்பது சுலபமா?
1: அது என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் சுலபம் தான் ஐயா. தேவைக்கு வந்து நிச்சயமா கிடைக்கக்கூடியதுதான் பணம்.
0: ஆமா,
1: பணம் ஒரு பொருள் அல்ல.
0: அந்த பணம் என்பது எங்களுக்கு அவா என்பது இருக்கும். அவா என்றால் ஆசை, பேராசை. அது இருக்கும் வரைக்கும், அது இருக்கும் வரைக்கும் பணம் தாண்டவம் ஆடும், எங்களை போட்டு ஆடும். போதுமன்ற மனம் இருக்கும் வரைக்கும் பணம் ஒன்றும் செய்யாது. பணத்தை ஒரு எங்களுக்கு உபயோகிக்கும் பொருளாக எண்ணிக்கொண்டா முடிஞ்சு.
1: அதுதான் ஐயா. இப்ப என்ன, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பணம் வந்து இருக்க வேண்டியதுதான். 1 கோடி 2 கோடி இருக்குன்னா அதுவே போதும்னு வச்சுக்கோங்களேன். 400 கோடி 500 கோடி சேர்த்து என்ன பண்ண போறோம்?
0: இது அதான் அந்த அவான்னு கூறுனே, பணம் ஓரளவு எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு எங்களோட பணம் இருக்கும் பொழுது அது மேலும் மேலும் பெருக்க போகணும் என்ற அவா வந்து தான் அந்த பாதாளம் வரைக்கும் போவார் இல்லையா?
1: நம்மளையும் சேர்த்து.
0: ஆமா ஆமா ஆமா. பணம் ஆசையை தூண்டும், பணம் ஆசையையும் தூண்டும், மோசத்தையும் தேடும். அதே நேரம் பணம் எங்களை பக்குவமாகவும் காக்கும். பணம் இல்லாதவன் இந்த உலகத்திலே பணம் பணம் இல்லை என்றால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் பணமயம் ஆக்கப்பட்டு விட்டது உலகம். முந்தி பண்டமயமாக இருந்தது, முற்காலத்திலே பண்டமயம். பணம் இல்லாமல்
1: ஒன்றும்,
0: அதற்காக நாங்கள் புயல பட்டி இல்லாமல் சும்மா இருக்க பணம் வராது. நாங்கள் உழைக்க வேண்டும். கூறுங்கள், குறைக்கொண்டு வாருங்கள். பணம்
1: உழைப்பின் மூலமா கிடைக்கும் ஐயா. நிச்சயமா பணம் கிடைக்கும்,
0: நிச்சயமாக கிடைக்கும். நல்லபடியா பணத்தை பற்றி நன்மையா பேசுகிறோம். நாங்கள் எல்லோரும் பணம் பணம் பணம் அப்படி செய்து இப்படி செய்யணும் அடுத்தவனத்தை தான் கூறுகிறோம். இதில் நாங்கள் பணத்தை எப்படி தேடுகிறோம், நாங்கள் அந்த பணத்தை எப்படி கையாளுகிறோம் என்றதை படித்துக் கொள்ள வேண்டும். கூறுங்கள், கொண்டு பாருங்கள். பணத்தை தேடுவது சுலபம், நல்லது நல்லது. கூறுங்கள், உழைப்பெண் மூலம்
1: சின்ன வயசுல நல்லா படிக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், அப்ப நமக்கு தேவையான பண வசதி நமக்கு வந்து சேர்ந்து
0: உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்தால் வாழ்க்கையை நாங்கள் சிறப்பாக கொண்டு செல்லும். அது அது மட்டுமல்ல விரலுக்கேற்ற வீக்கமும் இருக்க வேண்டும். விரலுக்கேற்ற வீக்கம் அந்த இது பாமா விஜயன் திரைப்படத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். விரலுக்கேற்ற வீக்கம் இருக்க வேண்டும். அப்ப எனக்கு மேலதிகமாக வேணுமென்றால் என்னோட உடல் உழைப்பு மேலதிகமாக இருந்து அறிவை பயன்படுத்தி உழைக்கலாம். அதிலே பிழை இல்லை. அனாவசியமாக அடுத்தவர்களை வீழ்த்தி அடுத்தவர்களுக்கு துன்பம் பெறக்கூடிய வகையிலே சம்பாதிக்க கூட வட்டிக்கு பணம் வாங்கி அவங்களோட பணத்தை நாங்க வாங்க சேர்த்து அவங்களோட காணியை நாங்க அப்படியெல்லாம் சேர்க்கக்கூடாது. இந்த பணம் என்பது நல்ல விடயம். பணம் என்றது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமானது. அதை ஆரோக்கியமான வகையில்
1: ஓ ஐயா நாளும் இந்த வகையில உழைப்பினால ஈட்டிய பணம் வந்து என்னைக்கு ஒருபோது சோட போனதே இல்லை ஐயா.
0: கிடையாது. உழைப்பினாலே அறிவினாலே எங்களை புத்திசாலித்தாலே எங்களை வேண்டியதை சம்பாதித்துக் கொள்ளலாம்.
1: அத நாம நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக சின்ன வயசுல ஒரு கதை கூட சொல்லி இருப்பாங்க.
0: எப்படி
1: என்னன்னா ஒரு பால்காரன் வந்து தண்ணி ஊத்தி ஊத்தி பால் பாலு பால்ல தண்ணிய கலந்து கலந்து ஊத்தி சம்பாரிச்சான். அளவுக்கு அதிகமான காசு சம்பாரிச்சுட்டான். சம்பாரிச்சுட்டு அந்த காசை கொண்டுகிட்டு போற போது வழியில ஒரு ஆத்தங்கையில போய் படுத்திருந்திருக்கான் இழப்பாடுறதுக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த பக்கமா வந்த குரங்கு அந்த முருட்டையில எதுவும் இருக்குன்னு நினைச்சு அந்த பணப்பைய
0: தூக்கிட்டு
1: போய் உட்காந்துட்டு பிரிச்சு பிரிச்சு பாக்க அதுக்கு தேவையானது ஒண்ணு கூட இல்ல. அது காசு இருந்திருக்கு. அதை எடுத்து ஒண்ணுன்னா எடுத்து எடுத்து ஆத்துக்குள்ள போட்டுருச்சு.
0: நடு ஆத்துக்கு விளையாட்டுக்கு போட்டுருக்கு.
1: பாதி வழியில முழிச்சு பாக்குறான் பணப்பைய காணாம். அப்ப என்ன நினைக்கிறான் ஆகா பணம் இவ்வளவு பாடுபட்டு சம்பாதிச்ச காசை காணாமே நினைச்சு மேல பாக்குறான் மரத்தை மேல குரங்கு உட்காந்து ஒவ்வொரு காசா எடுத்து தண்ணிக்குள்ள ஓட்டுருச்சு. பாதி வழியில போய் அந்த குரங்க அடிச்சு முடிச்சு பணப்பைய புடுங்கிட்டான். அப்ப அதுக்கு பிறகு என்ன யோசனை பண்ணா நம்ம பால் ஊத்தி சம்பாதிச்ச காசு நம்ம கைக்கு வந்துருச்சு தண்ணி ஊத்தி சம்பாதிச்ச காசு
0: போயிருந்து போயிருச்சு. அதனால் பணத்தை சீரான வழியிலே நாங்கள் நேரான வழியிலே பெற்றோமா இருந்தா அந்த பணம் எங்களை வாழ வைக்கும். வாழ்க்கைக்கு பணம் மிகவும் முக்கியமானது என்ற கருத்தை நீங்கள் தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்ப அதோடு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு படுகின்ற பாடல் என்ன பாடலா இருக்கும்? பணம்
1: அந்த கல்லாப்பட்டி பாட்டு தான்.
0: ஆமா எப்படி
1: எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன்
0: அந்த பாடல் உங்களுக்கு வேண்டும். எங்கேயே தேடுவேன் அருமையான பதம் என்னவென்றா அந்த கவிஞர் அழியில் எங்கே தேடுவேன். நல்ல வழியிலே தேடினால் அந்த பழி எங்களோடு தான் இருக்கும். அநியாய வழியிலே தேடினால் அது நீங்க பால்காரன் கதையை போல தான் முடியும் இல்லையா? அன்று வந்த சிறு கதைகளில் அனுபவத்தால வந்த உண்மைகள் அதை வெளிப்படுத்தி சொல்வதற்காக உதாரணமாக சொன்ன கதைகள் அதுல ஒரு விதமான பிழையும்
1: புரிஞ்சுக்கிறதுக்காக
0: சொல்லிடுறாங்க
1: வகையில நம்ம கண்ட உண்மையும் அதுதான் ஐயா.
0: வாழ்த்துக்கள்.
1: நாம அநியாய வழியில சம்பாரிச்சோம் நமக்கு தெரியாமல அந்த காசை எவனோ ஒருத்த பிக்பாயிட் அடிச்சு
0: எங்கள் கண் முன்னே எங்கட வாழ்க்கையிலே நாங்கள் காண்கின்ற விடயங்கள் எங்களுக்கு அனுபவங்கள். நாங்களே பார்த்துருக்கோம் அநியாய வழியில அத எவ்வளவு பயங்கரமான வகையில மற்றவனுக்கு அடித்து பறித்து அப்படி சம்பாதிக்கிறார். பணத்துக்கு பணம் வாங்கறதுக்கு தேவையற்ற வட்டிகள் ஒரு இறந்து ஒருதன் தேவைக்கு கேட்கும் பொழுது கூட அவன்
1: இன்னொன்னையும் சொல்லணும். நாம நல்ல வழியில சம்பாரிச்ச காச செலவு பண்றதும் நல்ல வழிக்கு செலவு பண்ணணும்.
0: அதுதான் நல்ல வழியில சம்பாதிச்ச ஏனென்றால் அளவோடு நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் வீண் வழியிலே செய்ய மாட்டோம். முன்வழியிலே
1: செலவழிக்க செலவு
0: சரி. அப்ப எங்கே தேடுவேன் என்று நாங்கள் மனத்தை தேடுவோம்.
1: ஆமா தேடி பாப்போம் ஐயா. கல்லாப்பட்டியில தான் இருக்கு நிச்சயமா.
0: நன்றி நாகப்பன் அவர்களே. அடுத்த உறவுகள் அழைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. இணைந்து சிறப்பித்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். 12:08 நாங்கள் கண்டுவிட்டோம். உங்களுக்கும் 9:38 என்று காட்டுகின்றது. இப்பொழுது வருகின்றார் அன்புடனே. அடுத்த உறவை நான் சந்திக்க இருக்கின்றேன். அவர் மல்லியம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள். வணக்கம் மகாலிங்கம். வணக்கம்.
1: நல்லாங்கய்யா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருந்தீர்கள்?
1: நலமா இருக்கும் ஐயா.
0: மல்லியத்திலே காலநிலை, மல்லியத்தில் இப்பொழுது எப்படி இருக்கின்றது? இரவு நேரத்திலே
2: நீ இரவு நேரத்துல ஒரு மிதமான நிலையா தான் இருக்கு. குளிர்ந்த காற்றும் இல்ல, வெப்ப காற்றும் இல்லாம அப்படி மிதமான இதா இருக்கு. இன்றும் மழைக்கு அறிகுறி இருந்தும் மழை வரல ஐயா.
0: வரலானா வரும், கவலைப்படாதீர்கள், வந்து வந்து போகும், இதுதான் வாழ்க்கை.
2: நேத்தி நேத்தி சிணுங்கி சிணுங்கி மழை பெய்தது.
0: அப்ப இனி
2: அழ கூட இல்லையா?
0: இனி வந்தால் அழுக சிணுங்கி சிணுங்கி நின்றுவிடும். ஆனா சில சிணுங்கள் தொடர்ந்து அழுகையாக மாறிவிடும். அதே போல மழையாகவும் வரலாம், நின்றும் விடலாம். ஆனாலும் மழை வந்தே ஆகும், வராமல் போகாது. சார், இன்று நீங்கள் என்ன பதத்தை பற்றி, என்ன தலைப்பிலே வந்து எங்களோடு உரையாடப் போகிறீர்கள்? இங்கே வானம் என்று ஆகாயத்தை பற்றி இருக்கிறது. உறுப்புகள், உடலில் உள்ள உறுப்புகள், தலை, கால், கை, வாய், மூக்கு போன்றதுகள் இருக்கின்றது. அடுத்தது உணவு, சுவைகள், அறுசுவைகள் இருக்கின்றது, அதை பற்றி பேசலாம். சித்திரம் என்பதை பற்றி பேசலாம். அறிவு என்பதை பற்றி உங்களுக்கு தெரிந்த வகை பேசலாம். மகிழ்ச்சியை பற்றி பேசலாம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம். மற்ற விழாக்கள், எங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற விழாக்களை பற்றி ஏதாவது அதை பேசலாம். எங்கள் சமுதாயத்திலே எந்த பதம் உங்களுக்கு விருப்பம்?
2: சொந்தம் தான் சொந்தத்தில் இருந்து.
0: சரி, சொந்தத்தை பற்றி பேசுவோம். நீங்களும் சொந்தத்தை தான் எடுக்கணும். கொண்டு வாருங்கள். சொந்தத்தை பற்றி என்ன கூற போகின்றீர்கள்? சொந்தம் என்றால் என்ன? அங்கே கொண்டு வாருங்கள். சொந்தம்
2: நீர், நீர் அடித்து நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க ஐயா.
0: ஆமாம்,
2: அதே போன்றுதான் ஐயா. சொந்தங்கிறதும் அந்த ஒரு பந்தமும் அந்த எப்போதுமே விட்டு சென்றோம். ஜாபர் சாதிக்கு சொன்ன மாதிரி பணம் இல்லைன்னா விட்டு சென்றுடும். ஆனா ஒரு எட்டி போய் நின்றுகிட்டு கூட அவன் பணம் இல்லைன்னாலும் அவன் அவனுடைய பிள்ளைங்களை நல்லா வளர்த்தாண்டா, அவனுடைய நடவடிக்கை நல்லா இருக்கடான்னு எட்டி நின்றுட்டு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா கிட்டக்க வந்தா நம்மளை சுரண்டுவானோ நம்மளை கேட்பானோங்கிற மாதிரி எண்ணி எட்டி போய் நின்னா கூட. ஆனா அங்கே இருந்து நம்மள வந்து வாழ்த்திக்கிட்டு இருப்பான் ஐயா, அந்த சொந்தம், விட்டு போன சொந்தம் கூட.
0: நீங்கள் கூறுகிற பணத்தை அடிப்படையாக வைத்து விட்டு சென்ற உறவுகள் கூட, நாங்கள் எங்கட பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்து நல்ல நிலைக்கு வந்தோம்னா கிட்ட இருந்தோம்னா எங்களை வாழ்த்துவார்களோ?
2: ஆமாயா, ஆமாயா, நடந்துகிட்டு உண்மையான நிகழ்ச்சியா நடந்துகிட்டு இருக்கீங்க.
0: உங்கள் அனுபவத்திலே அதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். விட்டு அதுக்கு காரணம் என்னவென்றால், என்னை விட்டு சென்று விட்டார்கள். நான் ஏழை அல்லது நான் உழைப்பு இல்லாமல் இருக்கிறேன், நான் வசதி இல்லாமல் இருக்கின்றேன் என்று சென்றபடியால் நான் வசதியையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி பணத்தை சம்பாதித்தோட என்னை அவர்கள் நாடுகிறார்கள் என்ற மாதிரி கூறுகிறீர்கள், அப்படித்தானே?
2: ஆமா, அப்படியும் அப்படியும் உண்டுயா. அதே நேரத்துல நம்மளுடைய சந்ததிகள் வந்து ஒரு முன்னேற்ற பாதையோ இல்ல ஒழுங்கான நடவடிக்கையில முன்னேற்ற பாதைக்கு வரும்பொழுது அங்க நின்றுகிட்டு பொறாமப்பட்டா கூட, ஆனா நினைப்பான் அவன் பரவாயில்ல, அவனுடைய செய்கை எல்லாம், அதாவது சந்ததியர்களை விட சந்ததிகளும் சரி அவருமே அந்த கோட்பாட்டுல அந்த இல்லாம இருந்தாலும் கௌரவத்தை விட்டு கொடுக்காம வாழ்றாங்கிற எண்ணங்களை அந்த சொந்தங்கள் நினைக்கும் போது அது வந்து நம்ம காதுபட விழும் போது அது பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். அந்த சொந்தங்கள், விட்டு போன சொந்தங்களும் நம்மளை வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கீங்க.
0: ஆனா விட்டு போன சொந்தங்கள், சில சொந்தங்களை நான் பார்த்திருக்கின்றேன். என்னடா இவன் எல்லாம் அப்படியெல்லாம் விழுந்து போய் இல்ல ஒண்ணும் இல்லாம இருந்தானே, இன்னைக்கு இப்படி வந்துட்டானே என்று பொறாமைப்படுகிற சொந்தங்களும் இருக்கின்றார்கள் தானே?
2: ஆமாயா, ஆமாயா, அதுல முக்கியமான அதுதான், நான் அதை தான் சொல்றேன். அவன் பொறாமப்பட்டா கூட
0: அப்படி வாழ்த்துகிறார்கள். இப்படி வந்து பாரா, அவன் இருந்த இறைக்கு இப்படி வந்துட்டானே என்று அந்த சொந்தங்கள் பேசுகிறார்கள் என்றே கூறுகிறீர்கள் நீங்கள்.
2: வாழ்ந்து கெட்டவன் வந்து கெட்டுடுவாங்கிறத விட வாழ்ந்து கெட்டவன் மறுபடியும் வாழும் போது அனைத்து சொந்தங்களுமே அவனை வந்து பொறாமையில பாக்கும். நீங்க சொன்னது ஒரு உதாரணம் ஐயா.
0: அந்த அதன் மூலம் அவர்கள் அது அவர்களுக்கு ஒரு பாடம். ஏன்னா இவனுக்கு அவர்கள் விட்டு சென்றதால் இவருக்கு ஒரு உத்வேகம் வந்து தன்னை தான் உயர்த்த வேண்டும், பணியக்கூடாது என்று இவர் நன்றாக உழைத்து சம்பாதித்து குழந்தைகளை படிக்க வைத்து நல்ல நிலையில் நல்ல திருமணங்கள் நல்ல இடங்களில் வரம் பார்த்து கொடுத்து சிறப்பாக நாலு பேர் நல்லதாக பேசும் பொழுது அவர்களுக்கு மனத்திலே உறுத்தும் இல்லையா? அதனால் அவர்கள் மீண்டும் வந்து ஒட்ட பார்ப்பார்கள். சிறப்பார்ப்பார்கள். இல்லை என்றால் வஞ்சனையால் இவர்கள் இப்பெல்லாம் இப்படித்தான் முந்தி இருந்த இடம் தெரியாதா என்று நையாண்டி பண்ணுவார்கள் இல்லையா. சொந்தங்களுக்கே பலவிதமான குறிகளோடு இருக்கின்றார்கள் ஐயா, பலவிதமான குணாம்சங்களோடு இருக்கின்றார்கள். பேசுவார்கள், பேசுவார்கள், திட்டுவார்கள். ஒரு சில சொந்தங்கள் அடே என்னுடைய இரத்த உறவு இது அவன் இப்போ விழுந்து போட்டான்னு முடியாத நேரத்தில் வந்து தாங்குவார்கள் ஐயா சிலர். அதை ஒன்றும் பார்க்க வேணா, நீங்கள் யோசிக்க வேணா, நாங்களுக்கு இந்த இதை இந்த இதை போட்டு இந்த காணியை செய் அந்த வியாபாரத்தை செய்யன்னு செய்வார்கள். அதுவும் ஒரு அது சொந்தத்துக்களை அப்படியும் இருக்கின்றார்கள். குழந்தைகளுக்கு வேலை இல்லை, தொழில் இல்லை என்றால் எங்கேயாவது தேடி சென்று வேலை பிடித்து கொடுப்பேன். பெண் பிள்ளைகள் 4 பிள்ளைகள், 5 பிள்ளைகள் பெற்று விட்டார்களே, நான் ஒரு பிள்ளையை என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்குறேன், தாங்களாக வந்து பெற்றுக்கொள்வார்கள். அப்படியான சொந்தங்களும் இருக்கின்றார்கள் இல்லையா. ஆனால் அநேகமான சொந்தங்கள் தன்னுடைய நலன் கருதித்தான் உறவாடுவார்கள். இப்பொழுது பார்த்தையா, அந்த ஜெகபரிசாதிக்கு அவர்களும் தேவாவும் நாகப்பன் அவர்களும் கூறிய கருத்தோடு நீங்களும் முடிந்து அந்த நீங்கள் கேட்ட பொருட்கள் எல்லாம் சொந்தத்துக்குள்ளே, சொந்தம் வீடு இவையெல்லாம் பணத்துக்குள்ளே தான் அடங்குகிறது. பணத்தை வைத்து தான் இப்போ நீங்கள் சொந்தம் எடுத்தீங்கள், சொந்தத்தை எடுத்த பொழுதும் பணத்தை வைத்து தானே பேசுகிறீர்கள். சொந்தம் என்பது, சொந்தம் என்பது அது வந்து ஒருவரை ஒருவர் தாங்கி நடக்க வேண்டும், அதுதான் சொந்தம். அந்த சொந்தம் என்பது இரத்த உறவால் தான் வர வேண்டும் என்றால் அன்பினால வருகிற சொந்தங்கள் பல உண்டு. இங்கு நாங்கள் வாழும் இந்த ஊரிலே வந்து எங்களுக்கு சொந்தங்கள் இல்லை, உறவுகள் என்று எங்களோட தமிழ் இனம், இந்து இனம் இங்கே இருந்தால் எங்களை அறியாத ஒரு உறவு வளர்கிறது இங்கே. அதுதான் இனிவரின் சந்ததியை பந்தமாக இணைப்பாக வைத்திருக்க போ அப்படித்தான் நடக்கின்றது. இலங்கையிலிருந்து இங்கே வந்தவர்கள் யார் யாரோ எவரெவரோ இங்கே பேதம் ஒன்றும் பார்க்காமல் நாங்கள் தமிழர்கள் அந்நியர்களாக இங்கே வந்தோம் என்று எங்கள் சொந்தங்கள் இல்லாத ஊருக்கு வந்து நாங்கள் சொந்தமாகி கொண்டோம். இப்போ நீங்கள் எல்லாம் எனக்கு தொப்புள்கொடி உறவுகள் என்ற பெயர் ஒன்று இருக்கின்ற அதை வைத்து தமிழர் என்ற எண்ணத்திலே தான் நாங்கள் சொந்தம் பாராட்டி கொள்ளுகின்றோம் இல்லையா. அந்த சொந்தம் என்பது ஒருவருடைய இன்பத்தில் கலக்காது விட்டாலும் துன்பத்திலே கலந்து தாங்குவது தான் சொந்தம். அன்பு அவர்களுக்குத்தான் சொந்தமாகின்றது, உறவு அல்ல என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
2: உண்மைதான், நீங்க கூறுறது உண்மைதான்.
0: இது அது செயல்முறையிலே பார்த்தால் அப்படித்தான் ஆக்கப்பட்டு விட்டது. ஏன்னா உலக ஓட்டத்திலே இப்பொழுது நாங்கள் பிறந்த நாடுகளிலே, நாங்கள் பிறந்த இல்லத்திலே, நாங்கள் இருந்த ஊரிலே இருக்கவில்லை. இப்பொழுது வியாபித்து விட்டது எல்லாம். எவரும் எதையும் எங்கும் எங்கும் செல்லலாம், எவரும் எதையும் செய்யலாம் என்ற அளவுக்கு வந்து விட்டது. யாரும் படிக்கலாம், யாரும் முன்னேறலாம், யாரும் வியாபாரம் செய்யலாம், யாரும் அரசியல் எல்லாம் வந்து விட்டது. அப்படி வந்தபடியால் தேசியமயமாக வந்த பிறகு சொந்தம் என்பது அன்புதான் அடிப்படை. இப்போ இன வேற்றுமை கூட இருக்கின்ற, இப்போ ஒரு இந்த மதத்தில் உள்ளவர் இன்னொரு மதத்தில் உள்ளவர்களை அன்பு பூந்து இணைந்து விட்டார்கள்னா அவர்கள் சொந்தமாகி விடுகிறார்கள் அன்பினாலே. அது உண்மையான சொந்தங்கள். எங்களுடைய நீங்கள் கூறும்பது போன்று எங்களுடைய உறவு முறையிலே வந்த சொந்தங்கள் அந்தஸ்தை வைத்து சொந்தம் கொண்டாடுகின்றார்கள் இல்லையா. நீங்கள் இப்ப நாங்கள் இப்ப கலந்து கொண்டு நீங்களும் நானும் கலந்து அதைத்தான் பார்க்கின்றார்கள். திரும்பி பார்க்க மாட்டார். சொந்த சகோதரத்தின் பிள்ளைகள் கூட சொந்த சகோதரமே விட்டு செல்லுகின்ற காலம் இந்த காலம். அன்று அப்படி இருக்கவில்லை. அன்று அதற்காக ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் வந்து போதித்தது எங்களுக்கு. இது அதெல்லாம் இப்பொழுது சிதறி விட்டது, யாரும் அதை கடைபிடிப்பதில்லை. கூறுங்கள், ஏதோ
2: நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மையா? பழைய காலங்கள் மாதிரி அந்த பாச உணர்வு இல்லாதப்பட்டாலும் அந்த வீட்டுல போய் தண்ணி குடிக்கணும், அவங்கள போய் அவன் பார்க்கணும், அவங்கள செய்யணும் அப்படிங்கிற உணர்வுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததுயா. அதாவது ஏழ்மையாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போகணும், அவங்களோட உறவாகணும். அதே மாதிரி அந்த ஏழ்மையாக இருந்தால் கூட நம்மளை நாடி வந்துட்டாங்க, நம்ம சொந்தம் வந்துட்டுன்னு இருக்குதோ இல்லையோ எல்லாத்தையுமே போட்டு இது பண்ணி இருக்கிறத உணவுகளை பரிமாறி இது பண்ணும்போது அந்த சொந்தம் அதை இருந்து சாப்பிட்டு அதை அந்த மகிழ்வாக இருந்துட்டு அந்த வீட்டில் இருந்து சொல்லிட்டு போகும்போது அது அந்த மாதிரி உறவுகள் நிறைய நடந்ததுயா. அதே மாதிரி வரும்போதே வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உறவுகள் இப்போ வந்து வரீங்க ஏதாவது சாப்பிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப போயிட்டாங்க. அடுத்தது அதுக்கு முன்னாடிலாம் எங்க ஊர்லாம் திண்ணை வச்சு தான் கட்டியிருப்பாங்க. ஏன்னா வரவங்க உட்காந்து கொஞ்ச நாளைக்கு உட்காந்து
0: எழுந்து போறது யார் வந்தாலும் சரி. அப்படி அவர்கள் அது ஓம்புதல்ன்றது அன்புதான் அதற்கு காரணம் அடிப்படை ஜீவகாருண்யம் மனித நேயம். நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டிருக்கின்றேன் பணம் நான் என் தந்தையிலிருந்து அதுக்கு முந்தி பேரனை பற்றி எனக்கு புரியாது. என் தந்தையாரை வச்சு தான் நான் படிக்கிறேன். தந்தையாரும் தந்தையாருடைய உறவுகளும் நானும் என்னுடைய உறவுகள்னு வரும் பொழுது இந்த பணம் என்பது எவ்வளவு பிரிவினைகளை கொடுத்துருக்கு ஐயா. அதேவேளை அந்த பணம் இருப்பவர்களை விட ஏழைகளிடத்து அன்பு நிறைய இருக்கிறதை நான் பார்த்திருக்கின்றேன். ஏழைகள் உள்ளத்திலே அன்பு நிறைய இருக்கிறது. அந்த பணம் உள்ளவர்களிடத்தில் அன்பு வந்து அது அது அது அந்தஸ்தை வைத்து தான் காட்டிக்கொள்ளும். புரிந்திருக்கிறேன். நான் என்னுடைய குடும்பத்திலே நான் பார்த்திருக்கிறேன். நான் எவ்வளவு தூரம் எங்கள் மத்தியில் உள்ளவர்கள் குறைந்த நிலையில் இருந்தால் அவர்களோடு தான் நான் உறவாடுவேன். அதை என்னுடைய என்னை சேர்ந்தவர்கள் ஏன்னா மனைவி மக்களை கூட சில சமயம் அது பிடிக்காமல் இருக்கும். ஆனால் என்னுடைய கொள்கையை நான் மாற்ற மாட்டேன். தங்களுடைய உறவுகளுக்குள்ளே தங்களுடைய கூடி பிறந்தவர்களுக்குள்ளே கொஞ்சம் தாழ்ந்த நிலையில் இருந்து விட்டால் அவர்களை தள்ளி வைக்கும் மனப்பாங்குள்ளவர்களை நான் பல பேரை பார்த்துருக்கின்றேன். ஆனால் என்னிடம் நான் எனக்காக சொல்லவில்லை வானொலிக்காக சொல்லவில்லை என்னிடம் அந்த குணம் இல்லை. பரிதாபப்படுவதும் உதவி செய்ய நினைப்பதும் உறவாட நினைப்பதும் அவர்களிடம்தான். நான் அந்த ஒரு கொஞ்ச நேரமாவது இப்ப நாங்கள் அள்ளி கொடுப்பதில்லை தூக்கி எப்படி நாங்கள் ஒரு கொஞ்ச நேரமாவது அவர்களுக்கு ஒரு மகிழ்வை கொடுக்க வேண்டும் இல்லையா. அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் நான் வந்துவிட்டேன்னு. என்ன இருப்பதற்கு கூட ஒரு ஆசனம் இல்லாத வீடுகளுக்கு சென்றால் கூட அவர்களோடு சேர்ந்து அவர்கள் அருகிலே நான் சென்று அவரோடு இருந்து விடுவேன். இவர் வந்து எங்களோட எப்படி இருக்கிறார் என்று அவர்கள் எண்ணி எண்ணும்பொழுது இல்லை அப்ப என்ன நீங்க தள்ளி வைக்கிறீர்களான்னு கேட்டவிடும் அவர்கள் அது அது ஒன்றும் செய்ய முடியாதவர்களால் என்னை வரவேற்க முடியாது அப்படியே நிலையில் இருக்கின்றார்கள் ஐயா என்று எங்கள் உறவுகளுக்கு. அது அவர்கள் செய்த பிழை இல்லை, அவர்கள் செய்த பிழை இல்லை. அந்த அவர்களை அந்த நிலைக்கு கொண்டு வந்து இன்னொருவர் ஒரே வீட்டிலிருந்து ஒருவர் உயர்ந்த நிலையிலும் இன்னொருவர் தாழ்ந்த நிலையிலும் இருக்கிறது காரணம் நீங்கள் இவ்வளவு பேரும் வந்து பேசிய அந்த பணம் தான் காரணம் இல்லையா. வாழ்த்துக்கள். இங்கே ஒரு பாடல் தாருங்கள். சொந்தம் என்பதை வைத்து ஒரு பாடல் தாருங்கள்.
2: பணம் பணம் ஒரு பகுதி ஒரு ஒரு மூலாதாரமா இருந்தாலும் யா மனம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது வந்து என்னைக்குமே அதை தோக்காதுயா. மனது வந்து அவங்க சொந்தம் வந்து சொந்தம்னு சிலதை அனுசரிச்சு இருந்தா அங்க பணம் பேசாதயா சொந்தம் தான் பேசும்.
0: அதனால அதற்காக இன்னொரு பழமொழி கூறுகிறேன், தான் ஆடாது விட்டாலும் தன் சதை என்றாலும் ஆடும் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது அல்லவல்ல. நான் ஆடவில்லை அம்மா என் சதை ஆடுது என்ற ஒரு பாடல் இருக்கல்லோ அந்த அந்த சொந்தம் துடிக்கும் ஐயா. அப்படி சொந்தம் பணம் ஒரு பக்கம் இருந்தால் பாருங்கள் அந்த பணத்தில் அந்தஸ்தில் உயர்ந்து சென்று விட்டு எங்களை கழித்து விட்டாலும் அவர்களுக்கு துன்பம் வரும் பொழுது தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களோட உள்ளம் துடிக்கும். ஐயையோ அவர்களுக்கு இப்படி நடந்து போய்விட்டது என்று துடிக்குமே தவிர உங்களுக்கு இப்படி வரத்தான் மனுமென்று வைய மாட்டார்கள் வைய மாட்டார்கள். ஒரு பாடல் ஒன்று தாருங்களேன் சொந்தம் என்று நீங்கள் எடுத்த பதத்துக்கு ஏற்ற பாடல். சொந்தத்துக்கு இந்த இவ்வளவு நேரம்
2: சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான் முடிவே இல்லாதது.
0: அந்த பிராப்தம் திரைப்படம் இல்லையா சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான். வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பாடல் பிராப்தம்.
2: அந்த படமும் முன்ஜென்ம சொந்தம் பின்னாலையும் வந்ததாவே காட்டுவாங்க. அது படம் அவ்வளவு பிரமாதமா
0: இல்ல. அது படத்தை பற்றி படத்தை பற்றி நாங்கள் பேச தேவையில்லை. சொந்தம் எப்போதும் அது பிராப்தம் திரைப்படத்து பாடல். அந்த பாடலை ஒளிபரப்புகிறேன். அதுல சொந்தம் எப்பொழுதும் எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னும் ஒரு கதையை கூறுகிறேன். அவர்கள் அந்த நிலையில இருந்தாலும் நாங்கள் தாழ்ந்த நிலை இருந்தாலும் சொந்தம் சொந்தம் தான். அதை மாற்ற யாராலும் முடியாது இல்லையா. வாழ்த்துக்கள். நன்றி. காலம் பதில் சொல்லட்டும். நன்றி. நல்ல பதம் தந்தீர்கள். அடுத்த ஒரு வருகின்றார் அவரை இணைக்க போகின்றேன். நன்றி மகாலிங்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.
2: நன்றி.
0: அடுத்த உறவாக நன்றி. அடுத்த உறவாக இருவர் வந்து இணைந்து கொண்டு யாருக்கு கிடைக்கின்றது சரவணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் ஜாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே வணக்கம்.
3: வணக்கம்.
0: எங்க நீண்ட நாளாக காணவில்லை, எப்படி இருக்கின்றீர்கள்? மழை எப்படி இருக்கு? நலமா இருக்கின்றீர்களா?
3: எங்களுக்கு ஒரு 4 நாட்களாகவே இப்போதுதான் எங்களுக்கு வானொலியே வந்தது. இணையதளமே சரியா
0: சாக்கியம். அப்படி வந்து விட்டதோ இணையதளம். ஆனா பாடல்கள் எழுதி கொண்டு இன்னும் ஒரு பாடல் தந்திருக்கீங்கள், மாதவி திரைப்படத்து பாடல் நல்லது, ஒரு பாடல் தந்திருக்கு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்ல நல்ல பாடல் தருகின்றீர்கள், பழைய பாடல்கள் நல்ல கருத்தான பாடல்களை தருகின்றீர்கள், எல்லோரும் கேட்டு மகிழ்கின்றோம். சரி, இப்ப மழை பெய்ததா அங்கே?
3: இரண்டு நாட்களுக்கு முன்பு.
0: அதனால்தான் உங்களுக்கு வலைத்தளம் சிறப்பு இல்லாம போய்விட்டதோ?
3: இல்ல, இப்ப நம்ம பேசிட்டே இருக்கும்போது நின்று விடும் நான் நினைச்சேன்.
0: அப்புறம் நம்பிக்கை இருந்தோடுதான் இருக்கின்றீர்கள். என்ன பதத்தை எடுத்து என்ன மாதிரி பேச போகின்றீர்கள், எது வேண்டும் உங்களுக்கு? பானம், பணம், உறுப்பு, உணவு, வீடு, சித்திரம், அறிவு, சொந்தம், மகிழ்ச்சி, விழாக்கள். இதுல இப்ப சொந்தம் பேசியிருக்கார்கள், வீட்டை பற்றி பேசியிருக்காரு, பணத்தை பற்றி பேசியிருக்காரு, நீங்கள் என்னத்தை பற்றி பேச போகிறீர்கள்?
3: வீடை பற்றியே பேசலாம்.
0: வீட்டை பற்றியே கூற போறீங்க, கூறுங்கள். வீடு என்றால் என்ன, வீடு என்றால் எப்படி இருக்க வேண்டும், வீடு எங்கே இருக்கின்றது, வீடு யாருக்கு சொந்தம், வீடு எல்லோருக்கும் சொந்தமாக எங்கே பேசுங்கள், கேட்போம். வீடு நாகப்பன் வந்து வீடு என்றோடனே இன்னொரு கருத்தை தந்து விட்டு போகிறோம். வீடு என்பது உண்மையான வீடு, நாங்கள் வாழுகின்ற வீடு அல்ல, நாங்கள் இறுதியாக சென்றடைகிற மோட்சத்துக்கு வருகின்றார். வீடு பேறு திருவள்ளுவர் செய்தின்படி அறம் பொருள் இன்பம் வீடு என்பதை அவர் வீடு பேரை பற்றி கூறணும். நீங்கள் இதை பற்றி கூற போறீர்கள், கூறுங்கள்.
3: வீடு என்றாலே நம்ம ஒரு அனைவருக்கும் அத்தியாவசியமா தேவையான ஒரு ஒரு இடம் வீடு.
0: சிறப்பான ஒரு நல்ல ஒரு கருத்து. அனைத்து உயிர்களுக்கும், மக்களுக்கு மட்டுமில்ல, பறவைகளுக்கும் எல்லோருக்கும் வீடு என்பது நாங்கள் உறையும் இடம், நாங்கள் உறையும் இடம்.
3: எங்க வீட்டுல ஒரு தென்னை மரம் இருக்கு, தென்னை மரத்துல சில மைனாக்கள் எல்லாம் அவங்க இருக்காங்க. அப்ப பேசும்போது நான் அவங்க அவங்களோட அப்பார்ட்மெண்ட் சொல்றேன்.
0: அவர் எங்கெல்லாம் ஓடி சென்று விட்டு மீண்டும் இங்கே வந்து விடுவார், வீட்டுக்கு வந்து விடுவார்.
3: அவர்களுடைய அப்பார்ட்மெண்ட் சொல்லுவோம். அந்த வீடு வீடு அம்மா வீடு பஸ் வீடு வந்து நம்ம வந்து நம்ம மனம் நம்ம மனதும் வீடும் ஒரே மாதிரியாக கருதப்படும். நம்ம மனது நம்ம வீடை எப்படி சுத்தமாக வைத்திருக்கிறோமோ அதே போல நம்ம மதையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று அடிப்படையாக கொண்டது இரண்டுமே.
0: வீடு எவ்வளவு தூரத்துக்கு தூய்மையாக சுத்தமாக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றதோ பார்க்கும் போது எங்களை எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே போன்று எங்கள் உள்ளமும் வீடு போன்று அழகாக மகிழ்வாக தூய்மையாக மாசு மறவு இல்லாமல் வேறு கூடாத எண்ணங்களில நல்ல நல்ல தூய சிந்தையோடு இருக்கும் ஒரு உள்ளமாக இருக்கும் என்று கூறுங்க. அப்போ ஒரு வீடும் உள்ளமும் கிட்டத்தட்ட ஒரு வீட்டை பார்த்தால் அந்த வீட்டில் உள்ளவர்களுடைய உள்ளம் அப்படி இருக்குது என்று நாங்கள் ஊகிக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறுகிறீர்கள், அப்படித்தானே?
3: அடுத்து பாத்தீங்கன்னா அந்த
0: எனக்கு ஒரு கருத்து தோன்றுகிறது, கூறலாமா?
3: சொல்லுங்க.
0: வீடு என்று மக்கள் வாழுகின்ற இடத்தை நாங்கள் உரைகிறத வீடு என்று கூறுவோம். அதிலே எல்லோரும் வந்து வாழலாம். ஏனைய உயிரினங்கள்ல தங்களை வைத்திருக்கிற வீடு, அவரவர் தான் அதிலே வாழுவார்கள். பறவை கூடண்டா பறவை தான் அதற்கிலே வாழ முடியும், மிருகம் வாழ முடியாது. சிங்கத்தின் குகையண்டா சிங்கம் தான் அதற்கிலே வாழ முடியும். ஆனா மனிதரன் வீட்டில் இவை எல்லாம் வந்து வாழலாம் இல்லையா?
3: இல்லாம வாழலாம் பாத்தீங்கன்னா எல்லா அப்படி சொல்லுவது போல நமக்கு பிடித்தவர்களை மட்டும்தான் நம்ம
0: வீட்டு அது பிடித்ததை பிடிக்கவில்லை. அங்க எல்லாரும் வந்து வாழலாம் தானே, அது காரணம் என்ன? அன்பு பிடித்தபடியா தானே வருகின்ற பிடித்தபடியா தானே பறவைகளை வளர்த்திருக்கோம். பறவைகள்
3: சில உயிரினங்கள் பாத்தீங்கன்னா நம்முடைய அனுமதி இல்லாமல் நம்ம வீட்டுல இருப்பாங்க.
0: அது வேறு ஐயா. இப்ப இந்த வீடு என்பதற்குள்ளே நல்ல பறவைகளை அழைத்து வைத்து வளர்க்கின்றோம். பறவைகள் வந்து உண்ணுகின்றது, காகம் வந்து கொத்தி கொண்டு போகிறது, கோழி வந்து உண்டு கொண்டு போகிறது, வேறு புறாக்கள் இப்போ நீங்கள் சொன்ன மைனாக்கள்லாம் சுத்தவராக இருக்குது, அது உங்களோட வீட்டோடு சம்மந்தப்பட்டது. அடுத்தது அங்கே நாய் வளர்க்கின்றோம், பூனை வளர்க்கின்றோம், பன்றி வளர்க்க அப்படியான மிருகங்களை எல்லாம் நாங்கள் வச்சிருக்கின்றோம். நல்லவர் இருக்கின்றார்கள், தீயவர் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கின்றார்கள், தொல்லை கொடுக்கிற நண்பர்கள் கூட வந்து போவார்கள், கள்ளர்கள் கூட வந்து போவார்கள், திருடர்கள் கூட. அது வேண்ட, அதை நாங்கள் தடுத்து கொள்வது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய பொறுப்பு. இந்த வீட்டுக்குள்ளே வர முடியும், ஆனா ஏனைய வயிற்று வீட்டுக்குள்ளே போக முடியுமோ? ஒரு ஒரு பறவைன்ற கூட்டுக்குள்ளே ஒரு சிங்கம் போய் உள்ள நுழைய முடியுமோ? இல்லை. அப்ப நீங்கள் கூறிய முதல் கூறிய அந்த வீடு சுத்தமாக இருந்தால் உள்ளம் சுத்த தூய்மையா இருக்கணும், எங்களோட உள்ளம் தூய்மையா இருந்தா நல்ல உறவுகள் வந்து இணைவார்கள் இல்லையா? தீய உறவுகளை களைந்து விடுவீர்கள். அப்படித்தானே? அப்ப இந்த வீடு இருக்கின்றது, வீட்டுக்கு எல்லை உண்டா? சுத்தி வர வேலி போடுவார்கள், அது எதற்காக? மதில் போடுவார்கள் எதற்காக?
3: அது ஒரு அதுவும் பாதுகாப்பு தான், பாதுகாப்பு வீடு.
0: வீடு என்பதை இன்னொரு கருத்து எனக்கு தோன்றது, ஏனைய உயிரினங்கள் இந்த வீடுகளை யாரும் தட்டி பார்த்து கொள்ளி அடிக்க மாட்டார்கள், எங்களுடைய வீடுகளை கொள்ளி அடிப்பார்கள் இல்லையா? ஒரு பறவை இந்த கூட்டை பிரித்து அடித்து தூக்கி ஒரு தரம் ஒன்றும் செய்ய மாட்டார். எங்களை வீடு இருக்குன்னா வீட்டுக்குள்ளே வந்து புகுந்து அநியாயங்களை செய்வார்கள். சரி, நல்ல மாதிரி. ஆனால் முதலாவது சொன்ன கருத்து வீடு, நீங்கள் சொன்ன கருத்து தூய்மையாக வீடு எப்படி இருக்கின்றதோ அதே. அப்போ வீடு என்றால் லட்சுமிகரமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுகிறார்கள். சுத்தமாக வைத்து, அது மண் வீடாக இருந்தாலும் குடிசை வீடாக இருந்தாலும் கோபுரமாக இருந்தாலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூற, அந்த சுத்தம் என்பதற்குள்ளே பல கருத்துக்கள் அடங்கிவிட்டன. வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. சரி, இப்போ வீடு பற்றி ஒரு பாடலை கூறுங்களேன், கேட்போம். வீடு என்று வரக்கூடியதாக,
3: வீடு வீடு என்று வரக்கூடிய பாடல் நிறைய இருக்கு.
0: எங்களுக்கு ஒரு பாடல் தான் தேவை, ஒரு பாடல் தான் தேவை.
3: வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், வருத்தமான பாடல்.
0: அந்த பாடல் மட்டுமோ? சரி, ஏன் ஐயா வாசல் படி வைப்பது?
3: வாசல் படி இல்லாத வீடே இல்லையே. வீடுக்கு பிரதானமாக பிரதானமாக இருப்பது வாசல் படி தான்.
0: எதற்காக அது வாசல் படி இருக்கிறது?
3: வாசல் படி வழியா தானே வீட்டுக்குள்ள செல்ல முடியும்.
0: பக்கத்தில் போக முடியாத பிச்சுக்கிட்டு
3: வாயற்படி, வாயற்படி நம்ம
0: ஒரு வீட்டுக்கு எது எது நுழைவதோ, எந்த பக்கம் நுழைவதோ அதுதான் வாயல், வாயல் படி.
3: சரியா?
0: வீட்டு அடுத்தது அந்த படி என்று அங்கே இருக்கின்றது, அதிலே பல கருத்துக்கள் நீங்கள் கூறலாம். அதுக்கு படி என்று எனதை கூறு, வாசல் படி.
3: படி படி என்பதை படியும்
0: உங்களுள்ளிருந்து பெற வேண்டும்.
3: படி படி படி என்றால் உயர்தல், உயர்வுன்னு அர்த்தம். உயர்வு, உயர்தல்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் கிடைக்கும், வீட்டுக்கு வீடு வாசல், வீட்டுக்கு வீட்டுக்கு வாசல் படி வேண்டுமா, அந்த பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி சரவணன், கிடைத்த நேரத்தில் வந்து நகைச்சுவையாக நல்ல அழகாக
3: எங்களுக்கு அந்த வலைதளம் சிறப்பாக பேசுவதற்கு உறுதியாக
0: இருந்தது. முதல்கண் வலைதளத்துக்கு நன்றி கூறிக்கொள்வோம், இடம் விட்டு தந்து விட்டு. நன்றி நன்றி. அடுத்த உறவு வருகின்றார், அவர் வந்து செல்லட்டுமா? நன்றி
3: நன்றி.
0: பார்ப்போம் அவர் வந்து என்ன கூறுகிறார் என்று. வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்திருப்பவர் வணக்கம் வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
4: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், கே எஸ் கிருஷ்ணன் ஐயா.
0: இருங்கள், நான் ஆதார் அட்டையை சரிபார்க்க. ஆமா ஆமா, அப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் திருபுவனத்தில் இருந்தானே வருகின்றீர்கள்? வாழ்த்துக்கள். நலமா நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமாக இருக்கிறேன் ஐயா.
0: அங்க மழை பொழிந்ததா?
4: இல்லை, என்று மழை இல்லை.
0: நலமாக நலமாக இருக்கிறது ஐயா என்று கூறும் பொழுது ஒரு குறை இருக்கிறது போல் தெரிகிறது. ஏதாவது குறை உண்டா அங்கு? நலக்குறைவு
4: இல்லை
0: இல்லை, எல்லாம் சரியா. உணவு அருந்தி விட்டீர்களா?
4: அருந்தி விட்டேன்.
0: பணி முடிந்து விட்டதா?
4: இல்லை, இப்பதான் தொடங்கும்.
0: இனிமேல் தான் பணி ஆரம்பிக்கிறதா? புதிய பணி தொடங்க இருக்கின்றீர்கள். இன்றைய நாள் பணி, இன்றைய பணி முடிவடைந்து விட்டதா?
4: இன்றைய பணி முடிவடைந்து.
0: சிறப்பு. தோசை அடைந்து விட்டு, தோசை எதனோடு சாப்பிட்டீர்கள்?
4: மூன்று.
0: எத்தனை என்று நான் கேட்கவில்லை, எதனோடு இருந்தான கேட்டு, எத்தனை என்று கேட்கவில்லை. இது என்ன பழக்கம் இது? எத்தனை தோசை என்று அது உங்களோட விருப்பம் ஐயா. எதனோடு, எதோ எதோடு சட்னியோடு சாப்பிட்டீங்களா? சட்னி, தக்காளி சட்னி. சிறப்பு சிறப்பு. தக்காளி சட்னி சிறப்பா இருக்கு. தோசை சாப்பிட்டவன ஒரு விதமான ஒரு தயக்கம் இருந்ததா, இல்ல உற்சாகமா இருக்குதா? உற்சாகமா தான் இருக்கு. சரி, இப்பொழுது நீங்கள் எதை பற்றி பேச போறீர்கள்? எந்த பதம் உங்களுக்கு வேண்டும்?
4: எனக்கு பிடித்த பதம் வந்து அறிவு ஐயா.
0: ஆடி செகண்ட் அறிவாளி, எங்கே வாருங்கள் அறிவாளி, பேசுங்கள் அறிவை பற்றி கூறுங்கள். அறிவு என்றால் என்ன, அப்படி இருக்கணும், நீங்கள் அறிவாளியா அல்லது என்ன மாதிரி என்ன கூற போகிறீர்கள், கூறுங்கள் அறிவு கூறுங்கள்.
4: அறிவுள்ளவன் தானே இன்னைக்கு ஆள முடியும்.
0: அறிவு இருந்தால்தான் ஆள முடியுமா, நல்லது. வேறு
4: அறிவால் தானே எந்த செயலும் செய்ய முடியும்.
0: அறிவு இருந்தால் தான் இதையும் செய்ய முடியும். சரி, அந்த அறிவு எல்லோரிடம் இருக்கின்றதா?
4: எல்லோரிடம் இருக்குன்றது சொல்ல முடியாது.
0: உங்களிடம் இருக்கின்றது?
4: ஏமாற்றுக்காரர்கள் தான் அதிகமா இருக்கு. ஏமாற்றுக்காரர்கள் அதிகமா இருக்காங்க.
0: உங்களிடம் இருக்கு? உங்களிடம் இருக்கிறதா?
4: இல்லை
0: அவர்களுக்கு அறிவு இருக்கு, உங்களை ஏமாற்றுகிறார்கள். அப்ப நீங்கள் ஏமாண்டபடியால் உங்களுக்கு அறிவு இல்லை, அப்படியா கூறுகிறீர்கள்?
4: புத்திசாலித்தனமாக
0: செய்வது தானே.
4: ஒன்றுதான்
0: அப்படியும் இப்படியும் இல்லையா? அறிவு உள்ளவர்கள், அறிவு உள்ளவர்கள் எல்லோரும் ஏமாற்றுக்காரர் என்று கூறினீர்கள். அப்படி என்ன, நீங்கள் ஏமாளியாக இருந்திருக்க வேண்டும், உங்களுக்கு அறிவு இல்லை அல்லது புத்திசாலித்தனம் இல்லை. புத்திசாலித்தனம் உள்ளவர்களும் ஏமாற்றுகிறார்களா?
4: இரண்டும் இருக்கு ஐயா.
0: அப்போ ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அறிவு அல்ல புத்தி இருக்கத்தானே ஐயா வேணும், புத்திசாலித்தனம் இருக்கத்தானே வேணும்.
4: ஆமாம் ஐயா.
0: அப்ப எப்படி நீங்கள் சொல்வீர்கள் ஏமாற்றி கொண்டு போகிறார்கள் அவர்? அறிவாளிகள் புத்தி அறிவாளிகள் அறிவாளிகள் ஏமாற்றுகிறார்கள் என்றால் இந்த உலகத்திலே ஏமாற்றுக்காரர்கள் அத்தனை பேரும் அறிவாளிகள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள், அப்படித்தானே?
4: இல்லை, சில சமயங்களில் இது போல நடக்குது. காரணம் எவ்வளவுதான் அறிவு திறமை இருந்தாலும் ஏமாத்திட்டாங்க ஐயா.
0: ஏன் ஐயா ஏமாற வேண்டும்? ஏமாற தேவையில்லை ஐயா. உங்களிடம் என்ன, நீங்கள் எதில் ஏமாந்திருக்கிறீர்கள்? எதில் என்ன, எந்த விதத்திலும் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள்?
4: எந்த விதத்தில்? சாதாரணமா ஒரு காய்கறி வாங்குறதுலயே ஏமாந்துருக்கோங்க.
0: எப்படி குறுங்கள்?
4: ஆமாம், அவங்க ஒரு தக்காளி வாங்கினா ஒரு கிலோ வாங்கினா அதில் ஒரு 200 கிராம் தக்காளி வந்து கொல கொலன்னு இருக்கும். நல்ல தக்காளின்னு தான் போடுவாங்க, அள்ளி போடுவாங்க.
0: அதை நீங்கள் உடனே பார்த்து தானே வாங்குவீர்கள்?
4: வாங்குவேன்னா மாற்றி தர மாட்டாங்க.
0: இல்லை,
4: அவங்க சொல்கிற விலையில்
0: இல்லை. உங்களுக்கு தக்காளியே விலை, நீங்கள் விலை பேசுகிறீர்கள், தாருங்கள் என்று கேட்கின்றீர்கள், அவர்கள் தருகின்றார்கள். அது சரியில்லைன்னா நீங்கள் திருப்பி கொடுக்கலாம் தானே?
4: அப்படிப்பட்டவர்களும்
0: வியாபாரம் தொடர்ந்து நடக்குமா? போக மாட்டார்கள். ஒரு தடவை அவர் ஏமாற்று வித்து செய்தார்னா மறுபடி தடவை போக மாட்டீர்கள், அவ்வளவுதானே?
4: ஆமாமா, அதுவும் உண்டு.
0: அப்ப ஏமாற்றுபவர்கள் என்று உங்களுக்கு தெரிந்த வகையிலே நீங்கள் அறிவாளி என்று கூறுகிறீர்கள். நீங்கள் புத்திசாலி, அவர் ஏமாற்றுகிறார் என்று உங்களுக்கு தெரிகின்றது. அந்த ஏமாற்றை தட்டி கேட்கிற தைரியம் உங்களுக்கு வேண்டும். அறிவு மட்டும் இருந்தால் போதாது, தைரியமும் இருக்க வேண்டும். என்ன தைரியம்? மல்யுத்த தைரியம் இல்லை, வாய் தைரியம், மனத்தைரியம் இருக்க வேண்டும். நான் நேற்று ஒரு பாட்டும் பதவும் தந்தேன், மனத்தைரியம் இருந்தால் வெற்றி எப்பொழுதும் எங்களை தேடி வந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில். நான் அந்த பாட்டும் பதவும் அதைத்தான் கூறுகிறது. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு தத்துவங்களைத்தான் எடுத்து நாங்கள் வரிகளை சேர்த்து அதற்குரிய பதங்களை பொருத்தி அதற்குரிய பாடல்களை தேர்ந்தெடுத்து தெரிவு செய்து கொண்டு வந்து ஒரு மணித்தியால் நிகழ்ச்சியை எத்தனை நாள் அதுக்கு செலவழித்து அதை தயாரித்து கொண்டு வந்து தருவது நாங்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான். அப்போ நீங்கள் அந்த தக்காளியை அவர் அப்படி ஏமாற்றுவார்னா ஒரு தடவை அவர் அவரை ஏமாற்றி விட்டார் கிருஷ்ணா, மறு தடவையும் அவரிடம் போவீர்களா?
4: போக மாட்டோம்.
0: அதே ஒன்று ஒருத்தரும் போக இல்லைன்னா அவருடைய கடை விழுந்து, அவருடைய வியாபாரம் விழுந்து விழுந்து படுத்து விழுந்தாரு. அப்போ ஏமாற்றுக்காரர்கள் முன்னேற மாட்டார்கள் ஐயா. ஏமாற்றுக்காரர்கள் தாங்கள் புத்திசாலித்தனம், மற்றவனுக்கு அறிவில்லை என்று ஏமாற்ற தெரிபவர் எப்பொழுதும் அவர் தடம் புரண்டு விடுவார். அவருக்கு எல்லை வந்து தடம் புரட்சி தான். சரி, வேறு நீங்கள் யாரையாவது ஏமாற்றி இருக்கின்றீர்களா?
4: இல்லை, என்னத்தான் ஏமாற்றிருக்காங்க, நான் ஏமாந்தது உண்டு.
0: ஏன் ஐயா?
4: ஒரு சமயத்துல
0: வேற என்ன தெரியாம
4: சமயத்துல ஒரு சமயத்துல பணம் 1000 ரூபாய் பணம் கொடுத்துருந்தேன்
0: கைமாட்டாங்க,
4: வாங்கிட்டு ஒரு வாரத்துல தர்றேன் 10 நாள்ல தர்றேன்னு சொல்லிட்டு மாசக்கணக்கானாலும் தர்றது இல்ல.
0: அப்ப நீங்க
4: எனக்கும் கோபம் வந்துருச்சு,
0: கோபம் வந்துருச்சு,
4: வந்து கேட்டுருக்கேன் ஒரு வாட்டி கேட்டுட்டேன் கேள்வி என்ன பண்றது, வாங்கினவனுக்கு 6 அறிவு கொடுத்தவனுக்கு 5 அறிவு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுவே அவர் கோபம் வந்துருச்சு.
0: வாங்கும் வரைக்கும் நல்லவராக உங்களோட நடித்து விட்டு வாங்கி விட்டு இல்லை என்று அப்படி அடுத்தவர்களுக்கு தெரியுமா நீங்கள் பணம் கொடுத்தது?
4: தெரியாது.
0: அதுதான் பிழை. அதுக்கு தான் இந்த பொறுப்பு என்று ஒன்று வைத்துக் கொடுக்கல, வாய் நாணயம் என்று ஒன்று இருக்காது. வாய் நாணயம் நாணயஸ்தர்களுக்கு தான் இது பொருந்தும். இன்னொருவரை பொறுப்பாக வைத்துக் கொடுத்திருந்த இன்னொருவருக்கு முன்னாலே கொடுத்திருந்தால் அது சாட்சியாக இருந்திருக்கும். நீங்கள் அவரோட பகிரங்கமாக அவர் இல்லை என்று சொன்னால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அறிவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் அறிவாளி என்றீர்களா அல்லது நீங்கள் அறிவாளி என்றீர்களா?
4: நீங்க
0: அந்த ஏனென்றால் நீங்கள் நம்பிக்கை நாணயங்கள் உழைப்புகள் சம்பாதிப்புகள் வருவது வேறு, அறிவு வேறு. அறிவு என்பது பலதையும் பார்த்து பகுத்தறிந்து கொண்டு போவது, பட்ட அறிவு வேற, படித்த அறிவு வேற. படித்ததனால்தான் அறிவு பெற்றோர் என்று கூற முடியாது. படித்துத்தான் நீங்கள் அப்படி படித்துத்தான் அவர் பெரிய அறிவாளியா வரணும். அனுபவம் இருக்கு ஐயா, வாழ்க்கை எங்கள் பெற்றார் எங்களுக்கு வாழ்ந்து காட்டும் பொழுது அவர்கள் பட்ட அவர்கள் அடைந்த துன்பங்கள் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிகள் எங்களுக்கு பாடம். அதே போன்று நாங்களும் மனச்சாட்சி மனநீதி எண்ணங்கள் மனதுக்குள்ள இருக்கின்றது. இவற்றை சீர்தூக்கி பார்ப்பது தான் அறிவு. படித்ததென்ன புத்தகத்தை படி உயர் பதவியில் வந்துவிட்டவர்கள் எல்லாம் அறிவாளி என்று அப்படி சொல்லப்பெறவில்லை. அறிவு என்பது உலகம் என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன என்றதை அறிந்து செய்த மற்றவர்களும் எப்படி அன்பு பாராட்டுவது, நம்பிக்கை எப்படி பெறுவது என்று எண்ணித்தான் நாங்கள் அந்த அறிவை இவர் ஒரு இவர் அறிவுள்ள அறிவு என்ற நல்ல விடயங்களை செய்பவர்கள் தான் அறிவுள்ளவர்கள் என்று கூறுகிறார்கள். நன்மை தீமையை பிரித்தறிந்த இப்போ இந்த விடயத்தில் நீங்கள் நீங்கள் முதல் கூறிய விடயம் ஏமாற்றும் ஏமாளியும் என்றது, நீங்கள் ஏமாளி ஆயினது உண்மை என்றால் நீங்கள் உங்களை நீங்கள் அறியவில்லை, அவரை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளவில்லை. அறிவு என்பது அது அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்ப எவ்வளவு காலம் ஆகிவிட்டது அந்த பணத்தை கொடுத்த எவ்வளவு காலம்? இப்பொழுது 1 வருடம், 2 வருடம்
4: சொல்லுங்க.
0: நீங்கள் அந்த பணத்தை அந்த அவருக்கு கொடுத்து எவ்வளவு காலம்? அவர் நண்பரா உறவினரா?
4: தெரிந்தவர்கள்.
0: அப்போ தெரிந்தவர்களிடம் கொடுத்து விட்டு நீங்கள் திருப்பி வாங்க முடியாத ஒரு ஒரு பிடிப்பு ஒன்றும் இல்லாமல் கொடுத்துருக்கீர்களே, இப்போ இதில் யார் அறிவாளி?
4: அவர்தான் அறிவாளி.
0: அதற்காக உங்களை நான் அறிவாளி இல்லை என்று கூறுவது நீங்கள் பரோபகாரம் பார்த்து பரிதாபத்தில் செய்திருக்கிறீர்கள். அதனால்தான் பாவத்துக்கு பார்த்து உழுகின்ற பன்றியை அடித்து சாப்பிடுவார்களாம் மக்கள். பாவத்துக்கு அது வந்து பின்னாலே வந்து சும்மா உழுது கிழங்கு இருக்கா வேர் இருக்கான்னு மண்ணை உழுது உழுது உழுது விரட்டி விட்டு போகும். அது நல்ல விடயம், உழுது விட்டது. ஆனால் அந்த பன்றியே பிடிச்சி சாப்பிடுவார். அதே போல் நீங்கள் பாவத்துக்கு நீங்கள் படம் கொடுத்த உங்களுக்கு அவர் அப்படி அவர் கேட்குறாக்க அவர் நல்ல அப்படி என்றால் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் நாணயமற்றவராக இருப்பார், எப்படி இவரை நான் நம்பி கொடுப்பது என்று. ஏன் அப்படி, ஏன் அவர் பரிதாப நிலையில் இருந்தாரா?
4: எனக்கு 1000 ரூபாய் பணம் தேவைன்னு கேக்கும் போது அவரு வசதி படைத்தவர் தான், ஆனா குடுக்க மாட்டேன்ட்டாரு.
0: உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படியா?
4: ஆமா, குடுக்க மாட்டேன். காரணம் கேட்டேன், என்ன காரணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? உங்ககிட்ட தான் இருக்கு பணம் கை இருக்க, கொடுக்கலன்னு ஒரு 1000 ரூபாய் தானே ஒரு 10 நாள்ல தர்றேன் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு என் தேவைக்கு நான் என் வீட்டு போய் சொல்லி கேட்கறது எனக்கு பிடிக்கல, அதனால இல்லைன்னு சொல்லிட்டேன்.
0: அவர் புத்திசாலி, அவர் அதை உண்மையை தான் கூறி, அவர் உண்மையை கூறியிருக்கார்.
5: எனக்கு இல்லையா,
0: அவர் தனக்கு தனக்கு இல்ல உங்களுக்கும் இல்லையன்னு இல்ல, அவர் புத்திசாலித்தனமா கூறி விட்டார். நேர்மையானவர் அவர், நேர்மையானவர். என்னிடம் இருக்க இருந்தா நான் எந்த வைக்க வேணும் ஐயா, நான் இன்னொரு தடவை கையேந்த
5: சொல்லி கேட்கற மாதிரி ஆயிடும், அதனால இல்லன்னு சொல்றேன்.
0: அவர் நேர்மையானவர், அப்படியானவர். அது இதற்கல்ல, அதனால் அறிவு வேண்டும் என்றது. நீங்களும் உங்கள் புத்தியை கூர்மையாக்கி வைத்துக் கொள்ள, இனிமேல் யாரும் கேட்டால் பணத்தை கூட அட்லீஸ்ட் ஆகக்கூடாது. உங்கள் மனைவிக்காவது தெரியட்டும், இன்னாருக்கு பணம் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு அப்படியெல்லாம் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் அதை உயர்ந்த பணக்காரன் இல்லைத்தானே, உங்களோட மிதமிஞ்சி இல்லைத்தானே. இது ஒரு ஒரு வாய் நாணயத்தை கைமாற்றாக கொடுப்பது வழக்கம். இதுதான் உலகம் ஐயா, இதுதான் உலகம். வலது கை கொடுப்பது நம்பிக்கையில கொடுத்தீர்கள் அவர். ஆனால் இதனுடைய தீர்ப்பு அறத்தின்படி அவருக்குத்தான் தீங்கு கிடைக்கும். நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள், நாணயமற்றவர்கள், அவர்களை மற்றவர்கள் மதிக்க மாட்டார்கள். உங்களுக்கு இன்னும் மற்றவர்கள் மீது பரிதாபம் கூட அடை, இந்த மனுஷன் பாபம் என்று கொடுத்தவர் அவர் எப்படி செய்து விட்டார், உங்களைத்தான் மதிப்பார்கள். அப்ப இந்த இடத்துல நீங்கள் புத்திசாலி அல்ல என்று கூற முடியாது, நீங்கள் அறிவாளி அல்ல என்று. என்ன அறிந்து விட்டீர்கள் அவரை பற்றி, பார்த்தீர்களா? அறிவு, அறிவு அனுபவத்தால் பெறுவது. நாங்கள் பட்ட அறிவு, அறிவு பெறுவது படப்படத்தான் அறிவு பெருகும். எங்களுக்கு தோன்ற தோன்றத்தான் நீர் ஊறும், தண்ணீர் ஊறும். மணல்லே அள்ளின கூட நான் பத்தி போவா, தோண்ட தோண்ட ஊறுவதுன்னு அறிவும் அப்படித்தான், படப்படத்தான் அனுபவத்தாலே தான். படிப்பினால் ஒரு பக்கம், அனுபவத்தாலும் இன்னொரு பக்கம். சிறப்பு. சரி, ஒரு பாடலை தருங்களே, ஒரு அறிவு என்ற சம்பந்தமாக ஒரு பாடல்.
5: அறிவுக்கு வேலை கொடு, அதே பாடல் போடுங்க.
0: அது நீங்க அப்படி கொடுக்கறது உண்டா? தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த அறிவு என்றதுக்கு நாங்கள் வேலை கொடுக்கணும். நான் இன்னும் படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். படிக்கிறது படுத்தாலே போய் கற்றுக்கொள்றது, வாழ்க்கையை படிக்க வேண்டும்.
5: அனுபவம்
0: படிக்கிறோம். அறிவுக்கு நாங்கள் எல்லோரும் வேலை கொடுப்போம். வாழ்த்துக்கள் உங்கள் கருத்தின்படி. இன்று இந்த விடயத்தில் கலந்து கொள்ள மகள் அனுஷியா வருகின்றாரா அல்லது இல்லையா?
5: இருக்காங்க ஐயா.
0: ஆ, கொடுங்கள், அவரிடம் பேசுவோம். அடுத்தவர்களும் காத்து கொண்டிருக்கோங்க. வணக்கம் அனுஷியா மகளே. வணக்கம். பூக்கோளம் போட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன், அப்படித்தானே? ஏனென்றால் மழையில் என்று கூறிவிட்டார் அவர். அப்ப நீங்கள் போடுவீர்கள். அறிவுக்கு வேலை கொடுக்க சென்றவர் நான் தான். நான் அறிந்து கொண்ட அறிவை பயன்படுத்தி பார்த்தேன். சரி, இன்று நீங்கள் எதை பற்றி பேசப் போகிறீர்கள்? ஆகாயத்தை பற்றி பேச போகிறீர்களால், பணத்தை பற்றி பேச போகிறீர்கள், உணவை பற்றி பேச போகிறீர்களா, சித்திரம், சித்திரம் என்றால் இந்த ஓவியங்களை பற்றி பேச போகிறீர்கள், அறிவை பற்றி இப்போ அவர் பேசினார், அடுத்து சொந்தங்களை பற்றி பேச போகிறார், இல்லை மகிழ்ச்சியாக இருப்பதை பற்றி பேச போகின்றீர்களா, அல்லது இந்த விழாக்கள் வீடுகளில் வருகின்ற விழாக்களை பற்றியே எதை பற்றி பேச போகிறீர்கள், கூறப்போகின்றீர்கள் உங்களுக்கு தெரிந்த வகையில்? நீங்களும் பணத்துக்கு தான் வாரீங்கள். வாழ்த்துக்கள். அப்போ பணம் என்ற சிறந்த பதம் என்று எல்லோருக்கும் செயல்படும். சரி, கூறுங்கள், பணம் என்றால்
6: என்னன்னு நீங்க.
0: இதுக்குள்ள இந்த பாடல் மோடி வந்து விட்டது, இங்கே அழைப்பு வர வந்தவங்க. சரி, நீங்கள் கூறுங்கள், பணம், பணத்தை பற்றி என்ன நீங்கள் தெரிந்து கொண்டது என்ன அனுஷியா?
7: பணத்தை பத்தி
0: கூறுங்கம்மா.
7: கடனா கேட்டா கொடுக்க மாட்டாங்கப்பா. கடன்
0: மற்றவங்களா? ஏன் கடனுக்கு போகிறீர்கள் நீங்கள்? நீங்கள் தேட மாட்டீர்களா பணத்தை? உங்கள் கணவர் நீங்களும் பணிபுரியீர்கள், தேவைக்கு மிஞ்சி அப்படி என்ன ஏற்படப்போ, அப்படி எல்லாம் ஏற்படக்கூடாது. ஏன் நாங்கள் அடுத்தவன கடன்பட்டால் மீண்டும் அதை கொடுக்க வேண்டும், அதற்காக என்ன செய்கிறது? நீங்கள் உங்களுக்கு அளவாக அந்த உங்களோட கிடைக்கிறதை கொண்டு வாழ்க்கையை நடத்த முடியாதா மகளே?
7: முடியும்பா.
0: அப்ப ஏன் போய் நீங்கள் கடனுக்கு போகிறீர்கள்?
7: சில நேரம் கடன் வாங்கிதான் சரி கட்ட முடியும்.
0: அதே நம்ம அப்படி நீங்கள் அளவோடு ஒன்றை செய்கிறீர்கள், அளவாக பணிபுரிகிறீர்கள், அதற்களவாக நீங்கள் உங்கள் பிரியங்களை செய்தால் இருக்கலாம் தானே. சில சமயம் கொஞ்சம் பெருக்கலாம் சிறக்கலாம் என்ற எண்ணத்துக்கு பார்க்கின்றீர்கள். அதற்கு நீங்கள் செய்கின்ற தொழிலை பணம் இல்லாமல் உங்கள் சக்தியால் முன்னேற பார்க்க வேண்டும். அப்படி கேட்பதாக இருந்தாலும் மகளே, கடன்படாத உலகங்கள் இல்லை. மற்றவரிடம் உறவினர்கள் நண்பர்களிடம் கை மாற்று கடன் என்று கூறுவது, கடனாக வாங்குவது உண்டு. அது நீங்கள் கண்ணியமானவர்களிடம் கேட்கலாம் தானே மகளே? கணியமற்றவர்களும் கேட்கிறீர்கள். அடுத்தது நீங்கள் வங்கியிலே கடனை பெற்றுக் கொள்ளலாம் தானே மகளே?
7: அதுக்கெல்லாம் ஜாமீன் போடணும், அது போன சொல்லுவாங்கப்பா.
0: ஓ, அதுக்கெல்லாம் தஸ்தாவேஜ் கொள்ளலாம் தேவை. சரி,
7: தொழில் என்ன, மற்றவங்கிட்ட வாங்கினா வாய்ப்பேச்சுல வாங்கிடலாம்,
0: வாய்ப்பேச்சுல வாங்கலாம்,
7: போய் கட்டிடலாம்.
0: ஏனென்றா உலகம்
7: வங்கியில் என்ன,
0: வங்கியில கண்டிப்பா கட்டணும்,
7: கண்டிப்பா கட்டணும். அது சாலிடா சொல்ல முடியாது, ஒரு நாளைக்கு கட்டுறோம்
0: அப்படி தவணை சொல்ல தவணை முறையில் கட்டுறது. ஆனா வங்கியிலையும் தவணை முறையில் கட்டும் வாய்ப்புகள் இருக்கு தானே மகளே?
7: அது தேதி தானே இப்ப குடுக்கறாங்களா, அந்த தேதியில நம்மளால முடியலன்னா?
0: ஓ, நீங்கள் வந்து உங்களுடைய தேவைக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் அவர்களுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் பணிந்துதான் போக வேண்டும். இப்ப பணம் ஒருவரிடம் கேட்கின்றோம், அவரும் கொடுத்து விட்டு இத்தனை நாளையில கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நீங்கள் உழைத்து கொடுக்க தானியமா வேண்டும். ஒருவரிடம் ஒரு 1000 ரூபாயை வாங்கிவிட்டு நான் உனக்கு 50 ரூபாய் படி தருகிறேன், படிப்படியாக தருகிறேன் என்றால் அவர் ஓம் என்று சொல்லுவாரா இல்லையே?
7: சொல்ல மாட்டாங்க.
0: நீங்கள் ஒரு 1000 ரூபாயை இன்னொரு கொடுத்து விட்டு அவர்கள் மாதம் மாதம் 50 ரூபாய் படி தருகிறேன் என்றால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? முடிந்த அளவு அடுத்தவர்கள கையை எதிர்பார்க்காமல் எங்களிடம் உள்ளதை கொண்டு விஸ்தீகரிக்க பார்க்க வேண்டும். அதுதான் சுலபம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்காக சாப்பிடாமல் உண்ணாமல் உறங்காமல் உடுக்காமல் இருப்பதா? இல்ல, எங்கட தேவைக்கு கொஞ்சம் தேவைகளை குறைத்து கொண்டு அந்த காசை மிச்சம் படுத்த பாருங்கள். நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற ஒரு பழமொழி உண்டு. இந்த பெரிய வேந்தன் துன்பப்படுவதற்கு சரியாம் இந்த கடன்படுவரோட துன்பம். ஒருவரிடம் நீங்கள் வாங்கிவிட்டீர்கள், நான் ஒருவரிடம் ஒரு 1000 ரூபாயை வாங்குகிறேன் வைப்போம், அடுத்த மாதம் 10ஆம் தேதி கூடையிலே கொடுக்கிறேன் என்று கூறினால் அந்த 10ஆம் தேதி மட்டும் என்னுடைய மனம் நிம்மதி இருக்காது. இந்த பணத்தை கொடுக்க வேண்டும், இந்த பணத்தை கொடுக்க வேண்டும், இந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்றதிலே நான் என்ன வருத்தி கொண்டிருப்பேன். அதற்காக கடும் உழைப்பை உழைக்க வேண்டும். சாதாரணமாக வருவதை விட இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக நான் உழைப்பை செய்தால்தான் என்னுடைய செலவையும் பார்த்து மீதமாக பிடித்து 10ஆம் தேதி கொடுக்கலாம். அதே போன்று நான் ஒருவருக்கு பணத்தை கொடுத்து விட்டேன், 10ஆம் தேதி என்று வாங்கி கொண்டு சென்று விட்டால் 10ஆம் தேதி வரும் வரையில் நான் விழிப்போடு இருக்க வேண்டி வரும். அவர் கொண்டு வந்து தருவாரா தரமாட்டாரா, கேட்கவா கேட்கவா விடட்டும், எப்படியான எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். வாழ்த்துக்கள்.
7: என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்போம்?
0: ஆமா, எப்படி கேட்கறது என்னெல்லாம் நினைப்பாங்க. இந்த பணம் என்பது பரிவர்த்தனை செய்யும் பொழுது எத்தனையோ விதமான குணாதிசயங்களை எங்களுக்கு கற்பிக்கின்றது. இந்த பணத்தை வைத்து நாங்கள் அநேகமான பாடங்களை, வாழ்க்கை பாடங்களை பெற்றுக் கொள்ளலாம். வாழ்த்துக்கள். மனிதனை பணம் எவ்வளவு வார்த்தை பேசுவார்கள், எப்படி நடந்து பணம் உள்ளவர்கள் செல்லும் பொழுது, உண்ணும் பொழுது, உறங்கும் பொழுது, பேசும் பொழுதுலாம் அவரை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளலாம், வித்தியாசமா இருப்பார்கள். சிறப்பு. என்ன பாடலை கேட்க போகணும்? இந்த பணத்தோடு சம்பந்தமா ஒரு பாடல் கேளுங்களேன்.
7: பணம் என்னடா பணம் பணம்,
0: ஓ அந்த
7: பாடல்.
0: ஓ, பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம். நல்ல பாடல். பணம் என்னடா பணம் பணம், நல்ல பாடல் மகளே. இந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பேன். சிறப்பாக வந்து பேசியிருக்கேன். ஆதலால் கிடைத்ததை கொண்டு நாங்கள் வாழ பழக வேண்டும். அதுதான் உண்மையான துன்பம் இருக்கும் தான். கிடைத்ததை கொண்டு பற்றாக்குறை இருக்கின்றதே என்று வருந்தாமல் அந்த பற்றாக்குறையை எப்படி நிவர்த்தி பண்ணுகிறது என்று கிருஷ்ணா கூறின அறிவை பயன்படுத்தி, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி முன்னேற பார்க்க வேண்டும். இன்னொருவர் உதவி செய்வார்கள், இன்னொருடைய கையை எதிர்பார்க்க கூடாது மகளே.
7: அனுபவம்
0: கெட்டிக்காரி. வாழ்க்கை பாடம் மிகவும் சிறந்த பாடங்கள். நன்றி மகளே, வாழ்த்துக்களம்மா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, இருவருக்கும் நன்றி கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திக்கலாம் உங்களோடு என்று கூறிக்கொண்டு நன்றி கிருஷ்ணா, நன்றி மகளே அனுஷ்யா. அடுத்த உறவாக அன்பு மகளே கஸ்தூரி, பல தடவை முயற்சித்து அவர்கள் கிடைக்கவில்லை, அதற்காக களைப்படைய வேண்டாம், நேரங்கள் தாராளமாக இருக்கிறது, வாருங்கள் இணையங்கள் பேசி மகளலாம். முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே சொல்லோடு பாடல்.

அடடா, நான் சொல்வதற்கு எண்ணிய பதத்தை மற்றவர்கள் சொல்லிவிட்டார்களே என்று எண்ண வேண்டாம். எத்தனையோ பதங்கள் இருக்கின்றது. சொன்ன பதங்களும் நீங்களும் வந்து பலவிதமாக எத்தனையோ கருத்துக்களை பேசலாம். அதனால் இணையுங்கள், உங்கள் கருத்துக்களை பதியுங்கள், கலந்து உறவாடு.

0: திறந்து
1: ஓர் இருவருக்கு எங்கள் வானொலி கிடைக்கவில்லை. நாங்கள் பேசுவதொன்றும் விட்டுவிட்டுத்தான் வருகின்றது. அண்ட காகசம் அபு காகசம் திறந்திடு வானொலியே என்று கூட இங்கே மந்திரத்தை எழுதியிருக்கின்றார்கள். இங்கே ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு வானொலி சரியாக கேட்கவில்லை, வானொலி சரியாக கேட்கவில்லை என்று. ஆனால் அடுத்தவர் ஒருவரோடு ஒருவர் பேசும்போது நீங்கள் உங்கள் தொலைபேசியிலே தானே பேசுகிறீர்கள். அங்கு பணிய உங்களுடைய ஒலி உங்களுடைய வலைத்தளம் பணிபுரிகிறது. இங்கு தான் படம் நல்லா சிரிப்பாக இருக்கிறது. அண்ட காகசம் அபு காசகம் திறந்திடு சிசு என்பதற்கு பதிலாக அந்த காகசம். இங்கே அடுத்தவரும் நெட்வொர்க் சரியாக இல்லையோ ஒன்று எல்லாம் தெரியவில்லை, பேசுவதும் சரியாக கேட்கவில்லை என்று. நாங்கள் பேசுவது மற்றவர்கள் பேசுவது கேட்கவில்லை என்று எழுதியிருக்கின்றீர்கள். ஓர் இருவர் ஆனால் வந்து பேசியவர்கள் நன்றாக எழுதியிருக்கின்றீர்கள். பார்ப்போம் யார் யாருக்கு அழைத்து பாருங்கள். உங்களுடைய அழைப்பு வரவில்லை எங்களுக்கு. நாங்கள் எங்களோடு அழைக்க முடியும். நான் நினைக்கிறேன் உங்கள் பக்கம் மழை பொழிகிறதா, அல்லது வலைத்தளம் சீரமைப்பு இல்லையா, அல்லது உங்களுடைய தொலைபேசியில் உள்ள வலை என்னவோ எனக்கு புரியவில்லை. நாங்கள் நன்றாகத்தான் பேசிக்கொண்டிருக்கோம். இங்கே எந்த தடையும் இல்லை. வந்த இணைப்பவர்கள் சரியாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், அனைத்து பாருங்கள். எதற்கும் முயற்சி பண்ணுங்கள். முயற்சியை திருவினையாக்கும்.

மாலிங்கம் வந்து பேசும்பொழுது நன்றாக துல்லியமாக நீங்கள் பேசியது எங்களுக்கு கேட்டது, ஒரு சிலருக்கு கேட்கவில்லை, உங்களுக்கும் கேட்கவில்லை என்று எழுதுகிறீர்கள். இங்கே இறைவதி கூட எழுதியிருக்கீர்கள், என்னவோ அடவு தெரியவில்லை என்று. பார்ப்போம், முடிந்தால் வாருங்கள், முடியவில்லை என்றால் எங்களால் என்ன செய்ய முடியும்? ஆஹா, எல்லோரும் திருப்பி திருப்பி அதைத்தான் எழுதியிருக்கின்றேன், இப்படி தான் பார்க்கின்றேன், அப்படித்தான் இருக்கின்றது. முயற்சி வண்டி மகாஸ்வரி, நீங்கள் அழைத்தீர்கள், உங்களுடைய அழைப்பு தருவதற்கு இணைப்புகள் இறுக்கமாக இருந்தது, இப்பொழுது இலகுவாக இருக்கிறது, நீங்கள் அழைக்கலாம், வாருங்கள்.

அன்புடன் கிருஷ்ணன் நல்லதொரு பதில் தந்திருக்கின்றார். ஆரம்பத்திலிருந்து இப்போது வரை இங்கு தெளிவாகத்தான் கேட்கின்றது என்று கூறுகின்றார். ஒரு சிலருக்கு ஒலி கேட்கவில்லை என்றால் அவர்களுடைய பகுதியிலே மழையோ அல்லது வலைத்தளத்து பிழையோ தெரியவில்லை. பார்ப்போம், சரியாக இருந்தால் ஓடி வருவார்கள்.

அடுத்து வரும் உறவு யாராக இருக்கலாம் என்று எண்ணும் வேளையிலே யாரும் இல்லை என்று எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் ஒலித்து கொண்டிருக்கும் இந்த பாடலை கேட்கும் பொழுது ஒரு மணியை நாங்கள் தொட்டுவிட்டோம் என்று தெரிகின்றது. அன்பு உறவுகள்

பிள்ளையிலே நான் பாடல்கள் ஒளிபரப்பலாம் என்று எண்ணுகின்றேன். முதலில் என்னுடைய ஜெகவர் சாதிக் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பின்பு இன்று வந்து எங்களோடு பேசி ஓ ஆறுதலாக மனம் பாரம் குறைத்து தந்திருக்கின்றார். அப்படி இருந்தும் ஒரு பாடலை சொந்தம் பற்றி பேசிவிட்டு அவர் ஒரு பாடலை தந்திருக்கிறார். அந்த பாடல் அன்னக்கிளி திரைப்படுத்து பாடல். இதோ ஜெகபர் சாதிக் அவர்கள் முழிப்பாக இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இதோ உங்கள் நீங்கள் கேட்ட பாடல்.

வாழ்க்கை என்பது நவரசங்களையும் கொண்ட குணாதிசயங்களை தருவது. அதிலே துன்பம் ஒரு அங்கம். துன்பம் மட்டும்தான் முழு வாழ்க்கையும் என்று இல்லைத்தானே அன்பு உறவுகளே? வாழ்க்கையில் நவரசங்களும் உண்டு. அதனால்தான் நவரச வாழ்க்கை இந்த சுவர்க்க லோகத்திலே இருக்கின்றது. சுவர்க்கம் என்றால் இன்பம் மட்டும்தான் பெற வேண்டும் என்ற அல்ல, துன்பத்திலும் சுவர்க்கம் உண்டு என்பதை பலர் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். அடுத்த பாடல் யாருக்காக கொடுப்போம்? சென்னையிலிருந்து வீடு வந்து வீடு மனைவி மக்கள் என்ற பாடல் ஒன்றை கேட்டிருக்கின்றார் அன்பு தேவா. வீடு பற்றி பேசிவிட்டு பார்ப்போம் அந்த பாடல் என்ன கூறுகின்றது. தேவா, உங்கள் பாடல்.

0: தடவை நிறுத்தி கஸ்தூரியை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் கஸ்தூரி. வணக்கம் மகளே. உங்களுக்கு இரவை தொடர்கிறது, நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் அப்படி இருக்கின்ற நீண்ட நேரம் காத்து கொண்டிருந்திருக்கின்றீர்கள் இல்லையா?
1: பரவாயில்லையா ஐயா, அது ஒருத்தரம் இனியோண்டு பெரிய ஒருத்தரம் அனுபவங்கள் சொல்லைகளை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒருத்தரும் ஒரு கதை சொல்றாங்க, பாடலும் தெரிவு செய்கிறது சமையா இருக்கு.
0: நல்ல பாடல்கள், நல்ல உடையமா இந்த சொல்லோடு பாடல் நல்ல உடையத்தை கொண்டு வந்தது. சரி, அங்கே உங்களுடைய காலையில இப்பொழுது எப்படி இருக்கிறது? குளிர் ஆரம்பித்து
1: 22 மழை மூடிக்கொண்டு வருது.
0: எங்களுக்கு 14 மேல் செல்லாது, 4 வகைக்கு குறைந்து இரவிலே குறைந்து கொண்டு வருகிறது. இப்பொழுது 4 வகையை தொட இருக்கின்றோம். இன்று இரவு 4 வகைக்கு வரும் நேரமும் 12 மணிக்கு தான், 10 நிமிடம் தான் பகல் வேலை. இங்கே பகலும் சுருங்கி கொண்டு போகின்றது, குளிரியது பார்த்து. சரி, இன்று நீங்கள் என்ன விடயத்தை பற்றி பேசலாம் என்று வந்தீர்கள்?
1: எனக்கு நீங்க அந்த வானம் போயிட்டு நினைக்கிறேன்.
0: இல்ல இல்ல இல்ல, வானம் யாரும் தொடவில்லை. வானம் என்ற உடவோ பேசுறேன். வானத்தை கொண்டு வாருங்கள். வானம்
1: அதுதான், வானம் உண்மையாவே ஒரு பெரிய விஷயம். ஏனண்டா, இந்த நம்ம பூமியிலேயே வானம்ங்கிறது ஒரு பரந்த ஒரு பரந்த ஒளி, உண்மையான பரந்த முற்றம் என்று சொல்ல வேணும். இந்த பூமிக்கே ஒரு பரந்த முற்றம்ங்கிறது அந்த வானம் தான். அப்படிப்பட்ட அந்த வானத்துல நாங்க இடவில வந்து பிள்ளைகளுக்கு சோறூட்டைக்குள்ள கூட அந்த வானம் முகில்கள் எல்லாம் ஓடும். அப்ப முகில்களோடைகளை உங்க பேர் அந்த வானத்துல எத்தனை எத்தனை வண்ணம் வண்ணமா சித்திரங்கள், அந்த சித்திரம் தெரியுது, இந்த வடிவம் தெரியுது, அதெல்லாம் சொல்லி காட்டுறது. மற்றது நிலவு பார்த்து சூறுட்டுறது, மற்ற நட்சத்திரங்கள் வானத்துல ஒவ்வொரு விதமான கோள்கள் அதை பாக்குறது, திரியூசியங்கள் இருக்குது. அதாவது ஊர்ல வந்தையா மரத்துல மரத்துக்கு கீழே அந்த வயற்கட்டில போட்டுட்டு வானம் தென்னாந்து பார்த்து மிளாந்தி கொண்டு படுக்கிறேன்னு சொல்லுவாங்க. மெல்லாந்து படுக்கிறேன்ட்டு அப்படி படுத்திருந்தோன்னு இந்த வானத்தை பாக்குறதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுவும் வராது.
0: இரவு நேரத்துல பகல் வேளையில
1: பகல்லையும் அதாவது சந்தோஷம் தான். ஏன்னா கேப்பாங்க, உனக்கு என்ன வானத்துல என்ன தெரியுது, பகல்ல உட்காந்து ஓடிக்க பாக்குறேன்.
0: வானத்துக்கு எல்லை இல்லை என்று கூறுகிறார். வானத்தை கண்டு வானத்தினுடைய எல்லையை கண்டவர்கள் இதுவரை யாரும் இல்லை, விஞ்ஞானிகள் கூட காணவில்லை. ஏனென்றால் அண்ட அது இன்னொரு மதத்திலே கூறப்படுது, வானம் ஒரு பொருள் அல்ல, வானம் வந்து அண்ட வழியே தான், அங்கே ஒன்றுமே இல்லைன்னா வழி என்பது ஒரு பொருள் தான், ஒரு விடயம் தான்.
1: உண்மைதான், வானம்ண்டா அதாவது வளிமண்டலமும் வெண்வெளியும் சேர்ந்த பரந்த ஒளிதான் வானம்.
0: வானமும் சரி, வானத்துல நீங்கள் பார்த்த அழகு என்ன அழகு உங்களை கவர்ந்தது? வானத்துல எந்த எந்த விடயம் உங்களை கவர்ந்திருக்கின்றது மகளே?
1: நட்சத்திரங்களும் நிலவு.
0: அப்படியா, எனக்கு என்னை கவர்ந்தது எது என்றால் வானவில். ஒளியிலே நீலணுக்கள் சேரும் பொழுதுதானே இந்த நிறங்கள் வருகின்றன என்று பின்புதான் அறிகின்றோம். முன்பு வானவில் என்ன தேடி போவது, வானவில் பிடிப்போம் என்று அது போய்கொண்டே இருக்கும். வானவில் அழகான ஒன்று. அடுத்து வானம் வேறு என்ன எங்களுக்கு நன்மை செய்கின்றது? வேறு என்ன வானத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கின்றது? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். துப்பார்க்கு துப்பாய துப்பாகி துப்பார்க்கு துப்பாய தூம் மழை மழை மழை தானே இந்த பாக்கிய இந்த வானத்தை பூமியை செழிக்க வைப்பது சிறப்பு. மழை வேறு என்ன உங்களுக்கு வானத்திலே? வானத்திலிருந்து
1: வானத்துலதான் சூரியன் சந்திரன் நிலாவு, ரெண்டு சந்திரன் தான் நிலா, அதுல நட்சத்திரங்கள் இருக்குது, நிறைய விண்மீன்கள் இருக்குது. உண்டு
0: நட்சத்திரம் அதாவது நட்சத்திரங்கள் வேறு விண்மீன்கள் வரும்.
1: அப்படித்தான் சொல்லினோம் ஐயா.
0: அது என்ன விண்மீன் என்பது?
1: அது விண்மீன்கள் கோள்கள் வடிவங்கள் தான் விண்மீன்கள் சொல்லப்படுது. அது எனக்கு சரியா
0: தெரியாது. சிறப்பு பகிர்ந்து கொள்ளுங்கள். சிறப்பு கூறுங்கள்.
1: வெண்மீன்கள் தமக்குரிய ஒளியை தாமே உருவாக்கி கொள்ளுமா?
0: விண்மீன்கள் சிறப்பு புதிய கருத்து.
1: புவி செவ்வா போன்ற கோள்கள் வந்து சூரிய ஒளிபட்டு தெரிகிறது இல்ல,
0: தெரியும். அடுத்தது, மனிதன் இப்பொழுது வானத்தை ஆளுகின்றான் என்று கூறுகிறார்கள், அது எப்படி?
1: ஆமாங்க ஐயா, செவ்வாய்க்கு போயிட்டு வந்துட்டான், சந்திர மண்டலத்துக்கும் போயிட்டு வந்துட்டாங்க.
0: அதை விட, அதை விட விண்வெளியிலே, வானவெளியிலே தானே இந்த செய்கோள்களை எல்லாம் வைத்து இப்பொழுது எத்தனை ஊடகங்களை சாதிக்கின்றார்கள்.
1: நிறைய ஆராய்ச்சி அளிப்ப விஞ்ஞானிகள் புதுசு புதுசா விண்வெளி விண்வெளிக்கலாம் செய்து வானத்துல அனுப்பி ஒவ்வொன்றா என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க.
0: அறிய முடியாத அதி பிரம்மாண்டமான ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்வதற்கு வானம் உதவி செய்கின்றது, அப்படியா?
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏதாவது நிலத்தை ஆராய்ச்சி முடிஞ்சது கிடங்கன்னா, நிலத்துல பூமியை கொண்டி நிலக்கரி இருக்குது, தங்கம் இருக்குது, எண்ணெய் இருக்குது, தண்ணி இருக்குது, எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி முடிஞ்சது. இப்ப வானத்துல போய் அங்க நடக்குது வேற.
0: வானத்துல என்ன தேடுகிறார்கள்? நாங்கள் ஏனைய கிரகங்களுக்கு செல்வதற்கு வழிவகுக்கின்றது, வானவெளி ஊடாகத்தான் செல்கின்றார்கள். அங்கு சென்று அங்கு என்ன மூலகங்கள் இருக்கின்றது என்பதைத்தான் ஆராய்கின்றார்கள், இல்லையா?
1: அதை
0: வானம் என்பது பரந்தது, அதே போல வானம் வானம் என்பதை சிலருடைய மனதுக்கு கூறுவார்கள், வானத்தை விட பெருசப்பா உங்களோட மன தாராள
1: மனப்பான்மைகள். கேப்பாங்க, நான் உட்கார்ந்துருப்பேன், பேசாம உட்கார்ந்துருப்பேன். இதோட நேரம் யாராச்சும் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறியாண்டா, என்னன்னு செய்யறேன்னு அது எனக்கே தெரியாது. அப்ப அவங்க உடனே சொல்றதுங்க, பார் இப்பதான் உட்கார்ந்துருந்த அவளை பாதுக்கடையில இன்னும் அந்த சாப்பாட்டை கேட்டோடனே இன்னும் லாபம் செய்கிறாளோ, பிறந்த மேல சிவ்வளவுடைய பானை மாதிரி அப்படின்னு சொல்லி உடனே சொல்லுவாங்க.
0: வெட்டிக்காரை பிறந்த மனத்தோட இருக்கும் இந்த வகையிலே வானம் என்ற பதத்தை பற்றி பேசிவிட்டீர்கள். வானம் பற்றி ஒரு பாடலை கூறுங்கள். இது என்ன பாடல் என்று கேட்போம்.
1: வானம் எனும் வீதியிலே நம் அது அந்த என்ன
0: வானமெனும்
1: வீதியிலே தொடங்கும்
0: அடுத்து
1: வீதியிலே குளிர் வாட என்னும் தேரினு.
0: ஆமா, எங்கள் கண்ணால் காண முடியாத
1: மிருகங்களே கொஞ்சம் நில்லுங்கள், என் உறவுக்கு யார் தலைவன் என்று கேட்டு சொல்லுங்க.
0: ஆமா, அக்கானவிலே வந்து இப்ப இந்த பானம் என்றது ஒன்று இருக்கு என்று கூறினீர்கள். அது பலபடியும் எங்களுக்கு எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ அங்கு பொதிந்திருக்கின்றது, அவங்களுக்கு தெரியாது வானத்திலே, இல்லையா? வானத்தில் போக போக போய்கொண்டே இருக்கும் ஒரு முடிவேற்ற எல்லையற்றது. அதுபோன்று பொறுமையில் வானத்தை விட பெரியது, பூமியை விட பெரியது என்று கூறுகிறார். பூமிக்கு எவ்வளவு கெடுதலை செய்தாலும் அது தாங்கிக் கொள்ளும். ஆனால் வானத்துக்கு நாங்கள் எந்த கெடுதலும் செய்வது இல்லை, முடியாதங்களா செய்ய. ஆனால் வானம் உலகத்துக்கு ஒரு வெள்ளிடமாக, உலகத்திலிருந்து எங்கிருந்து பார்த்தாலும் தெரியக்கூடிய ஒன்று. இப்போ பூமியில இங்கிருந்து லண்டனை பார்க்க முடியாது, ஆனால் வானத்தை இங்கிருந்த உடனே லண்டன்லேருந்தும் பார்க்கலாம், கனடாவிலிருந்தும் பார்க்கலாம், இல்லையா? அப்படியா? வானம் என்பது
1: எங்களுக்கு,
0: வானம் என்பது அறிய முடியாத ஒரு பெரிய ரகசியம். அது வானம் என்றால் என்ன என்று ஒன்றை எடுத்து வைத்து கூறுவதற்கு அங்கு எதுவும் எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அதிலே பலது உண்டு, வானத்திலே பலது உண்டு. ஒரு நாங்கள் மேலவர்கள் எல்லோரும் எங்கே போயிட்டார்கள்? மேலே போயிட்டார்கள். எங்கே? வானத்துக்கு போய்விட்டார்கள். எங்கே போயிட்டார்கள்? மேலே போயிட்டார்கள். எங்கே போனது? எங்கே போயிட்டார்கள்? மேலே போயிட்டார்கள். மேலே போயிட்டார்கள்னு கூறுவோம், இல்லையா? சிறப்பு வானவன் மீதியிலே பாடலை கட்டுபவும் உங்களோட பொறுமை வானத்தை விட பெரியது. ஆரம்பத்திலிருந்து அழைத்து அழைத்து இப்பொழுதாவது கிடைத்து விட்டது. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு.
1: இன்னைக்கு வந்து சிறப்பித்த உறவுகள் இந்த பாடல்களும் கேட்க நல்லா இருந்தது. ஒருத்தருடைய வதம், அவங்க பேசின விதம், பாடல் தெரிவுகள் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது.
0: அந்த வகையில்
1: நாகபன் அண்ணா, சரவணன் அண்ணா எல்லாம் அழகா பேசியிருந்தாங்க. மற்ற தேவா அண்ணா பேசின, அது நான் ரொம்ப இதுல கவனிச்சு இருந்தேன். அது நேச்சுரலா எந்த வீட்டுலயுமே வீட்டுல பொம்பளை பிள்ளை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொம்பளை பிள்ளை வளர்ந்து சமைச்சா அதுல அப்பா அம்மாருக்கு ஒரு தனிச்சுவமா. ஆனா அந்த அப்பா அம்மா பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுல பொண்டாடி சமைச்சாலும், அடியே நீ என்னத்தி அடி சமைக்கிற, என் பொண்ணு இருந்தா இப்படி சூப்பரா செஞ்சு கொடுப்பாடு குட்டி காட்டு.
0: எந்த தந்தையும் தன் பெண்ணை விட்டு கொடுப்பதில்லை தானே மகளே. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சிறப்பு வாழ்த்துக்கள். நாங்கள் நாளை பொக்கிஷத்தில் மீண்டும் நாளை பொக்கிஷத்தில் சந்திப்போம். நன்றி மகளே, வாழ்த்துக்கள். தேவா, உங்களுடைய பாடலை இடைநிறுத்தி வந்துவிட்டேன். அவர் காலையிலிருந்து அழைத்து கொண்டிருந்தார், ஆரம்பத்திலிருந்து அழைத்து இப்பொழுதுதான் அவருக்கு இணைப்பு கிடைத்தது. இப்பொழுது உங்கள் பாடல் தொடர்கிறது கேட்போம்.

யோசிக்க வைக்கும் கருத்துக்களை எல்லாம் பொதிந்து கொண்ட பாடல்களை சாதாரணமாக நிகழ்ச்சியிலே வந்து பேசிவிட்டு ஒரு பாடலை கேட்டுவிட்டு போவதை விட தங்கள் உள்ள கிடக்கைகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த தருணத்தில் அடுத்த பாடல் எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் மீண்டும் சொந்தம் என்ற பதம் தாங்கி பல உள்மை கருத்துக்களை பகிர்ந்து சென்றார். அவர் கேட்ட பாடல் சொந்தம் விட்டு போவதில்லைத்தான், அதற்காக ஒரு பாடல் தந்திருக்கின்றீர்கள். பிராப்தம் திரைப்படுத்து பாடல் மகாலிங்கம் உங்களுக்காக.

சொந்தங்கள் என்பது மனித வாழ்க்கையின் அடிப்படை உண்மை. அந்த சொந்தங்கள் ஒருபோதும் மாறாது, தொடர்ந்துதான் இருக்கும். ஆனால் சொந்தங்களாக வருபவர்களுடைய குணாம்சங்கள் தான் மாறிக்கொண்டு போவது என்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த பாடல் யாருக்காக வருகின்றது? அடுத்த பாடல் எங்களுடைய நெய்வேலி அரசவி குமம் சரவணன் நீங்கள் தந்த ஒரு பாடல், வீடு பற்றி பேசிவிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வாசல்படி வேணும் என்று ஒரு பாடலை கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து தருகின்றீர்கள், கேட்போம் அந்த பாடலையும்.

வாசல் இருப்பதால் தான் அது வீடு, இல்லை என்றால் அது கூடு. வாசல் இருப்பது என்பதை நாங்கள் அறிந்தபடியால் தான் வீட்டுக்குள்ளே நடக்கின்ற தாளங்கள், எத்தனை திருகு தாளங்கள் இருந்தாலும் அது வெளியே தெரிந்துவிடும், வெளியே உள்ளவர்களோட விடயம் உள்ளே வந்துவிடும். அதனால் தான் வாசல் இருக்கின்றது, வீட்டுக்கு வாசல் இருக்கின்றது என்பதை உணர்ந்து எல்லோரும் உணர்வு. அதை பற்றி பேசப்போனால் நிறைய பேசிக்கொள்ளலாம். அங்கே படி என்பதற்கு இன்னும் சரியான பதில் கிடைக்கவில்லை. அடுத்த பயணம் படி என்ற பதத்தை பற்றி பேசிக்கொள்வோம். அடுத்த பாடல் யாருக்காக இருக்கும்? அடுத்த பாடல் தலைவன் திரைப்படுத்து பாடல், ஏதோ வேலை கொடு என்று ஒரு பாடல், அறிவுக்கு வேலை கொடு என்று பாட இருக்கின்றது. இது அன்பு கிருஷ்ணன் தான் பட்ட அறிவை கொண்டு எங்களுக்கு நாங்களும் அறியும் மண்ணும் தரும் பாடலாக இருக்கின்றது. முதலில் தலைவன் திரைப்படம் தரும் அறிவுக்கு வேலை கொடு பாடலை கிருஷ்ணா உங்களோடு கேட்கின்றோம்.

கட்டி வைத்தான். அந்த கோட்டைக்கு விளக்காக அறிவிலும் தீபத்தை ஏற்றி வைத்தான். ஆகாத வழக்கமெல்லாம் அறிவுக்கு பொருந்தாத பழக்கமெல்லாம்

என்பதை தானறிய மறந்திருப்பார். மண் வெட்டி கையில் எடுப்பார். சில பேர் மற்றவர்க்கு குழி பறிப்பார். அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். பந்தெடுத்து விட்டு எரிந்து

0: இனிமையான அந்த பாடல் என்ன சொல்லி செல்கின்றது? அன்பு உறவுகளே, அறிவுக்கு வேலை கொடு என்று கிருஷ்ணன் கூறியது போல, அது எந்த அறிவு? படிப்பு பட்டம் பெற்று உயர் அதிகாரிகளாக வருவது உயர்ந்த நிலைக்கு செல்லும் அறிவை விட சாதாரணமான அறிவு, பகுத்தறிவு. இதை நாங்கள் பகுத்து ஆய்ந்து அறிந்து செய்வதுதான் தீர்க்கமான முடிவாக இருக்கும். அதற்கு உதவியாக அறிவு பெறுவதற்கு பெரிய பெரிய கல்லூரிகள் எத்தனையோ இருந்தாலும், பகுத்தறிவுக்கு உதவியாக மனச்சாட்சி மனநீதி என்ற ஆசான்கள் இருக்கின்றார்கள் எங்கள் மனதுக்குள்ளே. அவற்றை தட்டிவிட்டால் எங்களுக்கு பகுத்தறிவு தானாக வரும். ஏனென்றால் வாழ்க்கை, நாங்கள் வாழ்க்கை சமூகத்திலே தானே வாழ்கின்றோம். சமூகத்தில் நடக்கும் சம்பவங்கள் அத்தனையும் எங்களுக்கு பாடங்கள். இனிமையான பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே தான், இன்றைய சொல்லோடு பாடல் ஓடிக்கொண்டிருந்த வேளையிலே பணம் பற்றி பேசுவதற்காக அனுஷ்யா வந்து பணத்தினால் ஏற்படுற நன்மை தீமைகளை பகுத்தறிந்து கடைசியிலே ஒரு பாடலை தருகின்றார். பணம் என்னடா பணம் என்று வெறுப்போடு கூறுவது போன்று, பணம் பெரிதல்ல என்றுதான் வருகின்றது. கேட்போம் அந்த பாடல். அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து மகளே அனுஷ்யா, உங்கள் பாடல்.
1: பணம் என்னடா பணம் பணம்.

சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது.

0: நல்ல புத்தி யார் தந்தது, பிள்ளையிடம் தான் வந்தது. எந்த நிலை வந்தால் என்ன நல்லவை நான் செல்வது, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம்
1: அற்புதமான அந்த பாடலே கவிஞர்கள் திலகம் கவிஞரன் கவிஞ அரசு கவி சக்கரவர்த்தி கம்பன் அவர்கள் இருந்தாலும் அதைவிட பேரான எங்கள் கண்முன்னே கண்ட கவிஞன் கவிஞர்கள் காவிய கவிஞனாக இருந்த கண்ணதாசன் வரி 4 நிமிடத்துக்குள்ளே பணத்தையும் குணத்தையும் அழகாக எடுத்து புரிந்திருந்தார். அன்பு கருணை மனிதநேயம் ஜீவகாருண்யம் என்பது இருந்தால் வாழ்க்கையில் எவ்வளவு ஆனந்தம். அப்படிப்பட்ட குணம் இரக்க குணம் என்று கூறுவது. அந்த இரக்க குணம் எல்லோரிடம் இருக்கின்றது. அந்த இரக்க குணத்தையே கெடுப்பது இந்த பணம் என்ற அரக்க குணம் என்று கூறியிருக்கின்றார். சுரக்கும் இரக்கத்தையே அரக்கத்தனமாக மாற்றிவிடும் இந்த பணம் என்று அழகாக கூறியிருக்கின்றார். அனுஷா கிருஷ்ணன், நீங்கள் இருவரும் வந்து எடுத்த தலைப்பு கேட்டு நல்ல பாடலையும் கேட்டு நல்ல ஒரு அறிவுரையாக தந்து செல்கின்றீர்கள். இவை எல்லாம் வாழ்க்கை பாடமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வேளையிலே வானம் என்ற பதந்தாங்கி கஸ்தூரி சயந்தன், நீங்கள் வந்து அழகாக பேசி மகிழ்ந்து எல்லாம் மகிழ்ச்சியான விடயமாக தந்திருக்கின்றீர்கள். அற்புதமான ஒரு பாடலையும் தந்திருக்கின்றீர்கள். அன்னை வேளாங்கண்ணியிலிருந்து வானம் என்னும் வீதியிலே என்று ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். உண்மைதான், அவர் தந்த வீதி வானம் ஒரு வீதி தான் எங்களுக்கு. அந்த வான வீதியிலே எத்தனை விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். எங்களால் கணக்கிட முடியாத யாராலும் அளவிட முடியாத அந்த பெரும் வானத்தை பற்றி சிறிய நேரத்துக்குள்ளே நாங்கள் உரையாடியிருந்தோம். இதோ அந்த பாடலையும் கேட்டு மகிழ்ந்து விடுவோம். வானம் என்னும் வீதியிலே மகளே கஸ்தூரி உங்களுக்காக.

சிறப்பான அந்த பாடல் கூட வான வீதியை பற்றி கூறும் வேளையிலே அதிசயமாகத்தான் இருக்கும். அவர்களுக்கு அந்த பாடலை பொறுத்த வரையிலே எங்களுக்கும் வான வீதியில் நடைபெறுகின்ற விடயங்கள் அத்தனையும் எங்களுக்கு அதிசயம்தான் அன்பு உறவுகளே, கணக்கிட முடியாத ஒரு விடயம். அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்ட பாடல்கள் அனைத்தும் சிறந்த பாடல்களை தெரிந்தெடுத்து தந்திருந்த வேளையிலே நான் நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டால் அவர் ஆரம்பத்தில் வந்தால் என்ன, நான் இறுதிக்கு செல்லும் வரை தாமதித்து எல்லோருடைய நிகழ்ச்சிகளையும் கேட்டு மகிழ்ந்து தன்னுடைய பாடலை கேட்டு மகிழ்வதில் ஒரு அலாதி ஆனந்தம் எங்கள் தானாக வந்த சந்தனம் என் அன்பு ஏ ஆர் நாகப்பன் அவர்களுக்கு. அழகாக வந்து வீடு பற்றியும் தொட்டு சென்றார், பணத்தை பற்றி எடுத்துவிட்டு வீடு பற்றியும் ஒரு நல்ல ஒரு கருத்தை தந்தார். வீடு என்பது இறுதியிலே நாங்கள் சென்றடையும் இறுதி வீடு, மோட்சம், அதைத்தான் அவர் கூறுகின்றார்கள். வீடு என்பது வீடு பெறுபருவது, அதை ஒரு தடவை தொட்டு காட்டுவது மட்டுமல்லாமல் பணத்தை பற்றி பேசி வந்து பணத்துக்கு பல விடயங்களை கூறி வந்துவிட்டு எங்கே தேடுவேன் என்று ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடலை எங்கே தேடுவேன் என்றால் அதை எப்படி தேடுவது, எங்கே இருக்கின்றது அந்த உண்மையான குணமுள்ள பணம் என்பதுதான் அந்த அர்த்தம் என்று எண்ணுகின்றது. இங்கே அந்த பாடலை கேட்டு விடுவோம் நாகப்பன் உங்களோடு. பணம் என்ற திரைப்படத்திலே தான் அந்த பாடல் வருகின்றது, எங்கே தேடுவேன் எங்கே தேடுவேன் என்று பாடுவோர் பாடல் அஞ்சுவர்கள் கூட இந்த பாடல் வந்து செல்லும் நகைச்சுவையாக எடுத்துக் கொள்வோம். ஆனால் அது உண்மை, எங்கே தேடுவேன், உண்மையான பணத்தை எங்கே, உண்மையான பணம் என்பது குணமுள்ளது, அது எங்கே தேடுவேன் என்பதுதான் அந்த அர்த்தம் வருகின்றது அந்த பாடல். கேட்போம் என்ப உறவுகளே, இறுதிப்பாடலாக.

பூமிக்குள் பூதைந்து பூதையலானாயோ, பொன்னகையாய் பெண்மேல் தொங்குகின்றாயோ, சாமிகள் அடிகளில் சரண் புகுந்தாயோ, சாமிகள் அடிகளில் சரண் புகுந்தாயோ, சன்னியாசி கோலத்தோடு

அநேக சுகத்துக்காக ஊட்டி சென்றாயோ, தேர்தலில் சேர்ந்து தேய்ந்து போனாயோ, தேக சுகத்துக்காக ஊட்டி சுவற்றுக்குள் தங்கமாய் பதுங்கிவிட்டாயோ, சுவற்றுக்குள் தங்கமாய்

சிறப்பான அந்த பாடலின் உட்கருத்தை எப்படியெல்லாம் வர்ணிக்க முடியும் ஐயா? அற்புதம், அற்புதமான படம். அது எங்கே என்றால், உண்மையிலே பணம் இருக்க வேண்டிய இடம் இரக்கம் உள்ள உள்ளத்திலேதான், இரக்கம் இல்லாத இடத்திலேதானே அந்த பணங்கள் எல்லாம் இருக்கின்றது. எத்தனை உதாரணங்களை கூறினார். அதனாலே நல்ல பணத்தை எங்கே தேடுவது? அவர் எங்கு சென்றாலும் அந்த பணத்துக்கு கரை இருந்தே ஆகின்றது. தத்துவமான பாடல் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே வந்துவிட்டது. இத்தனை ஆண்டுகளாக வந்தும் இந்த பகுத்தறிவு என்பதற்கு அது புகுந்து பார்க்கும் பொழுது, அது இரக்கமுள்ளவர்கள் கையில் இருக்க வேண்டிய பணம் அரக்கர்கள் கையில் இருக்கின்றது. அது சென்ற இடமெல்லாம் சிறப்பில்லாத இடமாகத்தான் இந்த படம் எப்படி எப்படியெல்லாம் வேலை செய்கிற அற்புதமான ஒரு பாடல். நாகப்பன், சிறந்த பாடலை கலந்து நாங்கள் பேசி மாளக்கூடிய வகையில் தந்தீர்கள். பார்ப்போம் அடுத்த சொல்லோடு பாடல் நிகழ்வில் எப்படி எப்படி பதங்கள் வருகின்றதோ. எங்கள் உள்ள கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கேரோ அற்புதமாக வடிவமைத்து கொண்டு வந்த ஒரு தளம் என்று எழுதி கொண்டிருக்கின்றார்கள், சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் அப்படித்தான் எண்ணுகின்றோம். இது ஒரு பயனுள்ள தகவல்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டு பகுத்தறிவை மேலும் மேலும் வளர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமைவது என்பதில் திண்ணம். அன்பு உறவுகளே, வந்து இணைந்து சிறப்பித்த நீங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறுகின்றேன். தேவா, நாகப்பன், மகாலிங்கம், சரவணன், கே எஸ் கிருஷ்ணன், அனுஷியா, கஸ்தூரி, ஏனையோர் இணைக்க முடியாமல் இருந்து வருத்தப்பட்டவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு கேட்கவில்லை என்றால் நான் எதை கூறு, இப்பொழுது நான் கூறுவதும் கேட்கின்றதோ தெரியவில்லை. பார்ப்போம், அவர்களுக்கு வலைத்தளம் சிறப்பாக வரும் என்று எண்ணுகின்றேன். வந்த பின்பு வர நிகழ்ச்சிகளிலே அவர்கள் கலந்து கொள்ளும் போது அவர்களுடைய கருத்துக்களும் இங்கே ஏற்றுக்கொள்ளப்படும், கலந்து கொள்ளப்படும் என்று கூறிக்கொண்டு இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு நேரத்தை நீடித்து தந்த ஒன்றியல் தமிழ் வானொலிக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு, நேரம் சரியாக 1:51 எங்களுக்கு காட்டுகின்றது. நாங்கள் ஒரு 21 கூட எடுத்துவிட்டோம். அதை அவர்கள் மகிழ்ச்சியோடு தான் தந்திருக்கின்றார்கள். யாரையும் நோகடிக்கவில்லை. இன்றைய 9வது மாதம் 26வது ஆண்டின் 22வது நாள் செவ்வாய்க்கிழமை சொல்லோடு பாடல் நிகழ்வு கதம்பத்தில் அழகாக அரங்கேறி சென்றது. அதற்கு வல்லமை தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி நன்றி கூறும் இந்த வேளையில், அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்ற தமிழும் என்னை வளர்த்து கொண்டு வரும் உங்களோடும் இணைந்து உங்களுக்கும் நன்றியை கூறி, அனைவருக்கும் நன்றி வணக்கம் கூறி, நிகழ்ச்சியை இனிது நிலவுக்கு கொண்டு வருகின்றேன். வாழ்வோம் வளமாக என்றென்றும் அன்புடன் தமிழோடு என்று கூறி நிகழ்ச்சியின் நிலவுக்கு வருகின்றது சொல்லோடு பாடல்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்

இன்றைய நாள் வணக்கத்தை அன்போடு கூறி விருப்பமான பாடலை கேட்டிருக்கின்றார். தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள், என்ன இந்த மாற்றமோ என்ற பாடல், கோரிப்பாளையம் திரைப்படத்தில் இருந்து. வளமை போல அவரோடு இணைந்து இன்றும் செவிம் எடுக்கின்றார்கள் கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும்.

0: நாங்கள் கேட்கும் பாடல்களோடு என்னுடைய பாடலையும் தாருங்கள் என்று சக்கரவர்த்தி திருமகள் திரைப்படுத்து பாடல் ஒன்றை பாட வைக்கின்றார். தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்களும் அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நற்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் ஆகியோரும் ஒலிக்கின்றது அவர்களுக்காக அந்த பாடல் அத்தானும் நான் தானே என்ற இனிமையான பாடல்.
1: நினைச்சதெல்லாம் தப்புன்னு தாடையிலே போட்டுக்கவே
2: போட்டுக்கிட்டேன்.

இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இனிமையான பாடல்களை கேட்டு மகளும் இந்த வேளையிலே நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜகபர் ஷாதிக் அவர்களும் ஒரு பாடலை கேட்க விரும்புகிறார். வல்லவனுக்கு வல்லவன் என்ற திரைப்படத்திலிருந்து ஓர் 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் என்ற பாடலை. வளமை போல இன்றும் அவரோடு இணைந்து செவி மடுக்கின்றார்கள் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு.

நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இனிமையான இந்த பாடல்களை தந்து மகள வைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலேதான் வேலூர் மாவட்டம் பலம்பாக்கம் மஞ்சுளா அவர்களும் சிந்தனை தோன்றி அறிவு வளர்ந்தது என்ற ஒரு பாடல் தராசு என்ற திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார்.

பிரபல பின்னணி பாடகர் ஹரிஹரன் அவர்களால் பாடப்பட்ட அலை பாயுதே என்ற திரைப்படத்து பாடல் பச்சை நிறமே பச்சை நிறமே என்று வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை விரும்பி கேட்கின்றார்கள் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்தில் இருந்து திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்களும், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினர்களும்.

0: அடுத்து வரும் பாடல் அந்தரங்கம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. அந்த பாடலை பாடியவர் பிரபல பின்னணி பாடகர் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள். பாடல் குதிரை குட்டி ஒரு கோழியை தின்றதாம் நம்புங்கள் நீங்கள் என்ற பல்லவி சரணங்களையும் தருகின்றது. உலகத் தமிழர்களோடு கேட்டு மகள விரும்புகிறேன் என்று எழுதி அனுப்பியிருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள்.
1: Hey, you, and you, and you, believe me.

0: சொல்லுங்கள் நீங்கள்.
1: சன்யோ ரீட்டா ஐ லவ் யூ என்ற ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது ஜானி என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையை சேப்பு விஜயராகவன் அவர்கள் அன்போடு கேட்டு எழுதிய வேளையில் நாங்களும் அனுப்பி வைக்கின்றோம். அவரும் நாங்களும் கேட்டு மகிழலாம்.

இந்த வகையிலே தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் ஒரு பாடலை அனுப்பியிருக்கின்றார்கள். புதிய அடிமைகள் என்ற திரைப்படத்தில் இருந்து மகிழம் பூவே உன்னை பார்த்தேன் என்ற வரியை கொண்டு பாட வருகின்றது அந்த பாடல்.

வணக்கம். கனடாவில் நேரம் 11:32 முற்பகல். 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 25வது நாள் வெள்ளிக்கிழமை. மோன்றியால் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கனடா கலையகத்திலிருந்து வணக்கம் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

வணக்கம் கூறி இணைந்ததோடு அல்லாமல், அன்பு உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்றும் அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். அன்னையும் தந்தையும் ஆசானும் நான் அறிந்த தமிழையும் எல்லாம் கொடுத்த எல்லாம் வல்ல இறைவன் மூலப்பொருள் ஓம் நம சிவாய என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்பணிந்து வணங்கி, என் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி இன்றைய கதம்பத்திற்கு இணைவோம் என்று கூறி அழைக்கின்றேன். வளமையான 6478746415 என்ற எண்களோடு இணைந்து மகளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் தென்னகத்திலும் இப்பொழுது 9:04 உங்களுக்கு இரவு நேரம் என்று காட்டும் வேளையில், இந்த நாளில் நாங்கள் முற்பகலில் இருக்கின்றோம். எங்களுக்கு 11:34 பருவகாலத்துக்கு அமைய அந்தந்த நாடுகளின் பூமியின் சுழற்சிக்கு ஏற்ப சூரியனின் ஒளிபடும் வேளையிலே அவர்கள் நேரங்களை கணித்து வைத்திருக்கும் வேளையில், வித்தியாசமான நேரங்களாக இருந்தாலும் உயிர்கள் அத்தனையும் வாழும் பூமியிலே நாங்கள் இருக்கின்றோம். ஆகாயம் மேலே இருக்கின்றது, அவற்றில் எந்த மாற்றங்களும் இல்லை, ஏனையவற்றில் தான் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அந்த வகையில் இன்று வெள்ளிக்கிழமை என்றவுடன் அன்பு ஜெகபிரசாதிக் அவர்கள் சரியான நேரத்துக்கு முன்பே எனக்கு வணக்கம் கூறி என்னோடு இணைந்தவர். இங்கு பக்தி வேளை என்று அழகாக படம் வரைந்து வந்த வேளையிலே கேரள மாநிலத்திலிருந்து அன்பு பிரபு அவர்களும் என்னோடு பேசியிருந்தார். நலமாக இருக்கின்றார்கள்னு நல்ல செய்தியை தந்து இங்கே வணக்கம் கூறி மலர்கொத்தும் கொடுத்து வரவேற்றிருக்கின்றார் எங்கள் நிகழ்ச்சியை. அதைத் தொடர்ந்து எங்களுடைய அன்பு மகள் கஸ்தூரி சயந்தன், அன்பான அழகான மங்களகரமான வணக்கம் ஐயா, பக்தி வேளை நிகழ்ச்சிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் என்று கூறி இலண்டனில் இருந்து எழுதியிருக்கின்றார். அவரையும் வரவேற்று உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே இன்று நாங்கள் காணும் பக்தி வேளைக்கு

0: நாம் பக்தி கொண்டாடுவோம். வாரத்திலே வரும் வெள்ளிக்கிழமையில் 2 மணி நேரத்தை அழகாக அன்பாக நாங்கள் பேசி மகிழ்ந்து ஆன்மீக துறையிலே நாங்கள் ஆண்டவனை நினைத்து எங்களை படைத்த தெய்வங்களை மறவாமல் பண்பாடு குறையாமல் நாங்கள் வாழ வேண்டும். பண்பாடும் எங்களுடைய வாழ்க்கையும் ஆரோக்கியமும் நிலைக்க வேண்டும், அன்பு நீடிக்க வேண்டும் என்றால் அதற்கு அறம் வேண்டும். அறத்தை கூறுவது எங்களுடைய ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை நாங்கள் அளவளாவிக் கொள்ள இருக்கின்றோம் இன்றைய பக்தி கொண்டாடுவோம் நிகழ்விலே.
1: தெய்வ பக்தி கொண்டாடுவோம்சாகரத்திலே
0: பக்தி கொண்டாடுவோம் என்றவுடன் அன்பாக அழகான வாழ்த்துக்களை தந்த கஸ்தூரி சயந்தன் அவர்கள் லண்டனிலிருந்து இணைகின்றார். இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் கஸ்தூரி. வணக்கம்.
2: காலை வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: எங்கள் உங்களுக்கு காலை எங்களுக்கு காலை வணக்கம் முற்பகல் ஆகிவிட்டது. அந்த வணக்கத்தை தந்த உங்களுக்கு மாலை வணக்கத்தை கூறுகிறேன். நீங்கள் நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நானும் நல்ல சூப்பரா இருக்கிறேன்.
0: நாங்கள் இப்பொழுது 18 பாகையில இருக்கின்றோம். ஆனால் 18 பாகை போன்று எங்களை வெப்பம் இல்லை. அதை தொடர்ந்து நல்ல சூரிய வெளிச்சமாகவும் இருக்கின்றது. மழை வரும் சாத்திய கூறுகளுக்கு இல்லை போல் தெரிகின்றது. ஆனால் இன்றைய நாள் முழுவதும் அறிக்கையிலே கூறுகின்றது மழை இல்லை என்று. பகல் வேளை ஆச்சரியமானது. இன்று 12 மணித்தியாலும் 1 நிமிடம் வரைதான் பூமியின் தரையிலே சூரியன் ஒளிபடும் பகலாக இருக்கும், குறைந்து கொண்டு செல்கின்றது. நேற்றைய தினம் நான் ஒரு படம் அனுப்ப இருந்திருந்தேன். மரங்கள் தங்களுடைய பசுமையை இழந்து கொண்டிருக்கின்றன. நிறங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது. இலைகள் எல்லாம் இலையுதிர்காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது ஓட்டம், அதாவது மழைக்காலம் முடிவடைந்து அதிலே வருகின்ற இலை உதிர்காலம் ஆரம்பிக்கின்றது. இன்னும் ஒரு சில நாட்களில் இலைகள் நிறங்கள் முற்றாக மாறி உதிரத் தொடங்கிவிடும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இங்கேயும் அப்படித்தானயா, எல்லா இடமும் முன்னாடி இருந்த குழுகுழண்டு காலநிலையும் அந்த பாக்குறதுக்கே அழகழகழகா ஒரு இடம் இருந்தது, இப்ப எல்லாம் குறைஞ்சிட்டே வருது.
0: ஆரம்ப காலத்துல நான் படிக்கிற காலத்திலே வெளிநாட்டு படங்கள் புகைப்படங்கள் வந்தால் எங்களுக்கு ஆனந்தம் பார்ப்பது. புத்தகங்களை பார்க்கும்போது புத்தக அட்டைகளில் எல்லாம் வண்ணம் வண்ணமாக இருக்கும். பார்த்தால் மரங்கள் எல்லாம் வண்ணம் வண்ணமான இலையாக இருக்கும். பச்சையாக இருக்கும், சிவப்பாக இருக்கும், மஞ்சளாக இருக்கும், கருப்பாக கூட இருக்கும். எங்களுக்கு அப்பொழுது நான் நினைக்கிறது அந்த இதை வெளிநாடுகளிலே மரங்கள் எல்லாம் இப்படித்தான் இல்லையோ என்று எண்ணினேன். அல்ல, இல்லை, அது இலை உயர்ந்த காலம், இலைகள் பழுத்து உதிர்ந்து போகும் காலத்தில் எடுத்த படங்கள்னு வினுதான் உணர்ந்தேன். ஒரு முறை பார்த்தபோது மரங்களிலே இலைகளையே காணவில்லை, தனிய மரங்கள் சுள்ளியாக தடிதடியாக நிற்கும் படம். அப்பொழுது நான் நினைப்பேன் அங்குள்ள மரங்களுக்கு இலைகள் இல்லை போல் இருக்கின்றது. பின்புதான் படிக்கும்போது தெரிகின்றது வேலை நாடுகளிலே குளிர் நாடுகளிலே இப்படியானது. அந்த ஊசி இலை காட்டு மரங்கள் போன்றவற்றையெல்லாம் இங்கு வந்தால் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. சிறப்பு மகளிர், நாங்கள் பக்தியை கொண்டாடுவோம் நிகழ்வில் இணைந்திருக்கின்றோம். இந்த கால நிலை பாருங்கள், நேரம் மாறுகிறது. மரங்களை இலைகள் பழுக்கின்றது, விழுகின்றது, உதிர்கின்றது, பின்பு முளைக்கின்றது, பின்பு முகை வடித்து மொட்டுகள் எல்லாம் வருகிற, இது எல்லாம் யாரால் ஏற்படுகின்றது?
2: அந்த ஆண்டவன்
0: அப்படி என்றுதான் கூறுகிறார். இயற்கை என்று கூறுகின்றோம். இயற்கையை தான் நாங்கள் ஆண்டவன் வணங்குகிறோம். அந்த விஞ்ஞானங்கள் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் ஒரு அப்படி செய்ய முடியுமா? இந்த மரங்களை உருவாக்க முடியுமா? இல்லை, மாற்றி செயற்க முறையிலே தான் செய்ய முடியும் இல்லையா? ஆனா அழிக்க முடியும், அழிக்க முடியும், அழிக்க முடியும். அதைத்தான் செய்கின்றார்கள்.
2: மழை, சூறாவளி, காத்து, பூரிப்பு எல்லாம் வந்து அழிக்கிறதுக்கு முடியுது. அதை விட மனுஷர்கள் வேற கட்டிடம் கட்டுறன்னு வீரலாம் இருக்கிற மரங்களையும் அழிக்கிறாங்க.
0: அவர்கள் அழிப்பதால் தான் இந்த அழிவுகள் ஏற்படுகின்றது என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதுதான் ஆன்மீகமும். ஆன்மீகத்தில் அதுதான் கூறப்படுகின்றது. எதற்கும் ஒரு அளவுண்டு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று கூறப்படுகின்றது. அதனால் எதற்கும் ஒரு எல்லை உண்டு, அளவு உண்டு. இது எல்லாம் அளவுக்கு மீறி மிஞ்சி போய்விட்டது. இருப்பினும் எது எப்படி நடந்தாலும் நாங்கள் ஆன்மீகத்திலிருந்து விடுபட முடியாது. எங்களை எடுக்க முடியாது. எங்களை என்று நாங்கள் முன்னெழுத்து முழுவானது உறவுகள் மட்டுமில்லை, உலகத்தில் உள்ள உயிர்கள் அத்தனையும் இயற்கையிலிருந்து மாற்ற
2: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுகம் தெய்வங்களை கும்பிடத்தானே செய்யறாங்க. இது ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கத்தான் செய்து அவரவர் வழிபாடுகள் செய்யத்தான் செய்யறாங்க. அது இல்லையாண்ட ஆகாது.
0: அதனால தான் திருவாசகத்திலே மாணிக்கவாசர் கூறியிருக்கார், ஏகன் அநேகன் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏகன் அநேகன் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒருவர் தான் அநேகமான உருவங்களோடு, வடிவங்களோடு, வடிவகைகளை காட்டும் கருத்துக்களோடு தோன்றப்படுகின்றார். அது நாங்கள் நினைக்கின்ற வண்ணம் கற்பனை தான். யாரும் நேரடியாக கண்டதில்லை. கடவுள் அதை யாரும் கண்டவர்கள் இல்லை, எல்லாவற்றையும் கடந்தவர் அவர், யாராலும் காண முடியாது. ஆனால் மனதிலே முழுமையாக நாங்கள் நினைத்தால் ஏதோ ஒரு உருவத்திலே அவர் எங்களுக்கு தோன்றுவார். அந்த உருவங்களுக்கு வடிவங்களை கொடுத்து அதற்கு சிலைகளை அமைத்து படங்களை உருவாக்கி என்னமோ எல்லாம் கற்பனைகளிலே அதை வைத்து அதை வைத்து பூசித்து கொண்டு வந்ததால் மக்கள் பின்பற்றி கொண்டிருக்க ஏதோ ஒன்று இருக்கின்றது. இதுதான் அது அல்ல, இதைப்போல்தான் இருக்கும் என்று எண்ணுகிறார்களே தவிர இதுதான் அது என்று தொட்டு காட்டி இதுதான் என்று கூற முடியவில்லை. சின்னங்கள் சிறுவங்கள் வைத்து கூறப்படுகிறது. ஆனால் சொன்ன வார்த்தைகளும் பின்பற்றி சென்றவர்களுடைய புராண இதிகாச வரலாறுகளும் உண்மை என்று கருதப்படுகின்றது.
2: கண்டிப்பா கண்டிப்பா
0: கூறுங்கள், நீங்கள் கூறுங்கள். அங்கே உங்களுடைய பிள்ளையார் ஆலயம் அப்படி செல்கின்றது,
2: பிள்ளையாருடைய இது நடந்து கொண்டிருக்கு, சந்திர பூசை நடந்து கொண்டிருக்கு. அதோட ஐயா எங்களுக்கு இப்ப நாளைக்கு 26ஆம் தேதி மாலய வருஷம் ஆரம்பிக்க போகுது. நாளையில இருந்து வருகிற அக்டோபர் 10ஆம் தேதி வரையான காலப்பகுதி மாலய பட்ச காலப்பகுதி
0: 27 முதல் 10 வரை இல்லையா, மாலை
2: 26 முதல் 10 வரை.
0: ஆமா ஆமா, இந்த மாலயம் எதற்காக நாங்கள் செய்வது உண்டு?
2: அதாவது மாலிய பட்சம் உண்மையா ஐயா, அந்த இப்ப எல்லா இப்ப ஊர்லயேதான் அந்தந்த நாதங்கள் வரக்கூடிய அமாவாசையா இருக்கட்டும், பௌர்ணமியா இருக்கட்டும், அல்லது இறந்தவர்களுடைய திதியா இருக்கட்டும், எல்லாமே சரியா தவறாம செய்து கொண்டு வந்தாங்க. ஆனா இந்தியால வெளிநாடுகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சரியானபடி அதை கடைபிடிக்கிறதுக்கு தவறிடுறாங்கல்ல. அப்ப தவறின அத்தனை பேரும் இந்த குறிப்பிட்ட கால பகுதிக்குள்ள யார் யாரெல்லாம் விரதம் இருந்து அமாவாசை பௌர்ணமி விரதமோ அல்லது அவங்க முன்னோர்களுடைய சிரார்த்த திதிகள் எல்லாம் விடுபட்ட திதிகளை இந்த திதியை இந்த வருகிற 14 நாட்களுக்குள்ள வேண்ட திதி எந்த திதின்றத பார்த்து அவங்க அந்த நாள்ல போய் சிவனுக்கு விளக்கேத்தி நெய்விளக்கேத்தி மோட்ச விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மோட்ச விளக்கேத்தி அன்னதானம் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, நாங்க வீட்டுல வந்து யாராவது 2-3 பேருக்கு சாப்பாடு கொடுக்க இல்ல இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு எல்லாம் செய்து கொடுத்தெல்லாம் செய்தா அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும்ங்கிறது ஒரு நம்பிக்கை.
0: மாலயம் என்பது நாங்கள் எங்களை விட்டு மறைந்தவர்கள், பிரிந்தவர்கள், உறவுகள், வேண்டியவர்களுடைய நினைவு தினமாகவாகும். மாதம் மாதம் வருகின்ற இந்த திதியிலே செய்ய வேண்டியவர்கள் தவறு இருந்தாலும் இந்த காலகட்டத்திற்குள்ளே அதை செய்தால் பூரணப்படும், அவர்களுக்கும் ஒரு மோட்சம் கிடைக்கும், அவர்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு என்றென்றும் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அப்படித்தான் நானும் அறிந்தேன். இந்த அதைத்தான் மாலயம் என்று கூறப்படுகின்றது. இந்த பௌர்ணமியிலிருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும், இந்த பௌர்ணமியிலிருந்து ஆரம்பித்து அமாவாசை தொடும் வரைக்கும் இல்லையா, அப்படித்தான்.
2: ஓ அப்படிதான், நாளை பௌர்ணமியா இருக்கும்.
0: பௌர்ணமியில
2: இருந்து வர்ற அமாவாசை வரைக்கும்
0: எங்களுக்கு பௌர்ணமி காலம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதுபடித்தான் பஞ்சாங்கம் எல்லாவற்றையும் கலந்துதான் நாங்கள் கணக்கிடும். இந்த திதிகள் எல்லாம் மாறிக்கொண்டு போகுது, திதிகள், நட்சத்திரங்கள், கிரகங்கள், அதை யாராவது மாற்றி அமைக்க முடியுமா?
2: யாருமே எதுவும் மாற்ற முடியாது.
0: எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்து அறிவியல் வளர்ந்து வந்தா,
2: நேரங்களால முன்னாள் அதாவது நேரங்கள் மாற்றங்கள்ன்றதுனால இப்ப நாங்கள் கடல் கடந்து இருக்கிறது ஒன்று. மற்றது இதுல இன்னொரு குழப்பம் என்னென்றால் ஐயா, பஞ்சாங்கங்களும் சில சிலது குழப்பம் அடையுது. சில பேர் பாக்கிய பஞ்சாங்கத்தின் பணி அதை கடைப்பிடிச்சு கொண்டே வராங்க. சில பேர் இப்ப நாங்கள் இங்க இங்கிலாந்துல வந்து கூடுதலாவே திருக்கணித பஞ்சாங்கம் தான் கணக்கெடுத வழிபடுறது ஒரேடியா கடைப்பிடிக்கிறாங்க.
0: நேரங்கள் வித்தியாசப்படுவதற்கு காரணம் மகளே, நான் நினைக்கிறேன் பூமியின் சுழற்சி தான் அதற்கு காரணம். இப்பொழுது பூமியின் சுழற்சி இப்ப எங்களுக்கு இரவா பகலாக இருக்கும் பொழுது இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இரவாக இருக்கின்றது. காரணம் அந்த பூமி 23 பாகை சுழற்சி சுழரும் பொழுது பூமியினுடைய தரைப்பகுதிக்கு சூரியனுடைய ஒளி எப்படி படுகின்றதோ, எப்பொழுது படுகிறதோ அதை வைத்து கணிக்கின்றார்கள். தங்களுடைய கடமைகளை செய்வதற்கு, தங்களுடைய நாளாந்த கர்மங்களை ஆற்றுவதற்கு இயல்பாக பகல் தேவை. அதற்காக அதை பகலை முன்வைத்து இந்த நேரங்களை கணிக்கின்றார்கள். ஆனால் எப்படி கணித்தாலும் திதி கிரகங்கள் மாறாது, அது அப்படியேதான். அந்த வேளை எங்களுக்கு எப்படி அந்த கிரகம் படுகிறது, அந்த வேளை அந்த கிரகத்தோட பார்வை எங்களுக்கு எப்படி இருக்கின்றது, அந்த திருக்கணிதம் கணிக்கின்றது. பாக்கியமும் திருக்கணிதம் இந்த ரெண்டு. ஆனால் இப்பொழுது நீங்கள் கூறியது போல கனடாவிலும் பல பல நாட்காட்டிகள், பல பல பஞ்சாங்கங்கள், பல பல விழாக்கள் எல்லாம் நடைபெறுகின்றது. ஆலயங்களில் கூட எங்களுடைய பண்டிகைகள் கூட மாற்றமடைகின்றது நாட்கள். அதுக்கு பருவகாலம்தும் பருவகாலமல்ல, இந்த பூமியின் சுழற்சி தான் காரணம் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் எப்படி சுழன்றாலும் எப்படி மறைந்தாலும் கிரகம் கிரகம் தான், அதனுடைய பார்வை பார்தான். அந்த பார்வையின் அளவீடுகளைத்தான் அந்த திருக்கணிதங்கள் கணித்து கூறுகின்றன என்று நான் நினைக்கின்றேன். சிறப்பு சிறப்பான இந்த மாலைய காலத்தில் அது மிகவும் முக்கியம். இந்த மாலைய காலத்தை அனுபவி ஏன் செய்கிறோம் என்று, எப்படி செய்கிறோம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் மேலை நாடுகளுக்கு வந்த நாங்களும் அதை கடைபிடிக்கின்றோம் முடிந்தவரையில், முடிந்தவரை. அதனால் தான் எங்களுடைய சைவ மதம் ஒரு நிகழ்ச்சிக்குரிய மதம். கால நேர இடம் வசதிக்கு ஏற்றமாறு அந்த கடமை, அந்த பண்டிகைகள், அந்த கடைபிடிப்புகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும், மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ பொங்கல், நான் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷத்தை தொட போகின்றேன் கனடாவுக்குள்ளே. 40 தைப்பொங்கல், 40வது தைப்பொங்கல் வரப்போகின்றது. ஆனால் ஒரு பொங்கலையாவது நான் முற்றத்திலே பொங்க முடியவில்லை கனடாவில். அதற்காக நாங்கள் தைப்பொங்கல் என்ன இது இப்படி வந்துவிட்டது இல்லை. அது எங்கள் நாட்டிலே பருவகாலங்கள் மாறி வரும்போது புனிதமான நான் அந்த பண்டிகை அவர்கள் அழகாக கோலாகலமாக கொண்டாட காலநிலை ஒத்து கொடுத்தது. உங்களுக்கு எங்களுக்கு மேலை நாடுகளை பொறுத்தவரையிலே, எங்களுக்கு குளிர் நாடுகளில் வாழ்கிற எங்களுக்கு முற்றத்துக்கு வழியே வர வெறும் மேலோட போகவே முடியாது. முற்றத்துல அடுப்பு வைத்து மூட்ட முடியாது. அது ஒரு நேரம் செய்யலாம். அது அந்த அந்த நேரம் கடுமையான இதோட தான் செய்ய வேண்டும்.
2: சித்திர பொங்கல் ரெண்டுமே வெளியில வாசல்ல வச்சு இந்த வருஷம் நல்ல சித்திர வருஷம் பிரபு பொங்கல் பிள்ளையாருக்கு நான் வெளியில வாசல் பிள்ளையாருக்கு வச்சு பொங்க கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த ஆண்டவன் வாய்ப்பு அமைச்சு கொடுத்திருந்தேன்
0: எங்களுக்கு. அந்த நேரத்துல 40-50 இன்ச் மில்லிமீட்டர் பன்னி பொழுந்து மூடி இருக்கும், கதவு திறக்க முடியாதவர்கள். அதனால் உள்ளே செய்வோம் நாங்கள், உள்ளே வச்சு செய்வோம். ஏன்னா அதன் பின்பு அந்த அதையும் பாருங்கள், அந்த அந்த தைப்பொங்கலை பொங்கலில் அன்று செய்ய

0: நேரத்திலே மாலைய தினத்திலே வந்துடும். இப்போ எங்களுக்கு எல்லாம் இப்பொழுது பகல் 12 மணிக்கு 1 நிமிடம் தான் இன்று பூமிக்கு சூரியனுடைய ஒளி படக்கூடியதாக இருக்கும். ஆனால் அங்கே எல்லாம் அதை விட இன்னும் கூடுதலாக இருக்கும். எங்கள் நாடுகளிலே நேற்று தினம் அருள் வந்து கூறியிருந்தார், யாழ்ப்பாணம் நல்ல நல்ல காற்று வீசுகிறது, நல்ல சுகமாக இருக்கிறது, நல்ல காற்று என்றெல்லாம் கூறுகின்ற புரட்டாதி மாதமெல்லாம் வாங்க இப்பொழுது. சரி, அந்த சனீஸ்வரருடைய விரதத்தை கடந்த காலங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். இன்று நாங்கள் மாலயத்தை பற்றி பேசியிருக்கிறோம். வாழ்த்துக்கள் கஸ்தூரி, நல்ல விடயத்தை கொண்டு வந்து தந்தீர்கள். இந்த மாலய தின காலத்தில் என்ன பாடலை பக்தியோடு கேட்க நீங்கள் விரும்புகிறீர்கள், எங்களையும் கேட்க வைக்க?
1: மகத்தியர் திரைப்படத்திலேயே தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்கு மந்திரம் இல்லை.
0: ஆமாம், அந்த பாடல்.
1: அப்படி ஒரு பாடல் இருக்கு.
0: சரி, இந்த பாடலை எதற்காக விரும்புகிறீர்கள்?
1: அது ஏன்னா அப்பாவும் அம்மாவையும் மிஞ்சினா தெய்வம் மட்டும் எங்களுக்கு ஒன்றும் இல்லத்தானே உலகத்துல. எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறது, எங்களுக்கு எல்லாத்தையும் வழிகாட்டுறதையாவே தானே.
0: ஆமாம், அதனால் தான் என்னவோ நாங்களும் கற்பித்த போதும், கற்ற போதும், கற்பித்த போதும் தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை என்பதோட மாதா பிதா குரு தெய்வம் என்று படிச்சிருக்கின்றோம். அங்கே
1: எனக்கு வந்து ஒரு திருவருட் பாடல் ஞாபகம் பெறும். என்னன்னா அந்த அப்பா அம்மாவை நினைச்ச உடனே ஒரு இந்த திருவருட் வள்ளலார்களுடைய ராமலிங்க அடியார் அவருடைய ஒரு திருவருட் பாடல் உண்டு. அழுந்தோறும் மனைக்கும் என்னை அறிவில்லாது ஓடி விழுந்தரும் எடுக்கும் அப்பன் விளையாடும் போது தோழன் தொழும் தொறும் காக்கும் தெய்வம் சொந்தமாய் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை இப்படி உழவும் என் சத்குருநாதன் வாளி. அப்படி என்ற ஒரு பாடல் அழகா இருக்கும். என்ன புண்ணியம் செய்தேனோ சத்குருநாதா, எத்தனை தவம் செய்தேனோ நின்னருள் வரவே, பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் உன்னருள் இல்லாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாது. வாடிய பயிருக்கு பெய்யும் மழையைப் போலே, படர் முல்லை கொடிக்கொரு கொழு கிடைத்தாற் போலே, தேடியும் காணாத திரவியமே சத்குரு தேவாதேவா சத்குரு நின்னருள் புறவே, என்ன புண்ணியம் செய்தேனோன்ற ஒரு அழகான ஒரு பாடல் வள்ளலார்களுடையது. ஆனா அவங்க பாடியிருக்கிறது வந்து இந்த இயற்றியவர் இந்த பாட்டை இயற்றினது வந்து ஊத்துக்காடு வெங்கடகவி ஐயா அவர்கள் வந்து இயற்றியிருக்காங்க இந்த என்ன புண்ணியம் செய்தேனோ பாடலை.
0: சிறந்த பாடல் மகளே, வள்ளலார் கூறிய அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் அதை போன்று வாழ்ந்தார், அதனால் தான் நாங்கள் இன்றும் பின்பற்றுவோம். அப்ப அதே போல வாழ்ந்து அவர் முத்துநிலை பெற்றார் என்றுதானே கூறப்படுகின்றது. அதனால் ஆன்மீகம் எங்களுக்கு கூறப்பட்ட அந்த கருத்துக்கள் அத்தனையும் நாங்கள் பின்பற்றும் பொழுது அது எங்களை நல்ல வழியில் தான் கொண்டு போய் சேர்க்கும். ஆன்மீக திருப்தி, ஆன்மீகத்துக்கு ஒரு முழுமை கிடைக்கின்றது. மனித பிறவி எடுத்து வந்ததுக்கு இந்த பகுத்தறிவு எங்களுக்கு கிடைத்ததா, அந்த பகுத்தறிவு மூலம் இதுகளை அறிந்து சிலருக்கு அதற்கு அவரை அதற்கும் ஒரு மாணிக்க வாசகர் கூறியிருக்க திருவாசகத்திலே, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அப்ப அந்த இறைவனை நாங்கள் வணங்குவதற்கும் இப்படியான வள்ளலார்கள் போன்ற துறவிகள் ஞானிகள் எங்களுக்கு கூறிய அந்த வழிமுறைகளை கடைப்பிடிப்பதற்கும் அவன் அருள் வேண்டும். அப்ப நாங்கள் அவன் அருள் வேண்டும் என்றால் அவன் நாங்கள் அவன் விரும்பி வணங்கிக் கொள்ள வேண்டும், விரும்பிக் கொள்ள வேண்டும். அதனால் தான் இன்னும் ஒரு இஸ்லாமிய பாடலை விருங்கள், இறைவனிடம் கை ஏந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வது இல்லை என்று கூறப்பட்டு தட்டுங்கள் திறக்கப்படும் என்றுதான் கூறப்பட்டிருக்குது. அவர் பார்க்க பார்க்க
1: மாட்டார்.
0: வாழ்த்துக்கள் மேலே தாயில் சிறந்த கோவிலும் இல்லை பாடலை கேட்டு இணைந்து வந்து கூறி நல்ல கருத்துக்களை பதிந்தவைக்கு, ஆன்மீக கருத்துக்களை தந்தவைக்கு நன்றியை கூறுவோம். மீண்டும்
1: நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி.
0: அடுத்து வருகின்றார் எங்களுடைய அன்பு உறவு. எங்கே உங்கள் மந்திரத்தோட வாருங்கள், இடையுங்கள், வந்து விட்டீர்களா? இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. தேவா, நீங்கள் எட்டி பார்த்து விட்டு சென்று விட்டீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும், ஓடி வாருங்கள்.
2: கிடந்து அறியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம் பவசாகரத்திலே.

0: ஷியாமடாவும் அழைத்து பார்க்கின்றார். அவருடைய அழைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. நேற்றைய தினமும் அவர்களுக்கு இணைப்புகள் கிடைக்கவில்லை. அதே போன்று கஸ்தூரிக்கும், ஆனால் கஸ்தூரி வந்து சென்று விட்டார். இப்பொழுது தேவா வருகின்றார் ஒன்று பார்ப்போம். ஆமாம், வருகின்றார் வருகின்றார். இல்லை தேவாவுடன், இல்லை தேவாதான் வருகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: ஓம் நமசிவாய. நாச்சியார் கோவிலிருந்து ஆர் தேவா.
0: ஓம் நமசிவாய. நாச்சியார் கோவிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டம் ஆர் தேவா அவர்கள் மந்திரத்தோடு வந்து இணைந்து விட்டீர்கள். நாங்கள் உங்களை நம் மந்திரத்தோடு வரவேற்கின்றோம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நன்றி.

0: நலமுடன் வளமுடன் ஐயா ஆசீர்வாதத்துடன் மீனம்மா ஆசீர்வாதத்துடன் நல்லா இருக்கீங்க.
1: எல்லோருடைய ஆசீர்வாதம் என்றும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அன்புள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் இருக்கின்றீர்கள். அதனால் தான் எல்லோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சி, உங்களுடைய அன்பும் எங்கள் எல்லோருக்கும் கிடைச்சி, அது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்றது. அன்பு என்ற ஆசீர்வாதம். நன்றி தேவம்மா.
0: அன்புதான் முக்கியம். ஆமாயா, அன்பு அன்பு
1: அற்புதம். அற்புதமான ஒரு பாடலை
0: அன்பா.
1: ஆமா, அற்புதமான ஒரு பாடலை நேற்று கேட்டிருந்தீர்கள். நேற்று வந்து பேசிய வேளையில நல்ல கருத்தை
0: தந்துவிட்டோம். 7:30 மணிக்கு கேட்டேன் போட்டு எல்லாம் பழைய இதெல்லாம் ஒண்ணுச்சு.
1: அப்படி அந்த பாடலை அந்த பாடலை
0: நன்றியா நன்றியா.
1: சிறப்பான பாடல்,
0: நல்லா இருந்துச்சு. தெளிவா தெளிவா தெளிவா இருந்துச்சு.
1: நல்லது, வாழ்த்துக்கள். சரி, இன்று அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
0: ஐயா, சற்று வெப்பமும் மந்தமும், அதாவது வயிற்றுல மந்தம் வரும்ல, அது மாதிரி வெயில் மந்தமா இருந்துச்சு.
1: இது இயற்கையின் இயற்கையின் இது எல்லாம் இயற்கையில உண்டு. இவற்றை எல்லாம் நாங்கள் பார்த்து
0: உடம்புல அண்டமும் நம்ம உடம்புலதான் இருக்கு, அதேதான் பிண்டத்திலயும் இருக்கு.
1: ஆலயங்களை சென்றீர்களா வெள்ளிக்கிழமை? எந்த ஆலயத்து?
0: ஆகாசமரியம் கோயிலுக்கு போனோம்.
1: நீங்கள் அங்கேதான் ஆலயத்துக்குள்ள, உங்களை சுற்றி ஆலயங்கள் தான். என்ன
0: இப்ப ஒரு புது ஒரு அர்ச்சனை குப்பம், அவரு எனக்கு போன் பண்ண, நெத்தி கோயில்ல இருந்தப்ப போன் பண்ணாரு. அவர்கிட்ட பேச
1: முடியல,
0: கோயில்ல இருக்கேன். மறுபடியும் பேசினா நல்லா பேசினாரு, நல்லா ரொம்ப தங்கமான மனுஷன்.
1: பாத்தீர்களா, இணைப்புகள் அப்படி எல்லாம் கிடைக்கின்றது இறைவன் அருளாலே.
0: உறவு இரண்டாவது, எனக்கு இரண்டாவது ஒரு உறவு
1: கிடைத்திருக்கின்றது. சார், இந்த இறைபக்தியோடு என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள்?
0: ஐயா, நாளைக்கு எங்களுக்கு இந்த இது, அவனுக்கு அமெரிக்காவில் என்னன்னு தெரியாது. சுற்றுலா போறதுக்கு எங்களை என்னையும் என் ஒய்ஃபையும் இது பண்ணி அனுப்பியிருக்கான்.
1: எங்க அமெரிக்காவுக்கு
0: பாஸ்போர்ட்ல?
1: அட்ரஸ். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், உல்லாசம். உலக பெருநாடான அமெரிக்காவுக்கு வர போகிறீர்கள். வரவேற்கின்றோம், வரவேற்கின்றோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
0: நன்றியா.
1: இறை அருளால் அதெல்லாம் நன்றாக கைகூடும், கவலைப்படாதீர்கள்.
0: பஞ்சாங்கத்துல உள்ளதுதான் நடக்குது.
1: பஞ்சாங்கம் என்பது பூதங்கள் உள்ள இந்த பிரபஞ்சத்தை ஆக்கி அடை வருகின்றதான் இவர்கள் கணிக்கின்றார்கள்.
0: பஞ்சாங்கத்துல இருக்கு.
1: அது சரியான முறையிலே கணக்கு பார்த்தால் தெரியும். அதே போல ஏஐயிலையும் கணிக்க பாக்குறவர்கள். அதெல்லாம் போய், அதெல்லாம் வியாபார நோக்கத்தோடு நடக்குது.
0: ஏஐய பத்தி நம்ம பஞ்சாங்கே தானாவே அழிச்சுக்க
1: போறே
0: அழிக்க போகுது.
1: எப்படித்தான் வந்தாலும் ஐயா, கூத்து ஆடுவதும் குந்தி எழும்புவதும் அது எல்லோரால் மாத்தாது. அது அவன் செயல் ஐயா, அவனால் தான் முடியும்.
0: அவன்
1: கிருத்தியத்தில் தான் இதெல்லாம் நிகழ்கின்றது என்றே நாங்கள் 100க்கு 100 விதமாக நம்புகிறோம். அப்படியொன்று இருக்கின்றபடியால் தான் இப்படி எல்லோரும் திரிகிறார்கள். அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, இப்படி இல்லை, அப்படி இல்லை என்று கூறுகிறார்கள். இருக்கின்றபடியால் தானே இல்லை என்று கூறுகிறார்கள். சரி, இன்று இந்த வகையில் உங்களுக்கு என்ன பாடல் மனதில் தோன்றது? பக்தி பாடல், நல்ல பாடல்களை கேட்பீர்கள், கூறுங்கள், கேட்போம். என்ன பாடல் என்று உங்களோடு இணைந்து
0: ரொம்ப இதெல்லாம் பெருசு இல்லையா. நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு வந்து நாங்கள் வந்து இது பண்ண போறோம். அதுக்காக அந்த திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா,
1: ஓ திருப்பதி மலை வாழும் வெங்கடேசான பாடலை கேட்கிறீர்கள். நாங்களும் கேட்கின்றோம். உங்களோட வந்து உங்களுடைய செய்கை முறைகள் சிறப்பாக அமைய வேண்டும். இறையருள் கிடைக்கும். திருப்பதி எப்பொழுதும் நீங்கள் ஓம் நம சிவாய கூறுகின்றீர்கள். சிவாய நம ஓம் நம சிவாய என்பவருக்கு எந்த அபாயமும் இல்லை.
0: நம சிவாய. ஆமையா, நமக்கு அதான் நமக்கு உள்ள உள்ளத்துல இருக்கிறதையா
1: சிறப்பாக
0: உடம்புல ஊர்றதும் இந்த நமச்சிவாய நாம தான்.
1: வாழ்த்துக்கள் சிறப்புகள், மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்ச்சி.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: வாழ்த்துக்கள். சிவன் திறந்த செய், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்து மகாலயம் வெட்டி பார்த்திருந்தால் மகாலயம் மல்ல எங்களுடைய சேமடா நீங்கள் அழைச்சீர்கள். உங்களுடைய அழைப்புகள் வர வேண்டும். எங்கே மல்லியம் மகாலிங்கம் வந்து விட்டார், அவர் கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள். வணக்கம் மகாலிங்கம், வணக்கம். இணைத்து விட்டேன், பாருங்கள். வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலம் நலம் நலம் நலம், நலமாக இருக்கின்றோம். உங்களுடைய தெய்வீக பணி எப்படி செல்கின்றது? உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: காலநிலை வெப்பமா தான் இருக்கு, ஆனா காலையிலாம் ஒரே மந்த நிலைமையா இருந்தது, ஆனா இப்ப ஒரு வேக்காலமா தான் இருக்கு.
1: நீங்கள் உணரும் பொழுது இப்படி இருக்கின்றது என்று எப்படி அறிகின்றோம் என்றால், கடந்த காலங்களிலே இப்படி இருந்திருக்கின்றது, அதனால தான் எங்களுக்கு அப்படி தோன்றுகின்றது. ஆஹா, இப்படித்தான் இருக்குமென்று சொல்லி புதுசு புதுசாக வந்தா தெரியாது எங்களுக்கு. இது எல்லாம் காலங்காலமாக இப்படியான காலநிலை வந்து சென்றது தானே, அதனால் வந்ததில் வருவதெல்லாம் நமக்கு நன்மைக்கு. இந்த பூகோளத்தை சீர்படுத்தத்தான் இந்த காலநிலைகள் இப்படி எல்லாம் அமைகின்றது, அதைத்தான் இறைவன் கிருத்தியத்திலே காட்டுகின்றார். சரி, இப்பொழுது மாலைய காலம் என்று மாலையம் கொடுக்கிற காலம், மாலைய காலம் என்று எங்களுடைய ஆமாம் என்று கஸ்தூரி வந்து கூறினா, நீங்கள் என்ன அதற்காக என்ன கடைபிடிக்கின்றீர்கள்?
2: மாலைபட்சங்கிறதையா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மறந்தவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய,
1: அதைத்தான் அவரும் கூறினார், அதைத்தான் அவர் விவரமாக கூறிவிட்டார். நீங்கள் என்ன செய்வீர்கள், உங்களுடைய கடமைப்பாடு என்ன இந்த மாலைய காலத்திலே?
2: மாலை அமாவாசையில் தான்யா எங்களுடைய முன்னோர்கள் வந்து அனைவருக்குமே அந்த நினைவு கூர்ந்து இது செய்வாங்கய்யா.
1: இது
2: தத்தம் கொடுப்போம் ஐயா.
1: தத்தம் கொடுப்பீர்கள் வாழ்த்துக்கு. அப்படி அந்த அந்த பேரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இப்போ மாலையம் என்றால் என்ன, மாலையத்தில் என்ன நடக்கணும் அவ கூறிவிட்டா, நீங்கள் என்ன செய்வீர்கள் தான் கேட்டு. அப்போ நீங்கள் அமாவாசை அன்று மாலைய தீர்த்தத்துக்கு சென்று தீர்த்தமாடி உங்களை எல்லாம் சுத்தப்படுத்தி அவர்களுக்கு இறந்த ஆன்மாங்களை நினைத்து யார் யாரோ அந்த பிதர்களுக்கு அந்த கடமைகளை செய்யக்கூடியவர்கள் தத்தம் கொடுப்போம். தத்தம் என்றால் என்ன, கையளித்து கூடுவது இல்லையா? தத்தம்,
2: ஆமாய்யா.
1: அதை நீங்கள் செய்வீர்கள் வாழ்த்துக்கு. எந்த ஆலயத்துக்கு சென்று செய்வீர்கள்? உங்களுக்கு வீட்டுக்கு அருகிலே அப்படி ஆலயம் இருக்கின்றதா?
2: இல்லையா, நாங்க கடற்கரைக்கு செய்வோம். புண்ணிய
1: தீர்த்த நதிகள், நாங்கள் எங்கள் நாட்டிலே வடபகுதியில இருந்து நாங்கள் எல்லோரும் எங்கு இருந்தாலும் அந்த கீரிமலை என்ற ஒரு தீர்த்த இடம் இருக்குன்னு அது பார்க்க நீரணியோட சேர்ந்ததுதான். அந்த கரையிலே அதற்காக அமைத்து வச்சிருக்கா. அங்கு பெரிய முருகன் ஆலயமும் இருக்கின்றது. அங்கு அதற்கான புரோகிதர்கள் எல்லோரும் இருப்பார்கள். தெரிந்தோ தெரியாமலோ செல்பவர்களுக்கு, ஆன்மீகம் தெரியாதவர்களுக்கும் அவர்கள் ஆன்மீக வழியிலே எல்லாம் சிறப்பாக செய்து விடுவார்கள். செய்து காட்டி அதை வழி பின்பற்றி கொண்டு போவார்கள். எந்தெந்த கிராமத்தில் இருந்தாலும் அந்த இடத்துக்கு வருவார்கள். தத்தமூலம் சிறப்பான ஒரு புண்ணிய காலத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அதனால் நம் முன்னோர்கள் எங்கள் யாரும் முன்னோர்கள் இல்லாதவர்கள் யாரும் இந்த உலகத்தில் இல்லை. அவர்கள் எல்லோரும் இந்த மாலைய காலத்திலே செய்ய வேண்டிய கடமைகளை அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அதை பின்பற்றி நாங்கள் செய்வோம். சிறப்பு, நீங்களும் செய்வீர்கள் நம்பிக்கை. எங்கே என்ன பாடலை கேட்போம் மாலிங்கம்?
2: அதுக்கு முன்னாடி இன்னொரு இதையா, மாளிகபட்ச அம்மாசை அன்னைக்கு தான் எங்கள் அம்மா அம்மா அதாவது பாட்டி அவர்கள் இறந்தார்கள் யா. சரியாக ஒரு 9-10 மணி அளவில் அந்த உயிர் பிரிந்தது. அதுவும் சினிமாவில் வர மாதிரி இடி இடித்து மின்னல் இது விளக்குகளாக அணைந்து திரும்பி இழுக்கும் போது அந்த மின் இணைப்பு கிடைச்சி அவங்க உயிர் விடும் போது அந்த தெரிந்து கையை பிடித்து கொண்டார்கள். அந்த அப்படியே உயிர் போச்சு. அது அந்த மாலியபட்ச அம்மாவாசை என்று அப்பொழுது எனக்கு தெரியாதியா, ஆனால் அதுக்கு பின்பு வந்ததெல்லாம் மாலியபட்சங்கிறது அம்மா அப்பாவுடைய பாட்டியோடைய இறந்த தினம் அப்படிங்கிற மிகப்பெரிய, அது எங்கே இருந்தாலும் எங்களுக்கு அந்த உணர்வு கிடைக்குங்கயா. அந்த அன்னைக்கு வந்து அந்த பக்தியோடு எங்கள் பாட்டி அம்மாவுக்கும் எங்கள் முன்னோர்களுக்கும் செய்யும்போது பாட்டிக்கு அந்த விசேஷமாக செய்வோம். மாலியபட்சங்கிறது மறக்காத ஒரு அமாவாசையா
1: என்
2: வாழ்க்கையில்.
1: பாடம் புகட்டி விட்டு சென்றிருக்கின்றார் அவர். உங்களுக்கு மாலையம் என்றால் என்ன, மாலையத்தில் நான் ஒரு புண்ணிய நாளையில் செல்கின்றேன் என்று எனக்கு மட்டுமல்ல நம் முன்னோர்கள் எல்லோருக்கும் உங்களுடைய நினைவிருக்க வேண்டும். அதன் நோக்கம் என்னென்னா, நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதை நாங்கள் பின்பற்றி வாழுகிறோம். அது அப்படி வாழ்ந்தால் நன்மை உண்டு என்பது தான். புரிகிறதா ஐயா? நன்றி நன்றி. அப்போ என்ன பாடலை
2: என்று அதே மாதிரி இன்னொன்னு, எங்க தாத்தா அதாவது எங்க
1: பலர் இருக்கிறார்கள் ஐயா, பலர் நல்ல நல்ல திதிகளிலே காலமாக இருக்கின்றார்கள். அதை எண்ணி நாங்கள் அதை பின்பற்றும் பொழுது அவர்களைப் போல நாங்களும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது.
2: சிவராத்திரி அன்னைக்கு உயிர் பிரிஞ்சது.
1: அப்படி பலர் சென்றிருக்கின்றார்கள் ஐயா நல்ல நல்ல காலங்களிலே. என் வைகாசி ஏகாதசியில் அந்த வைகாசி அந்த வைகுண்ட ஏகாதசியில் கூட சென்றிருக்கின்றார்கள் எத்தனையோ பேர். இது மனிதனாக பிறந்தவர் என்றோ ஒரு நாள் பிறக்க வேண்டும், அந்த பிறக்கிற நாள் நன்றே தான் இருக்கும். ஏதோ ஒரு நல்ல தீதியில் அவர் போவார்கள். அதற்கு பிராயச்சித்தமாக நாங்களும் அதே போல வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை சுமக்க வேண்டும் என்று இந்த நினைவுகளை கொண்டு வருகின்றார்கள். காலங்காலம் உங்களோட அம்மம்மா உங்களோட தாத்தா இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் வாழ்ந்ததை நாங்களும் வாழ வேணும், அவர்களைப் போல் வாழ வேண்டும், அந்த அதாவது அந்த பண்பாட்டு விழுமியங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் ஆன்மீகத்தில் கூறப்பட்டிருக்கு.
2: எங்க தாத்தாவும் பாட்டியுமே சிவ பூஜை செஞ்சவங்க.
1: சிறப்புகள் என்ன, நீங்கள் என்ன பாடலை கேட்க போறீர்கள் மகாலிங்கம்?
2: திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் நேருமையா என்ற பாடல், மூன்று தெய்வங்கள் படத்துல இருந்து.
1: எதற்காக அந்த பாடலை கேட்கிறீர்கள்?
2: நாளைக்கு சனிக்கிழமையா, புரட்டாசி சனி ஒரு முக்கியமான சனி, இரண்டாவது சனி, அதேமாதிரி மூன்றாவது சனிகளுக்கு தலிகை போடுவாங்க, பெரிய அபிஷேகம் நடக்கும். இருந்தாலும் நாளைக்கு வந்து அந்த இரண்டாவது சனி பிறக்கிறதுனால அந்த
1: பாடலே கேட்கிறது. இந்த பாடல் ஒலிக்கும், அதில் உள்ள கருத்துக்களை உள்வாங்குவோம். நன்றி மகாலிங்கம் அவர்களே. அடுத்த உறவு காத்து கொண்டிருக்கின்றார், அவரிடம் செல்கின்றேன். நன்றி இணைப்புக்கு, சிறப்புக்கு, உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவாக யாம் இருக்க பயமே, நீங்கள் எட்டி பார்க்கின்றீர்கள் என்று அலையுங்கள், மீண்டும் வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம், வணக்கம் சரவணன் அவர்களே, வணக்கம். யாம் இருக்க பயமேன்.
3: வணக்கம் அரசடி குப்பம் சரவணன்.
1: அரசடி குப்பம் சரவணன், யாமேன், யாம் இருக்க பயமேன் சரவணன், வாருங்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாகவும் சுகமாகவும் மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
1: மகிழ்வாகவும் இருக்கின்றீர்கள், நல்லவனாக இருக்கின்றீர்களா? நல்லவன் நமக்கு நாளே தினந்தோறும் நல்லவன் நமக்கு. இப்பொழுது ஒரு செய்தி ஒன்று வந்தது உங்களை பற்றி. நீங்கள் தேவாவுக்கு அழைப்பு விட்டதாகவும் இணைப்பு இணைத்து நட்பு பாராட்டியதாகவும் அறிந்து வந்து கூறியிருந்தார் உங்களை பற்றி.
3: ஆமா, எப்படி அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சென்னையில் உள்ள வானொலியில் அந்த நாச்சியார் கோவில், அந்த கோவிலை பற்றி நல்ல அந்த முழு தகவலையும் சொல்லிட்டு இருந்தாங்க. நாச்சியார் கோயிலே அப்புறம் தேவாவோட அவங்க ஞாபகம் வந்தது. நமது தளத்தில் இருந்து அவருடைய தொலைபேசி எண்ணை எடுத்து அவருக்கு தொடர்பு கொண்டேன். அப்போதான் கோயில்ல தான் இருக்குன்னு சொன்னாரு. இப்படி பாருங்க, அந்த கோயில பத்தி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அப்புறம் அவருக்கு கால்வா தொடர்பு கொள்றேன், அவரு அந்த கோயிலில் இருக்காரு.
1: இதுதான் தெய்வீகம் என்றது பாத்தீங்களா? அங்கேதான் எங்களுடைய ஞானசேகரனும் இருக்கின்றார், நாச்சியார் கோவில் தான் அவர். அவர் சற்று இவருடைய இடத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் விலகி இருக்கின்றார். அவரும் ஆன்மீகத்தை சிறப்பு. நேற்றைய தினம் எனக்கு ஒரு ஆலயத்திலிருந்து, அவர் பணிபுரியும் ஆலயத்திலிருந்து அற்புதமான அந்த அபிஷேகங்கள் சகலதையும் அனுப்பி வைத்திருந்தார். எனக்கு நேரடியாக செல்லாபுரத்தில் விட்டாலும் காட்சியிலாவது பார்த்து மகளுக்கு வணங்கக்கூடியதாக இருந்தது. அடுத்து இன்று இந்த மாலயத்தை பற்றி கஸ்தூரி வந்து பலவாறு கூறினார். அன்பு மகாலிங்கம் வந்து அதில் கூறியதும் அதிலே இறந்து தன்னுடைய உறவினர்கள் இறந்ததாகவும் அது அந்த கடமையை தான் செய்வதாகவும் கூறிக்கொண்டு வந்தார். இந்த மாலயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
3: அதை பற்றி எனக்கு ஒன்றும் அது தெரியவே இல்லை. அது எப்படி
1: மகாலயம் என்பது, இந்த மகாலயம் என்பது இந்த இந்த மாதம் மாதம் பெறுகின்ற அந்த
3: அமாவாசை சொல்லுவாங்க,
1: அதுதான் வர இருக்கின்றது, வர இருக்கின்றது. அமாவாசைகள் மகாலயம் நாங்கள் இறந்தவர்கள் அணி விரதம் இருப்பார்கள், மாதம் மாதம் செய்வதுண்டு. கஸ்தூரி கூறியிருந்தார் முதல் ஆரம்பத்தில். அந்த காலத்தில் தவறவிட்டாலும் இந்த குறிப்பிட்ட காலங்கள், இந்த 14 நாட்கள் வரை, 27ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி மட்டும், 26ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை இருக்கின்ற 14 நாட்களும் இந்த மகா மாலய காலம். இந்த மாலய காலத்திலே நாங்கள் இறந்தவர்கள், நம் முன்னோர்கள் என்று அவர் இப்பொழுது அழகாக புரிய வைத்தார் அல்லவா, கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் தானே? அதுதான் மகாலயம் என்பது. எத்தனையோ திதிகள், நட்சத்திரங்கள், கிரகங்கள் எல்லாம் இருக்கின்றன. அது ஒவ்வொன்றுக்கும் புனிதம் இருக்கின்றது, பக்குவம் இருக்கின்றது. ஒவ்வொரு திதிகளும் எங்களோட வாழ்க்கையோட பின்னப்பட்டிருக்கின்றது. எங்கள் வாழ்க்கை பயணத்திலே எதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறுகின்றது. வருடம் பூராவும் நாங்கள் நாளாந்தம் நினைக்க வேண்டிய எங்கள் மேல் உறவுகள், முன் உறவுகளை, முடியாதவர்கள் மாதம் ஒரு முறையாவது நினைக்க வேண்டும், இல்லையென்றால் வருடத்திலே வருகிற இந்த காலத்தில் கண்டிப்பாக உணர வேண்டும், ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். அது அந்த அவருக்கு எங்களுடைய மகாலிங்கம் கூறியது போல தீர்த்தக்கரை உள்ள இடங்களுக்கு சென்று தீர்த்தக்கரையிலே தான் நாங்கள் கடமைகளை செய்வோம். மகாலயம் என்பது இறந்தவர்களுக்கு தத்தம் திதி கொடுப்பது, அவர்களை எண்ணி விரதம் இருந்து அவர்களுக்கு படையல் போட்டு அங்கு உள்ள வேதியர்கள் மந்திரங்களை ஓதி அந்த சுலோகங்களை கூறும் பொழுது இறந்த ஆத்மாக்களின் ஆவிகள் அலையாமல் ஆவிகள் நன்மையாக இருந்து அவர்கள் எங்களுக்கு அருள் செய்வார்கள், எங்களை அருள் பாலிப்பார்கள் என்றதுதான் அந்த அர்த்தம், மறக்கவில்லை என்பது. அடுத்ததை அவர்கள் என்ன செய்தார்களோ அதை நாங்கள் பின்பற்றத்தான் பார்க்க வேண்டும். அவர்கள்தான் அந்த பண்பாட்டு வழிமுறை ஆன்மீக வழியில் இருந்தார்கள். அப்ப அவர்கள் கொடுத்தோம், அதை செய்தோம், இது செய்தோம் என்று பெருமை கூறுவதை விட அவர்கள் என்ன செய்தார்கள், வள்ளலாருடைய பாடலை பாடி காட்டியிருந்தார். அங்கே நான் குறிப்பிட்டேன், வள்ளலாருடைய பாடலை, வள்ளலாரை பற்றி, முருகனை பற்றி, பிள்ளையாரை பற்றி, இறைவனை பற்றி எல்லாம் பாடல்கள் பலர் எழுதியிருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள், அந்த பாடியதோடு இல்லாமல் பாடியபடி வாழ்ந்தார்கள். அதை நாங்கள் படித்து விட்டு நாங்கள் படித்தோம், அந்த வசனம் பேசினோம், இந்த வசனம் பேசினோம் என்று இருந்தாமல் அவர்கள் செய்ததை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அவர்களை போல பின்பற்றினால் அவர்கள் வையத்திலே வாழ்வாங்க வாழ்ந்து நல்ல முறை வானுரையும் தெய்வமாக மாறிவிட்டார்கள். நம் முன்னோர்கள் யாரும் பாவம் செய்தவர்கள், தீங்கு செய்தவர்கள் அல்ல, நன்மையே செய்திருக்கின்றார்கள். அன்பு, கருணை, சாந்தம் என்ற அறவழியிலே நடந்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். முடியாத சந்தர்ப்பம், கடைபிடிக்க முடியாத பிறகு எங்களுடைய சைவ மதத்திலே உண்டு ஒரு நெகிழ்ச்சிக்குரிய சில விதிவிலக்குகள் உள்ள ஒரு மதம் எங்களோட மதம். எப்படியும் செய்யலாம், எங்கும் ஆனால் செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று. இந்த மகாலயம் என்பது அதுதான் சரவணன், புரிகிறதா? இப்போது ஆனால் நீங்களும் செய்கிறீர்கள், மகாலயம் என்று தெரியாமல் செய்வீர்கள். இந்த அமாவாசை, ஒரு நல்ல அமாவாசை, அப்படி அப்படின்லாம் செய்வார்கள் நம்மவர்கள். ஒன்று ஏனென்றால் நாங்கள் பின்பற்றலே கட்டிக்காரன், அடுத்தவர் செய்துவிட்டால் அதை போல செய்வோம், ஏன் செய்கிறோம் என்று தெரியாமல் செய்வோம். புரியுதா? இந்த பக்தி வேளையிலே நோக்கம் அது ஏன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு உங்களால் தெரிந்த வகையில், உங்களுக்கு அறிந்த வரையில் அதை வந்து நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை திறந்திருக்கு. அப்ப நீங்கள் அந்த ஆலயத்துக்கு சென்றீர்களா? நீங்கள் நாச்சியார் கோயில் நாச்சியார் கோயில்
3: செல்லவில்லை. அவரு இப்ப அவர் பேசிய பிறகுதான் எங்க ஊர்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர், 110 கிலோமீட்டர் வருது. அது ஒரு நாளைக்கு நம்ம சென்று வரலாம், எங்க வாகனத்துல, இருசக்கர வாகனத்துல சென்று வரலாமான்ட்டு ஒரு அதன் அருகே அங்க நாச்சியார் கோயில் பக்கத்துலதான் அந்த சுவாமி ஆலயம் ஆலயம் இருக்குமா, இருக்குதான். அது ரெண்டு ஆலயங்களுக்கு சென்று வரலாம்.
1: தமிழ்நாட்டிலே தானேயா புண்ணிய தலங்கள் உள்ள இடம், தமிழ்நாட்டிலே இல்லாத ஆலயம். இப்பொழுது ஏதோ ஒரு ஒரு எடுத்தீர்கள், ஒரு செய்தி எடுத்தீர்கள் கூறுவதற்கு வள்ளலார் என்று கூறுங்கள். அதை
3: ஆமா, இதே லண்டன்ல இருந்து கஸ்தூரி வள்ளலாறு பற்றி பேசும்போது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. எங்களாலே அந்த பாடல்கள்லாம் எங்களுக்கு தெரியல. அந்த கஸ்தூரி அந்த அதை பற்றி பேசும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு.
1: சகோதரி கஸ்தூரி என்று கூறுகிறீர்கள். அவர் வந்து அந்த ஆன்மீக துறையில இருப்பவர்கள், அதை பின்பற்றுபவர்கள். அதனால அவர்கள் மன திருப்பி, இதனுடைய எங்களுடைய ஆன்மீகத்தினுடைய நோக்கம் மனம் சுத்தமாக, மனம் நிம்மதியாக இருக்க வேண்டும். கவலைகள் கூட இருக்கின்றது, துன்பங்கள் சுமையாக இருந்தாலும் இறைவாதம் நாங்கள் அதை ஒப்பித்து விட்டால் இலகுவாக இருக்கும் என்பதை இந்த மதங்கள் கூறுகின்றன.
3: வடலூர் சத்யநாத சபையிலிருந்து திருவருப்பு புத்தகம் ஒன்று வாங்கி வந்தேன். வாங்கி வந்து அதில் வந்து ஒரு 10 வரி கூட
1: மனப்பாடம்
3: செய்ய முடியாமல்.
1: ஏனென்றால் நீங்க வாங்கி விட்டீர்கள் பெருந்தன்மை. அதை அதனால் தான் சொல்றேன், பின்பற்ற வேண்டும். அதை ஒரு தடவையாக திறந்து பார்க்க வேண்டும், இரண்டு தடவை பார்க்க வேண்டும், மூன்று தடவை பார்க்க வேண்டும். அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு முதல் தரம் படிக்கும் போது கொஞ்சம் கடினமாக இருக்கும், இரண்டாம் தரம் இலகுவாக இருக்கும், பின்பு போக போக உங்களுக்கு மனநமாகிவிடும்.
3: அம்பலத்தரசே அருமருந்தே, ஆனந்தத்தேனே அருள் விருந்தே, உதுநடந்தரசே புண்ணியனே, புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே, இந்த வரிகள் மட்டும்தான் என்னால மனப்பாடம் செய்ய முடியும்.
1: நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய மனமும் பக்குவப்படும், பக்குவப்பட வேண்டும். எங்களோட மனம் பக்குவப்படவில்லை இன்னும். அதற்காக எத்தனை ஞானிகள், யோகிகள் எத்தனை ஆண்டுகள் தவம் இருந்தார்கள். இது எடுத்தவுடன், ஒரு புத்தகத்தை படித்தவுடன் வருவது அல்ல, அதை கடைபிடிக்க வேண்டும், அதை ஊன்றி கடைபிடிக்க வேண்டும். அதில் உள்ள பொருட்களை நன்றாக உணர்ந்து அதன்படி வாழ பழக வேண்டும்.
3: அந்த வரிகள் எல்லாமே கடவுள் நேரடியாக மனிதன் மூலமாக சொல்லப்பட்ட வரிகள் எல்லாமே.
1: கடவுள் என்பது எல்லாவற்றையும் கடந்திருக்கின்ற கடவுள், எல்லாவற்றையும் கடந்து எங்கள் உள்ளுக்குள்ளே வந்து விட்டார். இதயத்துக்குள்ளே கடவுள் உள்ளுக்கு இருக்கின்றபடியாத்தான் எங்களுக்கு அந்த எல்லோருக்கும் வருவதில்லை. நன்றாக முழுமனதோடு உள்வாங்குகிற ஒரு தொண்டருக்குத்தான் அது கிடைக்கும். அந்த அதன்படி நடப்பது. மற்றவருடைய பழிப்புக்கு, நெளிப்புக்கு, மற்றவருடைய பரிகாசத்துக்கு பயப்படுத்தவே இல்லை நாங்கள். இது முற்றும் முற்றும் அப்படியே முழுமையாக தெரிகின்ற ஒரு உண்மை. இந்த உண்மையை தவிர வேறு எது, வேறு எந்த சான்றுகளும் வந்து பேரெடுக்க முடியாது. எத்தனை எத்தனை அறிஞர்கள், எத்தனை அறிவுகள், எத்தனை ஆராய்ச்சிகள் நாம் வந்து விட்டது. இன்னும் இதை ஆராய முடியாமல் இருக்கின்றார் ஐயா, கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறார் ஐயா. உண்மை எத்தனை சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். சிறப்பு சிரவணா மாலயம் என்பதை பற்றி இன்று நாங்கள் பேசினோம். மாலயம் என்றால் என்ன, ஏன் செய்ய வேண்டும் என்பதை ஓரளவு தெரிந்துவிடும். இதை விட உழவு கணக்க இருக்கின்றது, இன்னும் வருபவர்கள் கூறுவார்கள். இப்பொழுது உங்களுக்காக என்ன பாடல் நீங்கள் நின்று கேட்க விரும்புகிறீர்கள்?
3: திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா?
1: தெரியாது ஐயா. எங்களுக்கு என்ன மருந்து ஐயா இருக்கு அதுல?
3: சோழமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல் அது. அது இனிமையாக இருக்கும் கேட்பதற்கு. முருகன் பாடல்.
1: திருநீரினுடைய பெருமை மருந்து எப்படி என்று அழகாக திருநாவுக்கரசருடைய சரித்திரத்தில் புராணத்தில் பார்க்கலாம் தானே. அவருக்கு சூழ நோய் வந்தபோது எத்தனை வைத்தியங்களை செய்தார்கள், முடியவில்லை. இந்த விபூதி தானே அவருக்கு மந்திரம் ஆவது நீர் என்று அந்த மந்திரம், அந்த நீரில் தானே அவருக்கு சுகம் வந்தது. எங்களுக்கும் பாருங்கள், ஏது நோயென்றால் உடனே அயலில் உள்ள ஆலயத்துக்கு ஓடிச்சுருந்தா அந்த அயலில் பூசை செய்வர்கள் கொண்டு பிள்ளைகளுக்கு விபூதி போட பண்ணுவோம் இல்லையா? தூக்கத்திலேருந்து குழந்தைகள் தூக்கிட்டா இல்லை வீட்டில் அக்கம் பக்கத்தில் உங்களோட படுத்திருப்பார், தூக்கத்திலே கலந்து எழுந்து கஷ்டப்படுந்து உடனே விபூதி எடுத்து நெத்தியிலே பூசி விடுவோம்.
3: ஆமாம், இப்போ எங்கள் ஊரை சுற்றி பார்த்தீங்கன்னா முக்கியமான சிவாலயங்கள் நிறைந்த ஊர் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் பார்த்தீங்கன்னா கடலூர் திருப்பாப்புலியூர், திருப்பாப்புலியூரில் பெரிய பாடலீஸ்வரர் ஆலயம் இருக்குது. அப்படி தென் திசையில் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் ஆலயம். இப்படி மேற்கு திசையில் பார்த்தீங்கன்னா விருதாசலம் விருதகிரீஸ்வரர் ஆலயம்.
1: எல்லா ஆலயங்களுக்கும் சென்று வந்திருக்கின்றீர்களா?
3: இந்த ஆலயங்கள்லாம் எல்லாம் சென்று பக்கத்தில் தான், எங்க மாவட்டத்தில் தான் இருக்கு.
1: சரி, அங்க சென்ற போது அங்க எங்க சென்றாலும் எங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது, என்ன அழியாம இருக்குன்னா திருநீர். அதன் மீது சந்தனம் குங்குமம் திருநீர் தான் முக்கியம் ஐயா. எத்தனையோ பேர் திருநூற்றை நாவிலே போட்டு மருத்துவ நோய் குணமடைந்து மருந்து இல்லாமல் திருநூற்றோட வாழ்ந்திருக்கின்றார்கள். எங்கள் இலங்கையில் செல்லச்சன்னதி ஆலயம் முருகன் ஆலயம் ஒன்று இருக்கின்றது. அந்த அயலில் உள்ளவர்கள் கொஞ்சம் தூரத்தில் உள்ளவர்கள் கூட மாறாத நோய்கள் இருக்கும் பொழுது வைத்தியரால் கைவிட்ட நோயாளர்கள் கூட அங்கு சென்று அங்கு தங்குமிட வசதிகள் இருக்குது, இலவசமாக அங்கு உணவுகள் கிடைக்கின்ற எல்லாம் கிடைக்கும் பொழுது மருந்தாக விபூதி தான் கொடுப்பார்கள். அந்த முருகனுடைய விபூதியைத்தான் அவர்கள் உண்ணுவார்கள், வாய் நாக்கிலே போட்டுக்கொள்வார்கள். எத்தனை பேர் குணமடைந்து வந்திருக்கு, அதுக்கு உதாரணமாக என்னோட உறவினர்களே சென்றபடி குணமடைந்து வந்திருக்கின்றார்கள் ஐயா. இதெல்லாம் தெய்வீகம் ஐயா, இதுக்கு நாங்கள் படம் பிடித்து காட்ட முடியாது சில விடயங்களை. நன்றி சரவணா, அடுத்த உறவு வருகின்றார். உங்களுடைய கருத்து உங்களுடைய அனுபவத்துக்கு நன்றி. நட்பு பாராட்டும் குணங்கள் நிறைய உண்டு. இந்த வானொலிக்கு வந்த பின்பு அநேக நண்பர்களை சந்தித்திருக்கிறீர்கள். வாழ்க உங்களுடைய அந்த குணம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த உறவா வருகின்றார்களுடைய நன்றி சரவணா. அடுத்த உறவு தர்மபுரியிலிருந்து வருவார் போல் இருக்கின்றது. இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம். எங்கே காணவில்லை, வந்துவிட்டார். வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா. தர்மபுரியிலிருந்து ராஜ்குமார், நல்லா இருக்கீங்களா?
1: வணக்கம் தர்மபுரி உரி தலைவர் ராஜ்குமார் அவர்களே, நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
4: நல்லா இருக்கிறீங்க நீங்க, அம்மா?
1: இருக்கின்றோம், இருக்கின்றோம். நான் நலமாகத்தான் இருக்கேன், அம்மா சற்று பலவீனமாக இருக்கின்றார், அவ்வளவுதான். வைத்தியத்தோடு இருக்கின்றார், வைத்தியத்தோடு. விரைவில் குணமடைந்து விடுவார், வருவார், காற்றலைக்கு வருவார், வருவார். வெள்ளிக்கிழமை என்றவுடன் எப்படியாவது ஓடி வந்து விடுவீர்கள் இல்லையா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வர அங்க உங்களுக்கு காலநிலை எப்படி இருக்கு தர்மபுரி?
4: ஐயா இங்க தொடர்ச்சியா ரெண்டு நாள் மழை பொழிஞ்சதுங்க. நேத்து இல்ல, மழை இல்ல, மழை பொழிவு இல்ல, நல்ல மழைங்கயா
1: இருந்தது. நேற்று ரெண்டு நாளா பெய்த நல்ல மழை ஏன் என்று வரவில்லை?
4: இயற்கை என்னவோ கொஞ்சம்
1: இந்த பெரிய அறிவியல் சாதனங்கள் உபகரணங்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்குது, இன்று ஏன் அவரால் வர பண்ண முடியாது அந்த மழையை?
4: அதுதாங்க எல்லாம் இயற்கையோட செயல்.
1: இயற்கை என்பது ஏதோ ஒன்று ஆடிக்கொண்டிருக்கிறது எங்களை இல்லையா? இந்த பிரபஞ்சத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது. அது யார் ஆண்டவன்? அவர்தான் இறைவன். கண்ணால் காணவும் முடியாது, எல்லாவற்றையும் கடந்த கடவுள் என்று இருக்கின்றார். அவர் கடந்து சென்றாலும் அவரை கடந்து அந்த கடவுளை மீண்டும் எங்களுடைய உள்ளத்துக்கு கொண்டு வந்து அவர் கடந்து இந்த இந்த இடையூறுகளை கடந்து எங்கள் உள்ளுக்கே வந்து விடுவார். கடந்து உள்ளுக்கு வந்து விடுவார் கடவுள். அதைத்தான் நாங்கள் எத்தனையோ எத்தனையோ உருவங்களை காட்டுகிறோம், எத்தனையோ சிலைகளை காட்டுகிறோம், எத்தனையோ எல்லாவற்றையும் காட்டுவோம். ஆனால் அங்கே பிரகலாதன் குறிப்பிட்டார், பக்த பிரகலாதன் எங்கும் இருப்பவர் எல்லாம் வல்லவர், எங்கும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்றார். அப்படியா அந்த தூணை அடித்தவுடன் அதற்குள்ள இருந்து வழியில் வருகின்ற அப்படியெல்லாம் புராணங்களை நடைபெற்றிருக்கின்றது. உண்மைகளை இந்த இந்த நடந்த அற்புதங்களை காட்டுவதற்காக பல கருத்துக்களோடு சரித்திரங்களையும் புராணங்களையும் படைத்து விட்டார்கள். அப்போ உருவங்களையும் படைக்கின்றார்கள். இப்படியான உருவத்திலே தான் வருவார், இப்படியான உருவத்திலே இருப்பார் என்று அவர் ஒருவன் அநேகனாக காட்சி கொடுப்பார் அந்த இறைவன். அதனால் தானே மாணிக்கவாசகர் சொன்னார், ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. அதை அறிய வேண்டும் என்றால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இந்த கடவுளை வணங்க வேண்டும். நீங்கள் எல்லாம் எப்படி நினைத்து கொண்டு இந்த பெரிய யாத்திரைகள் போகவில்லை, திடீர்னு உங்களுக்கு கிடைக்கின்றது இல்லையா? அவர் வர சொன்னார் போகணும், அதான் எண்ணி பாருங்கள். நீங்கள் தேதி குறித்து நாள் குறித்து பணம் சேர்த்து பயணச்சீட்டு எல்லாம் ஒழுங்கு பண்ணி வைத்து அசல்கள் இல்லை, திடீரென்று எல்லாம் வழிபிறக்கும், வழிபிறக்கும். சிறப்பு
4: பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு கூட்டு போய் காட்டுறாரு. இப்ப பண்டரி பேரும் நான் பார்த்ததே இல்லைங்க, எங்க குடும்பத்துல யாரும் பார்த்தது இல்லை, அது எனக்கு வாய்ப்பா கிடைச்சது.
1: இதோட பாக்கியம் ஐயா என்னவென்றால் நம்பிக்கை. நீங்கள் அந்த தெய்வீகத்துல இருக்கின்ற நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் தாய் தந்தையர் உறவினர்கள் செய்த பலன்கள் இது. அதனால தான் இந்த மாலயம் என்று ஒன்று வருகின்றது இல்லையா? இப்பொழுது மாலய காலம் வருகின்றது. அந்த மாலயத்திலே என்ன கூறப்படும், அவர்களுக்கு திதி கொடுப்பது ஒன்று, புரோகிதர்கள் வந்து தீபதூபம் காட்டி மந்திரங்களை சொல்வதும் சரி, நாங்கள் அதுக்கு செய்ய வேண்டிய தானியங்கள் உணவுகள் படைப்புகள் பிண்டங்கள் எல்லாம் போட்டு செய்வது சரி. இவற்றையெல்லாம் ஏன் செய்கிறோம் என்றால் அவர்களை நினைவு கூறுவதற்கு. என்னதுக்காக நினைவு கூறுகிறோம்? அவர்களுடைய அன்பும் அருளும் எங்களுக்கு கிடைக்கணும். எப்படி கிடைக்கும் என்றால் அவர்கள் விட்டு அவர்கள் விட்டு சென்ற பண்புகள், அதை நாங்கள் பின்பற்றி செல்ல வேண்டும். அதைத்தானே அவர் கொடுக்கின்றார்கள். அப்பாவின் நினைவு எனக்கு வந்து கொண்டே இருந்தால் அப்பா எதை செய்தார் என்று எண்ணிக்கொண்டு அதை செய்யும் பொழுது எதை செய்யாமல் விட்டு அவர் சென்று விட்டாரோ மீதியை நாங்கள் செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் இந்த இந்த எங்கள் ஆன்மீகம் கூறுவது அதைத்தான்.
4: அதே மாதிரிங்க முன்னோர்கள் இறந்தவங்க முன்னோர்கள் கனவுல வந்தாக்க அவங்க ஞாபகப்படுத்துவாங்களாம், எனக்கு வந்து நினைவு நாள் வருது, நம்ம மறந்துட்டா கூட நினைவுபடுத்துறதுக்கு கூட வருவாங்களாம், அப்படி சொல்லுவாங்க.
1: ஏனென்றால் அவருடைய அந்த பந்தம் இருக்கு இல்லையா, பந்தம் என்பது சொந்தம் வேறு பந்தம் வேறு. இந்த பந்தம் அதுதான் ஐயா, விட்டு பிரியாதது பந்தம். அந்த பந்தம் இழுக்கும்.
4: இது வந்து ரொம்ப இந்த அமாவாசை வந்து ரொம்ப சிறப்புங்க. இவர் சொன்ன மாத்தாங்கய்யா, நமக்கு சில பேருக்கு தெரியாது திதி தெரியாது, அது இறந்தவங்களோட திதின்னு சொல்லுவாங்க, எப்ப எந்த தேதியில இறந்தாங்க திதி எந்த நட்சத்திரம் தெரியாது, அதுக்காக இந்த இந்த அமாவாசையில கொடுத்துடலாங்க. அதாவது முன்னோருக்கு மூணு தலைமுறை முன்னோருக்கு மட்டும் இல்லைங்கய்யா, நம்ம சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்தவங்க உறவினருங்க ஆசிரியருக்கு கூட நம்ம பண்ணலாம்.
1: குருவுக்கும் கொடுத்துக் கொள்வோம். அது நீங்கள் கூறியது ஒரு இன்னும் ஒன்று எங்கள் மதத்தில் உள்ள நன்மை, எங்களுக்கு நட்சத்திரம் தெரியாது திதி தெரியாது என்றாலும் அங்கே சுப நட்சத்திரம் சுப திதி என்று சொல்லி அந்த புரோகிதர் அதை உச்சரித்து கூறுவார். புரிகிறதா ஐயா? மன அது மனசாந்திக்காகத்தான் அதெல்லாம், மனதுக்கு ஒரு திருப்தி. எங்களுக்கு இப்ப எங்களுக்கு கூட எங்களுக்கு நட்சத்திரம் தெரியாதவர்கள் அங்கு சென்று விட்டார், அல்ல தந்தையை நட்சத்திரம் எங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா அவருடனே ஒரு சுப ஒரு நட்சத்திரம் சுப நட்சத்திரம் என்று கூறுவார். அது எந்த நட்சத்திரம், அவர் பிறந்த ஒரு சுப நட்சத்திரமாக தான் இருக்கும். இந்த 27 நட்சத்திரத்துக்காக நான் இருக்க போகிறது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது ராஜ்குமார், என்ன பாடலை என்று கேட்கலாம் என்று நீங்கள் வந்தீர்கள். அதேமா பக்தி பாடல்கள்
4: அது பாடலுங்க.
1: என்ன பாடல்?
4: உள்ளம் உருகுது ஐயா.
1: உருகுதா
4: பாடல்?
1: உள்ளம் உருகுது ஐயா. சாதாரணமான உள்ளத்திலே எத்தனையோ எண்ணங்கள் இருக்கு, இது உருகுது ஐயா. எதற்காக? கருணை, அந்த அந்த அந்த பக்தியிலே இல்லையா? உள்ளம் உருகுது, அவர் உருகி வேண்டினால் நிச்சயமாக அவர் நெருங்கி வந்தவங்களுக்கு ஆவணம் செய்வார். ஏன்னா மனம் உருகி விட்டது, நல்லதான் நீங்க செய்ய போறீங்க, நல்லதான் உங்களுக்கு நடைபெறும். உள்ளம் உருகுது ஐயா, எளிமையான எத்தனை ஆண்டுகளுக்கு முன்ன பாடல் ஐயா அந்த பாடல், உள்ள முருகதையா முருகன் பாடு. சிறப்பு, அடுத்த உறவும் காத்துக் கொண்டிருக்கின்றார், வந்து இணைந்த
4: வாழ்த்துக்கொண்டிருக்கின்றார்.
1: வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி நன்றி. அடுத்த உறவாக வருகின்றார் எங்களுடைய தானாக வந்த சந்தனம். வணக்கம் நாகபுரவர்களே, வணக்கம். வணக்கம்
5: ஐயா, வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: மூன்று தடவை வணக்கம் வணக்கம் வணக்கம் கட்டியம் கூறிவிட்டீர்கள், நானும் கூறிவிட்டேன். அங்கே கோவை மாநகரம் எப்படி இருக்கின்றது, நலமாக இருக்கின்றீர்களா, மழை பொழிந்ததா, நின்று விட்டதா, பத்திரிகளா, பல கேள்விகள் வருகின்றது, கூறுங்கள். ஒவ்வொன்றாக கூறலாம் தானே, குறிவு கேள்வியெல்லாம் கேட்டுவிட்டேன், மனதில் வைத்துக் கொண்டு கூறுங்கள்.
5: நலமாகவும் வளமாகவும் மயிலாகவும் இருக்கிறேன் ஐயா.
1: நல்லவனாம்
5: வல்லவனாம் கோவை மாநகரம் வந்து வெயில் தான் இருக்கே தவிர மழை இல்லை,
1: மழை நின்று விட்டது, மழை நின்று விட்டது, இப்பொழுது வெயில். சரி,
5: வெயில்னாலும் எங்களுக்கு கடுமையான வெயில் இருக்காது,
1: இருக்காது. சரி, இனி எப்பொழுது மழை வரும் நீங்க நினைக்கிறீங்க?
5: வானம் அதாவது அப்பப்ப ஒரு புயல் சின்ன உருவாகுதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க,
1: அவங்க சொல்லும் போது வந்துடும். அவங்கள் சொல்லுகிறார்கள், அவர்களால் செய்ய முடியாது, அவர்கள் கணித்து கூறுகின்றார்கள். காலநிலைகள் வானிலை ஆய்வாளர்கள் கணித்து கூறுகின்றார்கள். இப்ப எல்லாத்தையும் கணிப்பதற்காக கூறுங்கள்.
5: அதனுடைய எஃபெக்ட் வந்து எங்களுக்கு தெரியுது ஐயா,
1: தெரியுது. அவர்கள் சொல்வது நடக்கும் நடக்காதென்பதை நாங்கள் தீர்மானிக்கலாம். சரி, இவற்றி எல்லாம் அவர்கள் அவர்கள் செய்யவில்லை, எங்கோ ஏதோ நடைபெறுகிறது, அதை கணித்து கூறுகிறார்கள், அப்படித்தானே?
5: முதல்ல கோயம்புத்தூர்ல மழை பெய்யும் சொல்லுவாங்க, இப்ப என்ன சொல்றாங்கன்னா கோயம்புத்தூர்ல கணபதியில 3:30 மழை பெய்யுதுன்னு துல்லியமா சொல்றாங்க.
1: குறிப்பிட்ட
5: பகுதியில குறிப்பிட்ட நேரத்துல மழை பெய்யுதுன்னு முதல்ல துல்லியமா சொல்றாங்க.
1: அதுதான் ஐயா, திருக்கணிதத்துக்குள்ளே அது அமைந்திருக்கு. கால கணிப்பு, காலத்தை கணிக்கும் விஞ்ஞானம் வந்து விட்டது. ஆனால் காலத்தை கணிக்கலாமே தவிர காலத்தை ஆக்க இவரால் முடியாது. அது காலம்தான் காலத்தை செய்து கொண்டு போகும், காலம்தான். அந்த காலத்தை எங்களால் இயக்கவோ அல்லது புகுத்தவோ முடியாது, அதை கணிக்கத்தான் முடியும். அதுக்கு மேற்பட்டதுதான் அந்த காலம். காலம் என்பதும் யாரினால் ஆக்கப்படுகின்றது என்பதற்கு அங்கே ஒருவர் இருக்கின்றார், அவர்தான் கடவுள் என்று எல்லா மதமும் கூறுகின்றது. அவனன்றி அணுவும் அசையாது. அதை கணிக்க முடியும், அதை கணிக்க முடியும், கணிக்க முடியும். அது அசாஸ்திரம், அறிவியல்ல வந்து வருகின்றது.
5: வானவியல் சாஸ்திரம் படித்திருந்தா அதை பண்ண முடியும்,
1: அதை செய்யலாம், வானவியல் சாஸ்திரம். ஆனா அது அதே தோழி ஒரு பையன் போட்டு நெத்தியில அந்த அந்த சின்னங்களை பணித்துக்கொண்டு ஏமாற்று வித்தை செய்கிறவரும் பலர் இருக்கின்றார்கள். புரிகிறது ஐயா? அப்ப எல்லாவற்றையும் நாங்கள் நம்ப கூடாது,
5: நிறைய ஊடுருவா
1: எல்லாவற்றையும் நம்ப. அது வந்து நாங்கள் ஏமாளிகளா இருக்கிறோம், நம்புகிறபடியால் தான் எட்டி உதைத்து விடோடு உண்மையா நம்புறதுன்னு சொல்லிவிட்டால் பிறந்த ஐந்து ஓர் அறிவு படைத்த கிளி சொல்ற சாஸ்திரத்தை நம்புற மக்கள் தானே நாங்கள். யோசித்து பாருங்கள்,
5: அந்த தோசியக்காரன் சொல்றது நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத யோசனை பண்ணி யோசனை பண்ணி அவனே சொல்லி,
1: அவன் அந்த அளவு இருக்க எல்லோருக்கும் சாத்திரம் சொல்ல அவனே சும்மா குடிசையிலே வாழ்கின்றான். அந்த அளவுக்கு இந்த கந்தலையும் போட்டோன்னு தெரியறான். அவன் அப்படியே எங்களுக்கு நல்லதை சொல்ல முடியும்? அதுவும் கிளி வந்து சும்மா துண்டர்கள் நம்புறேன் நாங்கள். அதான் ஏமாளிகள் இருக்கும் வரையும் ஏமாற்றுபவன் வாழ்வான். ஒரு நாங்கள் ஏமாந்து அதுக்கு காரணம் உங்களோட மனம் அந்தரிக்கின்றது. அவளை ஐயோ இப்படி நடவாதா, அப்படி நடந்தா நல்லா இருக்கும் என்று எங்களோட எண்ணம் தோன்றிக்கு அவனும் உனக்கு இப்படி நடக்கும் அடையே பார்த்தா சொல்லிவிட்டானேன்னு நம்பி விடுவோம் நாங்கள். அதுவல்ல, அதையெல்லாம் மூடத்து. அவன் தண்டை வயிற்று பிழைப்புக்காக ஏமாற்றி பிழைக்க வழிக்கு அவனுக்கு உழைக்க முடியாது, ஏமாற்றி பிழைக்கின்றான். வீட்டுக்கு விடு வந்து சாத்திரம் சொல்பவர்கள், கட்டியம் கூறுபவர்கள், இதெல்லாம் எல்லாம் ஏமாற்றுக்கள். இதற்கு நாங்கள் இடம் கொடுத்தால்தான் அவர்கள் வாழ்வார்கள். அவர்களை நாங்கள் இடம் கொடுத்தால்தான் அடுத்தவர்கள் இப்படியோ என்று நம்பிக்கொண்டு போவார்கள்.
5: அது அது ஒரு உரம் இருக்கு ஐயா. இப்ப வந்து இந்த புரட்டாசி மாசத்துல பாத்தீங்கன்னா திருப்பதியில வந்து 10 பிரம்மோற்சவம் நடக்கும்.
1: இந்த காலத்துல நடக்கும்
5: அது. இப்ப வந்து என்னன்னா 3 ஒரு முறை வந்து 2 பிரம்மோற்சவம் வரும். இப்ப முதல் பிரம்மோற்சவம் முடிஞ்சது, அது ஆவணி கடைசியிலே ஆரம்பிச்சு இப்ப அது முடிஞ்சது. இப்ப ஒரு 5-6 முன்னாடி முடிஞ்சதா இருக்கு முதல் பிரம்மோற்சவம்.
1: அடுத்த
5: பிரம்மோற்சவம்
1: நாட்கள் நடைபெற்றது, அது
5: 10
1: நடைபெற்றது.
5: 10 அந்த சாமி வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி சாமி மலையப்பர்னு சொல்றாங்க. அந்த சாமி வந்து அவங்க வந்து அந்த 4 மாட வீதி வச்சிருக்கிறாங்க. அந்த சுத்தி கோயில சுத்தி ஒரு 4 உத்திரமும் ஒரு மாட வீதி மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க. அதுல மக்கள்லாம் அமர்ந்து பாக்குற மாதிரி. அதுல அந்த கருட சேவைங்கிறது 5-6 வரும். அந்த அன்னைக்கு மட்டுமே 10 பேர் வருவாங்க அந்த ஒரு இடத்துல.
1: சிறப்பு
5: அந்த கருட சேவைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அங்க திருப்பதியில பாக்குறது.
1: அவருடைய வாகனம்
5: ஒவ்வொரு கருட வாகனத்துல வருவாரு, அது அஞ்சாவது நாள் வருவாருன்னு நினைக்கிறேன். என்ன சரி பாத்தீங்கன்னா காலையில ஒரு வாகனம், சாயந்தரம் இரவுல ஒரு வாகனம், அதுல வருவாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு சுத்தி வந்துட்டே இருக்கும். கடைசியா சாமி வருவாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மணி நேரம் ஆகும் பாக்குறதுக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க கடந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் 10 நாள் திருப்பதிக்கு போயிருவோம் நேரடியா.
1: இப்பொழுது
5: திருப்பதியில போய் தங்கி இருப்போம்.
1: அங்க தங்கி செய்யக்கூடிய வாய்ப்புகள், வசதிகள், இட வசதிகள், நேர வசதிகள் கிடைத்தது, போயிருக்கின்ற வாழ்த்துக்கள்.
5: குரூப்பாவே போயிருவோம். இங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி குரூப்பாவே போயிருவோம். போய் 10 நாள் அங்க மலை மேலே தங்கி இருந்து காலையில ஒரு வாகனம், இரவுல ஒரு வாகனத்துல சாமி வரும், அதெல்லாம் பாக்குறதெல்லாம் பாத்துட்டு 10th நாளும் முடிச்சுட்டு தான் வருவோம் நாங்க.
1: இப்பொழுது அப்ப அது முடிவடைந்து விட்டது. அந்த இப்ப வருகின்ற 10 நாளும் எப்பொழுது வருகின்றது அடுத்த மகோற்சவம்?
5: முதல் 10 நாள் அது 3 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து 2 பிரம்மோற்சவம் வரும். அதுல பாத்தீங்கன்னா இப்ப முதல் இந்த வருஷத்துல முதல் பிரம்மோற்சவம் முடிஞ்சது. அடுத்த பிரம்மோற்சவம் புரட்டாசி அமாவாசை வருது இல்லைங்களா, அமாவாசை வருது இல்ல, அமாவாசை முடிந்து 10 நாள் வரும். அந்த ஆயுத பூஜை விஜயதசமி வருது இல்லைங்களா, அதுல 10th நாள்ல வரும்.
1: 10th நாள் வர போகுது.
5: வருஷ வருஷம் தொடர்ந்து அந்த 10 நாள் தான் வரும்.
1: ஆமா,
5: இந்த வருஷம் மட்டும் 2 வந்திருக்குது. அது 3 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த நட்சத்திரம் பத்தி 2 வரும்.
1: சரி, அது எதற்காக என்று கூறுங்களேன், எதற்காக அப்படி வருகிறது?
5: பிரம்மோற்சவம்
1: எதற்காக 2 தடவை அவர்கள் செய்கிறார்கள்?
5: அது வைணவ ஆலயங்கள்ல எல்லாத்துலயுமே இருக்குது, எங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஆலயங்கள்லயும்.
1: சரியா, இப்ப நான் கேட்பது அது ஏன் அப்படி வருகின்றது என்ற கருத்து உங்களுக்கு தெரியுமா? வருகிறது
5: அதனுடைய மூலம் எல்லாம் தெரியாது ஐயா, அந்த அளவுக்கு படிக்கல, அந்த அளவுக்கு. நாங்க வந்து ஒரு குரூப்பா போகணும்னு போவோம். அந்த 10 நாள் புரட்டாசி மாதம்னா அது மட்டும்தான் தெரிய வரும்.
1: சரி, வாழ்த்துக்கள். பார்ப்போம், பார்வந்து கூறுகிறார். என்னத்துக்கு அந்த மகோற்சவம், என்ன அந்த அந்த கோலாகலமாக மகிழ்வாக ஆலயங்களிலே வாகனங்களை மாறி மாறி வரும்பொழுது மக்களுடைய மகள் உள்ளது எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றது. இந்த உலகத்தில் நாங்கள் பிறந்தது சந்தோஷமாக மகிழ்வாக வாழத்தான். வாழ்க்கை பயணத்திலே பல இன்னல்கள் இடையூறுகள் வந்தாலும் ஆலயங்களை நாங்கள் தொழுது அங்கே செல்லும் பொழுது கோலாகலமான காட்சிகள் வந்து எங்களை மகிழ வைக்கின்றது. அதற்குத்தான் இவையெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இந்த விழாக்கள் எல்லாம். அது மட்டுமல்லாமல் இப்படியெல்லாம் இருந்தவர் என்ன செய்தார் அந்த இறைவன், நாங்கள் என்ன செய்தால் எங்களுக்கு கருணை கிடைக்கும், அதுக்கு நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று அழகாக புராணங்களிலே இதிகாசங்களே நம் முன்னோர்களும் வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்கள். நியதிகள் விதிகள் எல்லாம் அதை பின்பற்ற வேண்டும் என்பது. வாழ்த்துக்கள், சிறப்பான கருத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். மகோற்சவத்தை
5: என்ன செய்வாங்கன்னா, 9 நாள் அந்த பிரம்மோற்சவம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா கோயிலினுடைய வசூலுக்காகத்தான் வைக்கிறாங்கன்னு
1: சொல்லுவாங்க. அதுகளை விடுவோம், அதுகளை விடுவோம். பாடல் கூறுங்கள், என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
5: பாடல் வந்து எனக்கு வந்து மருதமலை மாமணிய முருகையா.
1: மருதமலை மாமணி. இப்ப நீங்கள் திருப்பதியானை பத்தி பேசினீர்கள் இல்லையா?
5: ஆமா.
1: ஆனா கேட்கின்ற பாடல் மருதமலையான கேட்கின்றீர்கள், அதுக்கு ஏதாவது காரணம்
5: இருக்கு? எங்க ஊர் பாட்டு.
1: மருதமலை உங்கள் அயல்ல இருக்கின்றதா?
5: எங்களுக்கு 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்குது.
1: மருதமலை மாமணியே முருகையா, வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் அன்பு உறவு, அடுத்த உறவு காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் அவரிடம் செல்ல இருக்கின்றேன்.
5: மீண்டும்
1: நல்ல தகவல்கள் தந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவாக வருகின்றார் அன்பு மகள் ஷியாமலா. வணக்கம். வணக்கம் ஷியாமலா. வணக்கம். எங்கே ஆளை காணவில்லை, எப்படி இருக்கின்றீர்கள்?
6: நல்லா இருக்கா?
1: நல்லா இருக்க வேண்டும், மழை வெயில் இருக்கிறது போல தெரிகிறது, அப்படித்தானே?
6: என்ன
1: காரணம்? உடல் வலி இல்ல தானே, அதனால தான் நல்ல சுகமாக இருக்குதோ?
6: அங்கேயும் அலைஞ்சிட்டே கிடக்குறப்பா நானு.
1: நீங்க எப்பொழுதும்
6: உதவி
1: செய்கிறீர்கள், நல்லதை செய்கிறீர்கள். நீங்கள் செய்யும் பொழுது அது இறைவன் பார்ப்பார். இறைவனுடைய அருளாலே உங்களுக்கு நல்லது நடைபெற வேண்டும் மீண்டும். சரியா? வாழ்த்துக்கலாம். நாங்கள் செய்யும் பரவகாரங்கள் எல்லாம் வீண் போகாதம்மா. நீங்கள் அந்த பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து செய்யவில்லை. உங்கள் உள்ளத்தால் உடலால் நீங்கள் வருந்தி நீங்கள் அடுத்தவர்களுக்கு எவ்வளவு பரிகாரம் செய்கிறீர்களோ அது நிச்சயமாக மீண்டும் உங்களுக்கு பயனாக கிடைக்கும் இறைவனுடைய அருளால். சரியா? நல்லது மகளிர், அந்த உள்ளத்துக்கு அவர்கள் நிச்சயம். இன்று இந்த மகாலயம் அதை பற்றியெல்லாம் நீங்கள் எல்லோரும் பேசினார்கள், நீங்கள் ஏதும் கூற இருக்கின்றீர்களா?
6: சொல்றேன்ப்பா. நானே இப்ப கஸ்தூரி சொன்னாங்கல்லப்பா, அந்த ஆமா அது அது ஒரு பக்கம். ஆனா நான் ஒரு தடவை புத்தகத்துல படிச்சேன்ப்பா. அது வந்து என்னன்னா, அந்த இப்ப 14 நாள் இந்த 15 நாள் இப்ப மகாலய பட்சம் இருக்கும்லப்பா, இந்த 14 நாளும். ஆனா அமாவாசைக்கு சாமி கும்பிடுற மாதிரிதான் அந்த 14 நாளும் செய்வாங்க. ஆனா அந்த 14 நாளைக்கு எப்படி சொன்னாங்கன்னா, இப்ப மறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறது தானே அதிகபட்சம். இப்ப எல்லாரும் பேசிட்டு இருந்தா அதான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த புத்தகத்துல என்ன போட்டிருந்ததுன்னா, முன்னோர்கள் வந்து நம்ம கூட அந்த 15 நாள் மட்டும் நம்ம கூட இருக்கிறதா சொல்லி போட்டிருந்ததுப்பா. அந்த 15 நாள் மட்டும் நம்ம கூட இருக்காங்க
1: என்று அவர்கள் காட்டி தந்த வழிகளை பின்பற்றி அவர்கள் அதை நினைவு கூறுறதானேம்மா. இறுதியாக அந்த
6: அமாவாசை
1: நீங்க சொல்ற சரி, அவர் எங்களோடு இருக்கின்ற அந்த நினைவு இருக்கின்றது அல்லவா? அவரை நாங்கள் மனதிலே வைத்திருக்கின்றோம். அப்போ எங்களோட அவர் இருப்பதாகத்தான் இந்த கணி அந்த அந்த அந்த அந்த புனித நாட்களாக இருந்து இறுதியாக அவர்களை எப்படி விட போகின்றோம், திதி கொடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்து வழி அனுப்பி வைக்கின்றோம் என்று. நல்ல கருத்து நீங்களும் ஒன்று கொண்டு வந்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு. படித்ததில் பிடித்ததை கொண்டு வந்து எங்களோடு பகிர்ந்ததற்கு நன்றி.
6: செய்தித்தாளோட வரும் இணைப்புகள்ல வரும் அந்த மாதிரி புரட்டாசி மாச விருத தினங்கள்னு போடும்போது அதை
1: போட்டிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் நாங்கள் அவரை நினைக்கின்றோம். நினைக்கிறோம் எங்களை விட்டு எங்கள் அன்னை பிரிந்து விட்டார், அம்மா சென்று விட்டார் சென்று விட்டார்னு கூறி இந்த காலகட்டத்தில் அவரை நினைக்கிற ஒரு பருவகாலத்தை எங்களுக்கு தருகிறார்கள், கணித்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கும் போது அங்கு திரும்பினாலும் அம்மா எங்களோட வருவது போல் இருக்கும். இங்கே பார்த்தாலும் அம்மா இருப்பது போல், தூக்கம் போனாலும் அம்மா தூங்க எங்களோட தூங்குவது போல அந்த நினைவுகள் இருக்கும் தானே அம்மா. அதனால் அவர்களும் எங்களோடு இன்றும் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்தாலும் ஆனால் எங்களோடு தான் வாழுகிறார்கள். ஆனால் அதையே நாங்கள் சுமந்து கொண்டு தெரியக்கூடாது என்பதற்கு அவர்களை நல்ல பதவியில் போட்டு ஆறுதல். அவர் இத்தனை நன்மை தீமை இன்ப துன்பங்களை அனுபவித்து அவர்கள் அவர்கள் சென்று இழைப்பாரட்டும், நித்திய ஆறுதல் பெறட்டும் என்று வழி அனுப்பி வைக்கின்றோம். சரியா? அவர்கள் என்ன சரி நல்லது நல்லது மகளே. சரி, என்ன பாடலை கேட்போம்?
6: எனக்கு திருமலை தென்குமரி படம்ப்பா. கலையாத கல்வியும் குறையாத வயது முறுக்கப்படுவார்
1: அந்த சிறுகாளி அவர்களுடைய
6: சிறுகாளி. ஆமாம்,
1: கலையாத கல்வியும். வாழ்த்துக்கள். இனிமே இனிமே இணைந்தவைக்கு நன்றி. நேரத்தை கடக்கிட்டு ஓடி நேற்று தினம் இணைய முடியல என்று இணைந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக ஒருவர் ரெட்டி பார்க்கின்றார். அவரை அழைப்போம் என்று பார்க்கும் வேளை அவர் சென்று விட்டார். அழைக்க வேண்டும். இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே ஆன்மீகம் பக்தி கொண்டாடுவோம்.
7: பணிவோடு நின்று திருநீர் அணிந்து
1: பக்தி கொண்டாட வந்திருக்கும் அன்பு மகன் ஞானசேகரம், வணக்கம் உங்களுக்கு.
8: வணக்கம் அப்பா. இனிய நண்பகல் வணக்கம்.
1: நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு முன்னிலவு வணக்கத்தை தருகிறேன். நலமாக இருக்கின்றீர்களா ஞானசேகரன்?
8: நலமாகவும் வளமாகவும் மயில்வாகவும் தங்கள் ஆசீர்வாதத்தின் அம்மாவின் ஆசீர்வாதத்தின் அன்பு உறவுகள் ஆசீர்வாதத்தின் உள்ளேனப்பா.
1: எல்லோருடைய அன்பும் ஆசீர்வாதம் இருப்பேன்னா நீங்களும் எல்லோருடைய அன்பும் ஆறுதலாம் இருக்கின்றபடியால் எல்லோரும் உங்களையும் நீங்கள் எல்லோரையும் இணைத்துக் கொள்ளுகின்றீர்கள் இந்த வார்த்தைகளினாலே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முதல்கள் தினமும் நான் தொலைபேசி என்னுடைய தளத்தை பிரட்டியவுடன் உங்களுடைய ஆன்மீகம் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. அந்த அபிஷேகங்கள் ஆராதனைகளை நான் நேரில் வந்து பார்க்காது விட்டாலும் நாங்கள் படத்தின் மூலம் இந்த செய்தியின் மூலம் இந்த வலைதளத்தின் மூலமாக பார்க்கும் வாய்ப்பினை தருகிறீர்கள். நன்றி ஐயா உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
8: இறைவன் எனக்கு கிட்ட கட்டளை அப்பாவுக்கு அனுப்ப சொல்லி.
1: அப்பாவுக்கு மட்டுமே அதை பார்ப்பார்கள்.
8: அனைவருக்கு அனுப்பினா கூட அப்பாவுக்கு முன்னாடியே அனுப்பலாம். ஏன்னா இங்க இருக்கிறவங்க ஏதாவது ஒரு கோயில போய் அந்த பிரதோஷ பூஜையை பாத்துருவாங்க, அப்பா பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனாலதான் அப்பாவுக்கு முதல்ல அனுப்பிட்டு மத்தவங்களுக்கு வந்து நான் அந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது.
1: நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. இன்று எப்படி போனது உங்களுடைய ஆலய?
8: இன்று வெள்ளிக்கிழமை யாகம் நடந்துச்சுப்பா. வார வாரம் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு வந்து ஏக ருத்ர யாகம் நடக்கும். திங்கிழமை மாதிரி வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் சிறப்பா நடக்கும். அது கொஞ்சம் சிறப்பா போயிட்டு இருந்துச்சு.
1: யாகம் மிக மிக முக்கியமானது ஐயா.
8: அது வந்து
1: பிராண காலத்திலே கூட யாகத்தால் ஆகாத எதுவுமே ஒன்று நடைபெற வேண்டும் என்றால் யாகம், மழை வேண்டுமென்றால் யாகம் செய்து மழையை வரவழைத்திருக்கின்றார்கள்.
8: நிச்சயமாக நிச்சயமாக நடந்திருக்கு.
1: மழை வேண்டாம் என்றால் கூட இந்த யாகத்தால் செய்திருக்கின்றார்கள்.
8: அதுக்கும் அதற்கும் இருக்கு, அதற்கும் இருக்கு, அதற்கும்
1: எல்லாவற்றுக்கும் இருக்கின்றது.
8: அதிகமான வெள்ளம் மழை அது மாதிரி பெய்யும் போது அந்த யாகத்தை செஞ்சு அதுக்கான மந்திரம் வந்து கூட்டு பிரார்த்தனை செய்யும் போது அதனுடைய பலன் நமக்கு.
1: ஆனால் அதிலே கூட்டம் அதுலேருந்து பெரும்பான்மையான மக்கள் அதி
8: என்னவென்றால்
1: காலமும் வந்து பார்க்கின்றது. எத்தனையோ வலைகளை இந்த பிரபஞ்சத்திலே வாழ வழிவகுத்து விட்டாலும் அவர்கள் நல்ல வழியில் செல்கின்றார்களா தீய வழியில் செல்கின்றார்கள்? நல்ல வழியில் நல்ல வழியில் அநேகம் பேர் செல்லும் வேளையிலே அவை தானாக வரும். அதனால் தானே நல்லார் ஒருவர் உள்ளாரில் எல்லோருக்கும் பெய்யும்
8: பொருட்டு எல்லோருக்கும்
1: பெய்யும் மழை என்று. அப்ப ஒருவராக நல்லவர் இருக்க வேண்டும், இருக்கின்றபடியாத்தான் இது பலிக்கின்றது.
8: நிச்சயமாக நிச்சயமாக
1: அவர்கள் தான் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். அவர்கள் தான் எங்களுக்கு முன்மாதிரி, அவரை பின்பற்றுவதுதானே, அதுல என்ன பிழை இருக்கின்றது?
8: ஆமாப்பா ஆமாப்பா, அதுதான் பரம்பரைங்கிறது வம்சம்ங்கிறது
1: அதுதானே மரபு என்றெல்லாம் கூறுகின்றார்கள். சரி, இந்த மகாலயத்தை அங்க உங்கள் ஆலயத்திலே மகாலய திதி நடைபெறாது, ஆட்டங்கரை இருக்கின்றதா அங்கே?
8: மகாலய பட்சங்கிறதுப்பா ஆலயத்தில் நடக்கிறத விட கடல் ஆறுகள் நீர் குளங்கள் இது மாதிரி நீர்நிலைகள் தான் அதிகமா நடக்கும். அது
1: ஐம்பூதங்களில் ஒன்றாக நீர்நிலைகள் செய்வது
8: அதுதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். அதாவது வசதி உள்ளவங்க வந்து அந்தணர்கள் பிராமின்கள் இந்த சொல்றாங்க குருக்களை வச்சு செய்வாங்க. வசதி இல்லாதவங்க அந்த கடலுக்கோ ஆற்றுக்கோ குளத்துக்கோ போய் நம்ம அந்த தலைமூழ்கி தெற்கு பக்கம் பார்த்து ரெண்டு கையாலையும் ரெண்டு தடவை தண்ணி எடுத்து விட்டு நம்ம முன்னோர்களை நினைச்சுக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம். இன்னொன்று அந்த நீங்களும் கஸ்தூரியும் பேசிட்டு இருக்கும்போது கஸ்தூரி சொன்னாங்க நாளையிலேருந்து மகாலய பட்சம் அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் சொன்னதுதான் உண்மை, நாளை மறுநாள் தான், அதாவது பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமையிலேருந்து அமாவாசை வரைக்கும் 15 நாள், நாளைக்கு கிடையாது நாளை மறுநாள் தான் தொடங்குது அது. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அமாவாசை வரைக்கும் சரியாக 15 நாள். இது ஒரு இன்னொரு தகவல் உண்டு, சொல்லுங்க நீங்க சொல்லுங்கப்பா.
1: அது என்னென்றால் அந்த நேர வித்தியாசங்கள் கணிப்பின்படி இந்த எங்கள் பூமியிலே சூரியனின் ஒளி படுவதற்கேற்றவாறு பூமி சுழன்று கொண்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த நேரங்கள் மாற்றப்படலாம், வித்தியாசம். இப்ப உங்களுக்கும் எங்களுக்கும் 9.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கின்றது.
8: நிச்சயமாக
1: உங்களுக்கு வருகின்ற அமாவாசை எங்களுக்கு ஒரு 9.5 மணி நேரங்களை பின்னித்தான் வரும்.
8: அதனால்தான்
1: அந்த நாட்கள் எங்களுக்கு வித்தியாசப்படுகின்றதே தவிர திதி தன்னுடைய வேலையை செய்து கொண்டது. பூமியினுடைய சுழற்சியில் சூரியனுடைய பார்வை பூமிக்கு படும் பொழுது அதை வைத்துத்தான் அதுதான் திருக்கணிதம் கணிக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு 3 மணி, இந்த நாட்டுக்கு 3 மணி என்று. உங்களுக்கு இப்பொழுது இரவு, எங்களுக்கு பகல், இப்பொழுதுதான் பகல். நீங்கள் நாளை கால் வைத்து விடுவீர்கள், நாங்கள் அதன் பின்புதான் வைக்க போகணும். அப்ப
8: உங்களுக்கு
1: வித்தியாசம் மற்றபடி நீங்கள் சொல்றது சரி. திதி என்பது எப்பொழுது இருந்து எப்பொழுது வரைக்கும் அது அந்தந்த நாட்டிலே எப்பொழுது வருகிறோ அந்த நேரத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும்.
8: அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பார்த்துக்கணும்.
1: அடுத்து மூன்றாவது அடுத்த கருத்து என்ன, நீங்கள் ஆலயங்களிலே செய்வதை விட கடற்கரை என்று கூறினீர்கள். இப்ப எல்லோரும் வந்து அதைத்தான் கூறுகிறீர்கள். உண்மையும் அதான்
8: எல்லாரும் கடற்கரை குளம்.
1: என்னவென்றால் மகனே, 5 பெரும் பூதங்களில் நீர் முக்கியமானது. இந்த ஆவியானது இருந்த பின்பு இந்த உடலை கொண்டு நாங்கள் எங்கே கொண்டு போகிறோம், அக்னியிலே கொடுக்கின்றோம். அக்னியில கொடுத்தவுடன் அதெல்லாம் இருந்து காற்றோடு கலக்கின்றது, இறுதியாக கொஞ்சம் மிஞ்சுகிறது, அதை கொண்டு சென்று நீரிலே கரைக்கின்றோம். நிலம் நீர் காற்று ஆகாயம் என்றவர் நிலத்திலே இருந்து நாங்கள் அக்னியிலே புகுந்து காற்றிலே கலந்து நீரிலே உறைந்து விண்வெளிக்கு போகின்றது என்றார். அது முதலே அது எரியும் போதே விண்வெளிக்கு போகின்றது. அது இந்த 50 கூடையும் கலக்கின்றது. அதனால் அந்த நீர் தான் இப்போ காற்றை பிடித்து நாங்கள் எதுவும் செய்ய முடியாது, நெருப்பை தொட்டு எதுவும் செய்ய முடியாது, ஆகாயத்தை தொட முடியாது. நீரிலே சென்று நீரிலே இருந்து இதை செய்கின்றோம் அதற்காகத்தான். அதனால்தான் அந்த யாகம் என்று கூறணும். அக்னி அக்னியைத்தான் அங்கே வரவழைத்து அதன்பூடன் தான் செய்கிறார். இந்த ஐம்பூதங்களுக்குள்ளே அடங்கியது. அந்த ஐம்பூதங்களுக்கும் ஆளாக இருப்பவர் எம்பெருமான் தான். எம்பெருமான் பலவிதமான உருவங்களை எடுத்து ஏகனானவர் ஒருவர் தான். அவர் அநேகனாக இருந்து இந்த அண்டத்தை, இந்த அண்ட சராசரத்தையும் அழுகின்றார்.
9: ஆமாப்பா,
1: நீர்நிலைக்கு ஏன் போக வேண்டும், ஒரு கேள்வி வரப்பாக ஏன் கடற்கரைக்கு தான் போக வேண்டும், இதுதான் காரணம். அடுத்து எவ்வளவு தான் தேக அலுப்பு இருக்கட்டும், எவ்வளவு துன்பங்கள் இருக்கட்டும், எவ்வளவு நோய்கள் இருக்கட்டும், உறுதியிலே என்ன செய்கிறோம், நீர் ஆடுகிறோம், குளித்து விடுகிறோம், முழுதி விடுகிறோம், குளித்து மூழ்கும் பொழுது குளித்து அதே போன்று அங்கும் சென்று நீரிலே கரைத்து நாங்கள் தத்தம் பண்ணி கொடுத்தவுடன் மனதுக்கு ஒரு நிம்மதி. என் தந்தை நல்ல நிலையில் இழைப்பாறி இருப்பார், ஏன் இறந்தவர்களுக்கு நாங்கள் வாழ்த்து மூலம் அன்னாரின் ஆன்மா நித்திய இழைப்பார ஆண்டவனை வேண்டுகிறோம் என்றுதானே கூறுகிறோம். இங்கிருந்து உழைத்து உழைத்து களைத்து இழைத்து அவர் சென்று விட்டார், அந்த இழைப்பு ஆறுக்கு அங்கே ஆண்டவன் சன்னிதானம் பண்ணுவோம், நாங்கள் வேண்டிக் கொள்வதுதானது. இது எல்லாம் மரபு முறையாக வந்திருக்க, பண்பாடு முறையாக பின்பற்றப்பட்டு வந்திருக்கு. இதனால் எந்த யாருக்கும் எந்த தீங்கும் இல்லை, யாருக்கும் எந்த தீங்கும் இல்லை. இது செய்வதனாலே நம் முன்னோரை நினைக்கின்றோம், முன்னோர் செய்த நன்றியை மனதில் உணர்கின்றோம், முன்னோர்கள் வாழ வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துகின்றோம். அப்போ ஏனென்றால் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதை நாங்கள் பின்பற்றுகிறோம், நல்ல வழியை காட்டி சென்று இருக்கின்ற அந்த வழியை பின்பற்றுவோம் என்பதுதான் ஆன்மீகம் அதைத்தான் கூறுகின்றது.
9: முன்னோர்கள் வந்து நம்ம இல்லத்துக்கு வருகை தருகிறார்கள், அதாவது அம்மா அந்த பௌர்ணமிக்கு மறுநாள்ல இருந்து அம்மாவாசை வரைக்கும் நம்ம வீட்டுல வந்து தங்கி இருந்துட்டு நம்ம எப்படி வாழ்றோம், நல்லபடியா வாழ்றோமா, நம்ம பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கு, பேரம்பத்தி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அந்த அம்மாவாசை விரதம் முடிச்சோன்னா அவங்க வந்து அவங்களுடைய லோகத்துக்கு போறதா ஒரு ஐதீகம், இது நான் படித்ததுதான். அப்போ வந்து நம்ம வந்து எதிர்மறை சிந்தனைகள், எதிர்மறை பேச்சுகள், எதிர்மறை செயல்கள் எதுவுமே அந்த 15 நாள் வச்சுக்க கூடாதுங்கிறது அதுவும் அந்த கருத்து உள்ள அந்த புத்தகத்துல போட்டு
1: இருந்துச்சு.
9: இன்னொன்று, நமது நண்பர் நம்ம உறவினர்கள் அல்லாமல் நமது நண்பர்கள் எந்த மதத்துல உள்ளவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நட்சத்திரம் நீங்க சொன்ன மாதிரி நட்சத்திரம் தெரியலனாலும் சுப நட்சத்திரம் சொல்லி ஜென்ம நட்சத்திரம் சொல்லி அவங்களுக்கு நம்ம திதி கொடுக்கலாம். இது மகாலயபட்சத்தோட பெரிய ஒரு சிறப்பு. பாது
1: அது எந்த வித மாற்று கருத்தும் இல்லையா, அதுலே முன்னோர்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அந்த முழு நோக்கம் என்னன்னா, நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் வாழ்ந்து இன்றைக்கு நாங்கள் அவரை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம், அவருக்கு திதி கொடுக்கணும், அதே போல நாங்களும் வாழ வேண்டும் என்ற பாடத்தை கற்பிங்க. நம்ம இன்னும் சொல்லு தந்தை தாயர்கள் வந்து இருப்பார்கள், உங்களை பார்ப்பார்கள், மகன் நல்லா இருக்கிறானா, பேரன் நல்லா இருக்கான், இவர்கள் வந்து ஆவியா வந்து பார்ப்பார்கள் என்று ஒரு கருத்து கூறினீர்கள் அல்லவா. அவர்கள் பார்ப்பார்கள் என்று எண்ணம் மனதில் இருக்கிறபடியால் நாங்கள் அவர்கள் பார்க்கக்கூடிய வகையிலே நாங்கள் நடக்க வேண்டும்.
9: என்னன்னு தெரியாது, அவங்க புரட்டாசியில நைட்ல போய் அவங்க பிரியாணி சாப்பிடுவாங்க, அவங்க தனி குடுத்தன வந்தவங்க எல்லாம் புரட்டாசியில நைட்ல போய் பிரியாணி சாப்பிடுறாங்க, அவங்க எல்லாம் குடும்பத்தை கூட்டு குடும்பத்துல இருந்தாங்கன்னா மகாலயபட்சம்ங்கிறது அவங்களுக்கு புரியும். அந்த புலப்பாடு தெரிஞ்சாதான் அந்த வழி நடத்தல இந்த அவங்களுடைய பித்ருக்கள் அந்த மூதாதையர்கள் வந்து அவங்கள பார்ப்பாங்க, ஐயோ என்ன நம்ம பிள்ளைங்க இவ்வளோ கேவலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, நம்ம என்னென்னமோ நினச்சிட்டு போனோம்னு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்க வருத்தப்படாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும், அதுதான் இப்போ உள்ள நிலைமை.
1: அப்போ நாங்கள் எவ்வளோ தூரம் எங்கள் முன்னோர்களில் பாசம் வைத்திருக்கணுமோ அவர்கள் வருத்தப்படாத வகையிலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இங்கே நான் ஒன்று கடைப்பிடிக்கின்றான் மகனே, இந்த மாலையை வந்து எனக்கு வந்து அது மூடப்புத்தி என்று கூறக்கூடாது, நான் நம்பி நாங்கள் எப்பொழுதும் வீட்டுக்கு வெளியே தண்ணீர் வைத்து மூடிவிடுவேன், மூடாமல் திறந்து விடுவேன். ஒரு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு சென்று வீட்டுக்கு வெளியே, எங்கள் இது குளிர் நாடு, வீட்டுக்குள்ளே எல்லாம் அடைச்சி விட்டுதான் படுத்துவோம். இப்போ என்னுடைய மனம் எங்கள் முன்னோர்கள் வருவார்கள் என்று அந்த படித்து விட்டோம், அதை கடைப்பிடித்து வைத்து விட்டோம். நம் முன்னோர்களும் அப்படி செய்திருக்கிறார்கள், வெளியே நான் தண்ணீர் வைத்து மூடாமல் அப்படியே வைப்பேன், மூடி இல்லாமல் திறந்து வைத்து விடுவேன். என்னுடைய மனம் சொல்லுது, அவர்கள் வந்து அருந்தி விட்டு போகட்டும், என் வருபவர்களை வரவேற்க வேண்டும், அவர்கள் எங்களோடு தான் இருக்கின்றார்கள், எங்களை நாடி வருவார்கள், இப்போ நாங்கள் செய்வதை சீராக செய்ய வேண்டும். அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள், அவர்கள் எங்கே சென்று விட்டார்கள், தெய்வத்தின் காலோடு உறைந்து விட்டார்கள். அப்போ தெய்வீகம் எங்களை பார்க்கின்றது என்பதுதான் அதனுடைய முழு அர்த்தம். எங்களாகவும் இது இப்படி வருகின்ற ஒவ்வொரு கைங்கரியங்களும் முட்டாள் கொள்கைகள் அல்ல, அது புரியாதவர்களால் மூட கொள்கை என்று கூறுகிறோம். புரிந்தவர்களுக்கு அந்த ஆழம் தெரிய வேண்டும். நல்லது மகனே வந்து இணைந்து சிறப்பு, என்ன பாடலை கேட்போம்.
9: எனக்கு வந்து அது எம்எஸ் விஸ்வநாதன் பாட்டு பாடினப்பா, அமர ஜீவிதம் சாமி அமுத வாகனம் சொல்லிட்டு ஒரு தனிப்பாடல் பாது.
1: அமர ஜீவிதம்,
9: ஆமா, அது உங்களுக்கு வந்து நேத்தியே நான் அனுப்பிட்டேன், இந்த எப்படி சொல்ற இந்த லிங்க் நேத்தியே அனுப்பிட்டேன். நேத்தி கேட்கறதுக்காக நான் நினைச்சுட்டு இருந்தேன், உனக்காக நான் கேட்போம் நினைச்சேன். உனக்காக நான் கேட்கறத விட பக்தி வழியில கேட்ட என்ன சிறப்பா இருக்கணும். நானே என்ன மாத்திட்டு நேத்து மறைந்திருக்கும் பார்க்கும் மர்மத்துக்கு வர நேத்தி
1: வந்துட்டேன்.
9: அமர ஜீவிதம் சாமி அமுத வாகனம் ஓம்னு ஆரம்பிக்கும் போது

0: நாங்கள் அனைவரும்
1: நலமாக
0: நலம்.
1: மகிழ்வாக இருக்கின்றேன்,
0: அப்படியா
1: இருக்கின்றேன்,
0: ஐயா?
1: இருக்கின்றோம் அல்ல, இருக்கின்றேன். புரியும், புரியும்.
0: ஓ மீராமா,
1: அவர் நலமில்லை, நான் நலமாக இருக்கின்றேன். அவருக்கு அவ்வளவு தூரம் சிறப்பான நலம் என்று நான் கூற மாட்டேன். உடல் கொஞ்சம் களைப்போடு
0: கொஞ்சம்
1: இருக்கின்ற, அவர் சிகிச்சையோடு இருக்கின்றார். அதனால் தான் நலமாக இருக்கின்றேன் என்று கூறினேன். இருக்கின்றோம் என்றால் அவரை இணைத்து விடுவோம், இல்லையா? சரி, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் அழகி ராசா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம்.
1: இருக்கின்றோம், வாழ்த்துக்கள். எல்லோரும்
0: ஐயா,
1: நலமாக இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது இன்றைய பேசுபொருளாக இந்த மகாலயம் என்பதும், பிதர்களை நாங்கள் இணைந்து கொள்வதும், அவர்கள் விட்டு சென்ற கடமைகளை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதையும் பேசிக்கொண்டிருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அதை பற்றி?
0: ஆமா ஐயா, நாங்களும் கடைபிடிக்கிறோம்.
1: ஆமாம், மகாலய பட்சத்தில் என்ன செய்வீர்கள்?
0: மகாலயம் நாளை மறுநாள் தொடங்குகிறது.
1: ஆமாம்,
0: அந்த 15 நாட்களும் வந்து காலையில எழுந்த உடனே சாதம் வச்சு அதுல கொஞ்சம் எள்ளு போட்டு அப்புறம் நெய் போட்டு காகத்துக்கு வைப்போங்க ஐயா.
1: என்னது காகத்துக்கு
0: அப்புறம்
1: வைக்க வேண்டும்?
0: அமாவாசை.
1: எதற்காக காகத்துக்கு வைக்க வேண்டும்?
0: ஆமாங்க ஐயா, அப்படிதான் அம்மா சொல்றாங்க.
1: அம்மா சொல்றேன்,
0: இது
1: வாழ்த்துக்கள்,
0: பிதுர்களை
1: வாழ்த்து. சரி சரி சரி,
0: பிதுர்கள்
1: நீங்க சொல்றது சரி. நம் முன்னோர்கள் செய்தார்கள், தெரிந்தோ தெரியாமலோ நாங்களும் அதை கடைபிடிக்கின்றோம். அதுதான் முக்கியம். முன்னோர்கள் என்ன உங்கள் முட்டாள்தனமாக செய்தார்கள் என்று நீங்கள் நினைக்கவில்லை. அதை நாங்கள் கடைபிடிக்கின்றோம்னு அவர்கள் உங்கள் மனதில் இருக்கின்றார்கள். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அன்னையும் பிதாவும் முன்னரை தெய்வம். அவர்கள் எங்களுக்கு முன்னே இந்த காட்டிவிட்டு சென்றால் அதை அதை அதை உறுதிப்படுத்தி எங்கள் குரு எங்களுக்கு படிப்பித்திருக்கின்றார். இதற்கெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது, ஆமாம், தெய்வம், இதற்கெல்லாம் தெய்வத்துக்கு நாங்கள் கணக்கு கொடு. தெய்வம் தானே எங்களை இங்கே அனுப்பினவர். அவர் காட்டி தந்த வாழ்க்கையிலே நாங்கள் இப்படி வாழ வேண்டும். இந்த முன்னோர்களை நாங்கள், ஏன், உங்களுடைய தாய் தந்தையர்கள், அவர்கள் தங்களுடைய தாய் தந்தையருக்கு இதை செய்திருக்கின்றார்கள். அதை நீங்கள் இப்பொழுது பின்பற்றி நீங்கள் உங்கள் தாய் தந்தையர்கள் செய்கிறீர்கள். அது எல்லோருக்கும் வந்து பயன்படும். காகத்துக்கு கொடுப்பது என்னென்னா, அதுக்கு கொடுத்த உணவை இன்னொருவர் சாப்பிட முடியாது. அதாவது நாங்கள் இந்த பறவையை ஜீவகாருண்யத்தோடு செய்கின்றோம். ஏனென்றால் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி என்று பல்விருகமாகி பறவையாய் எல்லா விதமான உயிர்களுக்கும் ஆன்மாக்களும் இருக்கின்றது தானே. அப்போ மனித ஆன்மாக்கள் என்று நாங்கள் எண்ணி எங்கள் தாய் தந்தையருக்கு கொடுக்கும் அந்த இறந்தவர்களுக்காக, எங்களை விட்டு சென்றவர்களுக்காக நாங்கள் கொடுக்கின்ற அந்த தின்பண்டத்தை எங்கள் உயிருள்ள எங்கள் மனிதர்களுக்கு கொடுக்க முடியாது. எவரும் சாப்பிட மாட்டார்கள். ஆதலால் ஜீவகாருண்யத்தோடு அது எங்கே குப்பையிலே போடாமல் வெளியே வைத்து ஒரு பறவைக்கு கொடுக்கின்றோம். அந்த பறவை வந்து ஏன்னா அவர் தானே ஆகாய தோட்டி, எந்த அழுக்கையும் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய, எந்த நல்லதையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பறவை அதுதான், உயிரினம் அதுதான் உலகத்திலே. அது எதுவும் அதுக்கு தப்ப களிவண்டில்லை, சுத்தத்தை ஆக்குகின்றது. அதை உள்ளே முழுங்கிவிடும். அது பஸ்மீகரமாக சென்றவுடன் அது அழிந்து, அதனால் தான் காக்கைக்கு வைக்கின்றோம். நல்லது. அந்த 15 நாட்களும் அப்படி சென்று இறுதியாக என்ன செய்வீர்கள்? 15வது நாள்
0: இறுதியாக அமாவாசை அன்று திதி கொடுப்போம் ஐயா. ரெண்டு பேருக்கும் சாமி கும்பிடுவோம்.
1: ஆலயத்துக்கு போவீர்களா இல்லை செய்வீர்கள்?
0: ஆலயத்திற்கு போக மாட்டாங்க,
1: வீட்டிலே செய்வார்கள். வீட்டிலே வைத்து ஒரு சிலர் வீட்டிலே வைத்தும் செய்வார்கள். புரோகிதர்கள் வந்து வீட்டிலே செய்து கொடுப்பார்கள். ஒருவரும் வர வசதி இல்லாது விட்டாலும் சுவாமி படத்துக்கு முன்னால் என்று அவர்கள் நினைத்து, உங்களுக்கு அன்று முடியவில்லை, செய்ய முடியாத சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் ஏற்பட்டு விட்டது, ஆனால் செய்ய வேண்டும். ஆக குறைந்தது உள்ளே சென்று சுவாமி அறைக்காவது சென்று மனச்சுத்தத்தோடு நின்று மனமாற நினைந்து உருகியாவது வணங்கி விட்டு வருவோம். அது செய்தாலே போதும். அங்கே கண்ணீர் மல்லி நாங்கள் வணங்கும் பொழுது அங்கே நீர் ஒழுகத்தான் செய்கின்றது. நல்லது, சிறப்பு. என்ன பாடலை கேட்போம்?
0: துளசி தீர்த்தம். அப்புறம் துளசி தீர்த்தம் டெய்லி அவங்க படத்துக்கு முன்னாடி வைப்போம்.
1: ஓ, வாழ்த்துக்கள். துளசி
0: தண்ணியில துளசி போட்டு
1: பெறுவீர்கள். துளசி தீர்த்தத்தை நீங்கள் உண்டாக்கி செய்வீர்கள்?
0: ஐயா, தண்ணியில துளசிய
1: போடணும். எங்க ஆலயத்தில் சென்று வாங்குவதில்ல, வீட்டிலே செய்ய. அந்த துளசி அருமருந்து,
0: வீட்டு துளசி இருக்கு இல்லைங்களா, அது கிள்ளி, துளசி செடியில இருந்து அது கிள்ளி
1: எடுத்து போடுவீங்க,
0: தண்ணியில போட்டு அவங்க படத்துக்கு முன்னாடி வச்சிருவோம்.
1: அப்ப ஒன்று புரிகிறது, உங்க வீட்டிலே நீங்கள் துளசி,
0: நீங்க வந்து வெறும் தண்ணி வைக்கிறதா சொன்னீங்க, நாங்க துளசி தண்ணி வைப்போம்.
1: எங்களுக்கு துளசி இல்லையா அம்மா? எங்களிடத்தும் துளசி இல்லை. இங்கே என்னிடம் கற்பூரவள்ளி இருக்கின்றது. துளசி செடி நான் வீட்டில் வைக்கவில்லை, எனக்கு கிடைக்கவில்லை. வைத்து வைத்து பார்த்தேன், அது ஒரு வளரவில்லை. வெறும் தண்ணீராவது
0: வாடினது கூட நீங்க போடலாங்க ஐயா, அது பாக்கெட்ல வாங்கி அதை கூட போடலாம்.
1: அது பாக்கெட்ல வாங்குற தண்ணியை வைத்து விட்டாலே அது பெருங்காரியம் தானே அம்மா. துளசிதான் போட வேணும் இல்லையா?

0: துளசி
1: பார்,
0: போடணும்னு
1: முயற்சி
0: சொல்றாங்க.
1: முயற்சிக்கிறேன், நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நல்லது ஒரு கிருமிநாசினி, நல்லது ஒரு
0: நம்புங்க.
1: சீவ சஞ்சீவி. அது
0: அதே
1: அதாவது
0: போல இந்த அமாவாசை அன்று மாக்கோளம் இடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
1: ஆ
0: அதாவது முதல்லலாம் வந்து அரிசி மாவுல கோலம் போடுவோம், இப்ப இங்க அந்த வெங்கச்சங்கல்ல தானே
1: ஓ
0: கூழ் பண்ணி வருது.
1: ஓ
0: அது மாக்கோலத்துல வந்து எறும்பு சாப்பிட்டதுனால அவங்க வரவங்க வந்து ஐயோ முதல்லயே போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி போயிருவாங்களாம்.
1: ஓ
0: அது
1: அப்படியா
0: ஒரு
1: அப்படியா
0: காரணம் சொல்றாங்க,
1: அம்மா,
0: அது
1: பலரும்
0: ஒரு காரணமா.
1: பலரும் பலவிதமான
0: ஆமாங்க.
1: வரலாறுகளை கூறுவார்கள். ஆனால்
0: அதனால
1: உண்மை என்று ஒன்று இருக்கின்றது, இறந்தவர்களை நினைத்து அவர்களுக்கு ஒரு ஆறுதல் செய்த மன, எங்களுக்கு மன ஆறுதல் கொடுக்கிறது. அது இறந்தவர்களை
0: மாக்கோலம்
1: நினைத்து
0: போடக்கூடாது.
1: இறந்து விட்டுட்டார்களே என்ற கவலைகள் நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கும். நாங்கள் இறக்கும் வரையும் அந்த நிதம் அன்று ஒரு நாள் அதை செய்கிறதால மனதுக்கு ஒரு திருப்தி கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள். மாக்கோலம் போடக்கூடாது என்றால் வேறு அது ஒரு கதைகள் கூறுவார்கள், அதை கூறுவார்கள், எத்தனையோ கூறுகின்றார்கள், எத்தனையோ கூறுகின்றார்கள். அதை பின்பற்றுவது தான் எங்கள் வழக்கமாக, நல்லவற்றை பின்பற்றி கொள்வோம். உங்களுக்காக என்ன பாடலை நான் தர வேண்டும்?
0: கண்களில் மலர்ந்த முகமன்றோ,
1: அது என்ன
0: அந்த
1: திரை,
0: கந்தனின் அருளே சுடரன்றோ.
1: அது என்ன திரைப்படம்?
0: நித்யஸ்ரீ மகாதேவன் பாண்டதுங்க ஐயா.
1: நீண்ட நேரம் பாடணும்,
0: கண்களில் மலர் கொஞ்சம் நீண்ட நேரம்
1: பார்ப்போம்.
0: வருமா, மாலை
1: வேண்டும்
0: 5 நிமிஷத்துக்கு
1: பொழுது
0: மேல வரும்.
1: நீண்டதென்னா தரமாட்டேன். ஒரு ஒரு பாடல் தருவேன். கண்களில் மலர்கின்ற,
0: மலர்ந்த முகமன்றோ,
1: ஓ கண்களில் மலர்ந்த முகமன்று, வாழ்த்துக்கள்.
0: மலர்ந்த
1: நித்யஸ்ரீ,
0: முகமன்றோ.
1: ஓ இது வந்து நித்யஸ்ரீனுடைய பாடல் என்னம்மா?
0: ஆமாங்கய்யா,
1: வாழ்த்துக்கள்,
0: ஆமாங்கய்யா,
1: நான் முயற்சிக்கின்றேன். நித்யஸ்ரீன் பாடல், வாழ்த்துக்கள்
0: நன்றி.
1: உங்களுக்கு. இணைந்ததற்கு நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு ஆன்மீகம் மலரட்டும், பக்தி வளரட்டும்
0: நன்றி
1: எல்லோரும்.
0: ஐயா.
1: நன்றி மகளே, வாழ்த்துக்கள். எங்கே அன்பு யோகாராஜி அவர்கள் நித்ராதேவிக்கு போகாமல் ஓடி வந்து அழைத்து கொண்டிருந்தார். வரவேண்டும் யோகாராஜி, உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன். ரேவதி, உங்கள் அழைப்பை வந்தது, மீண்டும் வர வேண்டும். முன்னிலை தமிழ் வானொலி நேரம் இருக்கின்றது, ஓடிவார் எங்கள் இணையங்கள். இது பக்தி கொண்டாடுவோம், ஆன்மீகத்தில் இருக்கின்றோம், பக்தி வேளை என்ற தலைப்பிலே முன்னிலை தமிழ் வானொலியின் காற்றலை இதே.
2: மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம், பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலைவணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம், பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலைவணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம்.
1: ரேவதி, நீங்கள் காத்திருக்கின்றேன் என்று கூறுகின்றீர்கள். காத்திருந்தது எனக்கு தெரியும், அழைத்து பார்த்தீர்கள். இணைப்பு கிடைக்கவில்லை, வேறொருத்தர் இருந்திருந்தார். நீங்கள் இப்பொழுது அழைக்கலாம், இப்பொழுது தெளிவாக இருக்கின்றது, உங்களுக்கு இடைவெளி கிடைத்திருக்கின்றது, ஓடி வாருங்கள்.

0: அன்புடனே யோகாராஜி, நீங்களும் அழைத்திருந்தீர்கள், வந்து இணைய வேண்டும் என துடிப்போடு ஓடி வாருங்கள். இப்பொழுது இடைவெளி கிடைத்திருக்கின்றது, வந்தவர்களுடைய நெருக்கம் விலகிவிட்டது. ரேவதி காத்து கொண்டிருக்கின்றார், நீங்களும் அழைத்து போட்டு பார்த்திருக்கின்றீர்கள், வாருங்கள், அழையுங்கள். உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது, வந்து உங்கள் கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆன்மீகத்தோடு.
1: நாடி வருவது பாப புண்ணியம் அல்லாது.

0: ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கிடைத்தற்கரிய ஒரு பேரு எங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் 2 மணி நேரத்தை ஒன்றியல் தமிழ் வானொலி கொடுத்தது. ஆன்மீகத்தை நாங்கள் கடைபிடிப்போம். வணக்கம் ரேவதி, வந்து விட்டீர்கள், வாருங்கள். வணக்கம். வணக்கம் மகளே. வணக்கம் மகளே. நலமா இருக்கின்றீர்களா? நலமா
1: இருக்கின்றீர்களா?
0: நன்றாக
1: இருக்கிறேன்.
0: நலமாக இருக்க வேண்டும். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். அங்கே உங்களுடைய சென்னை மாநகரம், சென்னை கே கே நகர் பகுதியில் காலநிலை எப்படி இருக்கின்றது இப்பொழுது?
1: கொஞ்சம்
0: ஓ தூறல் போட்டு அப்ப கொஞ்சம் குளிர்மையாக கச கச்சாண்டு இல்லாமல்லாம் நல்லா இருக்கின்றது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அது மழையாக வரும் என்று தோன்றுகிறதா? மழை வரும் போல் இருக்கின்றது. சரி, அங்கே
1: இல்லை.
0: சரி, இப்பொழுது உங்களுடைய சந்தர்ப்பத்தில், உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இன்று நாங்கள் பேசிய விதம் பற்றி ஆன்மீகத்தில் என்ன பேச போகிறீர்கள்?
1: அப்பா வந்து நீங்க மாலை பட்சம் பத்தி கேட்டீங்கப்பா. மாலை பட்சம்ன்றது முன்னோர்களுக்கு இந்த 15 நாள்ல செய்யறதாம்ப்பா. பௌர்ணமி நாளையில இருந்து ஆரம்பம் 15 நாள் அந்த அமாவாசை வரைக்கும், மாலைய அமாவாசை வரைக்கும் அப்பா. இந்த நாட்கள், இந்த
0: நாட்கள்
1: காரணம் வந்து நம்ம மூதாதையர்கள் நம்மளோட வீட்டுக்கு வராங்க அந்த நாள்ல. அவங்களுக்கு நம்மளால செய்ய அவங்களுக்கு அந்த எள்ளும் தண்ணியும் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு தர்ப்பணம் பண்ணி அவங்க அதை செய்யறது. அது நீங்க சொல்ற மாதிரி நீர்நிலைகள்ல போய் செஞ்சு புண்ணிய நதிகள்ல செஞ்சு கொடுத்தா மிகவும் அது சிரேஷ்டமானது. அதே மாதிரி வீட்லயும் செய்யலாம், முடியாதவங்க குளக்கரையில நீர்நிலைகள்ல செய்யலாம் அப்பா. இது வந்து இதற்கும் ஒரு இது இருக்குப்பா. இந்த நாட்கள்ல வெங்காயம் பூண்டை அதை தவிர்க்கணும் அப்பா. சாத்வீக உணவான சில நாட்டு காய்கள் இதெல்லாம் தான்ப்பா சாப்பிடணும்.
0: என்ன காரணம்?
1: காரணம் வந்து அதான் அந்த அந்த அந்த நம்ம சொல்றோம் இல்லையில, அந்த மூதாதையர் தான் காரணம். அவங்களுக்கு படைக்கிறது நம்ம சாப்பிடுறோம். சிலது வந்து என்ன சொல்றாங்கன்னா,
0: மூதாதையர் வெங்காயம் எல்லாம் சாப்பிட்டார்கள் தானே இல்லையா?
1: சாப்பிட்டார்கள்,
0: வருவார். இல்லை, அது நாங்கள் நினைவு கூறுகிறோம். நினைவு கூறுந்த இன்னும் ஒன்று கூறி இருக்கின்றார்கள். இந்த எள்ளு இதை கொடுக்கிறேன், நல்ல வெங்காயம் போன்ற சுவை ஊட்டிகளை கொடுத்து அவர்களுக்கு ஆக்கி கொடுத்து விட்டால் எந்த நேரம் வந்து கொண்டிருப்பார்கள். அப்ப நாங்கள் அவர்கள் எந்த நேரம் வீட்டுக்கு வரதை விரும்பவில்லை தானே. இது வந்து இடையிலே உள்ளவர்கள் கொடுத்த கருத்துக்கள். தங்கள் தங்கள் வசதிக்கு ஏற்ப தங்கள் கண்ட அதைகளெல்லாம் செய்கிறார். அதை ஒன்றும் அங்கே ஆன்மீகத்தில் கூறப்படவில்லை, புராணங்கள் கூறப்படவில்லை அம்மா. எள்ளும் தண்ணீரும் கொடுப்பது, நிலத்திலே விளைகிற சாதம் மற்றது எள்ளு. அவர்கள் வந்து ஆவிகள், அவர்கள் உண்ண மாட்டார்கள், நினைவுக்காக அதை கொடுக்கின்றோம். சரிகின்றதா? ஆனா அந்த மனம் சொல்லுகிறது அவர்கள் உண்ண போகின்ற அவர்கள் என்று சொல்லிவிடும் நாங்கள். ஆனால் அதே நாள் விரதம் இருப்பவர்கள் வந்தவர்கள் எள்ளும் வரும் இதையும் கொடுத்து விட்டு இவர்கள் நல்ல பல விதமான காய்கறிகளை சமைத்து சாப்பிடுகிறார்களே. ஏனென்றால் நம்ம எங்களிலே ஒரு குணம், இந்த எல்லோ மதத்தில் உள்ளவர்களும் முதல் அவர் ஒன்றை செய்து விட்டால் அதை பின்பற்றதை தவிர ஏன் அதற்காக என்று கேட்பதில்லை அம்மா. அதனால் தான் ஒரு சமயத்தை இன்னொரு சமயம் எள்ளி நகையாடுகிறது. எந்த ஒரு சமயம் இன்னொரு சமயத்தை சரி என்று சொன்னது? இந்த சமயத்துக்கு சமயம் போடுறான் நடந்து கொண்டிருக்கின்றது பேச்சு வழக்கிலே. ஏனென்றால் உண்மை புரியாமல், உண்மை புரியாமல் அவருடைய தொழுகையை, அவருடைய வணங்குதலை எல்லாம் இவர்கள் பரிகாசம் பண்ணது, இவர்களுடைய அவர்கள் முட்டாள்தனம் என்று கூறுவது, இதெல்லாம் பைத்தியம் என்று கூறுவது, இதெல்லாம் அது ஏனென்றால் நாங்கள் கடைபிடிக்கிற விதத்திலே தானம்மா. புரிகிறதா? இப்போ நீங்கள் வெங்காயம் சாப்பிடுவதில்லைன்னு காரணம் புரியவில்லை. வெங்காயம் ஏனென்றால் அன்று நாங்கள் எல்லா சுகங்களையும் மறந்திருக்க வேண்டியதுதான் விரதம் என்பது. புரிகிறதா அம்மா? விரதம் என்றால், விரதம் என்றால் பேரின்ப கருத்தை நன்றி இறைவன் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது எங்கள் உடல்லே எந்த விதமான சாத்வீகமான குணம் இருக்க வேண்டும். சாத்வீகத்துக்கு இந்த மாமிசங்களோ இந்த கார வகைகளோ ஆகாது. வெங்காயம், பெருஞ்சீரம் போன்றவற்றை போடுவதில் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த வேட்கை பறந்துவிடும், இச்சைகள் கூடிவிடும். அதுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அதை ஒருத்தார்கள். நம் முன்னோர்கள் சாப்பிட்டாரா அவர்களுக்கு இப்படித்தான் கொடுக்க வேண்டும், நாங்கள் நோமலாக சொல்லி போட போகின்றோம். சாதாரணமாக உண்மை அறிய வேண்டும். அதை ஏன் அதை சரியான வேதியர்கள் அவர்கள் எல்லாம் இந்த சாத்வீக உணவைத்தான் உண்ணுவார்கள். எப்படி? அவர்கள் உண்ணு பால் பழம் போன்றவற்றையும் இந்த காரம் போன்றவை நீக்கி பூண்டு போன்றவற்றை நீக்கி வெங்காயம் இவையெல்லாம் அதி சுவையானவை உணர்ச்சி வசப்படுத்துபவர்கள். உணர்ச்சி என்றவுடன் காம உணர்ச்சி மட்டுமல்ல, கோபம் இருக்கக்கூடாது, வஞ்சனை எண்ணம் இருக்கக்கூடாது, அப்படியான உணர்வுகள் வரக்கூடாது என்பதற்காகத்தான். தைரியம் இருந்தால், கூடுதலாக தைரியம் இருந்தால் சண்டித்தனங்கள் எல்லாம் பிறப்பாக, கோபம் எல்லாம் இருக்கும், அடிக்க வேணும் பிடிக்க வேணும் அப்படியான துர்க்குணங்கள் வராமல் இருப்பதற்காக சில உணவுகளை தவிர்த்து கொள்ளுகிறார்கள் அம்மா. அதுதான் காரணம். அதை எங்கட சமயம் நற்பழக்க வழக்கங்களை கூறுவதற்கு இதை கொடுக்க நாங்கள் தெரியாமல் கருத்துக்களை புகுத்தி விட்டுருவோம், ஏனென்று தெரியாமல் பின்பற்றுகிறோம் மகளே. சரியா? மற்ற நீர்நிலை வந்து நீர்நிலைக்கு நான் முதல் அழகாக குறிப்பிட்டு அங்கேதான் நாங்கள் அதை செய்ய முடியும். குளிர்ந்த நீரிலை நின்று எங்கள் உடலை தோய்ந்தொழுந்து ஒரு ஆறுதலான ஒரு சீரான நிலைக்கு வந்தவுடன் அவர்களை முற்று முழுதாக நினைத்து தற்பனம் செய்து தண்ணீரிலே கரைத்து விடுகிறோம். ஏன்னா அது பிரபஞ்சத்திலே உண்டு இந்த நிலம் நீர் காற்று நிலத்திலே. நான் அதுக்கு முதல் குறிப்பிட்டேன் நலமாக. சரியா? வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்புகள்.
1: நாட்களோ அந்த நாட்கள் திதியை வைத்து இது நட்சத்திரங்களை வச்சு இல்ல திதியை வைத்து செய்வார்கள் அப்பா. இப்போ நவமி திதியில செத்து போயிருந்தாங்கன்னா அந்த நாள்ல வந்து வீட்டுல பிராமணர்களை கூப்பிட்டு அந்த வாழைக்காய் அரிசி அந்த மாதிரி தருவாங்க, சாப்பாடும் போடுவாங்க. அது ஒரு சிரார்த்தம் திவசம் மாதிரியே பண்ணுவாங்க.
0: 12 மாதங்களிலும் மாலயம் இருக்கின்றதம்மா. அதனால் தான் அந்த ஒருவருடைய இறுதி சடங்கு நேரத்திலே இப்பொழுது சுலபமான வழியை கண்டுவிட்டார்கள் புரோகிதர்கள். வந்து அதை செய்யும் பொழுது அந்த இறுதி கிரியைகள் செய்கின்ற வேதியர்களுக்கு 12 மாதமும் செய்து விடுவார்கள். 12 தட்டம் வச்சு 12 மாலயத்துக்கு அரிசி காய்கறியெல்லாம் வச்சு மந்திரங்கள் வச்சு 12 மாதம் செய்து நீங்கள் இப்போ வெளிநாட்டுக்கு போகலாம், நீங்கள் வேலை வில்லடி போகலாம், 12 மாதம் கடைப்பிடிக்க தேவையில்லை என்று சொல்லிக்கு விட்டேன். அதை நான் முதலே சொன்னேன்.
1: அது வந்து நீங்க சொல்ற மாதிரி
0: அது செய்ய வேணும். எங்களுடைய சமயம் ஒரு நிகழ்ச்சிக்குரிய, ஏனைய சமயத்தை விட எங்கள் சமயம் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் நிகழ்ச்சிக்குரியது என்று நான் இப்போது கூட கூறிக்கொண்டு வருகிறேன் என்றால் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் மனதை மாற்றிக்கொள்ள முடியாது. 12 மாதமும் செய்ய வேண்டும். அதை ஒரு நாளை செய்தாலும் அந்த மனதிலே அவர்களுடைய நினைவிற்கு ஆனால் 12 மாதமும் அந்த நினைவு இருக்கும் உங்களுக்கு. அப்ப 12 மாதம் இன்றைய காலகட்டத்திலே 12 மாதமும் வீட்டிலே வந்து 12 மாதமும் வந்து ஒவ்வொரு 12 மாதத்திலும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு நாள் வந்து வேதியரை கூப்பிட்டு செய்யக்கூடிய சாத்தியங்கள் இல்லை கால ஓட்டத்திலே. அதற்காக ஒரு அடி. ஆனால் அப்படி செய்யாது விட்டாலும் இறுதியாக இந்த நாளிலே முக்கியமாக செய்து மகாமாலயம் என்று கூறப்படுகிறது. இதிலே செய்ய வேண்டும்.
1: இதோட இன்னும் ஒண்ணுப்பா, இதோட இன்னும் ஒண்ணு. அவரு சொல்ற மாதிரி ஞானசீகரன் சகோதரர் சொல்ற மாதிரி நம்மளோட பந்துக்களுக்கும் மட்டுமல்லாமல் இந்த அகால மரணம் அடைந்தவங்க அப்புறம் பிள்ளை இல்லாதவங்க இவங்களை எல்லாமும் அந்த நாள்ல குடுக்கலாமாப்பா. அவங்க பேசுள்ளியும் நம்ம தரலாமா. அவங்க
0: அரிது அரிது மானுட பிறவி எடுத்தல் அரிது. அவர்கள் பிறந்து வந்து சென்று விட்டார்கள், வாழ்ந்து காட்டி சென்று வாழ்ந்து சென்றவர்கள் இழைப்பார்வனும் அதுக்கு ஜீவகாருண்யம் மனித நேயம் என்று இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் செய்யலாம் அம்மா, யாருக்கும் செய்யலாம்.
1: ஆமா ஆமா அப்பா ஆமா.
0: ஆனால்
1: இப்ப அகால மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா சரி அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்ட்டு இந்த நாள்ல செய்யலாம் அப்படின்னு புத்தகத்திலயும் போட்டிருக்குப்பா. இது மாதிரி செஞ்சா நல்லது, அவங்களோட ஆத்மா திருப்தி ஆகும்ன்ற மாதிரி போட்டிருக்கோம்.
0: அந்த உண்மை என்னென்றால் ரேவதி மகளே, எனக்கு தெரிந்தவர்கள் அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாங்கள் கூறும் பொழுது யாருடைய ஆத்மா சாந்தி அடைகின்றது? எங்களுடைய ஆத்மா தானம்மா சாந்தி அடையன்னு. நான் இப்படி செய்து விட்டேன், அவர் நல்ல பதவிக்கு போயிருப்பார், நான் செய்து விட்டேன், அவர் போனாரோ போகவில்லையோ அப்படி ஒருவர் இருந்தாரோ இல்லையோன்றது கேள்விக்குறியில இருக்கின்றது. சரியா? ஆனால் எங்கட வாழ்க்கையில் நாங்கள் திருப்தி அடைய வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும், நிம்மதி அடைய வேண்டும், துன்பம் இல்லாமல் சோகம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சில ஐதீக முறைகள் உண்டு. அதிலே தான் இது உண்டு, அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்னுடைய மனம்தான் சாந்தி அடைவேன், நான் இப்படி சொல்லிவிட்டு அவர் அண்ணா சாந்தி அடைவேன் நிலைப்பாடு. எத்தனை பேருடைய இந்த வலைத்தளத்தில் பாருங்கள், இறந்தவருடைய வருகின்ற அதில் உடனே நாங்கள் அவர் ஆன்மா சாந்தி அடையட்டுவேன். ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அது நல்லவனோ கெட்டவனோ, அவன் அகாலமாக மரணானோ, காலத்திலே மரணம் அடைந்தானோ, பருவத்திலே மரணம் அடைந்தானோ, முதுமையில் மரணம் அடைந்தானோ, அதுக்கு இழப்பு இழப்பு தான், துக்கம் துக்கம்தான். ஆதலால் அவருடைய ஆன்மா சாந்தி பெறட்டும் என்று நாங்கள் ஒரு நெடுமூச்சோட கூறும் பொழுது எங்களுடைய ஆன்மா தான் சாந்தி படுகிறது. அப்ப எங்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் அந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றுதான் நாங்கள் எங்களோட மனம் நினைக்கின்றது. அந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நினைக்கின்றது. நாங்கள் நினைக்கும் பொழுது எங்களுடைய மனமும் சாந்தி அடையுது. அடுத்து கூறுங்கள்.
1: அடுத்தது வந்து இது சம்பந்தமா கூறிட்டேன்பா, அந்த திருப்பதி சொன்னாங்க இல்லையா பிரம்மோற்சவம், அது வந்து பிரம்மதேவன் வந்து அது ஐதீகமாப்பா, அவர் வந்து பண்றதா அந்த மாதிரி பிரம்மோற்சவம்ன்றது பிரம்மனாலும் செய்யப்படுற அந்த உற்சவமா.
0: அவர் தானே அம்மா படைப்பு, அவரை தானே அம்மா படைப்புக்கு அதிபதியாக வைத்திருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே. படைக்கின்றது அத்தனையும் அவராலே தான் இருக்கும், அதுக்கு அவர் இருந்து சாட்டு வைக்கின்றார் ஐயா இருக்கின்றார்.
1: ஆமா, திருமாலோட வயிற்றுலேருந்து வந்தவர் அவர் வந்து இத வந்து திருமாலோட பாதத்தை தொழுது இத பண்றதா, அவரும் வந்து இந்த நாள்ல வந்து அத கண்கொள்ளா காட்சியே வானுலகத்திலேருந்து எல்லாருமே பாக்கறதா, அது ஐதீகமா.
0: படைத்தவர் தான் படைத்த உயிர்கள் அத்தனையும் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உற்சவங்களை கொண்டு வந்து கோலாகலமாக இது மகிழ்ச்சியோட செய்கின்றார்கள். அம்மா எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு ஒரு நிலையாக இருந்து அந்த காட்சி வரும்போது தலையிலே கைய வச்சு அரோகர அரகரோகர அனு கும்பிடுறாரு. அது காரணம் நாங்கள் எல்லோரும் அந்த நேரத்தில் அந்த ஆன்மாக்கள் மகிழ்கின்றது. ஏனைய நேரத்தில் எத்தனையோ எத்தனையோ இடர்பாடுகளுக்குள்ள இருக்கிற நாங்கள் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய ஆய்வின்படி, என்னுடைய அறிவின்படி, அதை எனக்கு தெரிந்த வகையில நானும் கூறுகின்றேன். இப்படி ஒவ்வொரு
1: விடயத்தையும்
0: அப்படி என்றல்ல மகளே, நாங்கள் எங்களில் உள்ள ஒரு பெரிய தவறு, ஒருவர் ஒன்றை செய்தால் அவர் ஏன் செய்கிறார் எதற்காக செய்தார்னு உணராமல் நாங்களும் உடனே செய்கிறது. ஒருவர் ஒரு கதையை கூறிவிட்டால் உடனே நாங்கள் நம்பி விடுகிறது. அது பிழை அம்மா, அது பிழை. ஏன் எதற்காக என்று ஒரு கேள்வியை போட வேண்டும், ஏன் இப்படி செய்கிறார். இப்போ அம்மா அப்படி செய்தார்ன்னா அம்மா அம்மாவுடைய அம்மா செய்ததை பார்த்து அம்மா செய்திருக்கார், நானும் செய்கின்றேன். அதில் சில தெளிவு இருந்தால் தான் செய்ய வேண்டும், நாங்கள் தெரிஞ்சுதான் செய்ய வேண்டும், தெரியாமல் செய்யக்கூடாது. எத்தனையோ போகும்போது கையை எடுத்து இப்படி இப்படி அசுவாண்டு போக ஏன் செய்கிறோன்னு தெரியாமல் செய்கிறார்கள், அதனுடைய அர்த்தம் தெரியாமல் செய்கிறார்கள்.
1: ஆமாம்,
0: அது ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் இதையும் நாங்கள் புரிந்தோம். இந்த ஆன்மீக நேரம் இப்படியான சில எண்ணங்கள் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதாக இருக்க வேண்டும். நாங்கள் இணைந்து சிறப்பிக்கும் பொழுது எங்களுடைய நேரத்தை வினைக்கட்டு இதில் வந்து நாங்கள் பேசுகிறோம். எங்கள் உரையினாலும் அடுத்தவர்கள் பயன்பட வேண்டும்.
1: நிச்சயமாகப்பா, நிச்சயமாக. அப்ப திருப்புகள் உண்டாப்பா?
0: ஒன்று பாடங்களையும் கேட்போம். பக்தி வழி அல்லவா
1: வந்து விட்டேன். இது வந்து தெளிவிரை திருவாரூரில் பாடப்பட்டதப்பா, திருவாரூர் ஸ்தலத்துல இடத்துல பாடப்பட்ட பாடல். இதனோட பொருள் உரை சொல்றேன்பா. நீ பால் தானோ, ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம். நீ பால் தானோ, தேன் தானோ, வெள்ளக்கட்டி தானோ, தேவர்கள் பார்க்கடலில் இருந்து கடைந்தெடுத்த அமுதமோ, நீ இவ்வுலகிலோரின் சிறப்பு பொருளோ, மன்மதனுக்கு நிகரான வாழ்வோ நீ, பானுவோ சூரியனோ நீ, சிறந்த முட்டோ நீ என்றெல்லாம் விரிவாக தாலோ தாலேலோ என்று தாய்மார் என்னை தாளாட்டு பாடாமலும், தாய்மார் அன்புடன் என்னை நினைத்து தாய்ப்பால் தராமலும், புகழ்ச்சிக்கு உரிய பெயர் ஒன்றுக்கும் ஒன்றும் எனக்கு சூட்டாமலும், அன்புடன் என்னோடு பேசாமலும், ஏச்சுக்கு இடமாக நான் வளர்வது நீதியாகுமோ? பள்ளி ஆலோலம் என்று கூவி பறவைகள் ஓட்டும் குரலோசை கேட்டு முன்னொரு நாளில் ஆசை குன்றாத நிலையில் அவள் இருந்த திணைப்புணத்திற்கு சென்று அந்த வள்ளி தாயின் பாதங்களில் விழுந்தும் அதனால் வாழ்வு பயன்பெற்றது என்று கூறி வாழ்ந்தும், அவளுக்கு ஆளாக வேலைக்காரனாக சமயத்தில் புகுந்து விளையாடியவனே, சேல் மீனோடு சேர்ந்து ஆரல் மீன்கள் மிக நிறைந்துள்ள சீர்பெற்ற திருவாரூர் தலத்தின் பெரு செல்வமே. இறைவனே, இறைவன் சேயே, கந்தவேலே, மலர் போன்ற பொலிவு உள்ளவனே, அரசே, இறைவனே, தேவர்களின் பெருமாளே அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லிட்டு இப்பொழுது பாடல் பாடுகிறேன் அப்பா.
0: திருப்புகழ் வாழ்த்துக்கள் கொண்டு பாருங்கள்.
1: ஆமாம் அப்பா, 268 பாடல் சரியாக இருக்கிறது. இது வந்து இது வந்து ராகம் வந்து நீலாம்பரியப்பா.
0: நீலாம்பரியும்
1: இலங்கையிலயும் தூங்குற நேரம், உங்களுக்கு மீட்டுக் கொண்டிருக்கிற நேரம் பாடுகிறேன்.

தகுமோதான் ஆலால் கேள மேலோ நான் மாலானா தேனர் புனம.

0: தேவி தேவ பெருமானே சீரரூரில் பெருவாயே. திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் நல்லதொரு நீலாம்பரி ராகத்தில் தாலாட்டோடு திருப்புகழை பாடிய வேளையில் எங்களுக்கும் அந்த இறை வணக்கத்தோடு தூக்கம் வருவது போன்றொரு ஒரு
0: ஆமாமாப்பா, வெகு நாட்கள் ஆகிறதப்பா நம்ம
1: ஆமாம்.
0: தளத்தில் திருப்புகள் பாடி.
1: இல்லை, அது உங்களோட வருகையை பொறுத்தது தானே. நீங்கள் வந்து இங்கே எப்பொழுதும் இருக்கின்றது, பக்தி நேரத்தில் வந்தால் நீங்கள் பாடலாம். நல்லதம்மா, சிறப்பான ஒரு
0: நல்லதப்பா.
1: திருப்புகள் இந்த வேளையிலே பாருங்கள். எங்கள் சமயத்திலே இது வந்து இறைவனுக்கு ஏனைய சமயத்தில் இல்லாத வகையில் எங்களுடைய இந்து மதத்திலே குடும்பமாகத்தான் அந்த தெய்வங்களை நாங்கள் மதிக்கின்றோம். அப்பா, அம்மா, பிள்ளை, மகன், மகள், மருமகன், மாமியார் என்று எல்லாம் அங்கும் இருக்கின்ற அங்கே நடக்கின்ற சம்பவம் தான் எங்கள் குடும்பத்திலும் இருக்க வேண்டும், தெய்வீக குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய தர்மம். இந்த தர்மம் அதுதான். அந்த தர்ம விதியை விட்டு நாங்கள் அதர்ம வழியிலே செல்லும் பொழுதுதான் இந்த ஆபத்துக்களும் துன்பங்களும் விபத்துக்களும் ஏற்படுகிறது. அவை வராமல் இருக்க வேண்டும் என்றுதான் நடை உடை பாவனைகள், அணிகின்ற அணிகலன்கள், உண்ணுகின்ற உணவுகளில் கூட கூறப்பட்டிருக்கின்றது. அழகாக பாருங்கள், சாத்வீகமானது தான் வாழ்க்கை. அந்த சாத்வீக வாழ்க்கையிலே இன்னல்கள், துன்பங்கள், இடர்கள் வருவது குறைவு. அப்படி வருவதை எல்லாவற்றையும் நாங்கள் இறைவனிடத்தில் ஒப்படைத்து விட்டால் எங்களுக்கு மனதுக்கு நிம்மதி கிடைக்கும். பாருங்கள், துன்பம் ஏற்படும் பொழுது எல்லாரிடம் பேசுவோம், அடுத்தவருக்கு கூறுவோம், கூற கூற துன்பங்கள் கூடும். ஒரு ஆலயத்தில் நின்று பேசி பாருங்கள், அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள், மனம் சாந்தி பெறுகின்றது. ஒரு தேங்காயை எடுத்து அடித்து உடைத்து ஒரு கற்பூரத்தை கொளுத்தி விட்டு பாருங்கள், அவ்வளவு மன நிம்மதி பெறுகின்றதம்மா. துன்பங்கள் களைவது போன்று இருக்கும். பாரதூரமான மாற்ற மாறாத வருத்தத்தோடு இருப்பவரையும் பார்த்துவிட்டு ஆலயத்தில் சென்று அவரை பற்றி ஒரு எண்ணத்தை அங்கே வைத்து ஒரு கடன் ஒரு வேண்டுதலை வைத்து விட்டு தேங்காய் உடைத்து கற்பூரம் கொளுத்தி இருக்கிறம் கூப்பி கண்ணீர் பொருவை சொருகி விட்டு அவரிடம் உருகி அழுது விட்டு வந்தால் இங்கே வந்து அவருடைய இந்த நோயாளியின் உடலை தடவும் பொழுது அவருக்கே ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. அது என் மண் கண்ணாலே நான் கண்ட உண்மை. வேதனைப்பட்டு இருக்கின்றவர்களுக்கு முன்னாலே எந்த வார்த்தைகளை பேசாமல் ஒரு துறை ஒரு ஒரு தேவாரத்தை பாடுங்கள். பாருங்கள், எங்கள் மரணங்கள் நடைபெறும் போது எங்களுடைய முதியோர்கள் இறந்தவர்கள் இறக்கின்ற வேளையிலே தேவாரம் பாடுவார்கள். இறைவனுடைய சிந்தனை தான் அங்கே புகுத்தப்படுகிறது. நான் எத்தனையோ பேருக்கு பாடியிருக்கின்றேன். ஆசிரியராக இருக்கின்ற காலத்திலே நான் வந்த அதை என்னால் மறக்க முடியாதவருடைய ஒரு பாட்டி, அவருக்கு வயது வந்துவிட்டது, ரக்கத்தான் மனு கண அந்த அவர் ரெண்டு பேரும் இருப்பவர்கள் அங்கு சென்று சில விடயங்களை நான் புரிந்த வழித்துவாரத்தையும் நான் பாடியிருப்பேன். அவருடைய கண்ணை நானே மூடியிருக்கின்றேன். ஆறுதலாக அந்த ஜீவன் நிலைப்பாறை சென்றது. அவஸ்தைப்பட்டு கொண்டு அதனால் தான் ஏனைய மதங்களிலே மரண அவஸ்தை கொடுப்பதற்கு அந்த மத குருமார்கள் வருவார்கள். ஆனால் அங்கே கட்டுப்பாடு உண்டு. அந்த தலங்களுக்கு அந்த தேவாலயங்களுக்கு சென்று இவர்கள் வழிபடாது தொடாது அந்த கட்டுப்பாடுகளை மீறி அவர்கள் போகாது விட்டால் அவர்களுக்கு மரண அவஸ்தையே கிடைக்காது, வரமாட்டார்கள். ஆலயத்துக்குள்ளே சென்று அவர்களுக்கு மரண அந்த இறுதி கடமையும் ஆலயத்துக்குள்ளே மெஜி செய்கிறார்கள். ஆனால் எங்களுடைய இதில் இல்லை. தெருவிலே வீதியிலே இருந்து செத்தாலும் எங்களை சேர்ந்த சைவ மதத்தை சேர்ந்தவர்கள் அவர் நாலு பேர் சேர்ந்து எடுத்துக்கொண்டு தாட்டோ எரித்தோ இறுதி கடனை செய்வார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அந்த மரணம் அவலப்படும் பொழுது எந்த ஒரு புறவி பார்த்தாலும் ஒருவன் மரண அவதைப்படும் பொழுது ஒருவன் பார்த்தா உடனே சென்று அவனுக்கு அருகிருந்து நல்ல வார்த்தைகள் ஆறுதல் வார்த்தைகளைத்தான் அங்கே கூறுவான். இப்பொழுது காலம் மாறிவிட்டது. சாகிறது எப்படி என்று தொலைக்காட்சியில் படம் பிடித்து யூடியூப்பில் போடுவார்கள், எத்தனை லைக் வருதுன்னு பார்ப்பதற்காக. அது அல்ல மனித நேயம், அது அல்ல சீபகாரம். சிவகாரம் ஒரு ஆன்மா துடிக்கின்றது என்றால், உயிர் பிரிய முடியாமல் தவிக்கின்றது என்றால், அது செய்த கர்ம வினைகளால் கடந்து தூங்குகின்றது, ஏங்குகிறது. அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு நாங்கள் அதற்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும். அதுதான் மனிதநேயம், அதுதான் ஜீவகாருண்யம், அதைத்தான் எங்கள் மதம் கூறுகின்றது. அப்ப நம் முன்னோர்களை நினைக்கும் இந்த தினங்களிலே நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எனக்கு நேர முன்னோர் அவருக்கு முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், என் அயலே வாழ்ந்து சென்றவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர் எனக்கு இளையவராகவும் இருக்கலாம், மூத்தவராகவும் இருக்கலாம், அவர் வாழ்க்கையை முடித்தவர்கள், ஒரு வாழ்க்கையை முடித்து சென்றவர்கள் இந்த வாழ்க்கை பூமியிலே எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் செய்தது சரியா பிழையா என்பதை உணர்ந்து சரியான வழியிலே அவர்கள் சென்றிருந்தால் அவர்கள் அதை பின்பற்றுவோம். பிழையான வழியிலே சென்றிருந்தால் அந்த குணம் எங்களுக்கு வர வேண்டாம் என்று இந்த விரதத்தில் நாங்கள் சங்கல்பம் செய்து கொள்வோம். அதற்காகத்தான் இந்த விரதங்கள் உண்டு, இந்த இறுதி முறை உண்டு. நமக்கு நாளைக்கு யார் செய்ய போகிறார்கள்? இப்போ என்ன சொல்வார், நமக்கு நாளைக்கு யார் செய்ய போகிறாரோ நாங்கள் இப்போ செய்து விடுவோம். எது என்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டும். என்ன கடமை? அவர்களுக்கு செய்யும் பொழுது என்னுடைய ஆன்மாவும் சாந்தி கிடைக்கின்றது, எனக்கு மனதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கின்றது, ஒரு திருப்தி கிடைக்கின்றது. வாழ்க்கையில் நாங்கள் எப்படித்தான் ஓடியாடு, ஒரு கோடீஸ்வரனும் ஒரு யாசகனும் திருப்தி என்ற ஒன்றுக்காகத்தான் வாழ்கின்றார்கள். ஒரு கோடீஸ்வரன் கூட வாழ்வது தன்னுடைய மன திருப்திக்காக கிடைப்பது அறியுது. ஒரு யாசகன் கூட யாசகம் பெற்றுக்கொண்டிருக்கும் ஒரு மன திரு ஒரு வயிறுத ஒரு நிறைய சாப்பாடு கிடைத்தால் அவனுக்கு ஒரு திருப்தி. அந்த திருப்தி தான் தேவை எங்களுக்கு. அந்த திருப்திக்காகத்தான் நாங்கள் இவற்றை எல்லாம் செய்கின்றோம். முறைகளை அதுக்கு முறைகளை வைத்து வழி எல்லாம் கண்டபடி வந்து விழுந்து விடுவார்கள் நியதிகளை வைத்து வழிகளை காட்டி அதற்கு அதற்கு வரம்பு முறைகளையும் காட்டி இருக்கின்றது கடமதம். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பான செய்திகள் நாங்கள் பரவி விட்டோம். நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தோம். வாழ்த்துக்களம்மா, மீண்டும் சந்திப்போம். நாளை பாட்டுக்கு பதில் பாட்டு சந்திக்கும், முடிந்தால் வரலாம் இணையலாம் என்று வந்து இணைந்து நன்றி அம்மா. இனிப்பாக இறுதியாக நீங்கள் வந்து அந்த கருத்துக்களை தந்ததோடு அல்லாமல் இந்த திருப்புகள் ஒவ்வொரு பக்தி வேளையிலும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது மகளே, அது நீங்கள் தான் கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் வந்து கூறுவதால் உங்களுக்கும் ஒரு திருப்தி, எங்களுக்கும் ஒரு ஆறுதல். எவ்வளவு அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த மற்ற திருப்புகளுக்கு நீங்கள் பொழிப்புரையை கூறுங்கள் என்று உங்களுக்கு கூறி தந்தது என்னென்னா, அந்த பொழிப்புரை தெரிந்தால் பாடலின் வரிகள் இலகுவாக உங்களுக்கு புகுந்துவிடும். பொழிப்புரை மிக முக்கியம். அதேபோன்று நாங்கள் ஒரு செய்கையை செய்யும் பொழுது ஏன் செய்கிறோம், ஏன் செய்தார்கள் என்ற கேள்வி இருக்குது. அதற்கு பதில் எங்களோட பிராணங்களில் இருக்கின்றது, எங்களோட ஆகமத்தில் இருக்கின்றன, அதை நாங்கள் படித்தும் இருக்கின்றோம். அதற்காகத்தான் இருபெரும் இதிகாசங்கள் மலர்ந்தது, பாரதம் ராமாயணம் போன்றது. இதைத்தான் கூறுகின்றது, குழந்தை இல்லாதவன் குழந்தை பெறவும், இறந்தவனுடைய ஆன்மா சாந்தி பெறவும், யாகங்கள் தியானங்கள் எத்தனை எத்தனை மொழி வகைகள் உண்டம்மா. அதை செய்வதனால் ஒன்றுமில்லை, செய்வது போன்று நாங்கள் நாங்கள் அனுசரித்து நடக்க வேண்டும், ஒழுக வேண்டும். அன்னை தந்தை ஆசான் இவர்கள் எங்களுக்கு கூறி கொடுத்தது அதுதான். அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று எங்களை எல்லாம் படைத்து விட்டது இறைவன். அதனால் தான் மாதா பிதா குரு தெய்வம். மாதாவுக்கும் பிதாவுக்கும் காட்டி தந்தது சொல்லிக் கொடுப்பதோடு மேலதிகமாக குரு எங்களுக்கு எழுத்தரைத்தவன், எழுத்து அறிவித்தவன் இறைவன். அங்கே குருவை வைத்திருக்கின்றார்கள் மூன்றாவதாக. இவர் எல்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பலாபலனோடு கொடுத்தவர் யார் என்றால் இறைவன். இவர்களையெல்லாம் அந்த இறைவனை ஏன் தொழுகிறோம்? அன்னை தந்தை ஆசானை எனக்கு அழைத்து விட்டாயே, அன்பு தமிழோடு நான் அதை அறிய வைத்தாயே இறைவா என்றுதான் நாங்கள் வணங்குகிறோம். பணம் பணம் கார்கள் பெரிய மாளிகைகள் கிடைத்து விட்டதே என்றது நன்றி கூற தேவையே இல்லை. அது உன்னுடைய புத்திசாரித்தாலே, உன்னுடைய தைரியத்தினாலே நீ செய்கின்றாய். அது நல்ல வழியிலையும் செய்கின்றாய், தீய வழியிலையும் செய்கிறாய். அது எங் எதுவும் இங்கே செல்லாது. அது எதையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு போவோம் இல்லை. எப்படி இந்த உலகுக்கு வந்தோமோ அப்படித்தான் போக போறோம். இடுப்பு இடையிலே அணிகிற அரை நான் கயிறு கூட இருக்காது நாங்கள் போகும் பொழுது. அழகாக பட்டணத்தார் கூறியிருக்க, அதான் இந்த பாடலை வைத்திருக்கின்றேன். அந்த பாடல் ஒவ்வொரு வரியும் எங்களோட வாழ்க்கையை அழகாக சித்தரிக்கின்றது, சித்தரிக்கின்ற அழகா. ஏன்னா அவர் வாழ்ந்து அனுபவித்தவர். அவர் எல்லாம் எவ்வளவு படாநோபமாக வாழ்ந்த, எவ்வளவு பெரிய ஒரு லட்சாதிபதி, ஒரு கோடீஸ்வரர், பெரிய தனவந்தராக இருந்து இறுதியிலே அவருக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் மகனும் மறந்து விட்டான், பிள்ளை எல்லா பாக்கியமும் பெற்றிருந்தவர். அவர் கடைசி ஆண்டு அனுபவித்து தான் இந்த உண்மைகளை அவர் உணர்ந்து யோகியாகினார், ஞானியாகினார், சித்தராகினார். அங்கே போட்டி பொறாமை வஞ்சகம் சூது அத்தனையும் அதுக்குள்ளே இவர் அனுபவித்தவர். அதனால் நம் முன்னோர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் திதி கொடுக்கும் பொழுது அவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம், அவர்களுடைய பண்பாடுகளை நினைக்கின்றோம். அவர்கள் வாழ்ந்து காட்டி சென்றார்கள் என்பதை மனதில் இருந்து அதே போன்று நாங்களும் வாழ வேண்டும் என்று திடம் கொள்ளுகின்றோம். இதுதான் இந்த விரதங்கள். இதனால்தான் இந்த திதிகள். அது எப்போ செய்ய வேண்டும், எப்பொழுதும் இல்லை, அந்த திதியிலே செய்ய வேண்டும் என்று கூறுகிறோம். ஒவ்வொன்றுக்கும் நியதிகள் வகுக்கப்படுகிற ஆவி ஒரு ஆன்மா பிறப்பதற்கும் இறப்பதற்கும் இடையிலே வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் இந்த நட்சத்திரங்கள் திதிகள் பலன்கள் தான் எங்களை ஆட்டிக்கொண்டிருக்கின்றன. அதன்படி தான் நடக்கும், மீறி நடவாதம்மா. ஆனால் துல்லியமாக கணித்தால், துல்லியமாக கணித்தால் அதுக்குத்தான் திரு கணிதம். அது வாக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது, கணிதமாக கணித முறையில் கணித்தும் செல்லப்படுகின்றது. திரு கணிதம் திரு வாக்கிய பஞ்சாங்கம். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்புகள் நேரத்தில் சரியாக பாடல் கூறுங்கள். என்ன பாடல் வேண்டும் கூறுங்கள்?
0: நாளைக்கு புரட்டாசி சனிக்கிழமை ஏழு மலையான எண்ணி துதி போட்டு சிஎம்எஸ் பாடின பாடல்
1: என்ன நடக்குமா? ஏழு மலையான எண்ணி துதித்தால்
0: ஏழு மலையானை எண்ணி துதி போர்க்கு எண்ணிய எண்ணம் எல்லாம் ஈடேறும்
1: அனுதினமும்.
0: ஏ
1: எண்ணிய எண்ணம், அதெல்லாம் நாங்கள் அந்த விரத நேரத்திலே அந்த திதியிலே சென்று நாங்கள் தர்ப்பணம் செய்யும் பொழுது என்ன எண்ணுகின்றோம்? அந்த ஆன்மா இழைப்பார வேண்டும், நல்லதே நடக்கும் என்று நினைக்கின்ற போகும் பொழுது எங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பான பாடல் உங்கள் பாடல் அத்தனை கிடைக்கும். நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: நேரம்
1: நன்றி மகளே. நேரம் சரியாக 1:28 நாங்கள் நிறைவுக்கு வந்துவிட்டோம். இன்று வந்து அழகாக இன்றைய நிகழ்ச்சியை எடுத்து சென்றார்கள் கஸ்தூரி, தேவா, மகாலிங்கம், சரவணன், ராஜ்குமார், நாகப்பன், சியாமலா, ஞானசேகரன், சாந்தி, ரேவதி இவர்கள் என்னோடு என்னை ஊக்குவித்து என்னிடமிருந்தும் கருத்துக்களை பெற்று தங்களுடைய கருத்துக்களை எனக்கு கொடுத்து நாங்கள் எல்லோரும் பகிர்வதை கேட்டு உலகளாக இருந்து கேட்கும் உறவுகளுக்கு இந்த ஆன்மீக வேலை பயன்பட்டிருக்கும் என்று நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். ஏழுமலையான எண்ணி துதிப்போர்க்கு எண்ணும் எண்ணமெல்லாம் ஈடுகரும் என்ற கருத்தோடு வந்த பாடலையும் கேட்டோம். ஒவ்வொரு தரம் வந்து கேட்ட பாடல்கள் மிகவும் சிறப்பான பாடல். ஒவ்வொரு வார்த்தைக்கும் கருத்துக்கள் உண்டு, ஒவ்வொரு செயலுக்கும் பொருள் உண்டு. அதை உணர்ந்து நாங்கள் செய்ய வேண்டும். ஏன் எதற்காக என்ற வினாவை நாங்கள் கேட்டுக்கொள்வதால் எந்த பிழையும் இல்லை. கேட்டால் அநேகமான உண்மைகள் புலப்படும். நாங்கள் இன்று நன்றாக அலசி அறைந்தோம். நேர்மறையாக எதிர்மறையாக கருத்துக்களை கொண்டு வந்து கலந்து நாங்கள் அதற்குள்ள எங்களுக்கு தெரிந்த வகையை பகிர்ந்த வேளையிலே இதில் ஒரு தெளிவு பிறந்திருக்கும். எங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உறவுகளுக்கும் என்று கூறி இன்றைய நாள் நல்ல நாளாக இந்த நிகழ்ச்சியை ஆரோக்கியமாக சிறப்பாக ஆன்மீகத்தோடு முடிவு செய்வதற்கு ஒழுங்கு செய்திருந்த எங்களுடைய மொன்றியல் தமிழ் வானொலிக்கும் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் கேட்டு மகிழ்ந்து கொண்டு எண்ணற்ற கருத்துக்களை என்ன ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தந்த உறவுகளுக்கும் உலகளாக இருப்பவர்களுக்கும் நன்றியும் வணக்கம் கூறி இவற்றுக்கெல்லாம் மூலமாக இருந்த என் அன்னை தந்தை ஆசான் இவற்றையெல்லாம் எனக்கு தெரிய வைத்த அன்பு தமிழ் இதற்கெல்லாம் மூல காரணமாக இந்த எல்லாம் வல்ல இறைவன் உங்களோடு இணைந்து நானும் இவர் என் திருக்கரம் என்னுடைய கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்களுடைய தாழ் பணிந்து வணக்கம் கூறி நன்றி கூறி இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் நன்றி கூறி 2026 9வது மாதம் 25வது நாள் வெள்ளிக்கிழமை ஆன்மீக பயணமாக வந்த பக்தி வேளையை இனிது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் அன்னை தந்தை ஆசானை வணங்கிய இந்த வேளையிலே அன்பும் பண்பும் பாசமும் கொண்டு நாங்கள் அறவழியாகவும் ஜீவகாருண்யத்தோடையும் அன்பு காட்டி மனித நேயத்தோடு வாழ்வோம். அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், எங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை மீண்டும் மீண்டும் கேட்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். நிறைவு பெறுகின்றது பக்தி வேளை.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் தித்திக்கும் தேனான பாடல்கள். அந்த வேளையிலே தான் அன்புடன் தருகின்றார் ஒரு பாடலை எங்கள் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்ட கால உறவு ஜோஜ். ஆடு புலி என்ற திரைப்படத்து பாடல் உன்னை நினைத்ததுமே என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

இறுதியாக ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றார் அன்புடன். கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அவர்கள் ஒரு மலையாள திரைப்படத்து பாடலை மலையாள மொழியோடு பாடுகின்றது. அனுராகினி என்ற வரி எடுத்து பாடி வருகின்றது.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. வணக்கம் உறவுகளே, என்று வானொலியில் வந்து இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா அன்பு உறவுகளே என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன். இப்பொழுது முதல் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல ஒலிக்க இருக்கின்றன சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். முதலில் சூரசம்ஹாரம் திரைப்படுத்த பாடல் நான் என்பது நீ அல்லவா என்ற வரி கொண்ட பாடலை கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை இங்கிலாந்து நாடு அருள்மோகன் அனுப்பி வைத்திருக்கிறார்.

அவரை தொடர்ந்து மீண்டும் ஏழுமணி திருநாடு கண்டியிலிருந்து மத்திய மாகாணம். விஜயராணி தரும் பாடலையும் கேட்போம். பைலட் பிரேம்நாத் திரைப்படத்து பாடல், மிகவும் இனிமையான இலங்கையின் இளங்குயில் என்று ஆரம்பிக்கும் பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கனடா தனுஷன் மொன்றியாலிலிருந்து தருகின்றார். சின்ன குயிலே சின்ன குயிலே என்று பாடுகின்றது எனக்கே நீ என்ற திரைப்படத்திலிருந்து.

அடுத்து வரும் பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்து சாந்தினி தந்த பாடல். என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது உனக்கென்ன வேணும் சொல்லு என்ற பாடல்.

தொடர்ந்து ஒலிக்கின்ற பாடல்களும் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி அனுப்பி வைத்த பாடல். களவாணி என்ற திரைப்படத்து பாடல் ஒரு முறை இருமுறை என்று வரி எடுத்து பாடும் இந்த வேளையிலே ஒலிக்கின்றது பாடல். செவிமடுப்போம். மீண்டும் கனடா வன்கூவர் மாநிலத்து வசந்தியும் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். இவனா யுவனா மதனா என்று கேட்கும் பாடலாக ஹொக்கி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

தொடரும் இனிய பாடல்களை தருகின்றார்கள் வளமை போல ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள். அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் வளமை போல இன்றும் தந்த பாடல் வேட்டையாடு விளையாடு என்ற திரைப்படம். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து தான் கேட்கின்றார்கள். பார்த்த முதல் நாளே என்று பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து மீண்டும் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து கேதீஸ் வளமை போல எங்களோடு இசைப்பயணம் செய்பவர் தரும் பாடல் பாரிஜாத பூவே என்று வரி எடுத்து என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

இவர்களோடு எப்பொழுதும் இணைந்து வருவர் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்து ரமணி அவர்கள். ஆத்தங்கரை மரத்தடியல் என்ற ஒரு இனிமையான பாடல் அதிகம் காற்றலைக்கு வரவில்லை, கடலை என்ற திரைப்படத்திலிருந்து இன்று பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து தினமும் போல் இன்றும் மலர்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

சிங்காரபூமி சிங்கப்பூர். அன்பு மகாலிங்கம் இன்றும் தருகின்றார் ஒரு பாடலை. பொன்னொன்று கண்டேன் என்று வரியெடுத்து படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் வளமை போல என்றும் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து நிரேஷன் தருகின்றார். வாடா வாடா தோழா என்ற வரியை சிவகாசி என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

ஐரோப்பிய மன்னன்றால் என்னவள் பாடலை நாங்கள் எதிர்பார்ப்போம். கண்கள் இரண்டும் என்ற பாடல் மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து ஏழு மணி திரு நாட்டிலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றார்.

ஒலித்த பாடல்களோடு இறுதியாக ஒரு பாடல் வளமை போல வருகின்றது. கனடா கா வைசேனா ஆசான் அவர்களின் பாடல், காதல் என்னும் சோலையிலே என்ற அற்புதமான ஒரு பாடல். சக்கரவர்த்தி திருமகள் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் தித்திக்கும் தீனான பாடல்களை திசையங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்லும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றலை இந்த விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

பொக்கிஷம் நேயர் விருப்பம். வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். எல்லோரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மூன்றியல் தமிழ் வானொலியிலே வாரத்தில் ஒரு நாள் மலரும் பொக்கிசம் என்றும் மலர்ந்த வேளை பொக்கிசத்தில் கலந்து கொண்ட அன்பு உறவினர்கள் தங்கள் மனவிருப்ப பாடல்களை கேட்டு சென்ற வேளையிலே அவர்கள் எழுதியபடி கேட்டபடி பதிவிட்டபடி அவர்கள் பாடல்கள் இப்பொழுது ஒன்றன்பின் ஒன்றாக பொக்கிசம் நேயர் விருப்பமாக மலர்கின்றன. பொக்கிசம் நேயர் விருப்பம் தரும் முதல் பாடல் மல்லியம் மகாலிங்கம் தமிழ்நாட்டிலிருந்து கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் பட்டின பிரவேசம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. வான் நிலா நிலா அல்ல என்று கூறும் வரி கொண்டு

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் பொக்கிசம் நேயர் விருப்பத்திலே ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்திலிருந்து உயிரே உயிரே உருகாதே என்று பாடுகின்றது. இந்த பாடலை அன்புடனே கேட்டு மகளை காத்துக் கொண்டிருக்கின்றார் பதிவிட்டு விட்டு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன்.

நிகழ்வுகளை நாங்கள் கேட்டு மகிழ்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரத்தில் ஒரு நாள் மலரும் பொக்கிசம் நிகழ்வை அலங்கரித்த உறவினர்களின் விருப்ப பாடல்கள் பொக்கிசம் நேயர் விருப்ப பாடல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சந்தன காற்றே என்ற வரி எடுத்து தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் கேட்டு மகளே இருக்கின்றார்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள் அவர் கேட்டு கொண்ட பாடலாக, அந்த பாடல் ரங்கராட்டினம் திரைப்படத்திலிருந்து முத்தாரமே உன் ஊழல் என்று வரியெடுத்து பாடுகின்றது சியாமலா. உங்கள் பாடலையும் நாங்களும் கேட்கின்றோம், ஒலிக்கின்றது பாடல்.

ஒலித்த பாடல்களோடு மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. தை பொங்கல் திரைப்படத்து பாடல் கண் மலர்களின் என்று வரியெடுத்து தர்மபுரி தகடூர் சாந்தி உங்களுக்காக வருகின்றது அந்த பாடல். எங்கே ஒலிக்கும் பாடலை காது கொடுப்போம்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் யமுனை ஆற்றிலே என்று வரியெடுத்து தளபதி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலையும் தர்மபுரியிலிருந்து ராஜராஜன் கேட்டிருந்தீர்கள். உங்களுக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலி கேட்கும் பாடல் வாழ்வே மயம் திரைப்படத்திலிருந்து. பாட வைக்கின்றார் இங்கிலாந்து லண்டனிலிருந்து காயத்ரி சயந்தன். அவர் கேட்கும் அந்த பாடல் தேவி ஸ்ரீ தேவி என்று வரியெடுத்து பாடுகின்றது.

0: பொக்கிசம் நேயர் நேரம் கேட்டு மகிழும் வேளையில் இறுதியாக ஒரு பாடல் தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றது. மகா பிரபு என்ற திரைப்படத்திலிருந்து கடலைன்னா கடலை என்று கூறும் வரி கொண்ட பாடல். இறுதி பாடலை கேட்டு மகிழ விரும்பும் அன்பு கோவை மாநகரம் ஏஆர் நாகப்பன் அவர்கள் பதிவிட்ட பாடல். அவருக்காக ஒலித்து நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றன.
1: கோடையிடி ராசப்பா குத்து ரொம்ப டக்கரப்பா, இந்த ரவுடி சரோஜா உடல நான் தொடல தொடல அவ தொடவே விடலை.

0: சின்ன எழுசுதான் எல்லா கண்ணும் அலசுதான். ரெண்டு முட்டை கடல்ல, மூணு முட்டை கடல்ல, கடல்ல கடல்ல கடல்ல கடல்ல
1: கடல்ல என்ன கடல்ல இவ கரிச காட்டு கடல்ல.

0: அஞ்சலையே அஞ்சலையே,
1: அஞ்சு ரூபாய் அஞ்சலையே,
2: பத்தலையே பத்தலையே,
3: பத்து ரூபாய் பத்தலையே,
0: சில்லறைய அள்ளுற சிரிச்சு சிரிச்சு கொல்லுற. ரெண்டு முட்டை கடல்ல, மூணு முட்டை கடல்ல, கடல்ல கடல்ல.

உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே கலந்துவிட்ட வாரம் ஒரு நாள் மலரும் பொக்கிஷம். பொக்கிஷத்தில் வந்து இணைந்து நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்ற உறவினர்கள் தங்கள் விருப்ப பாடலாக பதிவிட்ட வேளையிலே அவை இப்பொழுது ஒலிபரப்பு எங்களை மகிழ வைத்தன. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம் என்று அன்புடன் கூறி சந்திக்கும் வரை காற்றலைந்து விடவிட்டு செல்ல வேண்டும் நான். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வும் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம், கனடா கலையகம் MTR FM ரேடியோ கலையகத்திலிருந்து காற்றலையிலே கலந்து உங்களுக்கு வணக்கம் என்று கூறி இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்கும் இந்த வேளையில் நாங்கள் நலமென்று கூறிக்கொண்டு அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் பெற்று உலகறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மேலான எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்பணிந்து வணங்கி உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்த தெரியாதவர்களே, உங்களுக்கும் அன்பும் வணக்கமும் தெரிவித்து வருக வருகவென்று வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம் பற்றிக்கு 2026 ஆண்டு 9வது மாதம் 21வது நாள் திங்கட்கிழமை. வாரத்தில் வரும் திங்கள் தோறும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே

0: சந்தோஷமான ஒரு சவாரி, இசை சவாரி, பாட்டு சவாரி. வழமை போல இன்றும் பாட்டு சவாரி 162வது பாட்டு சவாரியாக காற்றலையில் கலந்து வருகின்றது. கடந்த 161 பாட்டு சவாரியை ஜனரஞ்சகமாக நீங்கள் அனைவரும் இணைந்து பிரமிக்க வைத்த போன்று என்றும் எத்தனை உறவுகள் வந்து இணைந்து இரகசிய வாக்கெடுத்து இன்று ஒலிக்க இருக்கும் 5 பாடல்களுக்கும் எந்த பாடல் சிறந்த பாடல் என்று தெரிவு செய்யும் இந்த நல்ல வேளைதான் பாட்டு சவாரி. அந்த வகையிலே இன்று 162வது வாரமாக மலர இருக்கும் பாட்டு சவாரிக்கு இணைந்திடுவோம். 647-8746-415 என்ற எண்களோடு அங்கு உறவுகளை நான் இப்பொழுது கலையகத்தில் வந்திருக்கும் இந்த வேளையிலே அதை சுற்றியுள்ள பகுதியிலே காலநிலை இங்கே கனடாவில் என்று 12 என்றுதான் கூற வேண்டும். ஆச்சரியமாக இருக்கின்றதா? குறைந்து செல்கின்றது. 20, 30, 35 என்றெல்லாம் கண்ட எங்களுக்கு இப்பொழுது 12 இருக்கின்றோம். அந்த பாகையை 12 நாங்கள் வெளியே சென்று உணர்வோமா இருந்தால் அது இன்னும் 11 பாகை என்றால் எப்படி இருக்கும்? அதை போன்று குறைந்த வெப்பமாகத்தான் காணப்படுகின்றது. காற்றலையிலே நீரணுக்கள் இருக்கின்றன, குளிர்நிலை இருக்கின்றது. இது படிப்படியாக குறைந்து எங்களுக்கு 4 பாகையை தொட இருக்கின்றது இரவு நேரம். ஆனால் பகல் வேளையில் ஒரு 15 பாகையை தொடலாம் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது. மழை வரும் சான்று இல்லை, நல்ல முகிலோட்டங்களாக இருக்கின்றது. எங்கள் கால நேரத்தை தான் பார்க்கும் பொழுது சூரிய பகவானின் ஒளியை இன்று எங்கள் பூமியை பெற்றுக்கொள்ளும் 12 மணித்தியாலமும் 16 நிமிடங்களும் தான். வர வர குறைந்து கொண்டு செல்கின்றது அல்லவா? ஆமாம், குறைந்து சென்று 8 மணித்தியாலம் அளவு பகலைத்தான் நாங்கள் காண இருக்கின்றோம். மாலை 4 மணிக்கு பின்பு குளிர் ஆரம்பிக்கின்றது. நாங்கள் காலையிலே அணிந்து செல்லும் ஆடையோடு மாலை நேரம் பணியகத்திலிருந்து திரும்பி வர முடியாது. எங்களுக்கு அதற்கு மேலே ஒரு ஆடை அணிய வேண்டி வரும். அப்படி குளிரை நாங்கள் குளிரிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். இந்த காலநிலை தான் அந்த தடுமாற்றமான ஒரு காலநிலை. திடீரென்று அதிவெப்பமாக இருந்து குளிருக்கு செல்லும் வழியில் உடல்கள் எல்லாம் அதற்கு சீராக்கப்பட வேண்டும். புதிய பழைய நுண்கிருமிகள் எல்லாம் மாறி புதிய நுண்கிருமிகள் தோன்றும். அதனால் சிரசோடு சம்பந்தப்பட்ட அலர்ச்சிகள் ஏற்படலாம். நாசி, காது, கண் போன்ற பகுதிகளில், தொண்டை போன்ற பகுதிகளில், அதிலிருந்து அதை மீடுவதற்காக புதிய மருந்துகளை எல்லாம் கண்டுபிடித்து விநியோகித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சிறப்பான விதர்கள் எல்லோரும் இந்த விதரை மதித்து கொள்வார்கள். காலையில் எழுந்து நடந்து செல்வது, நடைப்பயிற்சி செல்பவர்கள், பணிக்கு செல்பவர்கள், பாடசாலை செல்பவர்கள் யாருக்கும் குந்தகம் இல்லாத வகையில் தான் இந்த காலநிலை இருக்கின்றது. சிறந்த காலநிலை என்று கூறுவார்கள். நீங்களும் வந்து இணையும் பொழுது உங்கள் காலநிலையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியில் எங்கள் கலையகத்தை சுற்றியுள்ள பகுதியை அண்டி வந்த காலநிலையை உங்களோடு படித்தேன். அன்பு உறவுகளே, நாங்கள் இப்பொழுது சரியாக 11:35 முற்பகலை கண்டிருக்கின்றோம். நீங்கள் இப்பொழுது 9:05 இளமணி திருநாடு பாரத நாட்டின் தென்னகம். அதேபோன்று ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய பருவநிலைக்கேற்ப பூமியின் சுழற்சியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்கள் நேரத்தை கணித்து கொண்டு அவர்கள் குறித்த வண்ணம் அந்த நேரத்தின்படி நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் பாட்டு சுவாரி 162 அலங்கரிப்பதற்காக ஓடி வாருங்கள் என்று அழைத்து எங்கள் இந்த பாட்டு சவாரியில் என்ன பாடலை தரப்பு உண்டார் என்பதையும் கூறவில்லையே என்று எண்ணும் வேளையிலே வளமை போல இன்றும் பாட்டு சவாரி.
1: சந்தோஷம் தரும் சவாரி போவோம், செல்லோ செல்லோ ஜல்தி போவோம், செல்லோ செல்லோ.
0: பாட்டு சவாரி 162 தருவது 5 பாடல்கள். வளமை போல இன்றும் 5 பாடல். கடந்த வாரம் முதலுக்குள் முதல் தெரிந்தோம். இந்த பல மீண்டும் நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் எங்கள் சவாரியை. அந்த சவாரி வகையில் இன்று 5 பாடல்கள் ஒரே தலைப்பிலே ஓட இருக்கின்றன. 5 பாடல்கள் வளமை போல ஒரு பதத்தில் 5 பாடல்களும் ஆரம்பிக்கும் வண்ணம் அமைந்திருக்கும் பாடல்களைத்தான் நாங்கள் தெரிவு செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த பாடலை பல தடவைகள் நீங்கள் கேட்டிருக்கலாம், இன்று கேட்க இருக்கின்றீர்கள். மீண்டும் ஒரு தடவை இந்த 5 பாடலையும் ஒரே நேரத்தில் கேட்டு இதற்குள்ளே எந்த பாடல் உங்களை கவர்ந்திருக்கின்றன, உங்களை பிடித்திரு, இந்த நேரத்தில் இன்றைய நேரத்தில் இந்த பாடல்கள் 5 நீங்கள் கேட்டும் இருக்கலாம், கேளாமல் இருக்கலாம், பழசாகவும் இருக்கலாம், புதிதாக இருக்கலாம். இந்த வரிதாங்கி தென்னகத்து திரைப்பட துறைக்குள் புதைந்திருந்த பாடல்கள் ஒரு 5 வெளியெடுத்து உங்களிடம் ஒப்படைக்கின்றோம். நீங்கள் கேளுங்கள். கேட்டுவிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலுக்கு வந்து எப்படியாவது நீங்கள் வாக்களித்தே ஆக வேண்டும். வாக்களிப்பது எங்கள் உரிமை. உலகத்திலே எல்லாவற்றையும் சிறந்த ஆயுதம் பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஜனநாயக ஆட்சியிலே, வாக்குரிமை என்ற ஒரு ஆயுதம். அந்த வாக்குரிமை தான் ஒரு நாட்டின், ஒரு மக்களின் தலையெழுத்தை மாற்றி அமைப்பது. இதை வாக்கு கேட்டு வந்து ஆள வந்தவர் தலையெழுத்து அல்ல, மக்களின் தலையெழுத்துக்களை மாற்றுவது இந்த வாக்குரிமை ஒன்றுதான். அந்த வகையில் வாக்குரிமை எப்படி அளிப்பது என்பதை எங்கள் வானொலியில் வந்து கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். நீங்களாக உங்கள் மனதில் தீர்மானித்து உங்கள் தீர்மானத்தை எடுத்து கொண்டு வந்து வாக்கை இரகசியமாக பதிந்து விடுங்கள். பின்பற எண்ணிக்கை பார்த்து எந்த பாடல் சிறந்த பாடல் என்று தெரிவு செய்யப்படும். அதனால் இந்த வாரத்தின் சிறந்த பாடலை தெரிவு செய்வதற்காக வரும் பாடல், அதில் ஒரு சிறு பரீட்சை நான் வைப்பது ஒன்று உங்களுக்கு. இப்பொழுது பாட இருக்கும் பாடல்களின் முதல் பதம் எதுவென்று தரவுகளை தரப்போகின்றேன். அந்த தரவுகளை வைத்து என்ன பாடலாக இருக்கும் என்று கண்டுபிடித்து முதலில் ஒரு நிமிடத்துக்குள் பதிந்து விடுபவர்களுக்கு ஒரு பாடல் உடனடியாக இன்று இந்த நிகழ்ச்சியோடே வழங்கப்படும். இந்த வழியிலே பாட்டு சவாரியை ஆதரித்து அழகான படம் வரைந்து 162வது பாட்டு சவாரிக்கு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே என்று அன்புடன் எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக்கு அவர்களும், பதிந்த வழியில் 162வது பாட்டு சவாரி வருக வருக என்று அன்போடு கிருஷ்ணன் அவர்களும் வரவேற்றிருக்கும் போலே அடுத்தவர்களும் வரவேற்க ஆயத்தமாக இருக்கின்றீர்கள். கேட்டு இன்று பாட்டு சவாரி போட்டிக்கு வந்து வாக்களிக்க இருக்கும் உங்களுக்காக நான் தரும் தரவுகள். இப்பொழுது முதல் நான் தந்த தரவுகளை கேட்டு அழகாக உள்வாங்கி என்ன பதமாக இருக்கும் என்று பாருங்கள். இன்று 5 பாடல்களும் 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு முதல் பதத்தை வைத்து ஒலிக்க இருக்கின்றன. இந்த 3 எழுத்துக்களை கொண்ட பதங்களும் என்ன கூறுகின்றதென்றால், நாங்கள் உலகத்திலே எத்தனையோ பூக்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பூக்கள், மலர்கள், அந்த மலர்களை எத்தனை விதமாக நாங்கள் அதை உபயோகிக்கின்றோம். அந்த உபயோகிக்கும் பூக்களை பல விதமாக உபயோகிக்கின்றோம். உபயோகிக்கின்றோம் என்றால் மருந்துக்கு, உணவுக்கு, மாலயத்துக்கு என்று கொண்டாட்டங்களுக்கு என்றெல்லாம் நாங்கள் உபயோகிக்கின்றோம் மலர்களை. அந்த மலர்களை ஒரு விதமாக உபயோகித்தால் இது எங்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான புனிதமானதாக ஆகும். 3 எழுத்தை கொண்டது அந்த பூக்களால் ஆக்கப்பட்டது தான் அது. அது எதுவாக இருக்கும்? 3 எழுத்துக்களால் ஆனது, மிகவும் முக்கியமானது. அதை அமைக்கின்ற வடிவத்தை கொண்டு அது புனிதம் பெறுகின்றது. ஆதலால் 3 எழுத்துக்களை கொண்டது இன்று பாடும் பாடல்களின் முதல் பதம். அது எந்த பதம் என்று கண்டுபிடியுங்கள். உங்கள் நேரம் ஆரம்பித்து விட்டது. எங்கே பார்ப்போம் யார் தருகின்றீர்கள் சரியான பதில் என்று.

ஓடிக்கொண்டிருக்கிறது. நேரம் முடிவடைய இருக்கின்றது. இருவர் எழுதியிருக்கின்றீர்கள். மூன்றாவது ஒருவர் எழுதி கொண்டிருக்கின்றார் போல் தெரிகின்றது. அவர் என்ன எழுதுகிறார் தெரியவில்லை. இதிலே இருவர் ஜெகபர் சாதிக் அவர்கள், மூவர் எழுதியிருக்கின்றார்கள். ஜெகபர் சாதிக் அவர்கள், கிருஷ்ணன் அவர்கள், எங்களுடைய சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் எழுதியிருக்கும் வேளையிலே கிருஷ்ணன் மல்லி என்று எழுதியிருக்கின்றார். ஜெகபர் சாதிக் அவர்களும் சிலுவை சந்தன்ராஜ் அவர்களும் பூ மாலை என்றும் எழுதியிருக்கின்றார்கள். இதிலே பூ மாலை என்பது சரியான பதிலாக அமைந்திருக்கின்றது. ஆதலால் ஜெகபர் சாதிக், சந்தன்ராஜ், உங்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கான இரு பாடல்கள் நீங்கள் வந்து இணையும் பொழுது தரப்படும். நன்றி உறவுகளே. தரப்புகளை கேட்டு உடனடியாக பதிலை தந்த உங்களுக்கு நன்றி. ஓட இருக்கின்றது பூ மாலை என்ற பதம் தாங்கி ஐந்து பாடல்களும். இன்றைய பாட்டு சவாரி 162 வாழ்த்துக்கள் இருவருக்கும். இந்த பணியிலே என்னை வரவேற்று இந்த நிகழ்ச்சியை வரவேற்று எழுதியவர்களுக்கும் நன்றிகள். அவர்கள் அதன் பின்பு பதிலையும் தந்திருக்கின்றார்கள். அது காலம் தாமதித்து வந்துவிட்டது. அதனால் இப்பொழுது பூ மாலை என்ற பதம் கொண்ட ஐந்து பாடல்களையும் நாங்கள் கேட்டு பார்ப்போம். இந்த ஐந்து பூ மாலையும் இந்த பூ மாலை எங்களுக்கு முதல் பாடலாக வருகிறது. பூ மாலை புனிதத்துவம் பெற்றது, எங்களோட வாழ்க்கையிலே மிகவும் பெருமதியானது. வடிவங்கள் என்று கூறியிருந்தேன். வட்ட வடிவமாக முடித்து போட்டுவிட்டால் அது மாலை. அது பூக்களால் ஆக்கப்பட்டது பூ மாலை. அதிலே நிற வண்ணங்களை கொண்டு அதனுடைய பயன்பாடு பெறப்படுகின்றது. வாழ்த்துக்களுக்கு, வாழ்க்கையிலே ஆரம்பத்திற்கு, வாழ்க்கையில மங்களத்துக்கு, இறுதி நாட்களுக்கு கூட அது பயன்படுகிறது. அந்த மாலை ஆலயத்திலே எல்லாம் பயன்படுகிறது. மாலை என்பது பூ மாலையாக வரும்போது அது புனிதம் பெறுகின்றது. வாழ்த்துக்கள். பூ மாலையை நாங்கள் மிகவும் கவனமாக பாவித்து கொள்ளும். சிலருக்கு பெயர் கூட சூடியிருக்கின்றார்கள் பூ மாலை என்று. பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் பின்னிப்படைந்திருப்பது அது. எத்தனையோ விடயங்களை எங்கள் வாழ்க்கையிலே, சம்பவங்களை எல்லாம் சந்தர்ப்பங்களாக்கி மகிழ்ச்சியாக நிகழ்ச்சியாக தருகின்ற பூ மாலையை வைத்து ஐந்து பாடல்கள். முதலே ஒலிக்க இருக்கும் பாடல் இசை ஞானி இளையராஜாவின் இசையிலே. பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு இசை கோயில் எஸ் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடிய தங்க மகன் என்ற திரைப்படத்திலிருந்து முதலாவது பூ மாலை சவாரியை செய்கின்றது இசையோடு.

முதலாவது பூமாலை அழகாக பாடிச் சென்ற வேளை இது தங்கமகன் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். பாடும் நிலா, மறைந்த இசை மாமணி எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு எங்களை விட்டு அண்மையிலே பிரிந்த இசை கோயிலை ஜானகி அம்மாவும் அழகுற பாடிய பாடல். இசை ஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்து கொடுத்ததாக தருகின்றார்கள் தகவல்களை. அப்படி என்றால் பூமாலை என்று வரும் இரண்டாவது பாடல் என்ன பாடலாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே மிகவும் பழைய ஒரு பாடல், ஆரம்ப காலத்தில் வந்த முதல் வந்த ஒரு திரைப்படம், ஒருவருடைய திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பாடிய ஆர் சுதர்சனம் ஐயா சிறந்த இசையமைப்பாளர் இணைந்து விட டி எஸ் பகவதி அம்மா அவர்கள் பாடிய பாடலாக பராசக்தி என்ற திரைப்படத்திலிருந்து பாடியிருக்கின்றது ஒரு பூமாலை இப்படி.

அற்புதமான இந்த பாடல் கூட பராசக்தி என்று அன்று வந்த மூத்த படம். அந்த திரைப்படத்தில் டி எஸ் பகவதி என்ற ஒரு சிறந்த பின்னணி பாடகி அவர்கள் பாட வேண்டும் என்று வல்லுநரான இசை வல்லுநரான ஆர் சுதர்சனம் ஐயா அவர்களினால் இசைக்கோருக்கு கொடுத்தப்பட்ட பாடலை இரண்டாவது வரிசையில் பாடியதை கேட்டோம். அப்படி என்றால் மூன்றாவது வரியிலும் ஒரு பாடல் வர வேண்டும் என்னவா? பூமாலை என்று தாங்கி அந்த பூமாலையை தாங்கி வருகின்றது டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலே இசை ஞானி இளையராஜா அவர்கள் இசையோடு சிந்து பைரவியிலே பாடப்பட்ட பாடல்.

இந்த பாடல் மறைந்த அல்ல, இன்றும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலிலே அழகாக பாடப்பட்ட சிந்து பைரவி திரைப்படத்து பாடல், இசைஞானி இளையராஜா அவர்களால் இசை கோர்த்து வைக்கப்பட்டது. பூமாலை ஒரு பாவையானதோ என்ற பாடலை தங்கமகன் திரைப்படத்திலும், பூமாலை நீயே புழுதி மண்மேலே என்ற பராசக்தி திரைப்படத்தையும் கேட்ட எங்களுக்கு, பூமாலை வாங்கி வந்தேன் என்ற பாடல் சிந்து பைரவிலிருந்து பாடிய வேளை, நான்காவது என்ன பூமாலை வரப்போகின்றது என்று எண்ணும் நீங்கள், இதோ பகல் நிலவு என்ற திரைப்படத்திலிருந்து இசை குயில் ஜானகி அம்மா அவர்களுடன் இளையராஜா ஐயா இணைந்து பாடும் ஒரு பாடல், இசை ஞானி இளையராஜா அவர்களினாலே இசை அமைக்கப்பட்டது. அந்த பூமாலை எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

ஒலித்த இந்த பாடல் பகல் நிலவு என்ற திரைப்படத்திலே இசைக்குயில் ஜானகி அம்மாவோடு இசைஞானி இளையராஜாவும் இணைந்து படைத்த பாடல் அவருடைய இசையிலே. அப்படி என்றால் நான்கு பாடல்கள் பூமாலை என்று கேட்டுவிட்டோம், ஐந்தாவது பூமாலை எதுவாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் தானே? மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ஐயா அவர்களுடைய இசையிலே இசை அரசரும் இசை அரசியும் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா அம்மா ஐயா இவர்கள் இருவரும் குரல் கொடுத்த ஒரு பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து ஐந்தாவது வரிசையிலே நின்று பாடுகின்றது. கேட்போமே.

அற்புதமாக ஐந்து பாடல்கள். இறுதியாக பாடிய பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் இசை அரசரும் இசை அரசியும் குரல் கொடுக்க மெல்லிசை மன்னர் இசையமைத்து கொடுத்திருந்தார்கள். அன்பு உறவுகளே, அடுத்து அடுத்து நாங்கள் ஐந்து பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தோம். தங்கமகன் திரைப்படத்து பாடல் பூமாலை ஒரு பாவையானதோ, பராசக்தி திரைப்படத்து பாடல் பூமாலை நீயே புழுதி மண்மேலே, சிந்து பைரவி திரைப்படத்து பாடல் பூமாலை வாங்கி வந்தேன், பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து பூமாலையே தோல் சேரவா, இறுதியாக ஐந்தாவது பாடலாக ஊட்டி வரை உறவு பூமாலையில் ஓர் மல்லிகை என்ற பாடல்கள். இந்த ஐந்து பாடல்களும் வரிசையாக அழகாக வரிதொடுத்து அனுப்பி இருக்கின்றால் அன்பு மகள் சியாமலா அவர்கள், எனது பணியை சுமை குறைத்து நன்றி சியாமலா. உங்களுக்கு முற்றாக உள்வாங்கி தந்திருக்கின்றீர்கள். அழகாக அங்கே பாடல்களும் உங்களுக்கான வரிகள் தரப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது முதல் இந்த வானொலியிலே உங்களுக்கு பல்லவி சரணங்கள் இடையிடையே ஒலித்து உங்கள் சிந்தனைக்கு உதவியாக இருக்கும். நீங்களாக நன்றாக நேரமெடுத்து இந்த பாடல்கள் ஐந்திலையும், இந்த பாடல் உங்களை கவர்ந்த பாடல், இந்த பாடல் சிறப்பாக இருக்கின்றது என்ற காரணங்கள் பல உண்டு, முன்பு கூறியிருக்கின்றன. அந்த காரணங்களை நீங்கள் அனுசரித்து பார்த்து உங்கள் மனதுக்கு பிடித்த பாடலுக்கு நீங்கள் வந்து ரகசியமாக வாக்கு அளித்து இன்றைய முதல் பாடலை தெரிவு செய்தோம். நேரம் சரியாக எங்களுக்கு நண்பகல் 12:10, உங்களுக்கு நேரம் 9:40. இப்பொழுது இளமணி திருநாட்டும் இந்தியாவிலும் அதேபோன்று ஏனைய நாடுகளிலும் நேரங்கள் மாறி இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற நேரத்தின்படி வந்து அழகாக இணைந்து கொள்ளுங்க. இங்கே வெளிநாட்டவர்கள் ஏனைய உறவுகள் இங்கே பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நான் எதுவும் கணக்கில் சேர்ப்பதில்லை என்று அன்பு அவர்களுக்கு தெரியும். இருப்பினும் அவர்களும் உள்வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எங்களுக்கு பதன் மூலம் தரும் பொழுது மேலும் உற்சாகமாக இருக்கின்றது. ஐந்து பூ மாலைகளும் ஐந்து திரைப்படங்களிலிருந்து ஒலிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே மூன்று தலைசிறந்த இயக்குனர் இசையமைப்பாளர்கள், சிறந்த பல பாடல்கள் எல்லாம் வல்லமை வாய்ந்த பாடல்களின் குரலினாலே வந்த பாடல்கள். எங்கே பார்ப்போம், முதலில் யார் வரப்போகிறீர்கள் வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு அன்பு மலேசியா மூலம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, வாருங்கள், இணையுங்கள், வாக்கினை தாருங்கள். தொடர்ந்து நாங்கள் சரணங்கள் பல்லவிகள் இடையிடையே ஒலிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றேன்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல் உறவாக வருகின்றார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: எங்கள் பகல் நேர வணக்கத்தை தந்த உங்களுக்கு அன்போடு உங்கள் இரவு நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு இணைகின்றேன் உங்களோடு நானும். எப்படி, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக, மகிழ்வாக, வளமாக,
0: நல்லவனாக, வளவனாக, சிறப்பாக இருக்கின்றீர்கள். கோவை மாநகரத்தின் மழை வீழ்ச்சியெல்லாம் நின்று விட்டதா, ஓய்ந்து விட்டனவா?
1: சரியான மழை ஐயா,
0: மீண்டும் தொடர்ந்தும் வருது. இது மழை காலம் தானே அங்கே, அப்படித்தானே? அல்லது காலம் மாறி வளமையாக இந்த இந்த காலகட்டத்தில், இந்த கால கடந்த வருடங்களிலும் இருந்ததா இப்படி மழை?
1: அது எல்லா வருஷமும் இருக்கிறது.
0: அதனால் இது பருவகாலம், உங்களுக்கு இந்த மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. அந்த இந்த மழையால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா?
1: ஒரு பாதிப்பு
0: இருக்காது. அப்ப நல்ல மழை. அப்ப ரெண்டு விதமாக சொல்லும், நல்ல மழை என்றால் அதிகமான மழை, நல்ல மழை என்றால் சிறப்பான மழை, பாதகம் இல்லாத மழை, இல்லையா? நல்லது. நீங்கள் முதல் முதலாக எங்கள் வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கின்றீர்கள். உங்களை மகள்வோடு வரவேற்றுக் கொண்டு இந்த ஐந்து பாடலையும் கேட்டுவிட்டு வாக்களிக்க வந்த உங்களை முதலில் நான் வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்கிறேன். உங்களுடைய வாக்கு முதல் வாக்காக அமையட்டும். செல்வமா,
1: எப்ப பார்த்தாலும் கடைசி பஸ்லே வர வரேன்னு சொல்லிட்டு நீங்க முதல் பஸ்ல வந்துடணும்.
0: இல்ல, நீங்க கடைசி பஸ்ல வந்தாலும் முதல் பஸ்ல வந்தாலும் இறுதி வரை எங்களோடு இணைந்திருப்பவர் தான். என்னை வழி அனுப்பி வைத்துதானே நீங்க செல்வீர்கள். முதலில் நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோம், பாருங்கள். நினைச்சுக்கலாம்.

0: வந்துவிட்டோம் வாக்கு சாவடியை விட்டு காற்றலைக்கு நானும் நாகப்பன் அவர்கள். அப்படி இருந்தது ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது நாகப்பன்.
1: இனிமையான பாடல்கள் ஐயா, சிறப்பான தேர்வு,
0: வாழ்த்துக்கள். உங்களுடைய தேர்வு, நீங்கள் தேர்வு செய்த பாடல் சிறப்பாக வியாபாரம், என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் ஒரு பதில் போட்டிருந்தீர்கள், ஆனால் காலம் அந்த நேரம் குறைத்து விட்டு நீங்களும் அந்த நேரத்தை
1: அந்த முதல்ல அந்த அந்த எப்பவும் போடுற வருகை பதிவு
0: போட்டு
1: பதிவேட்டை போடணும் இல்லையா?
0: ஆமா, அதை போட்டு அதனால தாமதித்து. நன்றி நன்றி, உங்கள் முயற்சி நன்றி. சரி, இன்று உங்களுக்காக என்ன பாடல், உங்களுக்கு விருப்பமான பாடலாக பதிவு செய்ய போகின்றீர்கள்?
1: அந்த வசந்த கால பறவை திரைப்படம்,
0: ஆஹா,
1: செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணருத்தி.
0: ஓ, செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணருத்தி. அந்த பாடல் உங்களை விரும்புவாங்கன்னா என்ன காரணம்?
1: டுயட் பாடல்.
0: ஓ, அதனாலே உங்களுக்கு பிடிச்சிருக்குது. அதில் அது என்ன, நடிகர்களை பிடித்ததா, கவியை கவியை பிடித்ததா? சரி, ஏதோ பிடிச்சிருக்கு. உங்களுக்கு விருப்பமான எல்லாவற்றையும் நான் கேட்கக்கூடாது. இது வந்து என்ன திரைப்படம்னு சொன்னீர்கள்?
1: வசந்த கால பறவை.
0: ஓ, வசந்த கால பறவை. கோடை காலம் மாறி காலம்னா ஒரு ஒரு இது வசந்த கால பறவை, சிறப்பான பறவை. அந்த பாடல் தந்த பாடல் உங்களுக்காக நான் ஒலிபரப்புவேன். இன்று கேட்ட பாடல்களை அழகாக உள்வாங்கி அதற்கு வாக்களித்து நல்லது ஒரு பாடலையும் கேட்டிருக்கின்றீர்கள். அதற்கு முன்பு நான் கூறிய தரவை வைத்து என்ன பாடல்கள் கண்டுபிடிக்க முயன்றீர்கள்? உங்களை அத்தனைக்கும்
1: ரொம்ப நாள் ஓட்டு போடலன்னா ஓட்டு கார்டு கேன்சல் ஆயிரும்.
0: அதான் நான் வந்தவுடன் நினைத்து நீங்கள் சரியான தவணைக்குள்ளே வந்து விட்டீர்கள். எல்லாம் இலக்கணம் எல்லாம் பதிவெல்லாம் சரியாகத்தான் இருந்தது. ஒரு விதமான குற்றங்களும் இல்லை. சில பேருடைய வாக்குகள் ரத்து செய்யப்படுகிறது வழக்கம்தான். அதை நினைந்து கொண்டு ஓடி வந்து விட்டேன். நன்றி. இறுதி வரை இருந்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவு வருகின்ற வாக்காளிக்கு வாக்காளர்கள். நன்றி நாகப்பன் அவர்களே. அடுத்த வாக்காளராக வருகின்றார் எங்களுடைய அன்பு தேவா. வணக்கம் வணக்கம்.
2: ஓம் நமச்சிவாயா.
0: ஓம்
2: தேவா.
0: ஓம் நமசிவாயா என்று வந்து அழைந்து கொள்ளுகின்றார் நாச்சியார் கோயிலிருந்து அன்பு தேவா அவர்கள். தேவா, உங்களை வரவழைத்துக் கொண்டேன். நானும் வணக்கத்தை கூறிக்கொண்டு நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமுடன் வளமுடன் ஜெயமுடன் வெற்றியுடன் எங்க பொண்ணு வீட்டுல வந்திருக்கேன்.
0: எப்படி இருக்கு
2: கேக்குது இல்லையா? நான் பேசுறது கேக்குது இல்ல?
0: இல்ல, நீங்க பேசுவது அழகாக கேட்கின்ற. நலமாக இருக்கின்றார்களா பேத்தி? மகள்வாக இருக்கின்றார்களா?
2: நல்ல சந்தோஷமா இருக்காப்ல.
0: அப்பாவுக்கு மன சந்தோஷமா?
2: எனக்கு
0: முதல்ல பாருங்கள். அங்கே செல்வோம்.

0: பாடலுக்கு வந்துவிட்டோம் தேவா. ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: அந்த இது சொன்னீங்கல்ல, ஐந்து பாடல் அனுப்புனாங்கன்னு, அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எப்படி இது?
0: இல்ல இல்ல, அது நான் கூறியதை, இல்லை நான் கூறியதை கேட்டு
1: போய்
0: இல்லையா.
1: அதாவது
0: தேவா, தேவா அருள் மேடம், அவர் அனுப்பியது வந்து அவர் அனுப்பிய பாடல் அல்ல இது. நான் ஒளிபரப்பிய பாடலை வரிசைப்படுத்தி உங்களை எல்லோருக்கும்
1: தெரியப்படுவேன்.
0: அனுப்புவதில்லை இது, நான் என்னுடைய படைப்பிலே வருகின்ற, என்னுடைய தயாரிப்பிலே வருகின்றது, என்னுடைய வடிவத்திலே வருகின்ற இந்த நிகழ்ச்சி. நான் தெரிவு செய்து வந்து குழுவினராலே அங்கீகரிக்கப்பட்டு அந்த பாடல்களும் இங்கே வந்து ஒளிபரப்புகளை உங்களை எல்லோருக்கும் தெரியப்படுத்தும் வண்ணம் எழுதி அனுப்ப வேண்டும். நாங்கள் அதுக்கு முன்பு மகளன் அவருக்கு அவதானித்து விட்டு இந்த ஐந்து பாடல்களும் எழுதி உங்களுக்கு உங்கள் பார்வைக்காக போட்டிருக்கின்றார். உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடலை கேட்டு மகளை விரும்புகிறீர்கள் தேவா?
1: ஐயா, இந்த பாடல்லாம் விட எனக்கு இந்த பக்தி பாடல்கள் ஒண்ணு கொடுங்க.
0: என்ன பாடல் வேண்டும்?
1: விநாயகனே வினை தீர்ப்பவனே, அந்த பாடல்.
0: விநாயகனே வினை தீர்ப்பவனே என்ற
1: வினை தீர்ப்பவனே
0: உங்களுக்கு தேவை. இப்பொழுது எத்தனை நாள் அங்கே தங்கியிருக்க போகிறீர்கள்?
1: இல்லையா, மூணு நாள் ஆயிடுச்சு இங்க வந்து. மூணு நாளா இங்க இருந்தா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா
0: கிடைக்குது. அன்பு பேத்து தம்பதியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுங்கள். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. உங்க ஆசீர்வாதம் தான் எல்லாம்.
0: நன்றி,
1: உங்க ஆசீர்வாதம்
0: நன்றி.
1: யார் நம்புறாங்களோ நம்பலையோ, நான் நம்புறேன். உங்க ஆசீர்வாதம்
0: எல்லோரும் நம்புகிறார்கள். நாங்க அன்போடு இருப்போம். அடுத்தவரை வருகின்றார், வாக்காளர் எடுத்துக்கொள்கிறேன். ஆரோக்கியமாக பாதுகாப்பாக வந்து சேருங்கள், வாருங்கள். நன்றி நன்றி
1: நன்றி.
0: அடுத்தவரமாக வருகின்றார் எங்களுடைய அன்பு கிருஷ்ணன் அவர்கள், வாக்களிப்பதற்கு தம்பதிகளாக வந்திருப்பார்கள். யார் முதலில் வருகின்றீர்கள்? வணக்கம். வணக்கம் வணக்கம் மகளே. வணக்கம் மகளே அனுஷா, எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கேன். நீங்க நலமாப்பா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். அங்கே இன்று உங்கள் இல்லத்திலே முற்றத்திலே கோலம் போட்டீர்களா?
2: மழை பெய்துப்பா.
0: அடசகனா, அதற்காகத்தான் கேட்டேன். மழை வந்ததா வரவில்லையா என்று அறிவதற்காக. மழை பெய்யும் பொழுது கோலம் கூடவும் இல்லாது, போட்டாலும் அந்த கோலம் நிலைக்காது அங்கே. அதனால் இன்று ஓய்வெடுத்துக் கொள்ளுகிறீர்கள். பெரிய மழையா மகளே? பெருமழையா சாதாரண மழையா?
2: ஆனா
0: தூரல் என்றாலும் கோலத்துக்கு அது ஒவ்வாததுதான். சரி சரி, நன்றா இருக்கு, நலமா இருக்க வேண்டும். இப்பொழுது பாடல்களை கேட்டுவிட்டீர்கள். முதலில் வாக்களித்து விட்டு வந்து பேசுவோம், பாருங்கள். வாக்களிக்க போவோம்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. இந்த பாடல்களை கேட்கும் பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லமாக இருந்ததா?
1: நல்லா இருந்துச்சுப்பா பாட்டெல்லாம்.
0: எல்லா பாடலும் நல்ல பாடல், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, அப்படின்னா நீங்கள் என்ன பாடலை என்று கேட்க போகின்றீர்கள்?
1: பூ மாலை வாங்கி வந்தேன்.
0: அது எங்களுக்கு காற்றலையில் இப்பொழுது ஒலிக்கின்ற பாடல் தானே மகளே? என்னம்மா?
1: மாலை மாலை வண்ண மாலை.
0: ஓ, அந்த பாடல், அந்த பாடல் மாறி இதை சொல்லிவிட்டீர்கள். நல்ல பாடல், மாலை வண்ண மாலை. நல்ல பாடல் அம்மா அந்த பாடல், மாலை வண்ண மாலை. அற்புதமான பாடல், சிறந்த பாடலாக இருக்கின்றது. நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற அப்பாவின் வாழ்த்துக்கள். பார்ப்போம் முடிவிலே. இப்பொழுது அவர் இருப்பார் என்று எண்ணுகிறார். அவர் வாக்குச்சாவடி வாக்களிக்க இருவரும் தானே வந்திருப்பீர்கள். கொடுங்கள். சரி, அவரிடம் தாரு. நன்றி மகளே, அவரிடம் தாருங்கள்.
1: நன்றி.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வாக்காளர் பெருமக்களே, கிருஷ்ணன் அவர்களே தஞ்சாவூர்ல வாக்குச்சாவடிக்கு வந்துவிட்டார். இப்ப நலமாக இருக்கின்றீர்களா கிருஷ்ணன்? எப்படி இருக்கீர்கள்?
2: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: மகிழ்வாக இருக்க வேண்டும் என்றும் என்றென்றும் மகிழ்வாக இருக்க வேண்டும். இப்ப இங்கே காலநிலை மாற்றத்தால் சில கடினமாக இருக்கின்றது. சரி, இப்பொழுது நாங்கள் காற்றலையை விட்டு ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வருவோமா? பாருங்கள்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. கிருஷ்ணா, நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற நான் இப்பொழுது வாழ்த்துகிறேன் உங்களுக்கு. பார்ப்போம், முடிவிலே தான் அந்த வாழ்த்து பலிக்குமா இல்லையா என்று பார்க்கலாம். உங்களுக்காக என்ன பாடல் நாங்கள் ஒளிபரப்ப வேண்டும் கிருஷ்ணா?
1: இன்று முதலில் பாடல் தெரிவுகள் அருமை ஐயா.
0: நல்ல பாடல்களா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.
1: அனைத்து பாடலாம் இனிமையா இருந்தது கேட்க, அருமையாகவும் இருக்கு.
0: அதான் இந்த இவற்றிலே இந்த பாடல் இந்த பாட்டுக்கு பதில் பாட்டுகள் இருந்தால் ஒரே நேரத்தில் இந்த பாடல் ஆறு பாடல்களை கேட்டு மகளின் சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கின்றது. அதை விட நாங்கள் தெரிவுகள்லையும் அந்த ஒரே பாடல இதை நாங்கள் எத்தனையோ தடவை தனித்தனியாக கேட்டிருப்போம். இன்று ஐந்தையும் ஒன்றாக கேட்கும் பொழுது ஒரு ரசமாக இருக்கின்றது இல்லையா? வாழ்த்துக்கள், சிறப்பு. நன்றி உங்களுடைய கருத்துக்கு. நான் தந்த தரவுகளை கொண்டு நீங்களும் கண்டுபிடிப்பதற்கு முயற்சித்தீர்கள். காலம் கொஞ்சம் தாமதித்து விட்டது, இருப்பினும் என்னுடைய வாழ்த்து கூறுங்கள். சரி, இன்று உங்களுக்கு விருப்பம் அனிதாவா சொன்னதா கண்டுபிடித்து கெட்டிக்காரி ஒரு நிமிடத்துக்குள்ளே தான் மற்றவர்களும் போட்டார்கள். நீங்களும் நான் தாமதித்து பார்த்தேன், அதை பிழைத்து விட்டது. சரி சரி, இப்பொழுது என்ன பாடலை உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும்?
1: படம் சிந்து பைரவி.
0: ஆமா,
1: தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா
0: நினைத்தன்று, அந்த பாடலை நினைத்தேன் இப்பொழுது. தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி, நீங்கள் கண்ணு குட்டியா
1: இல்லையா?
0: அப்படியா கண்ணு குட்டியா? நீங்கள்
1: சோக பாடல் ஒண்ணு தேர்வு செய்யலன்னு நினைச்சேன், இந்த பாடலே நினைவு.
0: என்னண்டு
1: சோக பாடல் ஒண்ணு தேர்வு செய்யலன்னு இருந்தேன்.
0: தண்ணி அடிப்பீர்கள் அப்படித்தானே? தண்ணி தொட்டி போவீர்களா நீங்களும்? இல்லை இல்லை, அப்படி இல்லை. கட்டிக்காரன் நல்லது. அனுஷம் அந்த சிரிப்பில் இருந்து தெரிகிறது. உங்கள் பாடல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. இருவரும் வந்து வாக்களித்தது வாக்குச்சாவடியை சிறப்பித்ததுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் நீண்ட வாரமாக கடந்த வாரங்களிலே வாக்களிப்புக்கு அனுஷா வர முடியாமல் இருந்தவர்தானே. இன்று வந்தவுடன் வாக்களிப்பது உரிமை என்று ஓடி வந்து விட்டீர்கள். உங்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.

இனிமையான பாடல்கள் தொடர்ந்து செல்லும் வேளையிலே மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே வாக்குக்கு வர வேண்டும், பாடலை கேட்க வேண்டும் என்று உந்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குள்ளே வர முடியாமல் இருப்பவர்கள் தினமும் வந்து எங்களோடு இணைந்து கொண்டு வேறு பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள், நீங்கள் என்னுடைய தளத்திலே என்னுடைய பதிவிலே நீங்கள் உங்கள் வாக்கினை தரலாம், அது நான் எல்லோருக்கும் கூறுங்க. நீங்கள் நான் பார்த்தேன் உங்கள் பதிவுகளை, உங்களுக்கு விருப்பமான பாடல் ஒன்று எழுதியிருக்கின்றீர்கள், பாடலை சேர்த்துக் கொள்கிறேன், வாக்களித்தால் தானே பாடல் கிடைக்கும். அதனால் நீங்கள் என்னுடைய தளத்தில் உங்களுக்கு எந்த பாடல் என்று வாக்களியுங்கள், நான் அதை சேர்த்துக்கொண்டு கணக்கிலே சேர்த்துக்கொள்வேன், மற்றவர்களுக்கு தெரியாமல் என்னுடைய தளத்திலே பதிந்து விடுங்கள். அது உங்களுக்காக இந்த ஒரு சலுகையை நான் பெற்று தருகின்றேன். நீங்கள் நேரில் வலைத்தளத்து அதாவது காற்றலைக்கு வர முடியாத நிலை எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் வாக்களிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் நீங்கள் என்னுடைய இலக்கத்துக்கு உங்கள் பதிவை தாருங்கள், அது இரகசியமாக பாதுகாக்கப்படும். அது அத்துடன் நீங்கள் கேட்ட அந்த பாடலை நான் பதிவு செய்து கொள்கிறேன் உங்களுக்காக. அது மட்டும் அல்லாமல் நீங்கள் எழுதியிருந்தீர்கள் இந்த இன்று அந்த பதத்தை கண்டுபிடித்து பூமாலை என்ற பதத்தை அதற்கான பாடலை தந்திருக்கின்றீர்கள், அந்த பாடலை தருகின்றேன். நீங்கள் எனது இலக்கத்தில் சென்று உங்கள் வாக்கினையும் தந்து உங்களுக்கான விருப்ப பாடலையும் அங்கும் பதிந்து விடுங்கள். இந்த பாடலை நான் ஒளிபரப்புவேன். நன்றி நன்றி அன்பு உறவி. இப்பொழுது மகள் கஸ்தூரி சஞ்சய் தனஞ்சயன் அவர் அழைத்து விட்டார், சென்று விட்டார். விஜயராகவன் நீங்களும் அழைத்தீர்கள், வாருங்கள் வாக்குச்சாவடியில். நாங்கள் கொஞ்சம் இடர்பாடோடு இருந்துவிட்டோம், உங்களை இணைக்க முடியவில்லை, இப்பொழுது தெளிவாக இருக்கின்றது. ஓடி வாருங்கள் வாக்குச்சாவடிக்கு, தாருங்கள் உங்கள் வாக்கினை. ஜெகபிரசாதிக் அவர்கள் புரிந்திருப்பார், பதிந்திருப்பார் என்று எண்ணுகின்றேன்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஷியாமலா, வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். உங்கள் சேவைக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
1: அதுதான் இந்த தூக்கம்
0: நல்ல தூக்கம் போட்டிருக்கீங்களே.
1: மழையில அவரு கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் ஜாலியா நடிச்சிட்டு வந்தேன்.
0: அப்படி 25 கிலோமீட்டர் நினைஞ்சீர்களா?
1: மழை வந்தால்
0: மகிழ்ச்சி அடையும் மயில் போல நீங்களும். வாழ்த்துக்கள் மகளே. இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடி செல்வோம், வாருங்கள்.

0: சிறப்பு மலையிலே தோய்ந்து வந்து நன்றாக தூங்கி எழுந்து ஓடி வந்து பிறப்பாக பாடல நான் போட்ட பாடலை
1: உள்வாங்கிச்சுப்பா. அந்த மழை மழை அடிச்சது
0: அப்படியா?
1: உடம்பு ஃபுல்லா அடிச்சு. ஆமா, அதனாலதான் தூங்கிட்ட வந்த.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு, நல்லது. இப்பொழுது நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெறலாம் என்று எண்ணுகிறேன்
1: என்று
0: கூற மாட்டேன். முடிவிலே தான் தெரிய போகின்றது. சரியான பலமா
1: இருக்கு. வாழ்த்து போட்டு வைக்க படிங்க.
0: போட்டி மிகவும் பலமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். சரி, என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும் என்று கூறுங்கள்.
1: அப்பா, எனக்கு இன்னொரு உதவி பண்ணணும். பாடிங்க, நான் ஒரு பாட்டு சொல்லுவேன், அந்த பாட்டை நீங்க ரெண்டு லைன் பாடியே கண்டிப்பா காட்டி ஆகணும்பா.
0: அது இது பாடுவோர் பாடலாம் இல்லையம்மா? பாட முடியாது. கூறுங்க என்ன பாடல். என்ன பாடல்?
1: இல்லப்பா, நீங்க பாட்டு சொல்லும் போது சொல்லலாம்.
0: என்ன பாடல்?
1: பெண்ணே நீ வாழ்க படம் பா.
0: அந்த பாடலா?
1: எனக்கு தெரியும் பாடிங்க, சூப்பரா பாடுவீங்க. பார்த்த பாட்டு எல்லா பாட்டு நல்லா பாடுனாலும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பாடிங்க பாடுறது
0: புல்லாத புன்சிரிப்பா. அது புல்லாத புன்சிரிப்பு தானே அம்மா, அதனாலதான் புல்லா.

0: போதுமா? அன்றுபாடிய அன்றுபாடிய இன்றுபாடிய வித்தியாசம் என்று வித்தியாசம் இருப்பினும் கேட்டதற்காக பாடியது.
1: இல்லப்பா இல்லப்பா, அப்படி ஒரு பெரிய வித்தியாசம் இல்லப்பா.
0: அப்படியா?
1: நீங்க தான் உங்களுக்கு வயசாயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க.
0: அப்படிலாம் இல்ல இல்ல, நான் வயசுக்கு குரல் இன்றைய காலநிலை குரல் நீங்க இந்த பேசுவதற்கும்
1: இல்லப்பா. இருந்தாலும் குரல் அவ்வளவு வித்தியாசம் தெரியல.
0: நன்றி மகளே. மகள் அப்பா நல்ல அப்பா செய்யறதெல்லாம் நல்லதுன்னு தானே மகள் மாதிரி சொல்லுவேன். மகன் மாதிரி தான் குறை கண்டுபிடிப்பாரு. மகள்கள் குறை அப்பா குறை கூட விட மாட்டார்கள் தானே. சிறப்பு பார்ப்போம். முடிவில் யாருடைய பாடல் வெற்றி வரப்போகின்றது என்று பார்ப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவை எதிர்பார்க்கிறேன். விஜயராகவன் அவரும் மக்களை நன்றி மகளே மீண்டும் சந்திப்போம். விஜயராகவன் அவர்கள் இணைந்தீர்கள், மீண்டும் பெற வேண்டும். அடுத்த உறவுகள் வந்து கொண்டு வாருங்கள். வாக்குச்சாவடிக்கு குறிப்பிட்ட நேரத்திலே அவர்கள் ஒளி தந்து நிறுத்தி விடுவார்கள் அல்லவா? அதனால் காலம் தாமதிக்காமல் நீங்கள் விரைவாக வந்து வாக்களிக்க வேண்டும்.

0: வணக்கம் வணக்கம் விஜய ராகவன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா மீரம்மா? நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம். அங்கே காரைக்காலே விடாத மழை என்றெல்லாம் பதிவிட்டிருக்கு. இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கின்றதா? மழை பெய்ததுனால் உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதங்கள்? அப்படி
1: ஒண்ணுமில்லை.
0: பொழிகின்றது வீட்டிலேதான் இருக்கின்றீர்கள். வெளியே மழை பொழிகின்றது. வெளியே மழை பொழியும் பொழுது மிகவும் குளிர்மையாகவும் மகிழ்வாகவும் இருக்கும். இந்த மழை நாட்டுக்கு தேவை. எல்லோரும் நின்று நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பெருங்கோடையாக இருந்த பெருவெப்பங்களை சந்தித்த எங்களுக்கு இப்படி மழை வருவது சிறப்பு தானே? விஜயராகவன் அவர்களே, நல்ல நல்ல பாடல்களை தளத்தில் எழுதி கொண்டிருக்கிறீர்கள், நல்ல பாடல்கள் கேட்கின்றீர்கள், நான் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறேன், மகிழ்வாக இருக்கின்றது. நீங்கள் எங்களோடு இணைந்திருப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது வாக்களிக்க வந்திருக்கிறீர்கள், வாக்குச்சாவடிக்கு போவோம், பாருங்கள், செல்வோம். ஒரு தடவை

0: வாக்குச்சாவடிக்கு வந்துவிட்டோம். நல்ல பாடலை தெரிவு செய்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் தாருங்கள், நான் பதிவு செய்து உங்களுக்காக ஒலிபரப்புவதற்காக. விஜயராவன், என்ன பாடல் கேட்க விரும்புகிறீர்கள்?
1: பயணங்கள் முடியவில்லை.
0: அதுல என்ன பாடல்? கேட்கவில்லை.
1: பயணங்கள் முடியவில்லை.
0: ஆமா, பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் என்ன பாடல்? கேட்கவில்லை ஐயா. வலைத்தள தகராறு பண்ணுறது, மழைக்காலம், அதனால் வலைத்தளம் சீராக. எதையா? வாழ்த்து பிடித்துக் கொண்டிருந்த முதல் முதல் ராகதீபம், முதல் முதல் வாழ்த்துக்கள். ராகதீபம் ஏற்று நேரம் புயல் மழையோ, அங்கே உங்களுக்கு மழைதான், அதை வைத்து அதை வைத்து கேட்கிறேன். நன்றி விஜயராவன், உங்களுக்கு நான் இடையூறு தரவில்லை. இணைந்து சிறப்பித்தமைக்கும் வாக்களித்தமைக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து நீங்கள் தளத்தில் பாடல்களை தொடர்ந்து எழுதி கொண்டுங்கள். உங்களுக்காக நேர் நேரம் விடுமுறை விருப்பம் ஒலித்து கொண்டே இருக்கும். நன்றி, நன்றி, நன்றி. ராகதீபம் ஏற்று நன்றி. எல்லோருக்கும் நன்றியை கூறுகிறீர்கள். எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் விஜயராகவன். அடுத்து அடுத்த உறவை அழைக்கின்றேன். ஓடி வாருங்கள், இணைய வேண்டும். கஸ்தூரி, நீங்கள் அழைத்தீர்கள், கவலைப்பட வேண்டாம், இணையுங்கள். நல்லது விஜயராகவன் அவர்களே, நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.

0: வணக்கம் வணக்கம் கஸ்தூரி, உங்களோட இணைப்பு வந்துவிட்டது. வணக்கம் கஸ்தூரி. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக.
1: வணக்கம் உங்களுக்கு.
0: நல் வணக்கம். உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த நிற வணக்கத்தை உங்களுக்கு மாலை நிற வணக்கத்தை தந்து கொள்கிறேன். நாங்கள் நலமாக இருக்கிறோம் கஸ்தூரி. நீங்கள் அப்படி இருக்கின்றீர்கள். உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கிறது?
1: லண்டனில் நல்ல நிலமா இருக்கிறோம். 22 பாக காலநிலை ஐயா.
0: ஆஹா, அங்க 22 பாகையா? எங்களுக்கு அதை விட சரியான, நாங்கள் இனிமேல் 22 காணுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும் போல் தெரிகின்றது. குறைந்து கொண்டு
1: வந்துவிட்டது.
0: கொஞ்சம் கூட வந்து கொண்டிருக்கின்றது. 15 வரைக்கும் வரும் போல் தெரிகின்றது. ஆனால் நான் நினைக்கவில்லை இரவு மீண்டும் இரவு தாழ்நிலைக்கு செல்கின்றது. ஆனால் இன்னும் பூச்சியதுக்கு கீழே செல்லவில்லை. 5-6 இருக்கின்றது. மாறி மாறி குளிர்சாதை இனி ஆரம்பித்து விட்டது. நல்லது. இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடிக்கு ஒரு தடவை போவோமா கஸ்தூரி? பாருங்கள்,
1: போயிட்டு வந்துடலாம்.

0: வந்துவிட்டோம் வாக்கு சாவடிக்கு. அன்பு மகளே, சிறப்பான பாடலை தெரிவு செய்து வந்திருக்கீர்கள். நீங்கள் தெரிவித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை இப்பொழுது கூறுகின்றேன். பார்ப்போம் எந்த பாடல் வருகின்றது என்று. எல்லோருக்கும் அப்படித்தான் கூறுவேன், ஏன்னா எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய ஆவா. இப்பொழுது கஸ்தூரிக்கு விருப்பமான பாடல் எதுவாக இருக்கும், ஒளிபரப்ப வேண்டும்.
1: எனக்கு நீங்க அந்த பூமாலையில கொண்டாந்தவர்கள் ஐயா, எனக்கு படம் ஞாபகம் பெற மாட்டேங்குது. அந்த என்ன பூமாலை ஒன்று பூவோ இரண்டு அப்படி ஒரு பாடல் இருக்குது. பத்து மாத பந்தம் படம், பத்து மாத பந்தம்
0: போட்டிக்கு வந்தது. அதை நாங்கள் இதுதான் தெரிவு செய்யப்பட்டது. பூமாலை ஒன்று
1: பூவோ இரண்டு,
0: பூவோ இரண்டு அந்த பாடல். சரி, பூவோ இரண்டு இனிமையான பாடல்.
1: எனக்கு தெரியும்
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. போட்டிக்கு வரும்பொழுது பல பாடல்கள் வரும். நாங்கள் சில தரவுகளை வைத்து தெரிவு செய்யும் பொழுதே இந்த ஐந்து பாடல்கள் தான் இந்த போட்டிக்கு உகந்ததாக தெரிவு செய்யப்பட்டு உங்களுக்கு. என்றால் பாடல்களும் நன்றாகவும் இருக்கணும், கேட்கவும் கூடியதாக இருக்க வேண்டும், இல்லை வாயிலோருக்கும். அதனால் சிறந்த பாடல்கள் வந்து பார்ப்போம் உங்களுடைய பாடல் வெற்றி பெறும் என்று எண்ணிக்கொண்டு மகிழ்ச்சியோட இருங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் மகாலிங்கம் வணக்கம் நலமா இருக்கிறீர்களா
2: நலமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? அம்மா நலமா இருக்காங்களா?
0: இருக்கின்றோம் இருக்கின்றோம், நலமாக உள்ளோம். நீங்கள் அப்படியே உங்க மழை பெய்தது அமல்யத்திலே அநேகர் வந்து முறைப்பாடு தருகிறார்கள், மழை மழை மழை என்று. உங்களுக்கு எப்படி இருக்கிறது?
2: மழை மழை தான் ஐயா, மழை சினிங்கி சினிங்கி பெய்யுதுயா.
0: சிணுங்காமல் பெய்தா நலமா இருக்கு, சிணுங்கினால் எங்களுக்கு ஒரு சுணக்கமா இருக்கும் இல்லையா?
2: சினுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து
0: ஒரு வசதி குறைவாக அசௌகரியமா இருக்கும் இல்லையா?
2: ஆமா.
0: சரி, மழை சிணுங்குவதா பிறத்து வருவதற்கு முன்பு வாக்குச்சாவடிக்கு உள்ளே போவோம் பாருங்கள்.

0: சிறப்பு மகாலிங்கம் அவர்களே, நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற்றால் நானும் மகிழ்வேன். என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்காக என்ன பாடலை பதிவு செய்ய போகின்றீர்கள் நேர் நேரத்துக்காக?
1: நேர் நேரத்துக்காண்டி எனக்கு பிடிச்ச அதான் ஐயா சொல்லுவான்ல, இடுப்புல இடுப்பு மடிப்பு சுருக்கு, அந்த பாடலையா?
0: அந்த பாடலையா? என்ன பாடல் அது? இடுப்புச்சேல மடிப்பு கட்டியா? இல்ல
1: மடிப்பு. ஆமாயா,
0: மடிப்புச்சேல இடுப்புல கட்டி, இடுப்புல கட்டின மடிப்புச்சேல, அப்படி ஒரு பாடல் கேட்பீர்கள். சரி, இந்த வரியை எனக்கு உடனே எனக்கு முதல்வர் புரியவில்லை, ஆனாலும் அந்த பாடலை எழுதுகிறேன், நான் தெரிவு செய்தேன். உன் இடுப்புச்சேல மடிப்பிலே நான் மயங்கி போனேன்டி, அப்படிதான்.

கட்டாமல் போட்டா மயங்க மாட்டீங்களா? இடுப்புச்சேலை மடிச்சு, இடுப்புச்சேலையை மடிச்சு கட்டாமல் சும்மா போட்ட. வாழ்த்துக்கள் ஐயா, நகைச்சுவைக்காக பேசினேன். வாழ்த்துக்கள், நன்றி, மீண்டும் பெறுவோம். இது முறையத்தமாக நன்றி மகாலிங்கம், உங்கள் பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள்.

0: மகாலிங்கம் கேட்ட பாடல், நானும் மகாலிங்கம் தடுமாறுவதற்குடையில் பெண்கள் சேலை கட்டுவர்கள்லாம் ஓடி வந்து வந்து விட்டார்கள், நான் கூறிவிட்டேன், இருப்பினும் அவர்கள் எழுதி இருக்கின்றார்கள். உன் சேலை மடிப்பு சேலை எப்படி சேலை, நீ கட்டும் சேலை மடிப்பில் என்று ஒருவர் எழுதியிருக்கார், நீ கட்டும் சேலை மடிப்பில் என்று இன்னொருவர் எழுதியிருக்கார், நான் சொன்னது உன் நெடுப்பு சேலை மடிப்பில் என்று எழுதி நான் கூறிவிட்டேன். பார்ப்போம், சரியான பாடல் கிடைத்து விட்டது, நன்றி. அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? நேரம் சரியாக 12:55 நண்பகல் தான் எங்களுக்கு இன்னும் வாக்குச்சாவடியில் இடம் இருக்கின்றது, நேரம் இருக்கின்றது, ஓடி வாருங்கள். வந்துவிட்ட ஞானேஸ்வரர் இரண்டாவது முறை வாக்குச்சாவடிக்கு முயற்சி செய்கிறார், நுழைய முடியாமல் இருக்கிறார், என்னவென்று தெரியவில்லை, வர வேண்டும். மீண்டும் பாருங்கள், உங்கள் பொன்னான வாக்குகளை அழியுங்கள், பார்ப்போம் எத்தனை பேர் வருகின்றீர்கள், எத்தனை பாடல்கள், எந்த பாடல் வெற்றி பெறுகின்றது என்ற முடிவிலே தெரியும். ஓடி வாருங்கள். வணக்கம் மகனே, ஞானசேகரன் வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன்.
1: வணக்கம் அப்பா, இனிய நண்பகல் வணக்கம்.
0: வணக்கம் இனிய நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு நல்ல முன்னிரவு வணக்கத்தை தருகின்றேன். நல்லமாக இருக்கின்றீர்களா? வீட்டுக்கு வந்து விட்டீர்களா?
1: வந்துட்டேன்.
0: திங்கட்கிழமை எல்லாம் மிகவும் இடர்பட நேரம் உங்களுக்கு.
1: பக்தர்களும்
0: பெறுவார்கள், நண்பர்கள், உறவினர்கள், நீங்கள் எல்லோரையும் அன்பாக வரவழைத்துக் கொள்வீர்கள். அதுவும் சிறப்பு நல்ல ஒரு படம். அவர் யாரு? நடன இயக்குனர்
1: மாஸ்டர், நடன
0: ஆமாம், கலா மாஸ்டர் அவர்களோட ஒரு படம் ஒன்று எடுத்திருக்கிறார்.
1: எல்லாரையும் ஆட்டி படைக்கிறவங்கள
0: சிறப்பா எல்லாரையும் ஆட்டி
1: படைப்பார்.
0: ஆடுபவர் அவர் தான் இல்லை, அதனால தான் எழுதினார்கள்.
1: ஆமா,
0: கூத்து ஆடுவதும் குந்தி எழும்புவதும் ஆத்தாது, அது அவன் செயல், அவன் செயல். எல்லாருக்கும் மேலால் இருக்காரோ அது இல்லை கூத்தன்
1: ஆண்டவர்
0: நல்லது ஞானசேகரன். அது மட்டுமல்ல, ஆலய தரிசனங்களை அனுப்பி கொண்டிருக்கின்ற வாழ்த்துக்கள். இந்த வழியிலே நாங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று முதலில் வாக்கினை அளித்து விட்டு வருவோம், பாருங்கள்.

நன்றி நன்றி நன்றி. என்ன பண்ணா எனக்கு குரல் வந்து வந்துவிட்டது ஒலியை உண்டு, நான் ஒலியை குறைத்து விட்டேன், அங்கே கேட்கவில்லை மற்றவர்களுக்கு. சரி, இப்பொழுது

0: காற்றலைக்கு வந்து விட்டோம்.
1: உங்கள்
0: பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன பாடல் உங்களுக்காக ஒளிபரப்ப வேண்டும்?
1: படம் வந்து பட்டாக்கத்தி பைரவம்ப்பா.
0: ஓ ஞான சார், பட்டாக்கத்தி பைரவில் என்ன பாடல்?
1: எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள்.
0: ஓ எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள், இனிமையான பாடல்.
1: தளத்தில்
0: நல்ல நல்ல பாடல்கள் இதை வைத்திருக்கின்றீர்கள், ஒவ்வொன்றாக தந்து கொண்டிருக்கின்றேன். கேட்டு மகளுங்கள். உங்களுடைய இணைப்பு, உங்களுடைய பங்களிப்பு சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய ஆன்மீகம் சிறக்கட்டும். உங்களோடு நீங்கள் செய்யும் ஆன்மீகத்தில் எங்களுக்கும் அருள் கிடைக்கட்டும். நன்றி மகனே. நன்றி.
1: நன்றி அப்பா. உங்கள் ஆசீர்வாதம் இப்ப லேசா தூரல் போட்டுக்கிட்டு இருக்கு சாயந்தரத்துலேருந்து. அதனால வெட்கை தைந்து குளுமையான சீதோஷ நிலையில் இல்லத்தின் வாசல்படியிலே உங்களை கவனித்துக் கொண்டு உங்களோட பேசிக்கொண்டு அந்த காற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: அனுபவி ராஜா அனுபவி, வாழ்த்துக்கள்.
1: இன்னும் எல்லாம் உங்க ஆசீர்வாதம் அப்பா. நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை சேர்வதற்காக என்னுடைய ஞானசேகரன் சென்று விட்டார். இப்பொழுது ரேவதி அழைத்து பார்த்திருக்கின்றார். வாக்களிக்க வேண்டும் என்று ஓடி வந்திருக்கின்றார். இப்பொழுது முதலாவது ஒளியும் கிடைத்திருக்கின்றது. பரவாயில்லை, எங்கே ஓடி பாருங்கள். ரேவதி உங்கள் அழைப்பை தர வேண்டும். சந்திரராஜ் நீங்கள் அழைத்து எனக்கு என்ன மஞ்சள் கடதாசி அனுப்பியிருக்கோ தெரியவில்லை. வர வேண்டும், வர வேண்டும், பாருங்கள். இப்பொழுது வந்த வாக்காளர் சாந்தி வந்து விட்டார். வணக்கம் சாந்தி.
2: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த அழகி ராசா இவர்களுக்கு ஒரு அழகி ராசாவுக்கு வாக்கு உரிமை இருந்தா அவர்களும் வாக்களிப்பார்கள்.
2: என்ன
0: நம்ம வீட்டுல இருந்து மூன்று வாக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள்.
2: நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. வந்து தேர்தலுக்கு முன்னாடி யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி ரெண்டு சீட்டு போட்டு அழகிய எடுக்க சொன்னாங்க. ஏன் கரெக்டா எடுத்துட்டா?
0: அப்படியா? யார் எடுத்து போட்டா பார்ப்போம்.
2: தமிழ்நாடு, தமிழ்நாடு தேர்தல் அப்ப சட்டசபை தேர்தல்.
0: நல்லபடி எங்களுக்கு அவன் சரியா எடுத்தாவா? சரியா எடுத்தாள் அழகி.
2: ஆமா, ராசாவும் எடுத்துட்டான். ஆமா,
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன்.
2: வெளியில போய் மாட்டிக்கிட்டேன். திரும்பும் போது மழை, அதனால நின்னுட்டு இப்பதாங்க ஐயா வந்து சேர்ந்து சாப்பிட்டு முடிக்கும்.
0: விட்டு விட்டு பெய்யுது. சரி, நாங்கள் ஒரு சாவடி போவோம்.

0: இப்பொழுது நாங்கள் காற்றலைக்கு வந்துவிட்டோம் சாந்தி, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடல் நான் ஒலிபரப்ப கொண்டு நேர் நேரத்தில்?
1: பட்டுப்பூச்சி
0: அக்கா. இது திக்கு தெரியாத காட்டில். நல்லது நல்லது. திக்கு தெரியாத காட்டில் ஏற்படுத்த பாடல், சிறப்பான பாடல், சிறப்பான பாடலை தந்திருக்கிறீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மகளே. அடுத்த உறவு வேற காத்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் வாக்குச்சாவடியில் ஒலி கிடைக்க இருக்கின்றது, இன்னும் கிடைக்கவில்லை. இரண்டாவது ஒலி கிடைக்க இருக்கும் நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். ரேவதி நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். உங்களை இணைத்துக் கொள்வேன் நான். பாருங்கள், மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. பரபரப்பாக நாங்கள் வாக்குச்சாவடியில் இருக்கின்றோம். வாக்குச்சாவடியை முண்டி அடித்துக்கொண்டு ஒவ்வொருவரும் வாக்கு தருகின்றார்கள். எண்ணும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜோஜ், உங்கள் வாக்கினை நாங்கள் எதிர்பார்த்தோம், நீங்கள் அழைத்தீர்கள். அந்த வேளையில் வாக்கு சாவடி நிறைந்திருந்தது. இப்பொழுது ஓடி வாருங்கள், வாருங்கள், அலையுங்கள். 6478746415 வந்துவிட்டார் ஜோஜ் அவர்கள். எங்கிருந்தாலும் தன்னுடைய வாக்கை பதியை பறந்து வருவார். வணக்கம் ஜோஜ், நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக பலமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் வாசத்தில் நீங்கள் எப்படியா இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கணும். நீங்கள் பணிச்சுமையோடு இருக்கின்றீர்கள். இப்போ உங்கள் பேசுகிறது தெரிகிறது. நாங்கள் உடனடியாக வாக்குச்சாவடி போவோம். பாருங்கள், உங்கள் வாக்கு தான் முக்கியமாக இருக்கு.

0: கலைக்கு வந்துவிட்டோம். உங்கள் பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள் ஜோஜ். நலமாக, வளமாக, பாதுகாப்பாக, ஆரோக்கியமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கின்றோம். வேறு ஏதாவது கூற வேண்டும்? நன்றி, நன்றி. நீங்கள் ஓடிச்செல்லுங்கள்.
1: பாடல் எல்லாம் நல்ல பாடல்கள்.
0: நன்றி, நன்றி, நன்றி மகன். ஆறுதலாக இருக்கு, கவனமாக இருங்கள். வாழ்த்துக்கள், உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகட்டும்.
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி. எந்த பணியில் இருந்தாலும், எங்கு சென்றாலும், எவ்வளவு இடையூறு இருந்தாலும் ஓடி வந்து விடுவார். எங்களோடு இணைந்து கொள்ற நீண்ட கால உறவு ஜோஜ். பலமோடு பலமோடு வாழ வேண்டும். அடுத்த பாடலை சந்தன்ராஜ் அவர்கள் வந்து தரப்போகின்றார். சந்தன்ராஜ் அவர்கள் தலையிருக்கும் வாக்கினை வைத்துக்கொள்ளும். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, வணக்கம்.
2: இரண்டு
0: வணக்கத்தோடு ஐக்கியமாகி உடனடியாக நாங்கள் வாக்கு சாப்பிடி.

0: சந்தன்ராஜ் அவர்களும் பணியோடு இருந்து கொண்டும் இந்த சுமையோடும் ஓடி வந்து இணைந்துவிட இணைந்த பின் நன்றி. உங்களுக்கு விருப்பம் அந்த பாடல் என்ன வேண்டும் ஒன்று கூறுங்களேன். என்ன பாடல் வேண்டும்?
1: தர்மம் அப்படிங்கிற திரைப்படத்தில் கேட்பீங்க ஒரு பாடல்.
0: தர்மத்தில் கேட்க போறீங்க, தர்மத்தோடு தரணும்.
1: கட்டுக்குள் சிக்குமோ சிட்டுக்குருவி.
0: அதுதானே,
1: கட்டுக்குள் சிக்குமோ சிட்டுக்குருவி.
0: ஓ, கட்டுக்குள் சிக்குமோ சிட்டுக்குருவி. வாழ்த்துக்க, நல்ல பாடல் தர்மம் திரைப்படம். நன்றி சந்தன்ராஜ் அவர்களே, உங்களுடைய வாக்குக்கு உங்களோட பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இறுதியாக வருகின்ற என்னுடைய ரேவதி, இரண்டாவது ஒளி எங்களுக்கு கிடைத்து விட்டது. இருப்பினும் இன்னும் மூன்றாவது ஒளிக்கு நேரம் இருக்கின்றது. வந்துவிட்டார் மகள். வணக்கம், வணக்கம்,
2: வணக்கம்,
0: வணக்கம்,
2: வணக்கம்,
0: வணக்கம், வணக்கம், வணக்கம் கேட்டு விட்டது. நலமாக இருக்கின்றீர்களா ரேவதி?
2: நலமாக இருக்கிறேன் அப்பா. நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் மிக மிக நலமாக இருக்கின்றோம், மிக மிக நலமாக இருக்கின்றோம்.
2: சந்தோஷம்,
0: சந்தோஷம், சந்தோஷம். எல்லோரும் வந்து வாக்களித்து செல்வது மிகுந்த சந்தோஷமா இருக்கின்றது. இப்பொழுது அங்கே கே கே நகர்ல மழை பொழிந்ததா?
2: மழை தூரல் தூரல் போட்டதப்பா.
0: தூரல் போட்டிருக்கு, தூரல் பில்லாததுதான். சரி, தூரல் போட்டிருக்கு உங்களுக்கு. இப்பொழுது உங்கள் வாக்கினை பெறுவதற்காக உங்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்ல என்ன மூன்றாவது ஒலி கிடைக்க இருக்கின்றதை எதிர்பார்க்கின்றேன். பாருங்கள் போவோம்.

0: வாக்களிக்க வாக்களிக்க வந்த ரேவதி அவர்களே, நீங்கள் வந்து வாக்களித்தது பெருமைக்குரிய விடயமா இருக்கிறது. மகிழ்ச்சியோடு வரவேற்று உங்கள் வாக்கினை பெற்றுக்கொண்டோம். நீங்கள் வாக்களித்த வாழ் வெற்றி பெறலாம், பெறாமல் விடலாம், பார்ப்போம் உறுதியிலே என்று எண்ணிக்கொண்டு உங்களுக்கு என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: நாளைக்கு பி.பி. ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களோட பிறந்த நாளாப்பா, அதனால ஆமாமாப்பா, அதனால நிலவே எட்டம் நெருங்காதே அந்த பாடல் தாங்கப்பா.
0: இனிமையான பாடலாமா அந்த பாடல், நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அற்புதமான பாடல், உண்மையை சொல்லக்கூடிய ஒரு பாடல், நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. வாழ்த்து சார், பி வி ஸ்ரீனிவாச ஐயாவுடைய பிறந்த நாளுக்காக இந்த பாடலை தருகின்ற வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் கிடைக்கும், நீங்கள் பதிவு செய்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். இணைந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் சந்திப்போம் மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். கலகலப்பாக விறுவிறுப்பாக இன்றைய வாக்குச்சாவடியில் வந்தெல்லோரும் இணைந்து அழகாக மகிழ்வாக சிறப்பாக ஒழுக்கமாக வாக்களித்து சென்றிருக்கின்றார்கள். வாக்களிப்பு என்பது ஒரு மிகவும் முக்கியமானது. எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு ஆயுதம் வாக்குரிமை. அதுதான் இந்த வாழ்க்கை பயணம். இன்றைய வாழ்க்கையிலே, இன்றைய அரசியல் முறையோடு வாழும் இந்த வாழ்க்கையிலே எங்கள் வாழ்க்கையை தலைகளாகவோ தலைமையிலாகவோ உயரமாகவோ பதிவாகவோ மாற்றி வைப்பது இந்த வாக்குரிமை ஒன்றுதான். வாக்குரிமை எங்களுக்கு இருக்கின்றது, அது எங்கள் கடமை. ஆனால் கடமையாக அந்த வாக்குரிமையை போடாமல், உரிமையாக என்று அண்ணாமல், சமதர்மமாக செய்ய வேண்டும். அதாவது சமதர்மம் என்பது எங்கள் உள்ளம், எல்லோருடைய உள்ளமும் மகிழக்கூடிய வகையில் ஒரு தீர்ப்பை, ஒரு ஒரு தலைமையை தெரிவு செய்ய வேண்டும் என்பது போன்றுதான் அந்த வாக்குரிமை இருக்கின்றது. இந்த வாக்குரிமை எதற்காக யாருக்காக நாங்கள் இழக்கக்கூடாது அன்புறவுகளை சரியான முறையில் நெறிப்படி நாங்கள் நேர்மையாக செய்ய வேண்டும் என்பதை கூறுகின்றது. ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் தெரிந்துவிட்டது. வாழ்த்துக்கள் உறவுகளே. நாங்கள் பாடல்களை கேட்போம் தொடர்ந்து. இன்னும் சில வினாடிகளில் மூன்றாவது ஒலியும் கிடைக்கும் என்று எண்ணுகிறேன். பார்த்து

0: கழுத்துக்குள் விழுந்து விட்டு.
1: இன்றைய போட்டி மிகவும் பரபரப்பாக இருந்தாலும் விறுவிறுப்பாக இருந்தாலும் பலமான போட்டியாகவும் இருக்கின்றது. இறுதியை முடிவைத்தான் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது எங்களுக்கு நன்றாக புரியும், எங்களுடைய வாழ்க்கையும் அப்படி கிடைத்திருக்கின்றது. மகாலிங்கம் அவர்களும் ஒரு பதிவை போடுகிறது, எதற்காக என்று புரியவில்லை. உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கொண்டு போதை பற்றி போ என்ன ஒன்று தெரியவில்லை. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இடை நேர சில நேரத்திலே என்னுடைய ஒலி வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எனக்கு கிடைத்திருக்கின்றது. பொறுமையோடு அதை தெரிய வைத்தவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் அதை திருத்திக் கொண்டே நாளையே பதித்து விட்டேனும் என்ன ஒன்று தெரியவில்லை. ஆளி பதித்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஓடிய பாடல் நின்றுவிட்டது, எனது குரல் வரவில்லை, அதனால் அதை எனக்கு உறுதிப்படுத்தினார் என்றும் அறிய கிடக்கின்றது. மிகவும் நன்றி. முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இன்றைய வாக்கு சாவடி மிகவும் பரபரப்பாக இருந்தது. விரைவில் அடுத்த 3வது ஒளியும் கிடைக்கும் என்று எண்ணுகின்றேன். அநேகமாக வர வேண்டியவர்கள் வந்திருக்கின்றார்கள், வராதவர்கள் இன்னும் இருக்கின்றீர்கள். ஆனால் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்குமோ தெரியவில்லை. ஏனென்றால் இங்கே பதிவிலே பார்த்தவர்கள் சிலர் வரவில்லை, இனி வருவார்கள் என்றும் நான் எண்ணவில்லை. வந்தாலும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ என்பதும் சந்தேகத்துக்குரியதாகத்தான் இருக்கும். நான் வாக்கு உரிமை எப்படி என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது எங்கள் எங்களுடைய ஜெகவர் சாதிக் அவர்களுக்கு ஒரு அறிக்கை விட்டேன். ஆனால் அவர் வாக்கை தரவில்லை, அதனால் அவருடைய வாக்கு எங்களுக்கு எண்ணிக்கைக்குள்ளே சேரவில்லை. இப்பொழுது அவர்கள் 3வது ஒளியை இன்னும் பாய்ச்சவில்லை, பார்த்து கொண்டிருக்கின்றேன். சிறப்பாக பாடல் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த 5 பாடல்களும் சிறப்பான பாடல்கள் என்ற பெயரை நீங்கள் எல்லோரும் வந்து கூறுகிறீர்கள். ஆனால் உங்கள் தெரிவுகள் மிக மிக சிறப்பான தெரிவுகளாகத்தான் இருக்கின்றன. என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இறுதி அங்கிருந்து தான் வர வேண்டும். இன்று வந்து இணைந்து எங்களுக்கு 2 பாடல்களை தந்து சென்றீர்கள். அதிலே சந்தன்ராஜ் அவர்கள் தன்னுடைய விருப்ப பாடலை எழுதியிருந்தார். அவருக்கு வெற்றி பாடலை நான் கேட்கவில்லை. முடிந்தால் சந்தன்ராஜ் அவர்களே உங்களுக்கான வெற்றி பாடலை ஒரு தடவை தர வேண்டும் ஒரு வரப்போவதற்காக. இங்கே ஜெகபர் சாதிக் அவர்கள் தனது விருப்ப பாடலாக வெற்றி பாடலாக ஒரு பாடலை கேட்டிருந்தார். அவர் பூமாலை என்ற பதத்தை தேடித்தந்தார். இதோ 3வது ஒளி பாய்ச்சி விட்டார்கள், வாக்குச்சாவடியை அடைக்கின்றார்கள். அன்பு உறவுகளே, வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் வெற்றிகரமாக எங்களுடைய வாக்களிப்பு நிறைவேறி விட்டது. இனிமேல் முடிவைத்தான் பார்க்க போகும்.

0: வணக்கம் சந்தன்ராஜ், உங்களுக்கு விருப்பமான பாடல் உண்டு, வெற்றி பாடல் தர வேண்டும், தாருங்கள் ஒலிபரப்புவதற்காக.
1: சரிங்க, அதாவது நான் கொடுத்ததை வெற்றி பாடல கொடுத்துருங்க. இப்ப இன்னொரு பாடல் கேட்போம், சின்ன சின்ன ஆசைகள் அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து.
0: சின்ன சின்ன ஆசைகள் என்ற திரைப்படத்தில் இருந்து என்ன பாடல்?
1: திரைப்படத்தில் இருந்து இளையவளே நான் இனியவளே.
0: அப்படியா? சரி.
1: ஆமா,
0: இளையவளே
1: நான் இனியவளே.
0: நான் இனியவளே, வாழ்த்துக்கள். இளையவளே நான் இனியவளே, வாழ்த்துக்கள்
1: உங்களுக்கு. பங்கெடுத்த நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

இந்த வழியிலே நாங்கள் வாக்குச்சாவடியை அடைத்து அவர்கள் பதில் தரும் வரைக்கும் நாங்கள் பாடலை கேட்க வேண்டும். இரண்டு பாடல்கள் உடன் தர வேண்டிய பாடல்கள் இருக்கின்றது. ஒன்று ஜெகவர் சாதிக் அவர்கள், அடுத்தது சந்தன்ராஜ் அவர்கள் தந்த பாடல். சந்தன்ராஜ் அவர்களும் ஜெகவர் சாதிக் அவர்களும் பூ மாலை என்ற பதத்தை ஒரு நிமிடத்துக்குள்ளே கண்டு அனுப்பி வைத்து அந்த வேத்தியை தேடிக்கொண்டார்கள். இருவருக்கும் கொடுக்கும்படியே முதல் பாடலை ஜெகபர் சாதிக் அவர்களே, நீங்கள் வாக்களிக்க வரவில்லை, வாக்கு எங்களுக்கு தரவில்லை, அதனால் இவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், உங்கள் வாக்கு இங்கே சேரவில்லை, நீங்கள் வெற்றி பாடலுக்கு எழுதியிருந்து இருக்கின்றீர்கள், அந்த பாடலை இப்பொழுது ஒளிபரப்புகிறேன், அனைவரும் கேட்போம்.

இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது எங்கள் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களே, உங்களுக்காக நீங்கள் வாக்களிக்க வராது விட்டாலும் வானொலிக்கு வராது விட்டாலும் காரணங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று மனமாற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பாடலை நீங்கள் இன்றைய பாட்டுகளின் பதம் என்னவென்று கண்டுபிடித்து கொடுத்து அதற்கான வெற்றி பாடலாக தந்தோம். உங்களோடு நாங்கள் இணைந்து கொண்டோம். அடுத்த பாடலை சந்தன்ராஜ் அவர்களும் சரியான பதிலை தந்து இந்த பாடலை பெறுகின்றார். கண்ணுக்குள் சிக்குமோ சிட்டுக்குருவி என்ற பாடலை தான் தாருங்கள் என்று தர்மம் திரைப்படுத்த பாடலை கேட்கின்றீர்கள். இது அந்த பாடல், உங்கள் வெற்றி பாடலாம்.

சிறப்பான அந்த பாடல், இருவரும் கேட்ட பாடல்கள், இரு துறையில் இருந்து ரசிக்கக்கூடியதாக இருந்த பாடலாக இருந்தது இந்த பாடல். தர்மம் என்ற திரைப்படத்திலிருந்து சந்தன்ராஜ் அவர்களுக்கான வெற்றி பாடலாக கேட்டு மகிழ்ந்தோம். அன்பு உறவுகளே, இன்று மலர்ந்த பாட்டு சவாரி 162 மிகவும் விறுவிறுப்பாக மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. 13 உறவினர்கள் வந்து வாக்காளர்கள் வந்து வாக்களித்திருக்கின்றார்கள். இன்னும் வரை இருந்தாலும் இவர்கள் வந்ததே தில்லுமுல்லாக இருந்தது, இங்கே தட்டுப்பாடாக இருந்தது, இல்லை இடர்பாடாக இருந்தது. அந்த இடர்பாடு மத்தியிலும் தாங்கள் தெளிவாக சிந்தித்து நல்லதொரு பாடலை தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் எண்ண வேண்டும். வந்த பாடல்கள் அத்தனையும் சிறந்த பாடல்கள். 13 உறவுகளாக இங்கே வந்தவர்கள், திரு நாகப்பன் முதலாவது நேயராக வந்து நல்ல கைராசிக்காரன் நன்றாக சென்றது. தேவா, அனுஷியா, கிருஷ்ணன், ஷியாமலா, விஜயராகவன், கஸ்தூரி, மகாலிங்கம், ஞானசேகரன், சாந்தி, ஜோஜ், சந்தனராஜ், ரேவதி ஆகியோர் வந்து தங்கள் மன விருப்பத்துக்கேற்ப தீர்க்கமான முடிவெடுத்து சரியான முடிவை தந்தார்கள் என்றுதான் எண்ண வேண்டும். ஏனென்றால் இது ஒரு பாடல் நிறைவுக்கு வரத்தானே வேண்டும். அதே போன்று சரியான பாடல் ஒன்றை தந்திருக்கின்றார்கள். அதே போன்று எல்லோரும் பாடலை நல்ல பாடலை தான் தெரிவு செய்திருக்கிறீர்கள். கூடுதலான வாக்குகளை பெற்ற பாடலை இப்பொழுது கூற இருக்கின்றேன். பழமை போல இன்று இரண்டு பாடல்கள் கட்டுப்பணத்தை இழந்து விட்டன. அவர்களுக்கு யாரும் பெரிதாக கொடுக்கவில்லை. இருப்பினும் ஒரு பாடல் கூடுதலான விருப்பத்தை இங்கு தந்தது. ஆனால் முதலாவது இடத்தையோ ரெண்டாவது இடத்தையோ பெற முடியாமல் வெற்றி இடத்தை பிடிக்க முடியவில்லை. அந்த பாடல்கள் முதலாவது வரிசையில் நின்று பாடிய பூ மாலை ஒரு பாவையானதோ என்ற தங்கமகன் திரைப்படுத்த பாடலும், இரண்டாவது வரிசையில் ஓடிய பூ மாலை நீயே புழுதி மண் மேலே என்ற பராசக்தி திரைப்படுத்த பாடலும் கட்டுப்பணத்தை இழந்து முதலாவது இடத்தையோ வெற்றி இடங்களை பிடிக்கவில்லை. இருப்பினும் இந்த ரெண்டு பாடல்களையும் பொறுத்த வரையிலே பார்த்தால் பூ மாலை நீயே புழுதி மண் மேலே என்றதுக்கு கூடுதலான புள்ளி கிடைத்திருக்கின்றது. அது ரெண்டையும் ஒதுக்கி விடுவோம். ஏனைய மூன்று பாடல்களும் தான் இன்று வெற்றி பாடல்களுக்குள்ளே வருகின்றன. அதிலே மூன்றாவது இடத்தை பெறும் ஒரு பாடல் மூன்று வர இந்த 13வர்களுக்குள் மூவருடைய உள்ளத்தை தொட்ட பாடலாக வருகின்றது. அந்த பாடல் பூ மாலை வாங்கி வந்தேன் பூக்கள் இல்லையே என்ற மூன்றாவது இடத்தில் நின்று பாடிய பாடல் மூன்று உறவினர்களை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கின்றது. மூன்றாவது இடத்தில் நின்று பாடியது மூன்று உறவினர்கள் விரும்பியிருக்கின்றார்கள். மூன்று புள்ளிகளால் மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கின்றது அந்த பாடல். இதுக்கும் ஒரு சிறப்பான அம்சம். அடுத்து இரண்டாவது இடத்தை எந்த பாடல் பெற்றிருக்கலாம் என்று நீங்கள் எண்ணும் வேளையில் இங்கே இரண்டு பாடல்கள் போட்டியிலே இருக்கின்றன. பூ மாலையே தோல் சேரவா, பூ மாலையில் ஓர் மல்லிகை, நான்காவது ஐந்தாவது பாடல்கள் முதலாவது இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கின்றன. அதிலே இப்பொழுது மூன்றாவது இடத்தை பெற்ற பாடலை தெரிந்து கொண்டோம். அப்படி என்றால் இரண்டாவது இடத்தை எந்த பாடல் பெற்றிருக்கும் என்று பார்த்தால் நான்கு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கின்றது ஒரு பாடல். அந்த பாடல் நான்காவது இடத்தில் வந்து பாடிய பூ மாலையே தோல் சேரவா என்ற பாடல் நான்காவது வரிசையில் நின்று பாடி நான்கு பேருடைய உள்ளத்தை தொட்டு இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தால் முதலாவது பாடல் எதுவென்று நான் கூறாமலே நீங்கள் இப்பொழுது கணித்திருப்பீர்கள். ஐந்தாவது இடத்தில் இருந்து பாடிய இசை அரசரும் இசை அரசியும் மெலிசை மன்னரின் இசையிலே பாடிய ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து பூ மாலையில் ஓர் மல்லிகை என்ற பாடல் ஆறு உறவினர்களின் உள்ளத்தை தொட்டு முதலாவது இடத்தை பெற்று வாழ்த்து பெறுகின்றது. இந்த பாடலை தெரிவு செய்தவர்கள் நாகப்பன், அவரை தொடர்ந்து ஷியாமலா, அடுத்து மகாலிங்கம், ஞானசேகரன், சாந்தி, ஜோர்ஜ் ஆகியோர் இந்த பாடலுக்கு வாக்களித்து முதலாவது இடத்தை பெற வைத்திருக்கின்றார்கள். இதிலே நான் கூறியிருந்தேன், ஜெகபிரசாதிக் அவர்கள் என்ன பாடல் என்று சொல்லுவதற்கு முயற்சித்தவர், எழுதி அனுப்பியவர், முடிந்தால் வாக்கினை தாருங்கள் என்று எண்ணியிருந்தேன். அவர் எங்களுக்கு வாக்கு தரவில்லை, அதனால் அவருடைய வாக்கு இங்கே சேரவில்லை. ஏனைய 13 உறவினர்களையும் உங்களை படித்திருந்தேன். அவர்களுடைய வாக்கின்படி இன்றைய சிறந்த பாடலாக மொன்றியல் தமிழ் வானொலியில் உங்களால் தெரிவு செய்யப்பட்ட பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து பூ மாலையில் ஓர் மல்லிகை என்ற பாடல் அவர்களுக்கு இந்த கலைக்குழுவினர்களுக்கு இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். இந்த சிறந்த பாடலையும் ஏனைய பாடலையும் நேர்மையாக ஓடி வந்து வாக்களித்து சிறப்பித்து விரும்பிய பாடலையும் கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு என் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த வேளையில் 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 21வது நாள் 162வது பாட்டு சவாரிய சவாரியை இனிது நிறைவேற்றுவதற்கு ஒழுங்காக வந்து எங்களுக்கு பங்களித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொண்டு இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி வளமை போல எல்லாம் வல்ல இறைவனிடம் எங்களுக்கு
ஆடம்பரங்கள் அலங்காரங்கள் எதுவுமே தேவையில்லை. அல்லோல கல்லோலப்படாமல் அமைதியான சுமூகமான வாழ்க்கை வாழ வேண்டும். சமதர்மம் நீதி நிலைக்க வேண்டும், நேர்மை நிலைக்க வேண்டும் என்று நாங்கள் அன்பு கருணை சாந்தம் கொண்டு மனிதநேயம் ஜீவகாருண்யம் அறம் காத்து வாழ்வோம் என்று அவர்களுக்கு உறுதி கூறி உங்களோடு நான் இணைந்து மீண்டும் என் அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு அவர்கள் தாழ் வணங்கி வணிந்து இன்றைய மூன்றியல் தமிழ் வானொலியின் 26வது ஆண்டின் 9வது மாதத்தின் 21வது நாள் பாட்டு சவாரி கதம்பத்திலே 162வது பாட்டு சவாரி பூமாலையில் ஒரு மல்லிகை என்ற வெற்றி பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அனைவருக்கும் நலம் கூறி வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று நிறைவு கொண்டு வருகின்றேன் நிகழ்ச்சியை. வாழ்வோம் வளமாக.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடாவில் நேரம் 11:35 முற்பகல் என்று காட்டுகின்றது. 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 20வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. பன்னிரண்டு பாகை வெப்பநிலையில் 18 பாகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது மீண்டும் 7 பாகைக்கு வர இருக்கின்றது. நேற்றைய தினம் இரவு நேரம் 5 பாகையை கண்டுவிட்டோம். குளிர் எப்படி என்பது ஆரம்பிக்கின்றது. நாங்கள் குளிர்காலத்துக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கின்றோம். இன்று மந்தார நிலை, மழை இல்லை, காற்றும் இல்லை, ஆனால் தாங்கக்கூடிய வகையிலே தான் இருக்கின்றது. நாங்கள் மகிழ்வாக சென்று திரும்புவோம் எங்கு என்றாலும் என்று எண்ணும் இந்த வேளையிலே இன்று சூரிய பகவான் எங்களுக்கு 12:15 தான் பகல் வேளை தருவேன் என்று கூறுகின்றார். காரணம், சூரிய பகவானை நோக்கி சுற்றி கொண்டிருக்கும் சுழலும் பூமி முகம் கொடுக்கும் வேளை என்று. இனிமையான இந்த வேளையில் நாங்கள் கூட இருக்கின்றோம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு என் அன்பு உறவுகளே, அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவற்றையெல்லாம் அறிய வைத்து அன்பும் அன்பு தமிழும் தந்தை எல்லாம் வல்ல இறைவனை ஓம் நமசிவாய என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இவர்கள் அனைவருடைய தாழ் பணிந்து மகிழ்ந்து என் முகந்தறிந்து தெரியாத உறவுகளே, உங்களையும் நலம் கேட்டேன், நலம் என்று கூறினேன். நாங்கள் அனைவரும் இணைந்து விடுவோம். முகம் தெரியாத தெரிந்த உறவுகளுக்கு வணக்கம் கூறி இணைத்துக் கொள்ள இருக்கின்றேன். 6478746464 என்ற எண்களோடு நீங்கள் வந்து இணையலாம் என்ற இன்றைய நாள் நிகழ்ச்சியிலே வளம்பி போல ஞாயிறுதோறும் முன்னியல் தமிழ் வானொலியில் நிகழ்வது நாங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்களும் இங்கே இணைத்திருப்பீர்கள். இல்லைனா காலம் தாமதமாகின்றதே, இன்னும் ஒரு பேச்சையும் மூச்சையும் காணவில்லையே என்று இல்லையோ என்று எண்ணி இருந்திருப்பீர்கள். அப்படி அல்ல, அல்ல, அப்படி இருந்தால் நான் அறிவிப்பேன். பாடல் ஒன்று நல்ல இனிமையான பாடல் ஓடிக்கொண்டிருந்த ஒரு நிகழ்விலே இடையிலே அந்த பாடலை நிறுத்த முடியாததானே, அதனால் தான் பாடல் முடியும் வரை தாமதித்தேன். இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கின்றது எங்கள் ஞாயிறு தோறும் ஜனரஞ்சகமாக இயங்கும் ஒலிக்கும்

0: பாடுவோர் பாடலாம். இங்கே அன்புடனே ஜெகவர் சாதிக் அவர்கள், ஜெயம் என்னுடைய அன்பு மகள் சேமலா, நான் வருவேன் என்ற துணிவோடு இங்கே வந்தாச்சு வந்தாச்சுன்னு கத்திக்கொண்டு படமும் மறைந்து எல்லோரையும் பெருக பெருகொண்டு வரவழைத்திருக்கும் உங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பித்து விட்டது குதூகலமான பாடுவோர் பாடலாம். ஆரம்பித்தவுடன் ஓடி வந்துவிட்டார் எங்கள் அன்பு உறவு. பாடுவதற்காக இங்கே அழைப்போம் அவரை. வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: ஓம் நமச்சிவாயா, சிவாய நம.
0: ஓம் நமச்சிவாய
1: தேவா,
0: சிவாய நம என்று மந்திரம் கூறி முதல் நேயராக இணைந்து இன்று பாடுவோர் பாடலை கடந்த வாரம் போல் அலங்கரிக்க வந்திருக்கின்றார் எங்கள் நாச்சியார் கோயில் தேவா. வணக்கம் தேவா, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமுடன் வளமுடன் ஐயா ஆசீர்வாதத்துடன், குறிப்பா ஐயா ஆசீர்வாதத்துடன், நேயர்கள் ஆசீர்வாதத்துடன் நலமுடன் இருக்கிறேன் ஐயா. ஒன்னும் பற்றாக்குறையே இல்ல, நல்லா இருக்கேன் ஐயா.
0: வாழ்த்துக்கள் மகனே.
1: ஆசீர்வாதம் தான் எனக்கு.
0: போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து, இது எல்லோருக்கும் இருக்க வேண்டும் இப்படியான குணம். போதும், இது போதும். சிறப்பாக வந்து இணைந்து விட்டீர்கள். முதல் நேராக எங்களோட இணைந்து எல்லோரையும் அணைக்க இருக்கின்றீர்கள், எல்லோரையும் அழைக்க இருக்கின்றீர்கள், எல்லோரையும் இணைக்க இருக்கும் முதல் நேயர். என்ன பாடல்?
1: நேரம் நிறைய வருவாங்க.
0: என்ன பாடல்?
1: ஆனா
0: வருபவர்கள் எல்லோரும் உங்களுக்கு இடம் கொடுப்பார்கள். உங்களுடைய செல்ல குரல்ல நீங்கள் பாடுகிற பாடல் என்ன பாடலை பாடுவோம் என்று நீங்கள் எண்ணி இருக்கின்றீர்கள்?
1: ஐயா, திருவிழா படத்துல இருந்து ஒரு பாடல்.
0: எங்க பாடுங்கள் கேட்போம்.
1: பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா, ஞான தங்கமே தெயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா, ஞான தங்கமே நீங்கி விட்டால் கருகி மிஞ்சுமா. கட்டலுக்கு மேனியை பார் பொட்டும் பூவுமா, நீட்டு கட்டையிலே நீர்த்து படுத்து விட்டால் காசு காகுமா. கட்டலுக்கு மேனியை பார் பொட்டும் பூவுமா, நீட்டு கட்டையிலே படுத்து விட்டால் காசு காகுமா. வட்டமிடும் காலையை பார் வாட்ட சாட்டமா, வட்டமிடும் காலையை பார் வாட்ட சாட்டமா, ஊனி வளைஞ்சி விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா, ஊனி வளைஞ்சி விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா, ஞான தங்கமே நீங்கி விட்டால் கரியும் மிஞ்சுமா. பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, இவரு போன வருஷம் மலையை நம்பி விதை விதைச்சாரு. பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, இவரு போன வருஷம் மலையை நம்பி விதை விதைச்சாரு. ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு, ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. எங்க ஐயா போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு, எங்க ஐயா போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா, என தங்கமே நீங்கி விட்டால் கரையும் மிஞ்சுமா. அறுவடைக்கு முடிக்கும் முன்னே விதைக்கல் ஆகுமா, அடா ஆண்டவனே உன்னை நம்பி இத்தனை வேஷமா. அறுவடைக்கு முடிக்கும் முன்னே விதைக்கல் ஆகுமா, அடா ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை வேகமா. பத்து புள்ள பெத்த பின்னும் எட்டு மாசமா, இந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கற்ப வேஷமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா, என தங்கமே நெஞ்சி விட்டால் கரிய நெஞ்சுமா. ஐயா நந்தியா,
0: சிறப்பு தேவா, சிறப்பு. எங்க இந்த பாடலை நான் தெரிவு செய்து அழகாக தயாரித்து நல்ல மனநம் செய்து அழகாக சிறப்பாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள். நல்ல தத்துவமான பாடல் எப்படி தேர்ந்தெடுக்கிறீர்கள்? கெட்டிக்காரன், கெட்டிக்காரன்.
1: உங்க அன்பு தாயா, உங்க அன்பு தான், அன்பு ஒண்ணு தாயா. அன்பு செல்வம்னா செல்வம்
0: தான், உலகமே அன்பால் தானே.
1: வேற யாரும் இருந்தாலும் பாடமாட்டேன், எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சரி பாடமாட்டாங்க, அவடு விட்டு வந்துருவேன்.
0: சிறப்பா இருந்து சிறப்பாக பாடி சொல்பிழை இல்லை, அழகாக உள்வாங்கி நன்றாக சிந்தித்து நிதானித்து பாடுகிறீர்கள். மேலும் நீங்கள் திறக்கவும் என் அன்பான வாழ்த்துக்கள், உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள், என் ஆசிகளும் உங்களுக்கு.
1: தங்க தங்க தாமரைக்கும் என்னுடைய குரல் கேப்பு கேட்டிருப்பாங்க.
0: அம்மா வரே சிரிப்பு உங்களுக்கு குரலை கேட்கும் பொழுது. அப்ப என்ன பாடலை ஒலிபரப் போவதாக, நீங்கள் என்ன பாடலை விரும்பி கேட்க போறீர்கள்?
1: ஐயா, அந்த பாசமலர்ல இருந்து இந்த இது ஒரு விளக்க எரியும்னு ஒரு பாட்டு, அது பொம்மைகளை வச்சுட்டு போடுவாங்களே, பொம்மைகளை வச்சுட்டு.
0: ஓ, எல்லாம் எல்லாம் என்ன, எங்களுக்கும் காலம் வரும் அந்த பாடலா?
1: எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் நேரம் வரும், அந்த பாட்டு.
0: இப்ப உங்களுக்கு காலம் வந்திருக்கு ஐயா பாடுவதற்கு முன்கிட்ட.
1: வந்திருக்கியா ஐயா, உங்க வாக்குதான் எனக்கு பலிச்சுக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே. அது மாதிரி இந்த ஞானசேகரனை பத்தி நிறைய சொல்லணும்னு வச்சிருந்தேன் ஐயா. இப்ப வேணாம், அவரு அவரு ஒரு போலீஸ்கார மகன், அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு முன்னேறி வந்திருக்காருங்கிறத நம்ம எம்டிஆர் எஃப்எம்ல இருந்து சொல்றோம் ஐயா. அவரு அவரு முன்னேறி வந்திருக்காரு.
0: வாழ்த்துக்கள் உங்களுடைய கணிப்புக்கு, அவரை பற்றி கூறியதுக்கு நன்றி. மேலும் நாங்கள் இன்னொரு பாடலுக்கு சந்தர்ப்பம் இருக்கு, முடிந்தால் வாருங்கள், இன்னொரு பாடல் பாடுங்கள், பாடுங்கள் பாடிக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள்
1: ஐயா. இந்த இந்த இந்த பாடல் எல்லாரும் பாடுறப்ப நேரமே பத்தாது, நீங்க பாருங்க எல்லாம் நிறைய வருவாங்க.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு நிறைவு நிறைவாக வரும். நீங்கள் முதல் நேராக வந்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அடுத்த உறவாக வருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த அழைத்து விட்டு சென்று விட்டார். மீண்டும் அங்கே கஸ்தூரி சேந்தன் உங்களை எதிர்பார்க்கும். உங்கள் அழைப்பு எனக்கு இருந்தது, அதற்கிடையிலே தேவா வந்து பாடிவிட்டார். சிறப்பாக தேவா பாடிச்சினார். பாட முடியாதென்று எத்தனை வருடங்களாக இணைந்த இந்த நீண்ட கால உறவு இப்பொழுது பாடியே எங்களை அசத்துகின்றார். வந்துவிட்டார் மகள் சயந்தன் கஸ்தூரி அவர்கள். வணக்கம், வணக்கம் மகளே கஸ்தூரி, வணக்கம். நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உடல்நல குறைவாக இருந்தீர்கள் அல்லவா, நான் நினைத்து கொண்டே இருந்தேன். இந்த மகளுக்கு ஏன் இப்படி இந்த ஜலதோஷம் வந்தது, இப்படி எப்படி இருக்கிறது அம்மா?
2: அன்றெல்லாம்
0: நீங்கள் இந்த சிரமத்தின் மத்தியிலும் பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்ததோடு அல்லாமல் பாடியும் காட்டி அழகாக செய்திருந்தீர்கள். இறைவன் கைவிட மாட்டார். இது நோய் என்பது, இது பெரிய என்றால் இது கால மாற்றத்தினால் ஏற்படுவது. அங்கே இன்று லண்டன்லயே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? எங்களுக்கு நாங்களும் அப்படித்தான், ஆனால் எங்களுக்கு இல்லை, நாங்கள் குறைவாக 17 அப்படி, ஆனால் இது வந்து இரவுக்கு 7 பாகையாக குறை இருக்கின்றது. நேற்று எதுவும் 5 பாகைக்கு சென்றது, நல்லா குளிர்ந்தது நேற்று. நேற்று மாலை நேரத்திலே ஒரு உறவினர் வீட்டுக்கு நான் செல்ல வேண்டியிருந்தது. வெளியே செல்லும்பொழுது குளிர் ஆடைகள் தான் கொண்டும் சென்றோம், போட்டு கொண்டும் சென்றோம். இனி அவை தான் உடைகள்
2: எல்லாவற்றையும். நான் காலையில போயிட்டு வந்தேன் நான் ஐயா வெளியில.
0: அப்படியா?
2: உறவினர் வீட்டு ஆளுக்கு உடல்நலம் சரியா இல்லாம இருந்திருந்தாங்க, மருத்துவமனையில் இருந்தாங்க 2 நாள். அப்ப என்னோட அண்ணி அவங்க, அப்ப நான் அவங்களுக்கு சரி அவங்கள போய் உடல்நலம் விசாரிச்சுட்டு பாத்துட்டு வருவோம் மீண்டும் போயிருந்தேன். பகலானாண்டிக்கு நல்லா இருந்தது, ஒரு மெல்லிய குளிர் இருந்ததுதான்.
0: கூடாது அந்த குளிர் கூடாது, அதுதான் உடல்நலத்தை. என்ன நாங்கள் கோடை காலத்தில இருந்து குளிர்காலத்துக்கு மாறும் பொழுது கால மாற்றங்கள், எந்த நாட்டில் இருந்தாலும் காலநிலை மாற்றம் வரும் பொழுது உடல்நிலை சற்று கடினமாக இருக்கும், உடலுக்கு கவனமாக இருக்க வேண்டும். சரி, இப்ப அவர் நலகமாக இருக்கின்றாரா, வைத்தியசாலை இருக்க குணமடைந்து வருகின்றாரா?
2: வாழ்த்துக்கள்,
0: சிறப்புகள், அனைவரும் நலமாக இருக்க வேண்டும். சரி, இன்று நாங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கின்றார்கள் கஸ்தூரியனுடைய பாடலை கேட்பதற்கு. என்ன பாடலை பாடி காட்டப் போகின்றீர்கள்?
2: காத்திருந்த கண்கள் படத்துல ஒரு பாடல் ஐயா.
0: சிறப்பு, என்ன பாடல்?
2: காற்று வந்தால் தலை சாயும் நானல்.
0: சிறப்பாங்க, அவரும் கூறுகிறார் மகன் நானல் என்று. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், செல்ல மொழியிலே மழலை கேட்கின்றது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே காற்று வந்தால் தலை சாயும் நானல் பாடுங்கள் கேட்போம்.

0: சிறப்பு, சிறப்பான பாடல். இந்த கைதட்டல் உங்களுக்கு அல்ல, நீங்கள் இயலாத நிலையில் அம்மா பாடுகிறாருன்னு அங்கே அருகிலே இருந்து குரல் கொடுத்தாரு, அந்த செல்ல கழுத்துக்கு தான் சிறப்பு. அப்படி அவர் இப்படி பின்பற்றி கொண்டு வரார் மகளை. சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. அம்மாவும் மகளும் சேர்ந்து அசத்தி விட்டீர்கள். அம்மாவும் எடுத்து கொடுப்பது போல அவரும் பின்னால இருந்து வருகின்றார். சின்னவர் தானே, பெரியவர் அல்ல. அவர் இவர் இளையவரா மூத்தவரா? இளையவர் என்ன? நன்றாக இருந்தது, நன்றாக இருந்தது. நல்லது, ஒரு பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். அற்புதமான வரிகள் தாங்கிய பாடல்.
1: இந்த பாடல் முயற்சி பண்ணி இருக்கிறேன்.
0: அப்படியா, சிறப்பு. ஒரு ஒரு கேள்வி இருந்தது எனக்கு. ரெண்டு மூன்று நாட்களாக கஸ்தூரி மகளை நீங்கள் சங்கீதத்தில் பாண்டித்யம் பெற்றினீர்கள். நீங்கள் ஏதாவது பாடல்கள் எழுதி அதற்கு இசையமைத்து பாடியிருக்கின்றீர்களா?
1: அது நானும் அம்மாவுமா சேர்ந்து ஒரே ஒரு பாடல் மட்டும் எழுதி நாங்களே இசையமைச்சு பாடினாங்கள். ஒரு ஆஞ்சநேயர் பாடல் உண்டு, ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஒன்றுக்காக நானும் அம்மாவும் எழுதினாங்கள் ஒரு பாடல் உண்டு.
0: ஆஞ்சநேய
1: மைந்தன் சவப்புதல்வர் ஒரு பாடல் உண்டு.
0: சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. சந்தர்ப்பம் வரும்போது அந்த பாடலை,
1: சரியான சந்தர்ப்பங்களும் இல்லையா எங்களுக்கு? நாங்கள் சூழல்கள் எல்லாம் பிரச்சனைகள் அதிகம்,
0: திருமணம் வானொலியில் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கிறது. அம்மாவும் நீங்களும் இதை தயார் பண்ணி ஒரு நிலை ஒரு தடவை பாடி காட்டலாம் தானே எங்களுக்கு? இலைமறை காயாக வைத்திருக்காமல் நீங்கள் உங்களுடைய ஆக்கங்கள் அதை வெளியிட வேண்டும் என்ற எண்ணம் பாடியிருக்கின்றீர்கள் ஆலயத்திலே வைத்து. ஆனால் அதை நாங்கள் அரங்கத்துக்கு கொண்டு வரும்போது ஒன்றியல் தமிழ் வானொலியும் நீங்கள் பாடுவோர் பல நிகழ்வுலேயே அதை நீங்கள் இருவரும் சேர்ந்து அரங்கேறலாம் தானே? நாங்கள் எல்லோரும் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். உங்கள் இந்த வானொலிக்கு வருகின்ற எங்கள் ஒன்றியல் தமிழ் வானொலி தளத்தில் களத்தில் எங்கள் தளத்தில் புலனத்தில் உள்ள உறவுகள் மட்டுமல்ல ஏனைய புலனங்களில் என்னோடு நிறைய இருக்கின்றார்கள். உங்களை எல்லாம் இனம் கண்டிருக்கின்றார்கள். எங்கள் உறவுகள் பாட இன்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுதும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இங்கே எங்கள் உறவுகளும் வாழ்த்துக்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு தடவை அம்மாவும் நீங்களும் ஆலோசித்து ஒரு எடுத்து கூறி வந்து பாடி பாருங்கள், நன்றாக இருக்கும். உங்களுடைய படைப்பு, உங்களுடைய தயாரிப்பு, உங்களுடைய இசையமைப்பு, இருவருடைய இசை குரல் என்று நாங்கள் கேட்க ஆவலாக இருக்கிறோம்.
1: பக்தி
0: வேலையில கொண்டு வந்து பாடுங்கள். சரி, இன்று என்ன பாடலை விரும்பி கேட்க போகின்றீர்கள் ஒலிபரப்ப வேண்டும் என்று?
1: இன்னைக்கு கோடைமலை திரைப்படத்திலே ஐயா, காற்றோடு குழலின் நாதமே, கண்ணன் வரும் வேளை ஜமுனையின், அந்த மாதிரி வரும். அது

0: சிறப்பு சிறப்பு சிறப்பு அம்மங்களே, வாழ்த்துக்களமா அந்த பாடலை தருவோம். இப்பொழுது நீங்கள் முடிந்தால் என்று இன்னொரு பாடலை வந்து பாடி காட்டலாம் மகனுக்கு, எங்களுடைய வாழ்த்துக்கள் என் பேரனுக்கு. சரியா, வாழ்த்து. முன்னிழல் தமிழ் வானொலியின் பேரன் அவர், முன்னிழல் தமிழ் வானொலியின். வாழ்த்துக்களம்மா,
1: வாழ்த்துக்கள்.
0: அம்மாவுக்கு இளைய குழந்தைகளை போலும் தாய்தானே, தாய்க்குத்தானே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: அம்மா. மீண்டும் மீண்டும் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம்.
2: பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம், சுகம், சுகம்.
3: ஆசை தரும் பார்வையில் எல்லாம்.
0: எங்கே கிருஷ்ணன், நீங்கள் அழைத்துவிட்டு சென்று விட்டீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும். ஒன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், எம்டிஆர் எஃப்எம் வானொலியில் ஞாயிறுதோறும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை உலகளாவ இருக்கும் இந்த சர்வதேச வானொலியாம் மொன்றியல் தமிழ் வானொலியை காது கொடுத்து கேட்டு மகிழ்ந்து கொண்டு எங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து உற்சாகமூட்டி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகள். இங்கே வந்து இந்த தளத்திலே நீங்கள் களமாடும் போலே உங்களை உலகம் அறியும் வண்ணம் பிரபலிக்க வைக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. வாழ்த்துக்கள்.
3: ஆயிரம் எண்ணம் வரும், வரும், வரும். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம்.
0: வணக்கம், வணக்கம், வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: வணக்கம் கிருஷ்ணன், நலமாக இருக்கின்றோம். இன்று நல்லது ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கின்றது. நீண்ட நாட்களுக்கும் பின்பு ஏன்டா பாடுவோர் பாடலாம் நிகழ்வை நீங்கள் தவறப்பட்டு விட்டீர்கள் பல தடவை. எப்படி நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமா இருக்கிறேன்.
0: மழை எப்படி இருக்கிறது அங்கே? மழை வீழ்ச்சி
4: லேசாக, மழை பொழிந்து கொண்டிருக்கிறது.
0: ஆ, லேசாக பொழிந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ குளிர்ந்து கொண்டே இருக்கின்றது, குளிர்மையோடு இருக்கின்றீர்கள். சூடு சொல்றேன், அப்படி சூடெல்லாம் வளர்ந்து வெப்பமாக இருக்கிறது, காவக்காய் இருக்கிறது, குளித்தது மாதிரி குத்தாலும் அருவியில் இருக்கிறேன்னு ஒரு தடவை மகள் கூறியிருந்தார் அனுஷியா கூட. இப்பொழுது அதெல்லாம் மாறி இருக்கின்ற நிலை. வாழ்த்துக்கள் தான் காலநிலை என்பது. சரி, இந்த குளிர்மையான நேரத்தில் மகிழ்வாக இருக்கு நீங்கள் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள், பாடப்போறீங்க? இங்கே பாடங்களின் உங்கள் பாடலை
4: நான் பெற்ற செல்வம் ஐயா.
0: ஆஹா, நீங்கள் பெற்ற செல்வம் அதுதான். எங்கே அந்த செல்வத்தை கொண்டு வாருங்கள், நாங்கள் கேட்போம்.
4: நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தென்மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம் தொட்டால் மனக்கும் ஜவ்வானு, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு. தொட்டால் மனக்கும் ஜவ்வாது, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு. எட்டையிருந்தே நினைத்தாலும், எட்டையிருந்தே நினைத்தாலும், இனிக்கும் மனக்கும் உன்னுருவம். இனிக்கும் மனக்கும் உன்னுருவம். நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தென்மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம் அன்பே இல்லா மானிடரா, அன்னையை இழந்தாய் இளம் வயதில். அன்பே இல்லா மானிடரா,
0: கிருஷ்ணன் என்ன நடந்தது? தொலைபேசியாகி சதி செய்து விட்டதோ? இப்படித்தான் நேற்று எங்கள் நாகப்பன் அவர்களுக்கு நடைபெற்றது. முடிந்தால் மீண்டும் பாருங்கள். நன்றி.
3: வரும், வரும், வரும்.
0: அவர் பாட வந்தால் சிறப்பாக அழகாக நல்ல பாடல்களை தெரிவு செய்து பாடக்கூடியவர். இந்த பாடலும் எங்களுக்கு முன்பு பாடி காட்டியிருக்கின்றார். இன்றும் அழகாக பாடிக்கொண்டிருந்த வேளையிலே அவருடைய தொலைபேசிக்கு ஏதோ இடையூறு ஏற்பட்டு விட்டது. அவர் சரி செய்து மீண்டும் வந்து பாடுவார் என்று எண்ணும் வேளையில், இங்கே அடுத்த உறவு யாராக இருக்கின்றீர்கள், ஓடி வாருங்கள். நேரத்தை சரியாக கணக்கிட்டு ஓடி வந்து பாடிக்கொள்ளுங்கள். பின்பு நேரம் சென்றுவிட்டால் இடம் கிடைக்கவில்லை என்று குறை சொல்லக்கூடாது. வந்துவிட்டார் அடுத்த உறவாக எங்களுடைய தேவநாதன் சிதம்பரத்திலிருந்து. வணக்கம் தேவநாதன்.
5: வணக்கம் ஐயா, நலமாக உள்ளீர்களா?
0: நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கீர்கள் தேவநாதன்?
5: நான் நலமாகவும் மகிழ்வாகவும் உள்ளேன் ஐயா.

0: அனைத்து உறவுகளும் நன்றாக பாடிக்கொண்டிருந்தார்கள். எனது
1: சிறப்பு.
0: கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தேன்.
1: நீங்களும் பெறுவீர்கள்,
0: அனைவரும்
1: பாடப் போகின்றீர்கள், நலமாகத்தான் பாடுவீர்கள். அங்கே உங்களுடைய காலநிலை சம்பரத்தில் எப்படி இருக்கின்றது இப்பொழுது?
0: இப்பொழுது இடியுடன் கூடிய மழையா? இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாமா எனக்கூட சந்தேகித்தேன். மழை விட்டது 20 நிமிடங்கள்.
1: ஓ, மழை இருந்தாலே தொலைபேசிக்கு இடையூறு, அதுல இடியும் இருந்தால் மேலும் கவனமாக இருக்க வேண்டும்.
0: ஒரு மணி நேரம் ஓயாமல் அடி வெளுத்து வாங்கியது ஐயா.
1: இப்பொழுது நின்று விட்டதா?
0: இடியுடன் கூடிய ஆமா ஐயா,
1: இப்பொழுது நின்று விட்டதா?
0: இப்பொழுது நின்று விட்டது ஐயா, 20 நிமிடங்கள் ஆகிறது.
1: அப்ப பயப்படுத்தவே இல்லை. எங்க என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள் கேட்போம். எல்லோரும் இனிமையாக பாடுகின்றார்கள் என்று நீங்கள் கூறியபோது உங்கள் பாடலை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்ன பாடல்?
0: உயர்ந்த உள்ளம் ஐயா,
1: உயர்ந்த உள்ளம்.
0: இப்பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உயர்ந்த உள்ளம். 1985 வெளிவந்த இப்பாடலுக்கு மறைந்த SPB ஐயா அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இப்பாடலை இசையமைத்தவர் இளையராஜா சார் ஐயா அவர்கள். அதோ வந்தாள் மகாலட்சுமியே என்ற பாடலை உங்களுக்காக பாடுவோம்.
1: சிறப்பு, கொண்டு வாருங்கள் கேட்போம்.

அடியேனின் குடி வாழ தனம் வாழ குடித்தனம் போக வந்தாள் மகாலட்சுமியே வீட்டில் என்றும் அவள்ளாட்சியே. பக்தனின் வீட்டோடு தங்கிவிட்டாள் பண்டிகை நாள் பார்த்து ஆகா பொங்கலிட்டாள் பக்தனின் வீட்டோடு தங்கிவிட்டாள் பண்டிகை நாள் பார்த்து ஆகா பொங்கலிட்டாள்.

என்றும் அவள் அடியேனின் குடி வாழ தனம் வாழ குடித்தனம்.

நண்பாவின் பாவை கண் வண்ணம், கள்ளம் இல்லாத பூ வண்ணம், கண்டேன் சிங்கார கை வண்ணம், தொட்டால் எல்லாமே பொன் வண்ணம், பந்தம் சொந்தம் கொண்டு வந்து வந்தது இங்கொரு வண்ணமயில், வீடு வாசல் எல்லாமே மின்னுது மின்னுது பொன்னகையில் மயங்கினே. சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி

மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள்ளாட்சியே, அடியேனின் குடி வாழ தனம் வாழ குடித்தனம் புக வந்த

0: ஐயா,
1: சிறப்பான ஒரு பாடலை தெரிவு செய்து அழகாக பாடி காட்டினீர்கள். இடையிடையே உங்களுடைய தொலைபேசி தான் உங்களுக்கு ஒத்துழைக்கவில்லையோ, அல்லது நீங்கள் வேறு ஏதாவது உபகரணங்கள் அதோடு இணைத்து இருந்தால் அந்த இணைப்புகளுக்கு ஏதாவது ஏதோ குறையோ தெரியவில்லை. ஆனால் சிறப்பான பாடல் ஐயா, நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, மனதுக்குள்ளே ஒரு நெருடல் ஒன்று உங்களுக்கு இருந்தது. மழை பெய்து இடி இடித்திருக்கின்றது, தொலைபேசிக்கு ஏதாவது நடந்து விடுமோன்ற ஒரு ஏக்கம் உங்கள் மனதுக்குள்ளே இருந்து பாடினீர்கள், அப்படித்தானே? எந்த
0: அதாவது ஒலியினுடைய விகிதம் குறைவாக இருக்கிறது ஐயா.
1: இல்லை, இங்கே ஒலி நன்றாக வந்தது ஐயா. இடையிடையே நீங்கள் உயர்ந்த சில சுரவரிசைகளை உயர்த்தி அந்த உச்சஸ்தாய்க்கு எடுத்துக்கொண்டு செல்லும் வேளையிலே உங்களுடைய ஒலியை வெளிவாங்கி கொண்டு வெளியே கொண்டு வருகின்ற ஒலி சக்தி காணாது. அந்த அது நீங்கள் வேறு ஏதாவது டிவைசஸ் போட்டியிருக்கீங்களோ தெரியவில்லை, அல்லது அந்த உங்களுடைய ஒலைபேசியில் நீங்கள் சரியாக வாயை நேர வைக்கவில்லையோ தெரியவில்லை. சில சமயங்கள் அந்த சுரவரிசைகள் உச்சஸ்தாயிகள் செல்லும்போது தலையை அசைத்தெல்லாம் திரும்பி பாடுவோம் தானே, அந்த வேளையில் இந்த கைபேசியில் உள்ள ஒலி வாங்கி பவ சக்தி காணாது. அது நேர இருந்தால் தான் நடக்கும். இப்ப மேடை வழியை நீங்கள் கச்சேரிகளுக்கு செய்யும் பொழுது சில ஒலி வாங்கிகளுக்கு அமைத்திருப்பார்கள், அந்த சுற்றாடலையும் சேர்த்து இழுக்கக்கூடிய பக்குவத்தோடு. இது வந்து நேரே தான் தரும். அதனால் நீங்கள் எங்கு தலை போகின்றதோ அங்கெல்லாம் வாய்க்கு நேரே தொலைபேசியை பிடிச்சு கொள்ளுங்கள். முன்பும் ஒரு தடவை கூறியிருக்கின்றேன், நன்றாக இருந்தது, சிறப்பாக இருந்த பாட. எங்கே எப்படி எப்படி எல்லாம் பாட வேண்டுமோ அந்த நெளிவு சுழிவுகளெல்லாம் நன்றாக செய்திருங்கள். வாழ்த்துக்கள் தேவநாதன் அவர்களே, வாழ்த்துக்கள், நன்றாக இருந்தது அந்த பாடல். சரி, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடலாக திறப்போகின்றீர்கள், பதிவு செய்ய போகிறீர்கள்?
0: விருப்பமான பாடல் ஐயா, அதாவது திருவிளையாடல் படத்தில்
1: இடம்பெற்ற உங்களுக்காக தருகின்றேன் வாழ்த்துக்கள். முடிந்தால் இன்னொரு பாடல்
0: அசையும் அகிலம்
1: இல்லாமல், அது பாட்டும் நானே பாடமும் பாடலும் நானே பாடல் என்ற பாடல தான் பெறும். அப்படி ஆரம்பி
0: பாடல் ஐயா, இது வேறு பாடல் ஐயா. நான் அசைந்தால் அசையும்
1: அந்த பாடல் தான் ஐயா. பாட்டும் நானே பாபமும் நானே என்ற பாடல் பாடிக்கொண்டு வரும் பொழுது இடைநிறுத்தி என்னிசை கேட்டால் என்ற அந்த பாடல் வந்த பிறகு இரண்டாவது தடவை அந்த இடையும் ரெண்டும் ஆரம்பத்திலிருந்து தான் வரும். பாட்டும் நானே பாபமும் நானே இருந்துதான் அந்த பாடல் வந்து கொண்டு
0: இருக்கும்.
1: வாழ்த்து, நன்றி நன்றி. இன்னும் முடிந்தால் இன்னொரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பாடலாம். எப்படி இருக்குன்றால் என்னுடைய பேர்த்தி
0: பேத்தி நலமாக இருக்கிறார்கள் ஐயா. அவர்கள் பரீட்சைக்காக தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்,
1: அதுதான் முக்கியம். அவர்களுக்கு செய்யட்டும், என்னுடைய அன்பினை அவருக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி தேவநாதன், மீண்டும் பெற வேண்டும். நன்றாக இருந்த பாடல், நன்றாக இருந்தது, நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், இங்க வாழ்த்துக்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி. அடுத்த உறவு யார் பிறகு? நாங்கள் விரைவாகத்தானே செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஓடிக்கொண்டிருக்கும் நகர்ந்து கொண்ட நாட்கள் இப்பொழுது ஓடி பாய்கின்றது. பாருங்களேன், இப்பொழுதுதான் 2026வது ஆண்டு வந்தது என்றும் அதற்கிடையில 9 மாதங்கள் கடக்கின்றன. எங்கே வந்து விட்டார் மகள் கஸ்தூரி. மீண்டும் வாருங்கள் கஸ்தூரி, கொண்டு வாருங்கள் உங்கள் இரண்டாவது பாடலை.
2: வணக்கம் ஐயா, மீண்டும் ஒரு வணக்கம் ஐயா.
1: வாருங்கள், மீண்டும் மீண்டும் வணக்கம், கொண்டு வாருங்கள்.
2: இந்த பாடல் என் அக்காவும் நானும் அடிக்கடி சும்மா விளையாட்டா பாடுறோம் நாங்கள். ஆனா எனக்கு இந்த பாட்டு முழுசா தெரியாது, ஒரு வழியா முயற்சி பண்றேன்.
1: நீங்க அக்காவை விட்டு தனியா நீங்க பாட போகின்றீர்கள். அக்கா எங்கே, லண்டனில் இருக்கின்றாரா இல்ல இந்தியாவில் இருக்கின்றாரா?
2: இல்லங்கே
1: லண்டன்ல
2: இருக்கிறார்.
1: அவரும் கச்சேரிகள் ஏதாவது பாடல்கள்
2: இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது. அக்காவுக்கு அழகான கூந்தல் நிறைய இருக்கு.
1: ஓ,
2: அப்ப நான் இந்த பாடல் அவங்க படிக்கிறதோ பின்னாடி என்னோட சேர்ந்து இந்த சின்ன பாடின மாதிரி யாவும் என்னோட சேர்ந்து
1: பாடுவான். இப்பொழுது நீங்கள் தனிமை பாட போறீங்க, பாடுங்கள். என்ன
2: தனியே, இது ஆண் குரல் பெண் குரலோட குழுவுல உள்ள பாடல் தான். ஒரு முயற்சி தானே,
1: முயற்சி தானே அம்மா, முயற்சி திருப்பினியாக்க, முயற்சி திருவினையாகும். அதனால் தானே கூறப்படும், தெய்வத்தால் ஆகாததெனினும் முயற்சி தன் மெய் வருந்த கூலி தரும்.
2: கூலி தரும்.
1: பாருங்கள் கெட்டிக்காரி, கொண்டு வாருங்கள்.
2: இது டிஎம்எஸ் ஐயா சுசீலாம்மா எல்லாரும் ஈஸ்வரி என்று எல்லாரும் குழுவிலதான் சேர்ந்து பாடின பாடு.
1: நீங்க வந்து தனித்து பாடுறீங்க,
2: கஸ்தூரியில தனித்து ராகத்துல பாடல் வரப்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல்.

0: கட்டோடு குழலாட ஆட கண்ணென்ற மீனாட. நன்றி ஐயா.
1: சிறப்பு மகளே, சிறப்பு. நீங்கள் பாடும் பொழுது நான் இந்த காட்சியை உள்ளார ரசித்துக் கொண்டேன். காட்சி என் கண்முன் ஓடுவது போன்று இருந்தது. சிறப்பு. அவர்கள் மூவர்கள் நால்வர்கள் பாடிய பாடல் அதிலே இந்த ஆட என்று முடிந்தவுடன் ஆட என்று எடுக்கின்ற அதை நீங்கள் விடாமல் அழகாக செய்திருக்கின்றீர்கள். சிறப்பாக இருந்தது. இந்த பாடல் வந்தவுடன் மகளை இணைத்து விட்டேன் மீராவுக்கு. முன்னொரு காலத்திலே இந்த பாடலை ஒருவர் வந்து பாடும்பொழுது ஒரு பெரிய நகைச்சுவையான சரித்திரம் உண்டு. அவர் வரும் வானொலிக்கு வரும்பொழுது கேளுங்கள், கூறுவார் எப்படி நடந்தது என்று. சரி, சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. நல்ல பாடல், நல்ல பாடல். மிகவும் கஷ்டமான பாடலாம். தனி ஒருவர் பாடல்
0: பாடி முடிச்சுக்க
1: காமெடியா பாடினால நல்ல அருமை, நல்ல கருத்துக்கள். எனக்கு விருப்பம் அந்த பாடலும் அந்த காட்சியுமே. நீண்ட பாடல் இந்த பாடல், அழகாக சிறப்பான ஒரு பாடல். அம்மா நல்ல வரிகள் அங்கே தில்லவன வள்ளிமன நீராட தில்லவனம் போராட. நல்ல நல்ல நல்ல வரிகள். எதுங்க மோனியோட வந்த பாடல் நல்ல சிறப்பான பெரிய இடத்து பெண் திரைப்படுத்த பாடல் இந்த பாடல். அழகான அழகான அந்த சௌந்தரராஜன் அந்த ஆண் குரல் வருகின்ற நேரத்திலே அந்த கம்பீரம் அழகாக எடுத்து நன்றாக பாடினீர்கள், நன்றாக பாடினீர்கள். அன்னை கலைவாணி உங்களுக்கு அருள் நன்றாக புரிய வேண்டும். வாழ்த்துக்களை ஆசிகள் உங்களுக்கு
0: இனிமேல் விட்டு கொடுத்தது.
1: உடல்நிலை குறைந்த நேரத்திலும் அழகாக நீங்கள் குரலையும் பதப்படுத்தி ஒலியையும் நன்றாக கவனித்து சிறப்பாக தந்தீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் அம்மா. எல்லோரும் மகிழ்ந்து கொண்டிருக்கோம். எழுதி கொண்டு இங்க மகள் சியாமலாவுக்கு இதுதான் வேலை. அப்படியே தேடி தேடி எழுதி கொண்டிருப்பா. அதே போல ஒவ்வொருத்தரும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த உறவு யாராக இருக்க முடியும்? கிருஷ்ணா, உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் வந்து நீங்கள் மீண்டும் ஒரு தடவை பாடலாம். அந்த பாடல் இறுதி சரணத்தில் தான் நின்று விட்டது. காரியமில்லை, நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். உங்கள் பாடலை மீண்டும் ஒரு தடவை உங்கள் வானொலியோ அல்லது உங்களுடைய ஒலி வாங்கியை சரி பண்ணி வந்து பாடலாம். அடுத்த பாடலுக்குரியவர் யார்? அழைக்கின்றார், அழைப்பு வரவில்லை. அழைக்க வேண்டும், மீண்டும் ஓடி வந்து பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பாடுபோர் பாடலாம். நிகழ்விலே 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றன. எல்லோரையும் பாட வைத்து ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு மகள் சியாமலா, வணக்கம். வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வந்துட்டால் மகள் வந்து விட்டால்
2: அப்படியே. எனக்கு பேராசப்பா.
1: என்னம்மா மற்றவர்கள் பாடும் பொழுது எப்படியும் இருக்க பாட. அதனால் தானே நாங்கள் பாடலே ஆர்வம் உள்ள நாங்கள், விருப்பம் உள்ள நாங்கள் ஆங்கிலத்திலே பாத்ரூம் சிங்கர் என்று கூறுவார்கள். அங்கு கூட இருந்து பாடி பாடுவோம் நாங்கள் யாரையா. சிறப்பு, சிறப்பு. எப்படி எல்லோருக்கும் நல்ல உற்சாகம் கொடுத்து கொண்டிருக்கீங்க.
2: சந்தோஷமான விஷயம், கொஞ்சம் வெயில் அடிச்சது, கொஞ்சம் மழை பெஞ்சது.
1: ஆமா, கொஞ்சம் மழை கொஞ்சம் வெயில், கொஞ்சம் மழை கொஞ்சம் வெயில். அடேங்க, அதுவும்
2: 3:30 மணி வரைக்கும் வெயில் அடிச்சது, அப்புறம் 4:30 மணில இருந்து மழை பெஞ்சது. மழையில நனைஞ்சுக்கிட்டே வேலையெல்லாம் பார்த்தப்பா.
1: புரியும் தானே, மழை என்றால் நீங்கள் வீட்டுல நிக்க மாட்டீங்க. மழையோடு மழையாக வழியே நின்றாவீர்கள். அதுவே ஒரு அலாதி ஆனந்தம். ஆனா ஒரு விதமான விரோதமும் வித்தியாசமும் வில்லங்கம் இல்லாமல் நலமாக இருக்க வேண்டும். நீங்கள் இப்போ எல்லோருக்கும் நல்ல உற்சாக பானம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் பாடி முடிந்தவுடன் நல்ல நல்ல கருத்துக்களை தருகிற வாழ்த்துக்கள்.
2: நல்லா பாடுறாங்கப்பா எல்லாருமே.
1: எல்லாரும் நல்லா, எல்லாரும் உங்களுடைய உறவு
2: தேவாண்டிக்கு ரொம்ப அருமையா பண்ணாருப்பா.
1: அதுதான் அம்மா ஆச்சரியம். பாவம், நல்ல சிறப்பா வந்து முதல் பாடல் வந்து பாடி நல்ல வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது நீங்களும் தானே செம்மையாக பாடுவீர்கள். நீங்கள் என்ன பாடல் பாட போகிறீர்கள்? எங்க கேட்போம் பாடங்கள் கேட்போம்?
2: ஏதோ மகளுக்கு ஆறுதலுக்காக நீங்க சொல்றீங்கப்பா.
1: இல்லையம்மா, இல்லையம்மா, உண்மையை தானே. நான் எனக்கு எல்லோரும் பிள்ளைகள் தானே, அதுல நீங்கள் பாடுங்கள். உங்களை அனறிவே தானே பல ஆண்டுகளாக. பாடுங்கள் கேட்போம்.

0: கடல் அலை போல மறைந்து போக நீருமா. நன்றிப்பா.
1: ஆண்டுகள் பல கடந்த பாடல் இது. வான்மதி அம்மா தானே பெண்குரல் இந்த பாடலுக்கு இல்லையா?
0: ஆமாப்பா, ஆமாப்பா.
1: சிறப்பான ஒரு பாடல். நீங்கள் முன்பும் பாடி இருக்கின்றீர்கள், கேட்டிருக்கின்றீர்கள். பல பாடலை எழுதியும் இருக்கின்றீர்கள். கேட்டு மகிழ்வதற்கு நல்லதோர் வரிகளை தாங்கிய பாடல். இங்கே கஸ்தூரியும் எழுதியிருக்கார், உங்கள் ஆசை நிறைவேறும் சொல்லி மகிழ்வா. நன்றாக. அதாவது வந்து அந்த ஆளுமை என்பது அம்மா, அந்த சொற்களையும் பாடலையும் அதனுடைய சந்தத்தையும் கவனித்து பாடுவது தான் மிக முக்கியம். அது உங்களில் நிறைய இருக்கின்றது. சிறப்பாக இருந்தது அம்மா. நன்றாக பாடு. உங்களுக்காக சொல்லவில்லை, நன்றாக பாடியிருக்கு. வாழ்த்துக்கணும். என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும்?
0: இந்த பாட்டே கொடுத்துருக்கப்பா.
1: இந்த பாட்டே கொடுக்கவா? சரி, இந்த பாட்டு
0: நான் பாடினது இல்ல,
1: இந்த பாட்டே கொடுத்து விடுறோம். அது நீங்க பாடிய பாடல் மீண்டும் மறு ஒலிபரப்பில் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் தானே. எங்கே விளைவிட்டேன், எங்கே சரியாக இருக்கேன், எங்கே இன்னும் மேற்கொள்ள வேண்டும் என்று வரும் இந்த பாடல் நீங்கள் கேட்டு மகளலாம். இந்த வானொலி அது ஒரு நன்மை உண்டு. நீங்கள் பாடியதே கேட்டு அறியக்கூடிய சிறு அது உங்களை நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் என்பதற்காகவும் ரசனையாக இருக்கும். தட்டுகள் இசைத்தட்டிலே வர பாடல் எப்பொழுதும் எங்கேயும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் உங்கள் குரல் ஒரு தடவை தானே கேட்கின்றோம். நாங்கள் உலகத்தில் உள்ளவர்கள் எங்களை மற்ற ஏனைய உறவுகளும் சர்வதேசமாக இருப்பவர்கள் ஒரு தடவை கேட்க ஆவலோடு தான் இருக்கின்றார். இந்த பாடல் பாடும்போது அப்படி பலர் எழுதியிருக்கின்ற ஒருவருக்கும் குறிப்பு தரும். எந்த பாடலை பாட வையுங்கள், அந்த பாடலை பாட வையுங்கள்னாலும் எழுதுவார்கள் எனக்கு. சரி, நல்லது. வாழ்த்துக்கள். ஆக நம் ஆசை நிறைவேறும். நாங்கள் நிறைவேற வேண்டுவது போல உங்களுக்கு நிறைவேற வேண்டும். நிறைவேறுமா? மன நிம்மதி தானே தேவை அம்மா, அதுதான் மிக முக்கியம். இந்த பாடல் உங்களுக்கு ஒளிபரப்புறவன் மகளே. அடுத்து இன்னொரு பாடலுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, வாருங்கள். நன்றி அம்மா. உங்கள் நல்ல மருந்து கொடுத்து கொண்டிருக்கீங்க, நல்ல ஆரோக்கியமான மருந்து எல்லோருக்கும் கொடுக்குறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் யோகா ராஜி அவர்கள் பல தடவை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை விட்டால் அவர் நித்ரா தேவியுடன் சென்று ஐக்கியமாகிவிடுவார். அதற்கிடையில் அவருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். அங்கே யோகா ராஜி நீங்கள் அழையுங்கள், அழைத்தவுடன் வருவேன். ஆனால் ஒருவர் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது என்னால் வர முடியாது தானே. அதனால் நேரத்தை கவனித்து சரியான நேரம் பார்த்து அடிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதே போன்று எங்கே முடியப் போகிறது எண்ணுகிறீர்களோ ஒரு பாடல் அந்த வேளையில் அடித்தீர்கள்னா இங்கே வந்து விடுவீர்கள். ஓடி வாருங்கள்.

0: மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே 30 ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கும் ஒரு பாடுவோர் பாடலாம் நிகழ்வு ஞாயிறுதோறும் நிகழும் வேளையில் இன்று வந்து வளமை போல அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதை கேட்டு மகிழ்ந்து கொண்டு ஆவலோடு எப்பொழுது வரும் பாடல் என்று எண்ணிக்கொண்டு காத்திருப்பவர்களும் ஒவ்வொருவரும் வந்து தங்கள் சொந்த குரலே பாடும் பொழுது சிறப்பான கருத்துக்களை உற்சாகமாக எழுதி கொண்டிருக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். எல்லோருக்கும் அன்னை கலைவாணியின் அருள் கிடைக்க வாருங்கள். 6 4 7 8 7 4 உங்களுக்கான தளம். இங்கே 28 தடவை அழைத்திருக்கின்றார் அன்பு உறவு. இங்கே அவருடைய அழைப்பு வரவில்லை. யோகராஜன், நீங்கள் அழைக்கின்றீர்கள், மீண்டும் அழையுங்கள், உங்களை நான் நினைத்துக் கொள்வேன். வாருங்கள், இதுதான் சந்தர்ப்பம், ஓடி வாருங்கள்.
1: அருகில் பெண்மை குடியேற, கை அருகில் இளமை தடுமாற, என்னை இள நீரின் பதமாக ஒன்று நான் தரவாயிதமாக.
0: அழகாக கேட்டு மகிழ்ந்து வந்துவிட்டார் யோகராஜ். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் யோகராஜ். இன்னைக்கு ரெண்டு பாட்டு பாட மாட்டான்.
0: என்ன காரணம்
2: யோகராஜி? 5 நாள் டூர் போயிட்டு இன்னைக்குதான்
0: வந்தா. ஊர் எல்லாம் டூர் எல்லாம் போறோம். உங்களுக்கு இந்த முன்னாள் தமிழ் வானொலி ரெண்டு பாட்ட பாட முடியாதா? எப்படியும் பாடத்தான் வேண்டும். நீங்கள் உங்கள் ரெண்டு பாடலுக்காக காத்து கொண்டிருக்கீங்க. நீண்ட தூரம் போறீங்களா மகளே?
2: மதுரையில மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு பாக்க போயிருந்த.
0: ஓ, அப்படி இருந்தது. சிறப்பாக
2: கும்பாபிஷேகம் பண்றது சும்மாவா? சொந்த ஊர் மதுரை. என்னோட சொந்த ஊர் மதுரை.
0: விட்டு விட்டு இங்க வந்தீர்கள். மதுரையை விட்டு விட்டு அந்த மதுரை மதுராபுரியை விட்டு
2: மதுராபுரியை விட்டு இங்க வந்தது வேலை விஷயமா வந்தோம். அப்படியே இங்கே
0: எங்கிருந்தாலும் மதுரை அம்மாவாச்சு உங்களோட இருப்பார். காரியம் இல்லை, ஆனால் தேடி சென்று விட்டீர்கள் கும்பாபிஷேகத்துக்கு. கும்பாபிஷேகம் பார்ப்பது வாழ்க்கையிலே எங்களுக்கு வந்த அந்த குடமுழுக்கை காண்பது ஒரு முழுமை காணும் ஆன்மீகம். அது எல்லோருக்கும் கிடைக்காது அந்த பாக்கியம். சிறப்பான அப்படி பக்த கூட்டம் அப்படின்னா இப்ப மதுரைக்கு நீங்க சென்று எத்தனை நாள் அங்கே நின்றீர்கள்? 5 நாளும் அங்கதான் இருந்தீர்களா? ஓ, அங்கே
2: போனோம்.
0: அங்க உறவினர்கள் இருக்கின்றார்களா? அல்லது
2: நாங்க ரூம் போட்டோம். சொந்தக்காரங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க.
0: சேர்ந்து
2: எந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கும் போல.
0: சேர்ந்து மகிழ்ந்து நீராடி குளித்து முழுகி ஆலயத்தை தரிசித்து வந்து விட்டீர்கள். அந்த பக்தி சிரத்தையோடு இருந்த நீங்கள் இப்பொழுது
2: ரெண்டு தடவை போய் மீனாட்சியை சேவிச்சாச்சு. கும்பாபிஷேகம் அன்னைக்கே போய் சேவிச்சாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நேத்து ஒரு தடவை எங்க அம்மாவை சேவிச்சோம். கூடல் அழகர் சேவிச்சேன், நன்மை தருவார் சேவிச்சேன், மதனகோபால் சேவிச்சேன், முருகனை சேவிச்சேன், திருச்செந்தூர் போனேன், திருப்பரங்குன்றம் போனேன்,
0: பழமுதிரை. அப்ப இது வெளியே சுற்றுலாவில் யாத்திரை, ஆன்மீக யாத்திரையிலே இருந்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். சரி, அந்த தெய்வீக கடாட்சங்கள் எல்லாம் உங்களிடம் பாலித்திருக்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் திருவாய் மலர்ந்தருளுங்கள் ஒரு நல்ல பாடலை கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள்.
2: அதனால
0: கூறியிருந்தேன், காலம் போனால் நித்ரா தேவியிடம் சென்று விடுவீர்கள் என்று
2: அறிந்திருக்கிறேன்.
0: கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு ஒரு தடவை மனதை கட்டுப்படுத்தி கொண்டு பாடுங்கள். என்ன பாடல் பாட
2: போகின்றீர்கள்? மல்லிகை பூவே பார்த்தாயா?
0: ஆஹா, சிறந்த பாடல். எங்கே பாடுங்கள்?
2: தப்பா இருந்தா மன்னிக்கணும், ஏன்னா இந்த பாட்டுல நான் பாடினதே இல்ல.
0: அப்படியா?
2: ஆசையில
0: பாடுங்கள், அது சிறப்பாக இருக்கும். பாடுங்கள், நன்றாக பாடுகிறேன் என்ற மன துணிவோடு
2: பாடுங்கள். பொன்மாலை என் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா? மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா? பொன்மாலை என் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா? 1000 கோடிகள் செல்வம் அதை யாருக்கு அரை நொடி என்றால் கூட இந்த ஆனந்தம் ஒன்றே போதும். என் பூவி எங்கள் தோட்டத்தை பார்த்து பூத்தாயா? மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா? பொன்மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா? வண்ணம் சின்னும் ரோஜா பூ நிறுத்து பேசி விளையாடும் நெஞ்சம் எங்கும் அத்தாப்பு இன்பம் அந்த வானில் பச்சை கிளி கூட்டம் என்ன சொல்லி பறக்கிறது டடன் நட்சத்திரம் கண்டு நாளை இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறது டடன் டன் டன் டடன் டடன் டன் டன் டன் டன் டன்

மாலை எங்கள் தோட்டத்தை பார்த்து பூத்தாயாம், அலைகள் வந்து போதாமல் கடலில் கலைகள் கிடையாது, எந்த அலைகள் வந்தாலும் எங்கள் சொந்தம் கிடையாது, தலை தட்டி வாரம் கட்டு தண்டது ஆற்று இன்று எங்கு போகிறது, டடன் டன் டன் டடன் டடன் டடன் டன் டன் டடன். முட்டுவிடு மலரே முட்டுவிடு மலரே, காஞ்சிப்பட்டு நூலில் வட்டமிட்டு பறக்கிறதே, டடன் டன் டன் டன் டன் டன்.

0: மாலை எங்கள் தோட்டத்தை பார்த்து பூத்தாயாம், மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயாம். டன் டன் டன் டட டன் டட டன் டட டன் டன் டன் டட டன் டட டன் டட டன் டன் டன் டட டன் டட டன் டட டன் டன் டன் டட டன் டட டன் டட டன் டன் டன் டட டன் டட டன் டட டன் டன் டன் டட டன் டட டன் டட டன் டன்
1: டன். சிறப்பாக இருந்தது, டன் செய்து விட்டீர்கள். முடிய என்ன சந்தேகத்தோடு ஆரம்பித்தேன், அதை சிறப்பாக பாடினேன். நன்றா இந்த இந்த ஆமாம், இப்படியான பாடல்கள் நீங்கள் பாடுவது குறைவு தான். சிறப்பாக நீங்கள் அதை எடுத்தீர்கள். இருந்தாலும் அந்த கொசுர்களை விடவில்லை, சரியாக நேர்த்தியாக கொண்டு வந்து கொடுத்தீர்கள் ஒரு பால். சரி, உங்களுக்காக எந்த பாடலை ஒளிபரப்ப வேண்டும் நாங்கள்?
0: இந்த பாட்டை போடுங்க.
1: இந்த பாட்டை தரவா உங்களுக்கு? மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வார்த்தை வாழ்த்துக்கள். இந்த பாடலே தரலாம். நன்றாக பாடியிருக்கு நீங்கள், முடியாது என்று கூறவில்லை. நீங்கள் பார்ப்போம் என்றுதான் கூறுங்கள். முயற்சி திருவினையாக்கம் என்பதற்கு நாங்கள் சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். இரண்டாவது பாடலும் உங்களுக்கு முடியவில்லை என்றால் நாங்கள் வில்லங்கப்படுத்தவில்லை. நீங்கள் உடல் நலத்தோடு இருக்க வேண்டும், உடலை வருத்த வேண்டும்.
0: நித்ரா இருக்கு அப்படி நித்ராதேவி,
1: நித்ராதேவி இப்ப உதறி தள்ளி விட்டீர்கள். நித்ராதேவி ஓடி விட்டார், அது எனக்கு தெரியும். உங்க அருகிலே வந்தவரை நீங்கள் அணைக்கவில்லை, கலைத்து விட்டீர்கள். அதனால் அவர் சென்று விட்டா இப்போது வரமாட்டார். முடிந்தால் நீங்கள் இன்னும் ஒரு பாடலை மீண்டும் வந்து பாடலாம். முடியுமா? முடியாது விட்டா காரியம் இல்லை மகளே. சிறப்பு பங்கு பெற்று விட்டீர்கள். நினைத்து நீங்கள் நீண்ட நேரம் அழைத்தீர்கள். பல தடவை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததே பெரும் காரியம். வாழ்த்துக்களம்மா, முடிந்தால் வாருங்கள். நன்றி அம்மா, சிறப்பாக இருந்தது. நல்ல பாடுங்களா, கடைசியா டன் முடித்து விட்டீர்கள். சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கலாமா. நன்றி, அடுத்த வரவிடம் போகின்றேன். பாருங்க. நன்றி நன்றி நன்றி. எங்கே வணக்கம் வணக்கம் தேவா. இரண்டாவது பாடலை தருவதற்கு வந்துவிட்டார் போல் தெரிகின்றது. யோகாராஜ் இணைப்பை துண்டித்துக் கொண்டார், இல்லை இப்பொழுது வருகின்றார். இருவர் வந்தார், அதுவே இப்பொழுது தேவநாதன் வருகின்றார். தேவநாதன் பாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். இரண்டாவது வணக்கம் வணக்கம் கொண்டு வாருங்கள். இரண்டாவது பாடலை வணக்கம் வணக்கம் பலமுறை குறிப்பிட்டேன், நீங்க பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த உறவுகள் வரிசையில் இருக்கின்றார்கள். தேவநாதன்
2: வணக்கம் ஐயா.
1: நான் பலமுறை குறிப்பிட்டேன் உங்களுக்கு, நீங்க பாடலை தர வேண்டும். பெற்றவர்கள் பார்த்துக் கொண்டு, அடுத்தவர்களும் பார்த்துக்
2: கொண்டிருக்கிறீங்க.
1: குறுங்கள்
2: கேட்கிறதா ஐயா?
1: ஐயா நன்றா, அதில் என்ன மீண்டும் பாருங்கள். அடுத்த கிளப்பிலே பாருங்கள். உங்களுடைய இணைப்பு சரியாக வரவில்லை போல் தெரிகின்றது, மீண்டும் அழையுங்கள். இப்பொழுது ரேவதி நீங்கள் அழைத்தீர்கள், விட வேண்டாம். அழகே ரேவதி பாருங்கள், உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். ரேவதி வணக்கம். ரேவதி வணக்கம்.
3: வணக்கம் அப்பா. வணக்கம்.
1: வணக்கம். நலமாக இருக்கின்றேன் மகளே. நீங்கள் எப்படி இருக்கீர்கள்? நல்ல நல்ல பதிவுகளை எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள் உங்களுக்கு. நாங்கள் நலம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நீங்கள் எப்படி
3: இருக்கீங்க? இணைந்து
1: கொண்டேன். சந்தர்ப்பத்துக்கு ஓடி வந்து விட்டீர்கள். சரி, இப்பொழுது நலமாகத்தானே இருக்கின்றீர்கள்? முடியும் தானே? முடியும். சரி, வாழ்த்துக்கள். அங்கே உங்கள் பாடலை தாருங்கள். நலமான பாடலை கேட்போம் உங்களிடமிருந்து. கொண்டு வாருங்கள்.
3: பலந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா, காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா. கட்டியவள் மாறிவிட்டால் ஏனடா கண்ணா,

0: கண்ணா, அந்த காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா. அன்று கண்ணை மூடி கொண்டிருந்தார் ஏனடா கண்ணா, மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா. தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கூறடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா. நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, அதை நீ பிறந்த பின்பு கூற இயலுமா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா. அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா. நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா.
1: பிரியபதி,
0: அப்பா
1: முடிவடைந்து விட்டதா? முடிவடைந்து விட்டதா?
0: முடிவு.
1: எவ்வளவு பொறுப்பான ஒரு வரிகள் கொண்ட பாடல் அந்த பாடல். ஆண்களுக்கு புரியாது அந்த பொறுப்பு, பெண்களுக்குரிய பொறுப்புணர்வு. மனதிலே அடக்கி வைத்த எண்ணங்களை எல்லாம் கூற முடியுமா, அதுக்கு நீ பிறந்த பின்பு கூற முடியுமா கண்ணான்ற வரி இங்க வருகின்றது. எவ்வளவு அற்புதமான ஒரு சரியான நல்ல தரமான வரி அந்த வரி. அந்த கவிஞருக்கு வாழ்த்துக்கள். உள்ளடக்கங்களே அந்த திரைப்படத்தில் உள்ள கதையை சாராம்சத்தை ஒரு 3 நிமிடத்துக்குள்ளே அடக்கி விடுவார்கள் கவிஞர்கள். அதுதான் கவிஞர்கள். சிறப்பாக இருந்தது அம்மா. அவசரமாக நீங்கள் பாடுவது போன்ற எனக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு சிறு உணர்வு தட்டியேனா, நீங்கள் வெளியே இருந்து ஓடி வந்து இப்பொழுதான் நினைந்தீர்கள் அப்படி பாடி முடித்து விட இல்லை, நன்றாக பாடினீர்கள். எனக்கு அப்படி ஒரு தோரணை இருந்தது, மற்றவர்களுக்கு அப்படி பட்டிருக்காது, நன்றாக இருந்தது.
0: மறுபடியும் அது வரணுமா என்ன தெரியலப்பா, இதுல முடிவு போட்டிருக்கு. ஆனா மறுபடியும் வளர்ந்த கலை
1: பல்லவியை மீண்டும் பல்லவியை மீண்டும் ஒரு தடவை பாடுவது உண்மைதான. அது வளர்ந்த கலையா வளர்த்த கலையா எது சரி?
0: வளர்ந்த கலை மறந்து வளர்ந்த கலை மறந்து விட்டாலும் அதுல அப்பா ஓவியம் வரைவாப்பா. அது வந்து இவ வேற 2 வேடங்களில் சாவித்ரி நடித்திருப்பார்கள். அதுல இவ ஆள் மாறிடுவோ அந்த ஓவியம் வரையலன்னு கேப்பாரு.
1: அப்ப அது வளர்ந்த கலையா வரைந்த கலையா வளர்த்த கலையா வளர்ந்த எப்படி வேறு?
0: வளர்ந்த கலை, வளர்ந்த கலை,
1: வளர்ந்த கலையா. வாழ்த்துக்கள். சிறப்பு விளைவித்தம் நல்ல பாடல். என்ன பாடல் ஒளிபரப்பு வேண்டும் மகளுக்கு?
0: அப்பா எனக்கு ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா எனடி நீராடுது, அந்த பாடல் தான்.
1: அற்புதமான பாடல் அம்மா அந்த பாடல். என்ன நல்ல பாடல் அந்த பாடல், அருமையான பாடல். நேற்று முன்தினமும் யாரோ கேட்டிருந்தார்கள் நேர் நேரமும் இன்னொரு தளத்தில் நல்ல பாடல் பெறப்புகின்றோம். நீங்கள் இப்பொழுதுதான் வந்தீர்கள், இளைப்பாறை கொள்ளுங்கள். உங்களை முடிந்தால் மீண்டும் ஒரு பாடலுக்கு வரலாம். நான் இப்பொழுது நான் தேவாவை அழைக்க போறேன், தேவநாதனை. நன்றி அம்மா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றாக பாடினீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுடைய ஒலியை துண்டித்துக் கொள்ளுங்கள். அடுத்த உறவை அழைப்போம். அடுத்த உறவாக வருகின்றார் தேவநாதன். வந்து விட்டார். வணக்கம் தேவநாதன், வந்து விட்டீர்கள். பாடுங்கள் பாடலை, கொண்டு வாருங்கள் பாடலை.
2: இது புரட்டாசி மாசம் என்பதால் கிருஷ்ணருடைய பாடலை பாடவில்லைன் ஐயா?
1: பாடுங்கள், எந்த பாடலும் பாடலாம்.
2: நன்றி. ஆடாது அசங்காது வா கண்ணா, நீ ஆடாது அசங்காது வா கண்ணா, நீ ஆடாது அசங்காது உன்னாடலில் ஈரேழு புவனமும் அசைந்து அசைந்தாடுவதே, உன்னாடலில் ஈரேழு புவனமும் அசைந்து அசைந்தாடுவதே, நீ ஆடாது அசங்காது வா கண்ணா. அடலை காணதில்லை

ஓ இங்கே கோகுலம் வந்த அடலை காணதில்லையோ பலத்திரைவனும் தன்னாடலை கிட்டோ இங்கே கோகுலம் வந்த ஆதலினால் சிறு யாதவனே ஆதலினால் சிறு யாதவனே மாமையிலையினை மாதவனே ஆதலினா சிறு யாதவனே ஒரு மாமையிலிரையினை மாதவனே நீ ஆடாது அசங்காது வா கண்ணா உன்னாடலில் இரு ஊவனமும் அசைந்து அசைந்தாடோதே நீ ஆடாது அசங்காது வா கண்ணா கண்ணா சின்னஞ்சிறு பதங்கள் சிலம்பொலி தேடுமே சின்னஞ்சிறு பதங்கள் சிலம்பொலி தேடுமே அதை செவி மடுத்த பிறவி மனங்களை தீட்டுமே சின்னஞ்சிற்று பதங்கள் சிலம்பொலி தீடுமே அதை செவி மடுத்த பிறவே மனங்களை தீட்டுமே பெண்ணியல் சடை சடைஞ்சே வகை கலைந்திடோமே பின்னிய

வகை கலைந்து டோமே மயில் பீலியா சைந்து சைந்து நிலை கலைந்து டோமே பண்டித கைவு பன்னிது கை இறைவன் ஏறுமையில் ஒன்றுதல் பன்னிது கை இறைவன் ஏறுமையில் ஒன்றுதல் பன்னிது கை இறைவன் ஏறுமையில்

0: பரிசலி தேடுமே கூட பாடி வரும் அழக, குழல் பாடி வரும் அழக, குழல் பாடி வரும் அழக, உன்னை காண வரும் அடியாரவராயினும் பாடி வரும் அழக, உன்னை காண வரும் அடியாரவராயின் கனகமணி அசைவில் உனது திருநடனம் கண்பட்டு புறமணம் உண்பட்டு போகும். கனகமணி அசைவில் உனது திருநடனம் கண்பட்டு புறமணம் உண்பட்டு போகுமே, ஆடாது அசங்காது வா கண்ணா. உன்னாடலில் ஈரேழு புவனமும் அசைந்து அசைந்தாடுவோதே, நீ ஆடாது அசங்காது வா கண்ணா, நீ ஆடாது அசங்காது வா கண்ணா. உன்னாடலில் ஈரேழு புவனமும் அசைந்து அசைந்தாடுவோதே, நீ ஆடாது அசங்காது வா கண்ணா.
1: சிறப்பு, நல்ல பாடல். முடிவடைந்ததா? உங்கள் நீங்கள் தொலைபேசியில் மட்டும்தான் பாடுகின்றீர்களா, வேறு ஏதாவது உபகரணங்கள் சேர்த்திருக்கின்றீர்கள் வா, காதிலே அல்லது வேறு ஒலி வாங்கியோ ஏதாவது ஒன்று சேர்த்திருக்கிறீர்களா?
0: சேர்க்கவில்லையா? இன்னைக்கு காலநிலை அப்படி உள்ளது ஐயா.
1: நான் நினைக்கவில்லை, ஏன்னா ஒரு சில நேரங்களில் உங்களை அல்லது நீங்கள் சரியாக வாய்க்கு நேரே உங்களோட தொலைபேசியை பிடிக்கிறீர்கள், தலையங்கியோ சரித்து அப்படி பாடுகிறீர்கள் போல நான் நினைக்கிறேன். ஏன்னா இடையிலே அழகாக கொண்டு வருகின்றீர்கள், கொண்டு வரும் போது சில ஒலி தெளிவாக கிடைக்கவில்லை எங்களுக்கு. நன்றாக இருந்தது பாடல், நன்றாக இருந்தது. இடையிடையே தொடர்ந்து அல்ல, தொடர்ந்து அல்ல, இடையிடையே. ஒரு சிலர் வந்து காதுகளிலே ஒன்றை வைத்து கொண்டு நெஞ்சிலே ஒன்று வைத்து கொண்டு இப்படியெல்லாம் வைத்திருக்கின்றார்கள். அது வானொலியில் வந்து பாடுவதற்கு ஒவ்வாததாக இருக்கும், அவர்களுடைய குரலை வரங்கோ கொண்டு சென்றுவிடும். சரியாக நீங்கள் தொலைபேசியிலே இணைக்கப்பட்டுள்ள அந்த இந்த இப்பொழுது உள்ள ஸ்மார்ட் போன் என்று கூறுகிறார்கள், இந்த தொழில்நுட்பம் மிகுந்த காலத்தில் வந்த இந்த தொலைபேசிகள் துல்லியமாக தருகின்றது. இப்போ ஒலி ஒலி எல்லாவற்றையும் துல்லியமாக தருகின்றது. அப்போ நீங்கள் அந்த உங்களோட ஆனால் ஒன்றும் அந்த வாய் அந்த தொலைபேசிக்கு நேரே வாய் இருக்க வேண்டும். நீங்கள் தலையை திருப்பி அசைத்து உயர்த்தி பதித்து பாடும் பொழுதெல்லாம் தொலைபேசி அந்த வாய்க்கு நேரே போகாமல் கையிலே இருக்கும் என்றால் ஒரு ஒரு தடை ஏற்பட்டு தான் ஆகும். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றாக இருந்தது பாடல், நன்றாக இருந்தது. அடுத்தது பெருமாள் காலத்திலே வந்து நீங்கள் கண்ணனுடைய பாடலை பாடி மகளை வைத்தீர்கள், சிறப்பு. உங்களுக்கான சந்தர்ப்பம் கிடைத்தது, நன்றி ஐயா, நன்றி. மீண்டும் சந்திப்போம், பொறுமைக்கு நன்றி. அடுத்த ஒரு ரகம் சொல்ல நன்றி, கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த சின்ன குறிப்புகளை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி. அடுத்த உறவாக வருகின்றார் அன்புடன். யார் வருகின்றார்? வணக்கம் யோகாராஜ். இரண்டாவது பாடலுக்கு வந்து விட்டீர்கள். கெட்டிக்கார் என்ன நித்ரா தேவி ஓடி சென்று விட்டாவா உங்களை விட்டு?
2: நித்ரா தேவி செல்லல, அதனால பாடிட்டு போயிடலாமே வந்துட்டேன்.
1: அவங்க தாமதிச்சிருக்க, அவர் அனுமதி கொடுத்திருக்கின்றார். எங்கே பாருங்க. நன்றி நித்ரா தேவி அவர்களே, யோகாராஜியை பாட வைக்கிறேன், கொண்டு வாருங்க இரண்டாவது பாடலை.
2: இதுவும் இப்போ வரைக்கும் யாரும் கேட்டிருப்பாங்களான்னு தெரியல, கேட்டிருப்பாங்க ஆனா தெரியல.
1: கேட்டிருப்பாங்க எங்கன்னு கேட்டிருக்க மாட்டோமா?
2: என் குரல் இல்ல இந்த பாட்டே, நீங்க தியேட்டர்லயும் படத்துல பாத்தீங்களான்னு தெரியல.
1: அடங்க அப்ப கொண்டு வரங்க, ஆவல தூண்டுகிறீர்கள் யுவராஜ். என்ன கேட்டுறாத ஒரு பாடலை
2: படம் வந்து ஹிட் படம், படம் ஹிட் படம், ஆனா அந்த பாட்டு டிவியில போடுறதே கிடையாது.
1: அப்படியா? எங்க கேட்போம், எங்க பாடங்களையும் கேட்போம்.
2: தட்டட்டும் கை தழுவட்டும், சித்தத்தை வெல்லட்டும், நெஞ்சத்தில் நடக்கும் ஏனோ ஏனோ ஏனோ. தட்டட்டும் கை தழுவட்டும், சித்தத்தை வெல்லட்டும், நெஞ்சத்தில் நடக்கும் ஏனோ ஏனோ ஏனோ. அன்னத்தில் விழுந்த முத்தங்கள் எண்ணத்தில் நிறைந்து நிற்கட்டும், வீரத்தை அணைத்துக் கொள்ளட்டும், வெற்றிக்கே

0: ஹலோ.
1: நிறைவடைந்து விட்டதா? தட்டட்டு என்றவுடன் நாங்கள் தட்டுவார்கள் என்று புகட்டுக்கொண்டு நல்லது ஒரு பாடலை தெரிவித்திருக்கிறீர்கள். அதிகம் காற்றலையில் வந்து பாடுவோர் பாடலாணிகளில் பாடியவர்கள் குறைவு, ஆனால் முன்பு பாடி இருக்கின்றார் ஒருவர். அது மட்டுமல்ல, நாங்கள் வானொலியிலே ஒலிபரப்பி இருக்கிறோம் இந்த பாடல்களை. பழைய பாடல் தான் சிறப்பாக இருந்ததம்மா. துணிந்து இந்த பாடலை எடுத்து வருகிறேன். என்ன இதிலே வந்து பாடுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றது, கவனிப்பதற்கு பல விடயங்கள் இருக்கு. அவற்றை நன்றாக கவனித்து சிறப்பாக தந்திருக்கிறீர்கள். நல்லதம்மா, நல்ல பாடல். இப்படி பாடல்கள் நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஒரே விதமாக இல்லாமல் இப்படி பாடல்கள் கொண்டு வருவது மிகவும் சிறப்பாக இருக்கும்.
0: நன்றி.
1: இப்பொழுது என்னமா ஒரு நெடுமூச்சு விட்டு இரண்டு பாடலையும் தந்து விட்டேன். நான் இனிமேல் நன்றாக தூண்களாம். நித்ராதேவி ஓடி வாருங்கள் உடனே அனுப்பீர்களா, அல்லது தள்ளிவிட்ட நித்ராதேவி உடனே உங்களை வந்து அணைத்துக் கொள்வாரா? நன்றா இருந்ததம்மா.
0: அவங்க வந்து அணைச்சு கொள்வாங்க,
1: அவங்களாக வந்து அணைப்பார்கள். நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ஸ்வீட் ட்ரீம் என்று கூறிக்கொள்வோம்.
0: நன்றி
1: மகளே, மீண்டும் சந்திப்போம். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி எவ்வளவு அன்பாக, ஒற்றுமையாக, உறவாக, நகைச்சுவையோடும் நல்ல உள்ளத்தோடும் உள்ளம் திறந்து நாங்கள் பழகிக்கொள்ளுகின்ற ஒரு குடும்ப உறவை ஏற்படுத்தி கொடுத்த ஒன்றிய தமிழ் வானொலி அதிபர் வானரசி மீரா அவர்களுக்கு உண்மையில் நன்றி கூறித்தான் ஆக வேண்டும். எத்தனை உறவுகளை சம்பாதித்து வைத்து எங்களோடு வந்து இதை குடும்பமாக வைத்திருந்து வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல இந்த தளத்தை நன்றாக உபயோகிக்க வைக்கின்றார்கள். அந்த சிறப்பு எங்கள் வானொலியில் உண்டு என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொண்டு இந்த பெருமை எங்கள் மகள் மீரா அவர்களுக்கு தான் சேர வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்வோம். பாடுவோர் பாடல் ஞாயிற்றுக்கிழமை நேரம் சரியாக 12:54 நிமிடம். நண்பகல் இன்னும் எங்களுக்கு முடியவில்லை. உங்களுக்கும் நேரம் 10:24 நிமிடம் தானே இன்னும் வேலை இருக்கின்றன. இந்த வேலையில் வருகின்றார் எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் அழைக்கின்றார். இணைப்போம். வணக்கம். இல்லை இல்லை, ரேவதி வந்து விட்டார், முந்தி விட்டார் ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம். இல்லை யார் இப்பொழுது? ஆ ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: ரேவதி மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் உங்கள் அழைப்பு முந்தி விட்டது. வாருங்கள், இணையுங்கள். அவர் பெண்களுக்கு முதலிடம் என்று கொடுப்பார். அப்படியானவர்.
2: நன்றி அப்பா. அவருக்கும் உங்களுக்கும் நன்றி.
1: நன்றி நன்றி. எங்கே உங்கள் பாடலை வழிவிட்டு கொடுத்திருக்கின்றேன். எங்கே இந்த வழியை அங்கே உங்கள் ஒலி வரட்டும். கொண்டு வாருங்கள்.

கண்கள் செய்த பாவம் உன்னை கண்டும் காணாதேங்குதே, கண்டும் காணாதேங்குதே. பாய் விரித்து கப்பல் செல்ல பரவி நெஞ்சம் துடிக்குதே, பாவி நெஞ்சம் துடிக்குதே, இதயவானின் உ

இருளகற்றும் ஒளி என்றெண்ணி என்னும் நீ யாரோ என்

காதல் கண்களோ இதயவானின் உதய நிலவே, எங்கே போகிறேன் நான், எங்கே போகிறேன். ஆசை மிஞ்சி நேசக்கரங்கள் அணைக்க உன்னை நீளுதே, அணைக்க உன்னை நீளுதே, பறந்து வந்து உன்

0: இல்லையே, வாழும் சிறகு இல்லையே, விதயவானின் உதய நிலவே எங்கே போகிறாய், நீ எங்கே போகிறாய்.
1: சிறப்பு. ஒரு தடவை நன்றாக மூச்சை இழுத்து வெளியே விட்டு ஆறிக்கொள்ளுங்கள். ஏன் இந்த அவசரம்? அற்புதமான பாடல். முன்பெல்லாம் அந்த வரிகளுக்கு இடையே வருகிற இடைவெளியை நன்றாக கவனிப்பீர்கள், நன்றாக உள்மூச்சு வாங்கி அழகாக ஆரோக்கியமாக தருவீர்கள். இன்னும் நீங்கள் பாடும் பொழுது கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கீர்கள் போல தெரிகின்றது, இல்லையா? பாடிய விதம் நன்றாக இருந்தது மகள். உங்களுக்காக தான் குரு, உங்களுக்கு அந்த கொஞ்சம் சுவாசத்துக்கு பயிற்சி நான் முன்பு கூறியிருக்கேன், அதை நீங்கள் கடைபிடித்து வந்தீர்கள், நன்றாக இருந்தது. இன்றைக்கு அது இந்த பாடல் மிகவும் அமைதியான ஒரு பாடல், இவ்வளவு அழகான பாடல். என்ன பறந்து செல்ல பாடும் அப்ப பாடும் பொழுதம்மா அந்த நீ ஒரு வரி முடிந்த திருப்பி பாடுங்கள். அந்த மூச்சு மூச்சு மூச்சு கவனிக்க வேண்டும். மூச்சு இன்னும் கொஞ்சம் உள்வாங்கி வழிய அப்படிங்கன்னா ஆறுதல இலகுவா இருக்கும், உங்களுக்கு இலகுவா இருக்கும். பாடல் நன்றாக பாடல் நன்றாக இருந்தது. இன்று ஏதோ ஒரு புகை இணைக்கப்பட்டது. மகள் பாடும்போது சிறப்பாக மகள் நன்றாக புரிந்து பாடுபவோ அந்த வரிக்கு வரி, அடுத்து வரிக்கு வரி இல்லாது விட்டாலும் கூட பல்லவிக்கு சரணத்துக்கு இடையிலும் அழகாக நன்றாக மூச்சு எடுத்து பாடுங்கள். அது இங்கே இரண்டு பக்க ஒரு அந்த பாடல்களே பல்லவி முடிந்தவுடன் பக்கவாத்தியம் அந்த அதே அளவு வாக்கியத்தை பல்ல வாத்தியத்தில் இசைக்கும் வரை உங்களுக்கு நேரம் இருக்கின்றது. பாடகர்களுக்கு நீங்கள் தொலைபேசியில் பாடும்போது வரிகளை முழுவதையும் பாடுபடுத்தி விட வேண்டுமென்றால் என்ன வேண்டாம், பாடல் பாடுகின்ற வரியை சரியான மூச்செடுத்து அந்த அழகான மூச்சோடு பாடுங்கள். முன்பு செய்த கொஞ்சம் போல இருந்தது, அவசரப்படவில்லை. நீங்கள் அவசரப்பட்டதா காட்டிக்கொள்ளவில்லை எங்களுக்கு. அவசரப்பட்டதா எனக்கு அப்படிப்பட்டது. மற்றவர்களுக்கு நன்றாகத்தான் இருந்த பாடல், ஒரு விதமான விளம் முழுமையாக சிறப்பாக பாடல். இந்த ரசனை இன்னும் கொஞ்சம் மூச்செடுத்திருந்தால் மேலும் ரசனையாக இருந்திருக்கும். சரியா? நல்ல பாடல், நல்ல பாடல், நல்ல பாடல். தெரிவு மகளே, சிறப்பாக இருந்த அம்மா. நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி அம்மா, நன்றி, நன்றி. அடுத்து யார் வரப்போகின்றீர்கள் பார்த்தால் இங்கே மகாலிங்கம் அவர்கள் தோன்றுகின்றார், இணைப்போம் என்று பார்த்தால் அதற்கிடையிலே அவருக்கு இன்னும் ஒரு இடையூறு வருகின்றது. இருவர் அழைக்கின்றார்கள், பார்ப்போம் யாருடைய அழைப்பு எனக்கு கிடைக்கின்றது. ஞானசேகரனுடைய அழைப்பு கிடைத்துவிடும். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம்.
2: வணக்கம் பாப்பா, இனிய நண்பகல் வணக்கம்.
1: நண்பகல் வணக்கத்தை தந்த அன்பு ஞானா உங்களுக்கு உங்கள் இரவு வணக்கம்.

0: வீட்டுக்கு வந்து விட்டீர்களா?
1: வீட்டுக்கு வந்து விட்டேன், உணவு வந்து விட்டேன், தங்களுடன் பேசிவிட்டு செல்லலாம் என்று காத்திருக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள். என்னோட பேசுவதை விட எங்கள் எல்லோரும் இணைந்து கேட்கும் பண்ண நீங்கள் பாடிவிட்டு செல்ல வேண்டும். இங்கே என்ன பாடலை பாட
1: பாடுகிறேன், எல்லாரும் கேட்கும் வண்ணம் என்றது கேட்டுட்டது. அதுக்கப்புறம் தான் சொல்லணும்.
0: நிச்சயமா கேட்பாரு, நிச்சயமா கேட்பாரு. பாருங்கள், இப்படித்தான் எல்லாம் சொல்லுவார்கள், ஆனால் நல்லா பாடுவார்கள். கொண்டு பாருங்கள். அங்கே மழை பெய்ததா ஐயா?
1: அப்பா திருச்சேரியில ஒரு அரை மணி நேரம் பெஞ்சிச்சுப்பா, நாச்சாரில் ஒரு சொட்டு கூட கிடையாதுப்பா. ரொம்ப வருத்தமா இருக்குப்பா.
0: அதிகம் மழை வேண்டாம் ஐயா, அது பெய்யும் தானே. வருகின்ற மழை
1: பெய்யவே இல்லைப்பா. ஒரு ஒரு ஒரு மணி நேரம் பெஞ்சா போதும்ப்பா, அந்த வெட்டி கொஞ்சம் குறையும்ப்பா. அதுக்காக பார்க்கலாம்ப்பா.
0: இப்போ இரவு நேரம் கொஞ்சம் குறைந்து கொண்டு போகும். இரண்டு நாளில் வேற மழை, கவலைப்படாதீர்கள்.
1: சரிப்பா, நன்றிப்பா, உங்கள் ஆசீர்வாதம் தான்ப்பா எங்களுக்கு.
0: ஏதோ நான் சொல்லி மகிழ்ச்சி, மகிழ்ச்சியோடு வாருங்கள். என்ன பாடல் பாடப்போகுது? பாடுங்கள் ஐயா.
1: காசேதான் கடவுளப்பா.
0: சிறப்பு, நல்ல வரி, நல்ல பாடல். கொண்டு வாருங்கள்.
1: காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் தெரியும் அப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பார்த்து தலை வணங்காமல் வாழ்ந்திடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா. கல்லறை கூட சில்லறை இருந்தாய் வாய் திறந்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா. காசேதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா. களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா. பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா. பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் முடித்தான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. சிரித்தவன் அழுவதும் அடுத்தவன் சிரிப்பதும் பலத்தால் வந்த நிலைதானே. சிரித்தவன் அழுவதும் அடுத்தவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு. தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு. காசேதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? நன்றி, வணக்கம் அப்பா.
0: எத்தனை தடவைகள் அந்த பாடலில் அப்பா வந்தது ஐயா, அழகாக இருந்தது அப்பா அப்பான்னு கூறும் பொழுது. என்னவென்றால், ஞானசேகரன் திரைப்படங்களை தயாரிக்கும் போது எத்தனையோ கோடி ரூபாய்களை செலவழித்து எத்தனையோ நாள் தாமதித்து திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படத்தில் கொண்டு வந்த கருத்துக்கு அமைய அந்த கருத்துக்களை மக்கள் மத்தியிலே புகுத்துவதற்காக கவிஞர்களை நாடி கவிஞர்களை கொண்டு பாடல்களை எழுதுவார்கள். 2.5 மணி நேரம் ஓடுகின்ற ஒரு திரைப்படத்துக்கு ஒரு 3 நிமிட பாடலுக்குள்ளே அந்த உட்கருத்துக்களை புகுத்தி விடுவார். எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி விடுவார்கள். அந்த பாடகர்கள் வந்து அந்த பாடலை பாடும் பொழுது எந்த கருத்தை மக்கள் மத்திக்கு கொண்டு செல்ல வேண்டும், திணிக்க வேண்டும், எந்த வகையில் என்று நினைத்து பாடுவார்கள். அதனால் தான் அந்த பாடல்கள் வெற்றி பெறுவது. இன்று நீங்கள் வந்து பாடும் பொழுது நன்றாக நேரம் எடுத்து என்ன கருத்தை எங்களுக்கு புரிய வைக்கணும், அந்த பாடலில் எழுதப்பட்ட கருத்துக்களை துல்லியமாக நாங்கள் விளங்கக்கூடிய மாதிரி பாடினீர்கள். அதே போல நான் தேவாவிலே கவனித்தேன், அதை அழகாக நீங்கள் உள்வாங்கி அதை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற அந்த எண்ணமும் இருந்து சரியான முறையில் கொண்டு இப்போ அவர்களைப் போல நாங்கள் பாட வேண்டும், இவர்களைப் போல பாட வேண்டும் என்று அல்ல. உங்களுக்கு என்று ஒரு சந்தம் இருக்கின்றது, உங்களுக்கு என்று ஒரு அளவு இருக்குன்னு அந்த அளவை சரியாக செய்தீர்கள். எத்தனை தடவைகள் வானொலியில் வந்து பாடியிருக்கிறீர்கள்? அதிகம் பாடவில்லை.
1: திருவிடைமதூர்ல இருக்கும்போது
0: கேட்டால் அப்பா அதுக்கெல்லாம் பெரிய அப்படி இப்படின்னு எழுத்து போட்டு ஓடி விடுவீர்கள். இன்று பார்த்தீர்களா, முழுமையாக பாடியிருக்கிறீர்கள். திரையருள்
1: இல்லப்பா, இன்னைக்கு 2-3 வாரமாவே நான் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு பாட்டு என் குரலுக்கு தகுந்த மாதிரி எது இருக்கும், அதாவது இன்னும் சொல்ல போனா பாட்டு முடிக்கும் போது ஒரு இந்த ஹம்மிங் மாதிரி ஒண்ணு வரும். அது இல்ல இன்னும் நான் வந்து இன்னும் சொல்ல போனா நீங்க நான் பைத்தியம் எடுக்கல. மத்தியானம் ஒரு தடவை கேட்டேன், சாயந்தரம் ஒரு 2 தடவை கேட்டேன், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 தடவை கேட்டேன்,
0: அவ்வளவுதான்.
1: முழுமையான மனப்பாடம், முழுமையான மனப்பாடம் கூட நான் ஆகல. அந்த ஹம்மிங் வந்து பாட முடியாது எனக்கு, இருந்தாலும் கொஞ்சம் மெனக்கடலாம் அப்படின்னு நினைக்கிறது. அந்த ஹம்மிங்கதே எனக்கு மறந்து போச்சு எனக்கு பாட்டை முடிக்கும் போது.
0: நன்றி, அந்த வார்த்தைகளை நீங்கள் அழகாக கொண்டு வந்து முழுமையாக கொடுத்தீர்கள், அதுதான் முக்கியம். நன்றாக உள்வாங்கியிருக்கு, கருத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் பாடலின் கருத்தை வார்த்தை வழியே இலகுவாக வரும். சிறப்பாக இருந்தது
1: ஞான,
0: விடாமுயற்சியோட பயிற்சி எடுங்கள். நல்ல பாடல் உங்களுக்கு என்ன பாடல், நிகழ்ச்சியில என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் உங்களோட விருப்பமான பாடல்?
1: எனக்கு பாடின தந்ததுல என்ன பாட்டு கேட்கறதே மறந்து போயிட்டு.
0: என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமா இருக்கும்?
1: திருவிளையாடல ஒரு பாட்டு போடுங்கப்பா, இல்லாதவர் அப்படின்னு ஏதோ ஒரு டிஆர் மகளையும் பாட்டு ஒண்ணு இருக்கலாம், அந்த பாட்டு போடுங்க. ஆமா, இல்லாதது ஒன்று இல்லை, அந்த பாடல். அந்த பாடல்
0: நன்றி மகனே, சிறப்பாக பாடி இருக்கிறீர்கள். நன்றி,
1: நன்றி அப்பா, நன்றி அப்பா.
0: அடுத்த வாரம்
1: கேட்டு கொண்டிருந்த அனைவருக்கும், மீராமாவுக்கும், அப்பாவுக்கும், அன்பு உறவுகளுக்கும், அறிவிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய என்ன சொல்ல போனா அந்த கன்னி மெரிஜி என்னை வந்து ஆதரவு கொடுத்து என்ன அடுத்தடுத்த வாரத்துல கலந்துக்கிறதுக்கு முழு ஆதரவு கொடுக்குமாறு உங்களை அனைவரையும் நான் கேட்டு வேண்டி நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி அப்பா.
0: என்றும் இந்த வானொலி உங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அழகாக வந்து பாடலாம், பாருங்கள், பாடுங்கள். அடுத்த வாரம் எதிர்பார்க்கின்றோம். இரண்டு பாடலையும் எதிர்பார்க்கின்றோம்.
1: அவசியம் அவசியம் வருகிறேன் அப்பா. நன்றிப்பா,
0: நன்றி மகனே, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து வருகின்றார் அன்புடனே எங்களுடைய சந்திரசேகர். நீண்ட நாள் அல்ல அண்மையிலே வந்து இணைந்தாலும் தொடர்ந்து இன்னும் வந்து விட்டார். அதற்கு முன்பு சாந்தி புகுந்து விட்டார். வணக்கம் சாந்தி. வணக்கம், வணக்கம், வணக்கம்,
2: வணக்கம்.
0: சந்திரசேகரும் மகாலிங்கம் அணைத்தார்கள், ஆனால் உங்களுடைய இணைப்பு முந்தி விட்டது. வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா சாந்தி? இடித்து மழை பொழிந்து எல்லாம் என்ன பாடலை அப்பொழுது இருந்து விட்டேன், சிரித்து விட்டேன், மகளுக்கு சொல்லி சிரித்தேன். அங்கே தர்மபுரியில மழை அடித்திருக்கிறது சாந்தி கேட்டிருக்காரு பாடல்.
2: ஆமாங்க ஐயா, 2-3 நாளா நல்ல மழை,
0: சிறப்பு சிறப்பு.
2: அதற்கு முன்பு வெப்பமும் தணிந்து விட்டதுங்க ஐயா,
0: தணிந்து விட்டது. நல்லது. சரி, அழகி சாந்தி எல்லாரும் நலம், அழகி ராசா எல்லாரும் நலமா இருக்கிறார்கள் தானே?
2: ராசமா, ராசா, அழகி, ரெண்டு பேரும் நல்ல.
0: சரி, இப்பொழுது உங்களுடைய கரத்தில் வானொலி, எங்கே பாடுங்கள், ஒலியை தாருங்கள்.
2: பாடுகிறேன் ஐயா. மலேசியா வாசுதேவன் மற்றும் சுனந்தா பாடியது படம்,
0: படம் தேவையில்லை, நீங்கள் பாடுங்கள், நீங்கள் பாடுங்கள்.
2: சின்ன வீடு, சின்ன வீடு.
0: ஆஹா, சின்ன வீடு, நல்ல வீடு.
2: சின்ன வீடு தானே? ஆமா, அதான் நினைக்கிறேன்.
0: பாடுங்கள்.

முள்ளு தச்சி கண்ணீரில் மூழ்குதடி. செங்கரும்ப நாமறந்து வேலி முள்ள ஏன் கடிச்ச பூவுக்குள்ளோண்டு சாமிக்கும் தாண்டு கல்லையும் பாலா நீ நினைச்ச முள்ளையும் பூவா நீ முடிச்ச உனத

சுவா.

0: வெள்ள மனா மச்சான் விளையாடி ஊஞ்சி வந்தான். நன்றி ஐயா.
1: இருகுரல் பாடல் மிகவும் சிறப்பாக, அந்த இருகுரல் வித்தியாசத்தை உங்களுடைய முனைப்பிலே பார்த்தேன். நன்றாக இருந்தது அம்மா, சிறந்த பாடல், நல்ல ஒரு தெரிவு, பாடல் தெரிவு. சின்ன போடு திரைப்படம் தான் இந்த பாடலுக்கு. பாக்யராஜ் அவர்களும் ஊர்வசி ஜாக்கா கல்பனா இணைந்து நடிச்சிருப்பார்கள். நல்ல பாடல், சிறப்பாக இருந்தது. சிறந்த பாடலை தந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். உங்கள் குரலுக்கு பொருத்தமாக அந்த பாடலில் கொண்டு வந்து ஒரு குரல்லே கொண்டு வந்து இருகுரல் வித்தியாசத்தை காட்டி பாடியிருக்கு. நான் உணரக்கூடியதாக இருக்கின்றது அந்த வசனம், அந்த வாக்கியங்கள் உணரக்கூடியதாக இருந்தது. நன்றி மகளே. என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும்?
0: இதே பாடலே
1: ஒளிபரப்பு. எனக்கு பிடிக்கவில்லையா அம்மா, உலகத்துல எல்லாரும் ராமர் இல்லை என்று சொல்லி ஒரு அவன் புருஷன் அப்படின்ற எல்லா ஆண்களும் இனிமையான பாடல் தந்தீர்கள். நேரம் சென்று கொண்டிருக்கின்றது, பார்ப்போம். முடிந்தால் வாருங்கள், முடியாத இருவர் வந்து வில்லங்கமாக அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்
0: நன்றி
1: மகளே, சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது வாருங்கள், இங்கே வாருங்கள் மகாலிங்கம், உங்களுடைய இணைப்பு கிடைத்து விட்டது. வாருங்கள் மகாலிங்கம், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
1: வணக்கம், நின்ற நேரமா அழைக்கின்றீர்கள் அழைக்கின்றீர்கள், இப்பொழுதுதான் கிடைச்சிருக்கிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள்.
2: வெளியில போயிட்டு வந்து மறுபடியும் தொற்று பார்த்தா கிட்டத்தட்ட 10 மணில இருந்து தொட்டு பாக்கறேன், முடியல ஐயா.
1: அப்படியா? நான் கவனித்தேன், உங்களுடைய இணைப்பு வருகின்றது. உங்களோட ஊரில் இருந்து அழைக்கிற இணைப்பு தாமதமாக வருவதோ தெரியவில்லை. ஒரே நேரத்தில் இருவர் மூவர் வந்து முந்திக் கொள்ளுகிறார்கள், முந்தி வருவதை நான் எடுத்துக்கொண்டேன். சரி, இப்பொழுது நாங்கள் நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்கள் பாடலை அழகாக கொண்டு வந்து உடனே ஆரம்பிப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். நல்லா நல்லா நிதானமா இருக்கிறீர்கள். நானே
2: நிதானமா இருக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. என் பாடல்
1: ஓ அப்படியே கேட்கத்தான் கண்டு வாருங்கள்.
2: மாணிக்கே வீணையே மரகத பதுமையே வைரத்து வைரத்தில் தோய்ந்த மனமே மாதங்க முனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த விழியே ஆணி புன் கட்டிலே அரியாசனத்திலே அரசால வைத்த தேவி அறியாத நெஞ்சிலே ஓம் என்னும் எழுத்திலே பிரவண மந்திரம் தந்த காளியே யார் தருவா இந்த அரியாசனம் யாத்தருவா இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் யாத்தருவா இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் அம்மா யாத்தருவார் இந்த அரியாசனம் வேர்த்தரும் நூல் ஒன்று கல்லாதவன் உயர்ந்த பேர் பெறும் இடத்தினில்லே இல்லாதவன் வேர்த்தரும் நூல் ஒன்று கல்லாதவன் உயர் பேர் பெறும் இடத்தினிலே இல்லாதவன் சேரும் சபை அறிந்து செல்லாதவன் சேரும் சபை அறிந்து செல்லாதவன் அங்கு தேர்ந்த பொருள் எடுத்து சொல்லாதவன் தனக்கு யார் தருவா இந்த அரியாசனம் எம்டிஆர் நேயரோடு எனக்கு ஒரு சரியாசனம் யார் தருவார் இந்த அரியாசனம் கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா, உன் காலிட்ட சதங்கைக்கு ஜதி வேண்டுமா, கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா, உன் காலிட்ட சலங்கைக்கு ஜதி வேண்டுமா, சிறுத்த உன் இசை இடையாட இசை வேண்டுமா, சிறுத்த உன் இடையாட இசை வேண்டுமா, உன் சிங்கார கைகளுக்கு அபிநயம் வேண்டுமா, யாத்தருவா இந்த அரியாசனம், எம்டிஆர் நேயரோடு எனக்கு ஒரு சரியாசனம், ஐயா யார் தருவா இந்த அரியாசனம். அதான்
1: யார் தருவார் இந்த அரியாசனம் உங்களுக்கு? சரியாசனம் இந்த மொன்றியல் தமிழ் வானொலி தான் தந்ததுன்னு நான் கூற இருந்தேன். நீங்களே கவிஞராக மாறி அந்த கவித்துவத்தை புகுத்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்த மாலிங்க, சிறப்பாக இருந்தது.
2: ஆமையா,
1: உயர்த்த வேண்டும் இங்கே பதிக்க வேண்டும் என்றெல்லாம் அவதானித்து நன்றாக உள்வாங்கி இந்த பாடலை தந்திருக்கிறீர்கள். கருத்துக்கள் அத்தனையும் வெளியே பெறக்கூடியதாக இருந்தது, நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். உங்களுடைய தராதரத்துக்கு இந்த பாடல் இவ்வளவு அற்புதமான பாடலாக இருக்கிறது. நீங்கள் வந்த பாடல்களுக்கு இன்றைய பாடல் மேலும் சிறப்பாக இருந்தது. குறுங்க.
2: அதான்யா, ஏன்னா நிறைய நல்ல மெத்த படித்தவர்களும் பாடுறாங்க, சங்கீதம் தெரிந்தவங்களும் பாடுறாங்க. நேரத்துல நானும் அதுல பாடுறது வந்து பெரிய ஒரு மகிழ்ச்சி தானயா.
1: சிறப்பு. என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்பாக வேண்டும்? நேரத்தை கவனித்துக் கொள்ள இந்த பாடலே
2: எனக்கு தந்த எனக்கு
1: நன்றி. நான் அடுத்த உறவிடம் செல்கிறேன். நேரம் முடிவதற்குள் அவரை இணைக்க வேண்டும். நீங்கள் மீண்டும் பாருங்கள்.
2: வருகிறேன். நன்றி.
1: இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். சந்திரசேகர் வணக்கம். சந்திரசேகர் வணக்கம். வணக்கம் சந்திரசேகர், உங்களை இணைத்துக் கொண்டேன். வணக்கம். பொறுமைக்கு நன்றி. பாருங்கள்.
3: ஓம் ஐயா வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். இந்தியா தமிழகத்திலிருந்து நலமாக இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் பலமுறை அழைத்தீர்கள். உங்கள் இணைப்பை எனக்கு கொடுக்க முடியாமல் இருந்து இப்பொழுது எப்படியாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இருந்து நீங்கள் இணைந்து விட்டீர்கள். நன்றி நன்றி. சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நானும் நலமாக மகிழ்வாக இருக்கிறேன் ஐயா. உங்கள் நாட்டில் காலநிலை எவ்வாறு இருக்கிறது என்று?
1: நான் பலமுறை கூறியிருந்தேன், இப்பொழுது குளிரோடு தான் இருக்கணும். குளிர் ஆரம்பித்து விட்டது. ஒரு குளிர்காலம் எங்களுக்கு கோடை காலம் முடிந்து விட்டது. மழைக்காலமும் முடிந்து குளிர்காலத்தை நோக்கி செல்கின்றோம்.
3: பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஓகே. அதே வேளையில் அனைத்து அன்பு உறவுகளையும் நலம் விசாரித்துக் கொண்டு இனிய வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய பாடலை தருகிறேன்.
1: சிறப்பு சிறப்பு கொண்டு வாருங்கள். என்ன பாடலை கேட்க நாங்கள் ஆவலோடு, சந்திரசேகர் என்ற பாடலுக்கு ஆவலோடு இருக்கின்றோம் கேட்பதற்காக எல்லோரும். கொண்டு வாருங்கள்.
3: ஓ கட்டாயம். வந்த நிலவே வந்த நிலவே வருவது நீதான், வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா, ஒரு நூறு நிலாவின் வெளிச்சம் பார்த்தேன் உன் கண்ணில், அடிக்கோடி புறாக்கள் கூட்டம் கண்டே என் நெஞ்சில் கண்மூடினார் உன் ஞாபகம் பூக்குதே வாலிபம். வந்த நிலவே வந்த நிலவே வருவது நீதானா, வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா, கண்களறியா காற்றை போலே கனவில் என்னை தழுவியதென்ன, பாதீரவில் தூக்கத்தை கலைக்கும் பூவி உந்தன் முகவரி என்ன, மெது மெதுவாய்

நிலவே வன நிலவே வருவது நீதானா, வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா, கூந்தல் கா

0: இதுதான் என்னுடைய பாடல்.
1: முழுமையாக ஒரு பாடலை அழகாக பாடி மகிழ வைத்தீர்கள், நீங்களும் மகிழ்ந்தீர்கள் என்று எண்ணுகிறேன். இந்த தளத்தில் உங்களுக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பம் ஒரு அரிய சந்தர்ப்பம். ஏனென்றால் சர்வதேச வானொலியாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற 30 ஆண்டுகளான இந்த வானொலியில் அநேகமான உறவுகள் இந்த நிகழ்ச்சியை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு உங்கள் தளங்களிலே ஆரோக்கியமான கருத்துக்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் இலைமறை காயாக இல்லாமல் வெள்ளடை மலையாக உங்களை வெளியே கொண்டு வருவதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் இந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நன்றாக நாங்கள் கொடுத்த தளத்தை களமாடி செல்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்து. நன்றாக இருந்தது பாடல். உங்கள் பொறுமைக்கு என்னுடைய நன்றி. பொறுமையோடு இருந்து இந்த நிகழ்ச்சியில பாட வேண்டும் என்று அழைத்து களைத்து விட்டு செல்லாமல் மீண்டும் அழைத்து இணைந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன உங்களுக்கு விருப்பமான பாடல் இருந்தால் ஒளிபரப்ப நாங்கள் தயாராக இருக்கிறோம். என்ன பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பில் சேர்க்க வேண்டும்?
0: எனக்கு ரெக்கார்ட் திரைப்படத்தில் இருந்து கண்ணமா கண்ணமா அழகு பூஞ்சிலை என்ற ஒரு பாடல் அருமையாக இருக்கும். முடிந்தால் எடுத்து பாருங்களேன்.
1: என்ன பாடல்? கண்ணமா கண்ணமா அழகு பூஞ்சிலை.
0: அதேதான் ரெக்கார்ட் திரைப்படத்தில்.
1: நல்ல பாடல் அந்த பாடல். கண்ணமா கண்ணமா பணியெல்லாம் முடிந்து விட்டதா சந்திரசேகர்?
0: எங்களுக்கு
1: ஆரம்பத்தில் நான் அவசரத்திலே சுருக்கமாக நாங்கள் இப்பொழுது 18 பகை வெப்பநிலையில் இருக்கின்றோம். அந்த வெப்பநிலை 18 பகையாக உணராமல் இருப்பதற்கு காற்றிலே ஈரப்பதம் இருக்கின்றதுனாலே காற்று வீசிக்கொண்டிருக்கும் பொழுது அது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கின்றது. வளமையான ஆடைகளோடு நாங்கள் வெளியே செல்ல மாட்டோம் இனிமேல். ஏனென்றால் அந்த அந்த வெப்பம் இல்லாமல் அந்த காற்று வீசும் பொழுது ஒரு விதமான குளிராக இருக்கும். இப்பொழுது நாங்கள் எங்களோட கோடை காலத்து ஆடைகளெல்லாம் மடித்து எல்லாம் செய்து ஒரு பக்கம் வைத்து விட்டு குளிர்கால ஆடைக்கு திரும்பி விட்டோம். இப்பொழுது எங்க பார்த்தாலும் லேசான குளிர் ஆடையோட தலை மூடி சட்டைகள் அப்படி என்னெல்லாம் போட்டுக்கொண்டு இன்னும் நாள் இருக்கின்றது. ஆனால் இரவு வேளைகளில் இன்று இரவுக்கு 7 பாகைக்கு கடந்த இரவு 5 பாகை வரை சென்றது. குளிர் கூடுதலாக இருந்தது. இது இனிமேல் இன்னும் இருக்கின்றது குளிர்காலம். இனிமேல் தான் குளிர்காலம். இப்பொழுது கோடை காலம் இலகுதிர் காலத்தை நெருங்குகிறோம். நன்றி சந்திரசேகர் அவரை நிறுத்தி
0: நின்று
1: நாங்கள் செல்லணும். மீண்டும் ஒரு பாடல் தருவதற்கு நான் நினைக்கவில்லை சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று பார்ப்போம். நீண்ட இந்த நிகழ்ச்சி முடிவடைய நேரம். நன்றி சந்திரசேகர். இணைப்புக்கு வாழ்த்துக்கள். இணைந்து நல்ல பாடலை தந்திருக்கின்றீர்கள். நல்ல கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றது. பகிர்ந்து கொள்ளும் நலமுடன் பலமுடன் வாழுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். தொலைபேசி சரி வந்து விட்டதா என்ன நடந்த புரியவில்லை. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் தானே? அது தெரிந்தால் போது. நேற்றும் அப்படித்தான் அன்பு எங்களுடைய நாகப்பன் அவர்களும் பாதியில நிற்க வேண்டிய நிலை வந்து விட்டது. அவர் தொடர முடியாமல் நான் நினைக்கிறேன் அலைய தொலைபேசி தான் தொலைபேசியாக வந்து விட்டது போல் இருக்கின்றது. கிருஷ்ணா, உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் உடனடியாக வரலாம். மகாலிங்கம், நீங்கள் 2வது பாடலை பாடுவதற்கு தயாரென்றால் உடனடியாக அழையுங்கள். நாங்கள் நேரம் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரும் வேலை வந்துவிட்டது. ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நான் உங்களுக்காக தாமதிக்கிறேன். அழையுங்கள். வந்துவிட்டார் மகாலிங்கம். மீண்டும் வணக்கம் மகாலிங்கம். வந்துவிட்டீர்கள். பாருங்கள், கொண்டு பாருங்கள்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
1: இப்பொழுது பேச நான் முதலில் அவசரமாக சொன்னேன். ஏன்னா சந்திரசேகர் அவர்கள் காற்றலே இருந்தவர். அவரை நான் எடுக்க வேண்டும் நிகழ்ச்சி முடிவதற்கு முன்பு. இப்பொழுது நாங்கள் 1 நிமிடம் பேசலாம். பேசுங்கள், கூறுங்க.
2: அதான் ஒரு இனிமையான பாடலுக்கு வந்து அந்த வழிவிட்டதுக்கு நன்றியா. மறுபடியும் சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நன்றியா. பாட்டை ஆரம்பித்து விடுங்க.
1: ஆரம்பியுங்கள். உடனடியாக பாடல் ஆரம்பிக்கின்றது. ரசிகர்களே கேட்டு மகிழுங்கள் அன்பு மகாலிங்கத்தின் பாடலை. கொண்டு வாருங்கள்.
2: சந்திப்போமா, இன்று சந்திப்போமா, சந்திப்போமா, இன்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா.

நன்றாக சந்திப்போமா, இன்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, அதிசய சோலையில் சந்திப்போமா, ரகசிய காதலை சிந்திப்போமா, அதிசய சோலையில் சந்திப்போமா.

0: சந்திப்போமா, இன்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, ஆ தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, மயக்கத்தில் உலகம் சுற்றுவோமா, மனவரையில் கைப்பற்றுவோமா, மயக்கத்திலே உலகை சுற்றுவோமா, மனவரையில் கைப்பற்றுவோமா, முல்லை மலர் மஞ்சம் விரிப்போமா, முத்து சிப்பி போலே சிரிப்போமா, முல்லை மலர் மஞ்சம் விரிப்போமா, முத்து சிப்பி போலே சிரிப்போமா, ஆஹாஹா ஆஹாஹா சந்திப்போமா, இன்று சந்திப்போமா, சந்திப்போமா, இன்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, சந்திப்போமா.
1: மாலிங்கம்
2: அதாயா,
1: மாலிங்கம்
2: ராமையா,
1: அங்கே இந்த மகள் கலா தூக்கமா முழிப்பா முழிச்சிருக்காரா?
2: பிக் பாஸ் பாத்துட்டு இருக்காங்க
1: பாத்தீங்களா, பாத்தீங்களா, சரியா நேரம் பார்த்து ரகசியமா போற கேக்குற, சந்திப்போமா சந்திப்போமான்னு கூட என்னையா இது பழக்கம். இப்பதான் சாந்தி சொல்லி இந்த உலகத்துல எல்லாரும் ராமன் இல்லையன்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இப்படி கலா இருக்கத்தக்கனியாக சந்திப்போமா சந்திப்போமா, தனிமையில் நம்ம பற்றி சிந்திப்போமா, இந்த கல்யாணம் கட்டுவோமான்றெல்லாம் கேட்டு பாடுகிறீர்கள். கள்ள பயலையா நீங்கள், நன்றா இருந்த மாதிரி நன்றா இருந்த ஐயா பாடல் கேட்டுக்கொண்டிருக்க மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது. இப்பளவு தூரம் ரசனையா உள்வாங்கி பாடுகிறார் என்று
2: அதிகப்படியான குரல் கொடுத்து கொஞ்சம் கரகரப்பாயிடுச்சு. சரி, இது பாடின பாடா இருந்தாலும் பரவாயில்ல, இது இனி ஒரு சின்ன குரல்லே பாடிடலாமேன்னு இந்த பாடல எடுத்தீங்க, அது இனிமையா ஓரளவுக்கு.
1: சின்ன குரல்ல இல்ல, கலா அங்கால இருக்கிறாதே, நான் இங்கால செய்தி அனுப்புவோம் என்று பாடுகிறீர்கள். யாருக்கோ செய்தி கொடு, செய்தி கொடுக்கிறீர்கள். கவனம் கவனம் கவனம், நல்லா இருந்தேன், பொறுமையாக இருந்து நீங்கள்
2: நீங்கள் நீங்கள் நீங்கள் கூற கூற கலா வந்து சிரித்து விட்டு செல்கிறாள்.
1: கேட்டு விட்டதா மகளுக்கு? அப்படியா, பாத்தீரா, அவவுக்கு தெரியும் என்னுடைய அவர் ராமர் தான். வாழ்த்துக்களை என்ன நகைச்சுவைக்காக கூறினேன், விபரீதமாக நகைச்சுவைக்காக
2: உங்களுடைய
1: மெருகூட்டும் வகையில் சிறப்பு. நலமாக இருங்கள், வளமாக இருங்கள். நிறைய எங்கள் நிகழ்ச்சியை அழகாக அலங்கரித்தவர்களுள் நீங்களும் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். நன்றி, மீண்டும் அடுத்த நிகழ்வுகளை சந்திப்போம். நன்றி ஐயா, நன்றி.
2: நன்றியா, நன்றியா, நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி, நன்றி. மகளே சாந்தி, நீங்கள் அழைத்தது போல் இருந்தது, முடிந்தால் நீங்கள் அழையுங்கள். கிருஷ்ணா, உங்களுக்கு நடந்தது என்ன? நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா செய்தி தாருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இப்போ ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது நின்று விட்டது பாடல, அதன் மீன் ஒரு பதிலையும் காணவில்லை. சரி, எங்கே இப்பொழுது யார் வர இருக்கின்றீர்கள்? சாந்தி, உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் வர. தேவா, நீங்களும் முடிந்தால் ரெண்டாவது பாடலுக்கு வரலாமே, வந்துருதலை பாடி காட்டலாம். சியாமலா, உங்களுக்கும் ரெண்டாவது பாடலுக்கு சந்தர்ப்பம் இருந்தது, ஏன் வரவில்லை? வாருங்கள், முடிந்தவர்கள் வரலாம். நான் நிகழ்ச்சியை கூட எடுத்திருக்கேன் நிமிடங்களை. இப்பொழுது அழைக்கின்றவர்கள் போல் தெரிகின்றது, வாருங்கள். வந்துவிட்டார் வந்துவிட்டார் யாமிருக்க பயமேன். வணக்கம் நாகப்பிரவர்களே, வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
1: உங்களுக்கு பகல் நேரம் தந்த உங்களுக்கு உங்கள் இரவு நேரத்தை நான் தருகிறேன். முதல் கேள்வி, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று முழுமையாக கேட்கின்றேன்.
3: நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன் ஐயா.
1: சிறப்பு, கேட்டவுடன் மகிழ்ச்சியாக. நேற்று என்ன நடந்தது ஐயா?
3: பாதி பாட பாடவே தூங்கிட்டேன் ஐயா.
1: அதுதானே சங்கதி, பாருங்க, பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வந்து நான்கு பாடலோட நின்றோட நான் பயந்து விட்டு என்ன நடந்தது. ஆனா நான் எல்லோருடன் பேசினா அவருக்கு வானொலி ஒலிவர தொலைபேசி தான் தொலைபேசி, ஒரு அவருக்கு ஒன்றுமே நடந்திருக்காது என்றுதான் கூறினேன். வாழ்த்து. நீங்க அது காரியம் இல்லை, நீங்க தூங்குவது சரி. அப்புறம்
3: பார்த்து ரெண்டாவது ஒவ்வொரு வாரமும் நம்மளே வந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா? அதுக்கு உங்களுக்கு பண்ணி விடணும்.
1: இல்லையே, நீங்க வந்தோன்னா உற்சாகம் கூடுமல்லவா, அதானே காரணம். வரலாம், அவர் கொஞ்சத்திலே வரலாம். ஆனால் திடீரென்று 11 எழுத்து வரவில்லை. அப்போ இன்னும் நடந்தேன்னு நான் பயந்து விட்டேன். ஆ, இறைவனுக்கு நன்றி, நலமாக இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்பொழுது பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி நன்றாக கேட்டிருக்கின்றீர்கள். ஆரம்பத்திலிருந்து கேட்கின்றீர்கள் தானே? நான் நிகழ்ச்சி நிறைவறந்து விட்டேன். நிறைய எல்லோரும் வந்து பாடினார்கள், இரண்டு பாடலையும் பாடினார்கள். அவரோட அனுமதி கேட்டு ஒரு இன்னும் ஒரு 10 நிமிடம் கூட எடுத்து வச்சிருக்கேன். அது உங்களுக்கு சாதகமாக அமைந்து விட்டது. சரி, எங்கே உங்கள் குரலே ஒரு பாடலையும் தரும்.
3: இருந்தாலும் கடைசி பாசம் பிடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல.
1: கடைசி பாசத்துல வந்து ஓடி வந்து பாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே ஓடிவார்கள் கடைசி பாசத்துல? அது ஓடி வந்து இணைந்து கொண்டீர்கள், பிடித்து விட்டீர்கள் இடத்தை. கெட்டிக்கார். அந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள்.
3: ஊர் வந்து கோயம்புத்தூரா இருந்தாலும் மதுரை பக்கம் கொஞ்ச நேரம் போயிட்டு வரலாங்க.
1: ஓ, மதுரை போனீங்களா? ஆனா அந்த பாடல சொல்றாங்க, மதுரைக்கு போகாத அடி மல்லிகை போக ஏதோ ஒரு பாடல். அது தெரிஞ்சுக்கொண்டு போனீர்களா? கிடைக்கவில்லையா? அதோண்டு
3: வாசல்லே
1: ஒரு வண்ணிலா. கொண்டு வாருங்கள்.
3: ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடும் நேரம் ராபோதுதான், நீர் தூங்கும் நிலமும் தூங்கும், ஆகாய நிலவும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன் ரா கோழிதான். என்னோடு நூலும் இல்ல, பின்னோடு வாழும் இல்ல, என்னோடு நூலும் இல்ல, பின்னோடு வாழும் இல்ல, காத்தோடு போகும் காத்தாடினான். என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நாம் பாடு நேரம் போதுதான். யாரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் அன்ன கிளியே, ஓ வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேக்குறேன். ஊரார ஏத்தி விட்டு ஏனி நிற்கும் தன்னந்தனியே, அத போல உன்னத்தானே நானும் பாக்குறேன். விதியோடு மோது அடி தங்கச்சி, துடிகார அண்ண இவன் கச்சி, பாட்டால சோகந்தீரும் அதனால பாடுறேன். என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடு நேரம் ராபோதுதான். எல்லோருக்கும் வாழ்க்கை இங்கே எண்ணம் போல வாய்க்காதம்மா, வாய் காட்டி விட்டு தள்ளு ஏங்கணும். வந்தாலே வரவில் வைப்போம், விட்டு போனா செலவில் வைப்போம், வேண்டாத பாரம் எல்லாம் ஏன் தாங்கணும். பூ பூத்ததெல்லாம் காயாகுதா, காயானதெல்லாம் கனியாகுதா, இதுக்காக வாடலாமா அதனால பாடுறேன். என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடு நேரம் போதுதான். நீ தூங்கும் நிலமும் தூங்கும், ஆகாய நிலவும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன் ரா கோழிதான். என்னோடு நூலும் இல்ல, பின்னோடு வாழும் இல்ல, என்னோடு நூலும் இல்ல, பின்னோடு வாழும் இல்ல, காத்தோடு போகும் காத்தாடினான். என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடு நேரம் போதுதான். நீ தூங்கும் நிலமும் தூங்கும், ஆகாய நிலவும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன் ரா கோழிதான். நன்றி ஐயா.
1: கடைசி பஸ் எடுத்து கடைசி ஒரு இருக்கையிலிருந்து ஓடி வந்து இடம் பிடித்து பாடி முடித்து விட்டார். கெட்டிக்காரன். என் ஊர் மதுரை பக்கம் சிறப்பு சிறப்பு நல்ல பாடல். அங்கே மதுரைக்கு நீங்கள் சென்ற வேளையில் அங்கே மழை பொழிந்திருந்ததா?
3: கோயம்புத்தூர்ல நல்ல மழை.
1: மதுரையில மழை இல்லையா?
3: அது தெரியாது.
1: சரி, வாழ்த்துக்கிறது நம்பாரு. கோவையில மழை பொழிஞ்சிருக்குதா?
3: சரியான மழையா?
1: ஓ,
3: மூணு நாலு நாளா தொடர்ந்து மழை,
1: தொடர் மழை, தொடர் மழை. அது ஏன்னா ஆவணி முடிந்து, ஆவணி ஆரம்பித்து விட்டால் வந்து விடும் ஐயா மழை. ஆவணி புரட்டாதி எப்பசிக்கல மழை பொழிகிற காலம் தான். குளிர்மையா இருக்கும், குளிர்ந்த நீங்கள் குளிரான மக்கள் ஐயா, பசுமையான மக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. சரி, உங்களுக்கு என்ன பாடல் நான் ஒளிபரப்ப வேண்டும்? உங்களுக்கு என்ன பாடலை சேர்க்க வேண்டும்?
3: சிங்கம் திரைப்படத்துல இருந்து ஏதோ ஒரு பாட்டு போடுறேன்.
1: என்ன பாடல்?
3: சிங்கம் ஒண்ணு, சிங்கம் ஒண்ணு, அந்த திரைப்படத்துல இருந்து.
1: சிங்கம் ஒண்ணு, அப்ப சிங்கத்திரை இல்ல, சிங்கம் ஒண்ணு இல்ல, இப்ப சிங்கம் மூணு வந்துருதாக்குமா?
3: ஆமா, சிங்கம் ரெண்டு மூணு எல்லாம் வந்திருக்கு. சிங்கம் திரைப்படத்துல இருந்து.
1: சிங்கம் என்ற திரைப்படமா, சிங்கம் ஒண்ணு என்ற திரைப்படமா?
3: சிங்கம்னாலும் சிங்கம் ஒண்ணுனாலும் ஒண்ணுதான் ஐயா.
1: இல்ல அப்படியா? எனக்கு தெரியாது. சரி, சிங்கம்
3: என்ன
1: பாடல் தர வேண்டும்? என்ன வரி அதுல இருக்கிறது?
3: காதல் வந்தாலே காலு ரெண்டும் தன்னாலே.
1: ஓ, காதல் வந்தாலே அப்படி அப்படி அப்படி. காதல்,
3: காதல் வந்தாலே காலு ரெண்டும் தன்னாலே.
1: ஓஹோ, காதல் வந்தாலே காலு ரெண்டும் தன்னாலே போகுமோ? காதல் வந்தாலே. சிறப்பு, சிறப்பான பாடல், நல்ல பாடல். நான் உண்மையில நேற்று பயந்து விட்டேன். நடந்தது நாகப்பனுக்கு ஒரு நாளும் பாட்டு போட்டி.
3: சரி, மற்ற உறவுகளுக்கும் கொஞ்சம் வழிவிடுவோம்னு பண்ணா, இந்த நேத்து பாருங்க, யாருமே வராத ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க.
1: விட்டு கொடுக்கிறீர்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு போட்டி நல்லது. நேற்று பலமாக இருந்தது போட்டி. என்ன ஒரு சில எல்லோருக்கும், அதுல ஒரு சிலருக்கு வலைத்தளமும் அவ்வளவு திறமில்லை, சிறப்பாக இருந்தது. நன்றி நாகப்பன், இணைந்து தொட்டு அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து விட்டு போனதுக்கே நன்றி தான். வாழ்த்துக்கள்,
3: நன்றி.
1: சந்திப்போம் ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. சாந்தி, ஒரு தடவை நீங்கள் அழைத்தது போன்று இருக்கின்றது. முடிந்தால் அழையுங்கள், இல்லை என்றால் நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் நிகழ்ச்சியை. 2 நிமிடம் பார்த்துவிட்டு கொண்டு வாருங்கள். ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்வு அன்புடன் என் மகள் மீரா அவர்கள் புரியும் பொழுது பலர் வந்து தொகையாக வந்து நின்று கும்மாளமாக பாடி மகிழ்ந்து ஒரே செல்லாபமாக இருக்கும். நான் வந்த பின்பு பாடுவோர் பாடல கணிசமான உறவுகள் வந்து பாடிக்கொண்டு குறைவாகவும் இருந்தார்கள். ஆனால் இன்று ஆவலோடு ஒவ்வொரு தரம் வந்து இரண்டு பாடல்களும் பாடக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த இதை கொஞ்சம் விரிவடைய வைத்து உங்கள் எல்லோருக்கும் சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டு பெருமைப்படுகிறேன். எல்லோரும் அந்த நேரத்தை கணக்காக நீங்கள் அதை பயன்படுத்தி அதை அழகாக உபயோகித்து பயன்படக்கூடிய வகையில், எல்லோரும் மகளக்கூடிய வகையில் இந்த நேரத்தை கொண்டு செல்ல வைத்தீர்கள். இன்றைய நாள் வந்து இணைந்து சிறப்பித்த உறவுகளாக முதல் முதலில் கை விசேஷமாக வந்து அழகாக பாடி எல்லோரையும் மகள வைத்த தேவா, உங்களை மறக்க முடியாத சிறப்பு. உங்களுடைய ஆரம்பம் சிறப்பாக இருந்து இன்று மொத்தம் 12 உறவுகள் வந்து பாடக்கூடியதாக இருந்த தேவா, அவரை தொடர்ந்து கஸ்தூரி மற்றும் கிருஷ்ணன். கிருஷ்ணனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை, அவருடைய தகவலையும் தரவில்லை. நான் நினைக்கிறேன் அவரும் நாகப்பன் போல் தூங்கி விட்டாரோ தெரியவில்லை. பார்ப்போம், தூங்குவாரா தூங்கவில்லையான்னு பார்ப்போம். என்னுடைய தொலைபேசியும் தூக்கத்துக்கு செல்லவில்லை. தொலைபேசியும் சக்தி இருக்கின்றது. அவரை தொடர்ந்து தேவநாதன். தேவநாதன் அழகாக வந்து ஒரு பாடல் பாடி இன்று பெருமாளுடைய நாளன்றபடியே அது அழகான மெல்லிசை சங்கீத பாடலை கர்நாடக இசையிலே பாடி தந்தார். சிறப்பாக இருந்தது. வளமை போல மகள் ஷியாமலா, யோகாராஜி, ரேவதி, மீண்டும் ஞானசேகரன் என்று வந்து நீண்ட நாட்களுக்கு பின்பு பாடலை தந்திருந்தார். அற்புதமான பாடல் அவர். இந்த பாடல் காசைதான் கடவுளப்பா என்று நாங்கள் கருத்தோடு அதை புரியக்கூடிய வகையில் வந்து முதலில் பாடி அவர் என்று எங்களுக்கு அறிமுகமாவது போன்ற பாடகராக இருந்தாலும் சிறப்பாக பாடியிருந்தார். மேலும் அவர் முயற்சி எடுத்து மேலும் மேலும் நல்ல பாடல் தருவேன் என்று கூறியிருக்கின்றார். அவரை தொடர்ந்து சாந்தி, எங்கள் மகாலிங்கம் அவர்கள் மகிழ்ச்சியாக வந்து அருமையாக பாடி அதுகளை கவித்துவத்தையும் புகுத்தி ரெண்டு வரியையும் புகுத்தி தான் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததுக்கு நன்றி என்றெல்லாம் கூறி பெருமிதப்படக்கூடிய வகையில் பாடி மகிழ்வித்தார். எதிர்பார்த்தபடி சந்திரசேகரன் அவருக்கு இடம் கிடைக்குமோ என்று எண்ணிய வேளையில் அவர் வந்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாடி தந்தார். சாந்தி, உங்கள் பாடல் சிறப்பான ஒரு பாடல். மீண்டும் ஒரு பாடலை தருவதற்கு முயற்சித்தீர்கள் போல் தெரிகின்றது. நேரம் இல்லாது விட்டால் காரியமில்லை. மீண்டும் அடுத்து இறுதியாக வந்து பாடலை கேட்டு மகிழ்வது மட்டுமல்ல, இன்று இறுதியாக வந்து நிகழ்ச்சியையும் அலங்கரித்து முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உதவி செய்து செல்கின்றார் அன்பு நாகப்பன். எல்லோரும் நலமாக, வளமாக, சிறப்பாக இருக்க அன்னை கலைவாணி இந்த நிகழ்ச்சியை வளர்த்து கொண்டு வருகின்றார். உங்கள் எல்லோருக்கும் கலைவாணியின் அருள் நிறைவாக கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு உங்கள் எல்லோரிடமிருந்தும் இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லும் இந்த வேளையிலே 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 20வது நாள் ஞாயிற்றுக்கிழமை கதம்பத்திலே 30 வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம் உங்கள் அற்புதமான ஒற்றுமை அற்புதமான பங்களிப்புடன் நிறைவுக்கு வருகின்றது. நிறைந்து செல்லும் இந்த வழியில் இந்த பாடலை வந்து பாடல் நிகழ்ச்சியிலே பங்களித்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை கூறிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஒருவர் பாட இன்னொருவர் ஊக்கம் கொடுப்பது போல உற்சாகம் கொடுப்பது போல கருத்துரைகளை நீங்கள் அழகான ஆரோக்கியமான கருத்துக்களை கூறிக்கொண்டு மேலும் மேலும் மெருகூட்டி கொண்டிருந்தீர்கள். சும்மா இருக்க மாட்டால் அன்பு மகள் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்து பாட முடியாமல் இருந்துட்டு போகிறோம். அப்போ என்ன செய்யலாம்? இனிமேல் அவளுக்கு ஐஸ்கிரீம் தடை என்று கூறிவிடுவோம். ஐஸ்கிரீம் உண்டு விட்டு பெறப்படாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. அவள் ஏற்கனவே சளி வருத்தம் உள்ளவர், ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காள் மகள் ஜியாமலான்னு இங்கே தெரிய வருகிறது. அது விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். நல்லது என் அன்பு உறவுகளை, எல்லோரும் நலமாக வளமாக பாடியை கொண்டிருக்கும் வேளையில் உங்களுடைய கருத்துக்கள் ஆரோக்கியமான நகைச்சுவையோடு கலந்த கருத்துக்களும் அங்கே வருகின்றதை கேட்க மிகவும் மகிழ்வாக இருக்கிறது. இப்படியான ஒற்றுமையான ஒரு குடும்பத்தை மொன்றியல் தமிழ் வானொலி குடும்பமாக நாங்கள் இணைந்து விட்டோம். ஒரு குடும்ப உறவுகளை பெறுவதற்கு இறைவன் எனக்கு பேரருள் செய்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். உறை விட்டு உலக விட்டு உறவை விட்டு ஓடோடி வந்த அகதிகளாக வந்த எங்களுக்கு நாதி இல்லாமல் இருந்த வேளையிலே இருகரம் நெட்டி வாருங்கள் என்று எங்களுக்கு வாழ்விடம் கொடுத்து பதிவிடம் கொடுத்து குடியுரிமை கொடுத்து எல்லா சிறப்புகளையும் தந்த இந்த அரசாங்கத்தோடு வாழும் கனடாவிலே உலகளாவே இருக்கும் உறவுகள் எங்கள் தொப்புள்குறோடி உறவுகள் என்று நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றதுக்கு உறுதியாக அதை நான் உறுதிப்படுத்தும் வகையாக நீங்கள் எல்லோரும் இருப்பதை எட்டு நான் உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். மீண்டும் நாளைய தினம் எங்களுக்கு பாட்டு சவாரி இருக்கின்றது. பாட்டு சவாரியிலே வந்து நீங்கள் உங்களுக்கு விரும்பின பாடலுக்கு வாக்களித்து நல்ல பாடலை தெரிவு செய்யலாம். அதுவரைக்கும் எங்களுக்கு இறைவன் எல்லா பலமும் அருளும் தர வேண்டும். இந்த வேளையிலே எங்களுக்கு அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம். நாட்டில் அமைதியும் சாந்தியும் சமாதானமும் நிலவ வேண்டும். நாங்களும் சமதர்மத்தோடு வாழ்வோம். அறம் ஜீவகாருண்யம் மனிதநேயம் காத்து வாழ்வோம் என்று உறுதி கூறி நான் என்னுடைய இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ் பணிந்து எல்லாம் வல்ல இறைவனிடம் கேட்டு என் அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கும் அன்பு தமிழுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் சந்திப்போம் என்று வாழ்வோம் வளமாக என்று கூறி அன்புடன் தமிழோடு விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிறைவு பெறுகிறது பாடுவோர் பாடலாம் இன்றைய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்றுச் செல்லும் இந்த வேளையில் உங்களுடன் அன்புடன் மீண்டும் நன்றி கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இப்பொழுது காற்றலைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோண்டியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காற்றலையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
3: என்ன சார், வண்டி பிரேக் டவுனா?
4: அது நீங்க ஒண்ணு ஆளே டவுன் ஆகி போய் நிக்கணுங்க.
3: ஏன் பஞ்சர் ஆயிட்டீங்களா?
4: எனக்கு கிண்டலா. உங்க ஊர்ல ஒரு 40 பாட்டில் ஆர்லிக்ஸ் இல்லான்னு வந்தா ஒரு வயல வாங்க மாட்டேங்கிறான். போற போக பார்த்தா எனக்கு பேட்டா கூட கிடைக்காது போல இருக்குங்க.
3: 40 பாட்டிலா? வித்து கொடுத்தா எனக்கு என்ன கமிஷன் கொடுப்பீங்க?
4: கமிஷன்னா ஒரு எட்டனா தரணுங்க.
3: கைவசம் ஒரு மாங்காய் மடையா இருக்கிறான், மொத்தத்தையும் அவன் தலையில கட்டி. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன முதலாளி இது? வீட்டுல இத்தனை வேலைக்காரங்க இருக்கிறாங்க, நீங்க ஏன் இந்த வேலையை செய்யணும்?
4: யோ, சில வேலைகளை நம்ம கையால பண்ணாதான் நல்லது.
3: பண்ணுங்க பண்ணுங்க, பாத்து கைய வலிக்க போகுது. ஆமா, யாருக்காக இதை கலக்கிட்டு இருக்கீங்க?
4: உனக்காக நினைச்சிய?
3: நமக்குன்னு நினைச்சேன். யோ, மாட்டுக்காகயா? புண்ணாக்கு தவுடெல்லாம் போட்டு கலக்கிட்டு இருக்க, இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டா
4: லிட்டர் லிட்டரா பால் கறக்கும்,
3: கிளிக்கும், கிலோ கிலோவா சாணி தான் போடும்.
4: யோ, என்னையா சொல்ற
3: முதலாளி? தவிடு புண்ணாக்கு பதிலா ஹார்லிக்ஸ கலந்து வச்சா ஹார்லிக்ஸாவே கறந்துடலாம்.
4: அத்திரி பச்சை கொழுக்கட்டை, நீ சொல்றதெல்லாம் நெசமாவா?
3: அடங்கோப்புறான சத்தியமா சொல்றேங்க.
4: ஹார்லிக்ஸுக்கு எங்கயா போறது?
3: ஒரு மய வந்திருக்கான், கைவசம் 40-50 பாட்டில் வச்சிருக்கான். கச்சக்குன்னு அதை அமைக்க கொண்டாந்து லபக்குன்னு இதுல போட்டு கலந்து மாட்டுக்கு வச்சா சரக்கு சரக்குன்னு பாலுக்கு பயில ஹார்லிக்ஸாவே கறந்துடலாம். அத குப்பியில அடைச்சு விட்டா கை நிறைய காசு வரும். அது பையில கூட்டிட்டு வா, துடிச்சுக்கிட்டு நிக்கிறான். பணம்
4: பொட்டியில இருக்க, எவ்வளவு நாள் எடுத்துக்க?
3: பொட்டியோட எடுத்துக்கிறேன்.
4: முட்டையை முழுகுச்சுன்னா கோழிய முடிக்கிது வளர்ந்தாலு.
5: 1, 2, 3, 4, 5, 6 இவ்வளவு வேண்டதுன்னா ஒரு 5-6 நாள் ஆக மாட்டிருக்குது. இந்த கரவை நமக்கு என்னத்துக்கு? மாப்பிள்ள, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: எப்ப உங்க ஊர்ல இருந்து வந்தீங்க?
5: நான் காக்கால தான் வந்தேன். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா, இத்தனை களை குடிச்சு உடம்பு தேத்துறீங்களா?
4: எனக்கு மாமா, இதெல்லாம் மாட்டுக்கு கலந்து கொடுக்கறேன்.
5: மாட்டுக்கா?
4: ஆமா மாமா, ஹாலிக்ஸ் கலந்து மாட்டுக்கு கொடுத்தா மாடு ஹாலிக்ஸாவே கறக்குமா?
5: சுத்த கேனையா நடக்கிறீங்களா? ஆமா, இந்த கூறுகிட்ட ஐடியாவே எந்த கூமட்டையும் சொல்லி கொடுத்தேன்.
4: இந்த ஆளுதான்
5: நினைப்பா. உங்களை எல்லாம் ஒரு வழி பண்ற இருங்க.
4: என்ன பண்ண போறீங்க?
5: அவனுக்கு கண்ணாளம் பண்ணி வைக்க போற. ஏய், வாய் போட்டு இந்த நினைக்கிற
3: இவருக்கா? எவன் பொண்ணு கொடுப்பான்?
5: அட கூறுகட்ட குப்பா, பட்டணத்துல படிக்கிறதுல என்ற அம்மனி சித்திரா, அவளைதான் கட்டி வைக்க போற.
3: நாகரிகமா இருக்கணும்னு பட்டணத்துல படிக்கிறதுக்கல அந்த பொண்ணுக்கா?
5: அவளை இவனுக்கு கட்டி வைக்க போறனா இல்லையான்னு பாரு.
4: சித்ரா, சித்ரா.
6: அப்படியா? ஆமாங்க, இனிமே அவள இங்க விட்டு வைக்கிறது நல்லது இல்ல.
5: நீ சொல்றது நியாயம் தான். அவ படிச்சு கழிச்சது போதும். இன்னைக்கு அவளை நான் ஊருக்கு கூட்டிட்டு போறேமா? ஊருக்கு கூட்டிட்டு போறேன்.
6: என்ன எதுக்காக ஹாஸ்டல்ல நீங்க கூட்டிட்டு வந்தீங்க?
5: அன்புள்ள மாப்பிள்ளைக்கு நலம், நீங்கள் அறிவது என்னவென்றால், நான் எனது வீட்டில் வளர்த்த மாட்டை மேய்ச்சலுக்கு அனுப்பி வைத்தேன். ஆனால் அது மேய்ச்சலுக்கு போகவில்லை என்று இப்போதுதான் அறிந்தேன்.
6: அப்பா, நான் கேட்கறது என்னன்னா, எதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தீங்க?
5: அந்த மாடு திருட்டுத்தனமாக ஊர் சுற்றுகிறது. எங்கே அது சினியாகி விடுமோ என்று பயமாக இருக்கிறது.
6: அப்பா, லெட்டர் எழுதுறது இருக்கட்டும், என்ன எதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தீங்க?
5: அந்த மாடு சினையாகி விட்டால் என்னுடைய குடும்ப கௌரவத்திற்கு வினை வந்து விடுமோ என்று அஞ்சுகிறேன். ஆகவே அந்த மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு உங்களிடமே ஒப்படைத்து விடலாம் என்று எண்ணுகிறேன்.
6: அப்பா, ஓஹோ, இப்பதான் புரியுது, இந்த மாட்டை ஓட்டிட்டு போ.

0: மாமா.
1: ஏனங்க
0: மாமா?
1: என்னங்க மாப்பிள?
0: திரும்பி பாருங்க மாமா.
1: அட எனக்கு மாப்பிள தெரியும் பாக்குறது?
0: அட திரும்பி பாருங்க மாமா.
1: மாப்பிள அங்க திரும்பி பார்த்தா கட்டி குறவுல எடுத்து விடுமுங்க.
0: அதை விட்டுட்டு திரும்பி பாருங்க மாமா.
1: என்னங்க மாப்பிள இது? புலிவேசம் போட்டாப்புல மூஞ்சி கூட தேவையா தேவையான இருக்குது.
0: ஐயோ மாமா, நேத்து ராத்திரி சித்ரா இல்ல சித்ரா? ஐயோ, அது கண்ணுக்கு மேல கண்ணை வச்சு, ஐயோ அது உதறலாம் மேல பட்டு, ஐயோ லிப்ஸ்டிக் எல்லாம் ஒட்டிச்சு, அதான் ஐயோ.
1: மாப்பிள ஐயோ போட்டது போது முதல்ல போய் மூஞ்சி கழுவுங்க.
0: ஆமா மாமா, அப்பதான் இதெல்லாம் போகும்.
1: மாப்பிள இதையும் கேட்டுட்டு போங்க.
0: என்ன
1: கண்ணாடியில தகப்ப தடவி மூஞ்சி கூட ஒட்டிக்கிட்டீங்களே, அந்த கண்ணாடியும் போய் கழுவுங்க, அப்பதான் அதுவும் சரியாது.
0: ஐயோ.

0: நான் சவுப்பாயிட்டேன் போட்டு என்ன எரு மாட்டோட பேசிக்கிட்டு இருக்காரு.
1: என்ன முதலாளி இது, எருமை மாட்டு மேல போஸ்டர் ஒட்டுற மாதிரி போட்டோ ஒட்டிருக்கீங்க?
0: அது இல்ல கணக்கு, என் பொண்டாட்டி சவுப்பா நான் கருப்பா, அதனால என் போட்டோட சவுப்பு தடுவி நான் சவுப்பாயிட்டா எப்படி?
1: லட்சணமா இருக்குது. நல்ல வேலை உங்க பொண்டாட்டிக்கு கருப்படிக்காம விட்டீங்களே.
0: அது உனக்கு அடிக்கலான் இருக்கேன்.
1: உங்க சேட்டை பிடிச்ச ஆளுதான் முதலாளி. சவப்பா ஆறத்துக்கு இதுதானா வழி?
0: ஏன் வேற வழி இருக்கா?
1: இருக்க சித்ரா இல்ல கம்ம சித்ரா.
0: ஓ என்ன நம்ம சித்ரா
2: விளையாடுறியா?
1: இதுல மட்டும் விவரமா இருங்க முதலாளி. உங்க சித்ரா மாதிரி நீங்க சிவப்பா ஆகணும்னா ஒரு வழி இருக்குது. ஒரு கிலோ எண்ணெயை வாங்கி சித்ரா கையில போடுங்க. அவங்க கையால உங்க உடம்பு பூரா உருவி உருவி தேய்ச்சி விட்டாங்கன்னா உங்க கருப்பெல்லாம் உதுந்துரும், நீங்க சிவப்பா ஆயிடுவீங்க.
0: யோ கணக்கு உண்மையா அவன் சொல்ற?
1: அரங்க அப்புறம் சத்தியமா சொல்றேங்கிறேன்.
0: இது புரியா? உடனே என்ன வாங்கிட்டு போறேன்.
1: என்னைய மட்டுமா வாங்க போறீங்க, என்னென்னவோ வாங்க போறீங்க.
3: என்னது
0: என்ன இதை? என் உடம்புல உருவி உருவி தேய்ச்சினா என் உடம்புல இருக்க கருப்பெல்லாம் உதிர்ந்து உன்ன மாதிரி சவப்பாயிடும்.
1: தேய்ச்சி விடுறியா?
3: இந்த அண்ணிய நான் இப்ப உங்களுக்கு தேய்ச்சி வேண்டுமா? கொஞ்சம் இருங்க.
0: எண்ணையும்
3: தண்ணியும் ஒண்ணு சேராதுல்ல? புரிஞ்சுக்கிட்டா சரி. ஏடிஎம்
1: என்ன கப்பல் கவுந்த மாதிரி எல்லா பேரும் வெசனமா நிக்கிறாங்க முதலாளி. ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: யோ கணக்கு, என் பொண்டாட்டி என்ன இடியட்டு நான்சென்ஸ் சொல்றாயா? என்ன ஏதோ வையற மாதிரி இருக்கு.
1: ஐய, உங்க சம்சாரம் உங்களை வையலிங்க, இங்கிலீஷ்ல உங்க பேரை சொல்லி இருக்கிறாங்க.
0: அத்திரிபாச கோழுக்கட்ட இடியட்டு நான்சென்ஸ்னா இங்கிலீஷ்ல என் பேரா?
1: ஆமாங்க.
0: ஐ நல்லா இருக்கு. யோ கணக்கு, இடியட்டு நான்சென்ஸ் ரெண்டு பேர்ல வருது, என்ன ஐயா கிட்ட புருடாவுங்க?
1: அது முதலாளி, நம்ம ஆளுங்க எப்பவும் சுருக்கியே வச்சிருப்பாங்க, வெள்ளக்காரங்க கொஞ்சம் நீட்டமா தான் வச்சிருப்பாங்க.
0: கணக்கு தான் கணக்கு தான். இடியட்டு நான்சென்ஸ் இங்கிலீஷ்ல என் பேர் நல்லாவே இருக்கு. யோ இன்னும் ரெண்டு வார்த்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா என் பொண்டாட்டி கிட்ட இங்கிலீஷ்ல நான் பேசிடுவேன்.
1: ரெண்டு வார்த்தை தானே? உங்க சம்சாரம் வந்து உங்களை இங்கிலீஷ்ல கேட்டுச்சுன்னா முதல்ல எஸ்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஏதாவது கேட்டுச்சுன்னா நோனு சொல்லுங்க, அதுக்கு மேலே ஏதாவது கேட்டுச்சுன்னா ஆல் ரைட் சொல்லிவிடுங்க.
0: இவ்வளவுதான இங்கிலீஷ்
1: நமக்கு தெரிஞ்சது?
0: அவ்வளவுதான்.